நேர்களுக்கு இனிய காலை வணக்கம். ஆகாஷ்வாணி சென்னை வானொலி நிலையம் சக ஆண்டு 1948 பாத்திரபத மாதம் 7 நாள் திருவள்ளுவர் ஆண்டு 2057 ஆவணி திங்கள் 12 நாள் 2026 ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 29 தேதி சனிக்கிழமை மத்தியாலை 720 கிலோஹெர்ட்ஸில் இன்றைய ஒலிபரப்பு ஆரம்பமாகின்றது. நேரம் 5:50 நிமிடம் 43 நொடி.

0: சூதாட்ட கூட்டத்தில் சேர்ந்தால் உடை, செல்வம், உணவு, புகழ், கல்வி, பயன் ஆகிய ஐந்தும் தொலைந்து போகும். குறள் எண் 939, அதிகாரம் சூது.
1: உடை, செல்வம், ஒளி, கல்வி என்று ஐந்தும் அடையாவா மாயம் கொளின்.
0: சூதாட்ட கூட்டத்தில் சேர்ந்தால் உடை, செல்வம், உணவு, புகழ், கல்வி, பயன் ஆகிய ஐந்தும் தொலைந்து போகும். குறள் எண் 939, அதிகாரம் சூது.
2: குறள் அமுதம் கேட்டீர்கள். இனி இன்று இந்த அலைவரிசையில் இடம்பெறவிருக்கும் நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு. காலை 6:10 எனைத்தானும் நல்லவை கேட்க, வழங்குபவர் முனைவர் ச. செந்திலாண்டவன் அவர்கள். 6:15 வழிபாடு, 6:35 உழவர்களுக்கான செய்திகள், 6:55 சூழல் அறிவும், தொடர்ந்து வானிலை. 7 முதல் 9 வரை புத்தம்புது காலை இடம்பெறும். இதில் சுழல் விளக்கு இடம்பெற கேட்கலாம். தமிழமுதம் வழங்குபவர் தங்க சங்கரபாண்டியன் அவர்கள். 7:25 ஆரோக்கிய வாழ்விற்கு புற்றுநோய் நிபுணர் டாக்டர் பிரேம்குமார் அவர்கள் வழங்கும் ஆலோசனைகள் 5 இடம்பெற கேட்கலாம். 7:30 இன்று ஒரு தகவல் வழங்கியவர் தென்கச்சிக்கோ சுவாமிநாதன் அவர்கள். 7:35 உங்கள் கவனத்திற்கு ஹாக்கி விளையாட்டின் மாயாஜால வித்தைக்காரர் மேஜர் தியான்சந்த்

அவர்களின் பிறந்த தின சிற்றுரை இடம்பெற கேட்கலாம். 7:55 நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள். எட்டு மணிக்கும் 8:30 திரைகாணம், 9 அரங்கிசையில் ஐஸ்வர்யா சங்கர் அவர்களின் பாட்டிடம் பெற கேட்கலாம். கல்பனா கிஷோர் அவர்கள் வயலின், நெல்லை ஏ பாலாஜி அவர்கள் மிருதங்கம். இந்நிகழ்ச்சி 100.1 FM கோல்டு அலைவரிசையிலும் இடம்பெறும். 10 முத்துச்சிதறல், 11 இளைய பாரதம். ஏற்றத்தை நோக்கி வினாடி வினா நிகழ்ச்சி நடத்துபவர் டி கே பத்மநாபன் அவர்கள். பங்கேற்போர் ஆர் தக்ஷா, பிஎஸ் மோனிகா, யு நிவேதா, எம் யு லாவண்யா, வி பாரதி கண்ணன், எஸ் ஜீவா ஆகியோர். தொடர்ந்து கதைகள் நேரம் வழங்குபவர் ஏ அபர்ணா. தொடர்ந்து செவ்வாழை கூறும் சமத்துவம் வழங்குபவர் எஸ் கீர்த்தனா. முன்னேற துணியலாம் ஊக்கமளிக்கும் கதைகள் வழங்குபவர் எஸ் தர்ஷினி. நண்பகல் 12:10 சங்கீத சாரல். பெண்ணேஸ்வர மடம் பி ஆர் ரகு அவர்களின் நாகஸ்வர இசை இடம்பெற கேட்கலாம். கதிரிக்குப்பம் கே ஜி ரவிச்சந்திரன் அவர்கள் தவில். வானிலை 12:55 பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில் உயர்கல்வி மாணவர்களுக்கு இலவச படிப்பு வழங்கும் இணையதளம் ஸ்வயம் குறித்த தகவல்கள். பிற்பகல் 1:10 பெருமை மிகு பாரதம், பெண் குழந்தைகளை காப்போம், பெண் குழந்தைகளுக்கு கற்பிப்போம் திட்டம். உரை சித்திரம் எழுதியவர் ஆர் ரவிசங்கர் அவர்கள், அமைப்பு ஜோசப் ராஜ். இரண்டு திரைகாணம், 2:55 வானிலை, 5:30 திரைகாணம், 6:10 பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும். வாசிப்பவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள், ஆய்வினை வழங்குபவர் ஐங்கரன் அவர்கள். 6:25 திரை இசை, 6:40 மனதில் நின்றவை, 6:55 வேலைவாய்ப்பு செய்திகள், 7:00 திரைகாணம், 7:10 திண்டுக்கல் மாவட்ட செய்திகள் எழுதியவர் எஸ் ராஜசேகரன் அவர்கள். 7:25 பண்ணை செய்தி, 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி, இயற்கை வழி வேளாண்மை முறைகள் கலவை தோட்டக்கலை கல்லூரி உதவி பேராசிரியர் சுதர்சன் பிரதீப் அவர்களின் உரை, எல் நீனோ தாக்கத்திலிருந்து கோழிகளை பாதுகாத்தல் குறித்து தகவல்கள் வழங்குகிறார் கள்ளக்குறிச்சி வேளாண் அறிவியல் நிலையத்தின் தலைவர் மற்றும் முதுநிலை விஞ்ஞானி டாக்டர் எம் எஸ் கண்ணதாசன் அவர்கள். 8:05 திரைகாணம், 8:45 த யூனிவர்ஸ் அன்பிளக்டு ஆங்கில நிகழ்ச்சி, இந்திய விண்வெளி வாரம் மற்றும் மன் கி பாத் தொடர்பாக விண்வெளி ஆர்வலர் வி தினேஷ்குமார் அவர்களுடன் நேர்முகம். நிறைவு பகுதி உடன் உரையாடுபவர் எம் ராஜராஜேஸ்வரி. 9:15 திரைகாணம், 10 அகில பாரத இசை, டாக்டர் மண்டபாக்க சாரதா அவர்களின் பாட்டு இடம்பெற கேட்கலாம். இன்று இந்த அலைவரிசையில் இடம்பெறவிருக்கும் நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு கேட்டீர்கள்.

0: நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி நாளை காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமன்றி டிடி நேஷனல், டிடி பாரதி, டிடி கிசான், டிடி இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் அன்றிரவு 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி நாளை காலை 11 மணிக்கு.
1: நேர்களின் நினைவிற்கு 101.4 FM ரெயின்போவில் காலை 11:30 ஸ்டம்ப்டு சீசன் 7 கிரிக்கெட் பற்றிய நிகழ்ச்சி இடம்பெற கேட்கலாம். 9 மணிக்கு தி ஆகாஷ்வாணி போட்காஸ்ட் பங்கு பெறுபவர் நடிகர் நிலே மித்தேஷ் அவர்கள். 100.1 FM கோல்டில் காலை 11:30 மலை பூதண்டா தெலுங்கு நிகழ்ச்சியில் ரசகுளிகளு இடம்பெற கேட்கலாம். 1:10 இசைமலர் நிகழ்ச்சியில்

மகாபலி வைபவம் இசைப்பேருரை நிகழ்த்தியிருப்பவர் தஞ்சாவூர் கமலாமூர்த்தி அவர்கள். 2:30 திரைகானம், 3 மணிக்கு மலையாள நிகழ்ச்சி, 4:10 தேநீர் நேரம், 4:20 எம்ப்ளாய்மெண்ட் நியூஸ், 4:25 ரோஸ்கார் சமாச்சார், மாலை 5 மணிக்கு அரங்கிசையில் எஸ் ரகு, எஸ் ரவி ஆகியோரின் புல்லாங்குழல் இசை இடம்பெற கேட்கலாம். பி ஞான்தேவ் அவர்களின் வயலின் இசை, வயலின் ஸ்ரீராம் ஸ்ரீனிவாசன் அவர்கள் மிருதங்கம். இரவு 7:10 திரைகானம், 8:10 என்னுயிர் கண்ணம்மா நாடகம். எழுதியவர் எம் ஆர் குருமூர்த்தி அவர்கள். நடித்திருப்பவர்கள் எஸ் ஆனந்தன், எஸ் எஸ் சுந்தரராஜன், எம் ஏ பிரகாஷ், கௌசல்யா, ஏ கே அபிராமி, எம் உமா ஆகியோர். அமைப்பு கலையன்பன், எஸ் அண்ணாமலை பாண்டியன்.

0: சென்னை வானொலியின் பண்பலை அலைவரிசைகளில் ஒலிபரப்பாகும் நிகழ்ச்சிகளை தமிழில் தொகுத்து வழங்க பகுதி நேர அறிவிப்பாளர்கள் தேர்ந்தெடுக்கப்பட உள்ளார்கள்.
1: வயது வரம்பு 2026 ஆண்டு செப்டம்பர் மாதம் முதல் தேதி அன்று 20 வயது முதல் 40 வயதுக்கு உட்பட்டவராக இருத்தல் வேண்டும்.
0: கல்வி தகுதி, அங்கீகரிக்கப்பட்ட பல்கலைக்கழகத்திலிருந்து ஏதேனும் ஓர் இளநிலை பட்டம் பெற்றவராகவும் பள்ளி படிப்பில் தமிழை ஒரு பாடமாக படித்தவராகவும் இருத்தல் வேண்டும்.
1: விண்ணப்பதாரர்கள் சென்னை மற்றும் சென்னையை சுற்றியுள்ள பகுதிகளில் வசிப்பவராக இருத்தல் வேண்டும். வானொலி நிலையத்திற்கு அருகில் வசிக்கும் விண்ணப்பதாரர்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படும்.
0: நல்ல குரல் வளமும் தெளிவான உச்சரிப்பும் ஒலிபரப்பில் ஆர்வமும் பொது அறிவு திறன் பெற்றவராகவும் இருத்தல் வேண்டும்.
1: எழுத்து தேர்வு, குரல் தேர்வு, நேர்முக தேர்வு ஆகிய 3 அடுக்கு தேர்வு முறையின் மூலம் விண்ணப்பதாரர்கள் தெரிவு செய்யப்படுவார்கள்.
0: தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் நிகழ்ச்சிகளின் தேவைக்கேற்ப பகுதி நேர பணிக்கு அதிகபட்சமாக மாதத்திற்கு 6 நாட்கள் மட்டுமே அழைக்கப்படுவார்கள்.
1: விண்ணப்பிக்க தகுதியுடையோர் இதற்கான விண்ணப்பத்தை facebook.com/AIR Chennai, instagram.com/AIR Chennai மற்றும் twitter.com/AIR Chennai ஆகிய சமூக வலைதளங்களில் தரவிறக்கம் செய்து கொள்ளலாம்.
0: விண்ணப்ப கட்டணம் பொது பிரிவினருக்கு ₹354, SC/ST பிரிவினருக்கு ₹266, GST உட்பட.
1: விண்ணப்ப கட்டணத்தை டிமாண்ட் டிராப்ட் மூலம் இன் ஃபேவர் ஆஃப் டிராயிங் அண்ட் டிஸ்பர்சிங் ஆபீசர், ஆல் இண்டியா ரேடியோ சென்னை என்ற பெயரில் மட்டுமே பணம் செலுத்தி விண்ணப்பத்துடன் இணைத்து நேரில் சமர்ப்பிக்க வேண்டும்.
0: விண்ணப்பத்தை முழுமையாக பூர்த்தி செய்து தேவையான சான்றுகளின் நகல்களையும் விண்ணப்பத்தோடு இணைக்க வேண்டும்.
1: பூர்த்தி செய்த விண்ணப்பங்களை சென்னை வானொலி நிலையத்தில் வரும் செப்டம்பர் மாதம் 25ஆம் தேதிக்குள் காலை 11 மணி முதல் மாலை 4 மணி வரை அலுவலக நாட்களில் திங்கள் முதல்
2: தொடர்வது ஆங்கிலத்தில் செய்தி அறிக்கை டெல்லி அஞ்சல்.
3: திஸ் இஸ் ஆகாஷ்வாணி, தி நியூஸ் ரெட் பை சரப்ஜீத் கோர். Prime Minister Narendra Modi will embark on a 4-day visit to Uzbekistan and Kyrgyz Republic beginning today. On the first leg of his 2-day visit, he will reach Uzbekistan today. He will visit Tashkent at the invitation of the President of Uzbekistan, Mr. Shavkat Mirziyoyev. This will be Mr. Modi's 4th visit to Uzbekistan. The Prime Minister's office in a statement said that during his visit, he will hold delegation-level talks with President Mirziyoyev to further strengthen the strategic partnership between India and Uzbekistan. Our correspondent has the details.
4: During the visit, both leaders will have discussions on the entire gamut of issues of bilateral importance in Tashkent. India is among top 10 trade partners of Uzbekistan with bilateral trade of around $1 billion, which is the result of the manifold increase of the trade in last few years. Medical, mining and defense are few of the important sectors in which there is a lot of potential for cooperation. India has long-standing and wide-ranging cooperation with Uzbekistan in the field of defense. A joint working group on defense was established in 2019. India and Uzbekistan regularly participate in joint military exercises, Dostlik, and the 7th edition of this exercise was conducted in Uzbekistan in April 2020. Sushil Chandra Tiwari, Akashwani News, Tashkent.
3: On the second leg of his visit, the Prime Minister will travel to Bishkek on a 2-day visit to participate in the 26th Shanghai Cooperation Organization SCO Summit at the invitation of the President of Kyrgyz Republic, Sadir Japarov. The summit marks the 25th anniversary of the SCO, of which India has been a full member since the year 2007.

0: 2017. The death toll from the devastating flash floods in Nepal and Tibet has risen to 579, with 1,924 people still missing, according to the data released by the Nepal's National Disaster Risk Reduction and Management Authority. 579 bodies have been recovered so far, while 101 injured people are undergoing treatment in hospitals. The missing figure of 1,924 includes people from hydropower projects, foreign nationals, civilians and security and government personnel. As many as 933 people from hydroelectric projects are reported missing, while 517 foreign nationals remain unaccounted for. Meanwhile, India has stepped up humanitarian assistance to Nepal affected by flash floods, as the third flight carrying 10 tons of humanitarian assistance has departed for Kathmandu last evening. External Affairs Minister Dr. S. Jaishankar informed this in a social media post that the assistance includes portable generator sets, dignity kits, food packets and water purification tablets. Dr. Jaishankar said that an 11-member team of doctors, paramedics and recce team for tunnel rescue operations is also on board. The government has said that there is no shortage of sugar in the country and all necessary measures will be taken for adequate availability of sugar at reasonable prices. Consumer Affairs Ministry said that ex-mill sugar prices have declined by around 20% in recent days, while retail sugar prices have also started coming down. The ministry said it has taken a series of proactive measures to ensure adequate availability of sugar and prevent artificial tightening of supplies in the domestic market. The results of the UGC National Eligibility Test, NET, for 84 subjects have been announced, with more than 4,000 candidates qualifying for the Junior Research Fellowship. The National Testing Agency, NTA, had ordered fresh examinations for candidates who appeared for the English, Commerce and Sociology papers in June this year, after an expert committee found factual, typographical, translation and language-related errors in the question papers. The re-examinations are scheduled for September 9 and 10, for which candidates will not be required to pay additional fees. India's Velavan Senthilkumar won the PSA Budapest Squash Open title in Hungary after defeating home favourites Bals Farkas 3-0 in the final. He had an impressive run to the title, beating world number 18 and Asian Games gold medalist Yan Wonning 3-0. And that is the end of this news bulletin.
1: நேரம் 6:10.
2: ஆகாஷ்வாணி இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் முனைவர் சா செந்தில் ஆண்டவன் அவர்கள்.
3: உயர்தனை செந்தமிழ் மொழிக்கு பெருமை சேர்க்கும் திருக்குறளை தந்த திருவள்ளுவர் பன்முகம் கொண்ட பாவலர், பரந்து விரிந்த பல்வேறு துறைகளுக்குரிய விழுமைய கருத்து கருவூலங்களை எடுத்துரைத்த தெய்வ புலவர், அறத்துப்பாலில் ஆன்றவிந்த சான்றோராக விளங்கி அருள்மொழி அருள்கின்ற தவ முனிவராக விளங்குகின்றார். பொருட்பாலில் அரசியல் பேரறிஞராக திகழ்கின்றார். இன்பத்துப்பாலில் கற்பனை நயங்களுடன் கூடிய பண்பாடு மாறாத ஒரு நாடக காவிய கலைஞராக மாறி நம்மை பேரின்பத்தில் திளைக்க வைக்கின்றார். தானே முழுதுணர்ந்து தந்தமிழின் வெண்பாவால் குரல் வெண்பாவால் ஆக்கித் தந்த திருவள்ளுவர்க்கு இந்த உலகம் என்ன கைமாறு செய்துவிட முடியும்? திருக்குறள் கைமாறு கருதாத கடப்பாடு உடையது. திருக்குறள் உள்ளும் தோறும் நினைக்கும் தோறும் உள்ளம் உருக்குகின்ற தீந்தமிழ் சொல்லோவியம். எல்லா பொருளும் இதன்பால் உள, இதன்பால் இல்லா பொருளும் இல்லையால் என்ற பெருமையுடையது. கடுகை துளைத்து ஏழு கடலை புகட்டி குறுகத் தரித்த குரல் என்று இடைக்காடரும், அணுவை துளைத்து ஏழு கடலை புகட்டி குறுகத் தரித்த குரல் என்று ஔவையாரும் பாடிய புகழுக்குரியது. அதனினும் மேலாக என்றும் புலராது யானனாச் செழிகினும் நின்றளர்ந்து தேன்பிலிற்றும் நீர்மையதாய் குன்றாத செந்தளிற் கற்பகத்தின் தெய்வத் திருமலர் போல் மண் புலவன் வள்ளுவன் வாய்ச்சொல் என்று இறையனாரும் புகழ்ந்து போற்றுவர். மேலும் கவுனியனார் என்ற புலவர் பெருமான் சிந்தைக்கினிய செவிக்கினிய வாய்க்கினிய வந்த இருவனைக்கு மாமருந்து முந்திய நன்னறி நாமறிய நாப்புலமை வள்ளுவனார் பண்ணி

0: இனிய வன்குரல் வெண்பா என்று திருக்குறளின் இனிமை எவ்வாறானது, நல்வினை தீவினைக்கு எவ்வாறு மாமருந்தாகிறது என்பதை காட்டுகின்றார். ஆகவே புலவர் பெருமக்கள் போற்றிய படைப்பே உலகப் பொதுமறை. பிறமொழித் தாக்குதலால் தமிழ் அழிந்து போகாமல் தொல்காப்பியர் தம் தொல்காப்பிய இலக்கண நூல் வழியாக காத்து போற்றினார் என்றால், தெய்வப்புலவர் திருவள்ளுவர் வெளியிலிருந்து வந்தவர்களது செல்வாக்கால் தமிழ் பண்பாடு சிதைந்து போவதை நிறுத்தி அரண் போன்று தம் திருக்குறளால் காத்தார் என்றால் மிகையில்லை. மாற்று சிந்தனை தந்த மாமனிதர் திருவள்ளுவர் மக்கள் வாழ்க்கையில் காணப்படும் பொருந்தாத மூடநம்பிக்கை கொள்கைகளை எதிர்த்து போர் முரசு கொட்டியவர் திருவள்ளுவர். கல்வி, புலமை சிந்தனை, விடுதலை வாழ்வு என்பன சாதியின் பெயரால் பெரும்பாலோர்க்கு விரும்பினும் குற்றமாகும் என்று சொல்லப்பட்டது. அதனை மறுத்து பிறப்பொக்கும் எல்லா உயிர்க்கும் சிறப்பொவ்வா செய்தொழில் வேற்றுமையான் என்று முழங்கினார் திருவள்ளுவர். எல்லா உயிர்க்கும் பிறப்பால் வேறுபாடில்லை, ஆயினும் தான் செய் தொழிலால் பெருமை கிடையாது, பெருமையாவது குலத்தினால் அறியப்படாதது என்று முழங்கினார். பிறப்பால் உரிமை பேசியது மட்டுமல்லாமல் ஒருவர்க்கு பெருமையும் சிறுமையும் எவ்விதம் ஏற்படுகிறது என்பதற்கு பெருமைக்கும் ஏனை சிறுமைக்கும் தத்தம் கர்மமே கட்டளைக்கள் என்று பாடினார். கல்வி, மனைமாட்சி, தவம், துறவு என்பன எல்லா மாந்தர்க்கும் ஏற்றது என்பதுதான் குறள் அறம். ஒழுக்கத்தால் உயர்ந்தோரே நற்குடி பிறந்தாராவர் என்றார். கல்வி அனைவர்க்கும் பொது, உயிர்ப்பலி கொடுத்து வேள்வி செய்வதை கண்டித்தார். வாடி வதங்கும் வறியோர்க்கு சார்பாக திருவள்ளுவர் அறச்சீற்றம் கொள்கின்றார். இறந்தும் உயிர் வாழ்தல் வேண்டின் பறந்து கெடுக இவ்வுலகியற்றியான் என்றார். திருக்குறளின் கருப்பொருளாக விளங்கும் பாடல்களில் மிகவும் சிறப்பான திருக்குறள் வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன் வானுரையும் தெய்வத்துள் வைக்கப்படும் என்பதாகும். ஆகவே உலகம் என்பது உயர்ந்தோர் மாட்டே என்பது போல செம்மாந்துயர்ந்த திருவள்ளுவர் உலகத்திற்கே பொதுமையாக பொதுமறையாக சொன்னதே அற இலக்கியங்களுக்கெல்லாம் மணிமுடியாக திகழும் திருக்குறள். திருவள்ளுவரின் புகழும் திருக்குறளின் புகழும் உலகம் உள்ளவரை நிலைத்தோங்கும். திருக்குறளை சட்டமாக கொள்வோம்.
1: எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்கினார் முனைவர் சா. செந்திலாண்டவன் அவர்கள்.
2: அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் 6:15. ஆகாஷ்வாணி சென்னை வானொலி நிலையம் மதியில 720 கிலோஹெர்ட்ஸில் ஒலிபரப்பு. இறைவனை போற்றி அவருடைய அருளை வேண்டி வழிபாடு. SP பாலசுப்ரமணியம் பாடியுள்ள பக்தி பாடல்.

0: நேரம் 6:35. ஆகாஷ்வாணி சென்னை வானொலி நிலையம். திருவள்ளுவர் ஆண்டு 2057 ஆவணி திங்கள் 12 சனிக்கிழமை.
1: உழவர்களுக்கான செய்திகள்.
2: உழவர்களே, நீங்கள் நெல் சாகுபடி செய்ய இருக்கிறீர்களா? திருந்திய நெல் சாகுபடி தொழில்நுட்பங்களை கடைபிடிக்கலாமே. இதனால் ஏற்படக்கூடிய நன்மைகள் ஆவன, குறைந்த அளவு விதையே தேவைப்படும். அதாவது 1 ஏக்கருக்கு 3 கிலோ விதை போதுமானது. பாய் நாற்றங்கால் மூலம் நாற்று உற்பத்தி செய்ய வேண்டும். 14 நாட்கள் வயதுடைய நாற்றுகளை நடுவதற்கு பயன்படுத்தலாம். ஒரு குத்துக்கு 1 நாற்று வைத்தாலே போதுமானது. சதுர முறை நடவை பின்பற்ற வேண்டும். பயிரிடைவெளி நாற்றுக்கு நாற்று 25 சென்டிமீட்டர் என்ற அளவில் இருக்க வேண்டும். நீர்மறைய நீர் கட்டுதல் அவசியம். கோணவீடர் மூலம் களையெடுக்க வேண்டும். 2 முதல் 3 முறை கோணவீடரை பயன்படுத்தலாம். இலைவன அட்டை மூலம் உர மேலாண்மையை கையாளலாம். 1 ஏக்கருக்கு 3 முதல் 4 டன் நெல் விளைச்சல் கிடைக்கும். திருந்திய நெல் சாகுபடி தொழில்நுட்பங்கள் பற்றி மேலும் அறிய வேண்டுமா? உங்கள் பகுதியில் உள்ள வேளாண்மைத்துறை அலுவலர்களை அணுகுங்கள் அல்லது வேளாண்மை அறிவியல் நிலையத்தை தொடர்பு கொள்ளுங்கள். இவ்வாறு காட்டுப்பாக்கம் வேளாண் அறிவியல் நிலைய தலைவர் அறிவிக்கின்றார். பண்ணையாளர்கள் கவனத்திற்கு, புறக்கடையில் கோழி வளர்க்கலாம். வீட்டிற்கு தேவையான இறைச்சி மற்றும் முட்டைகள் கிடைக்கின்றன. குறைந்த முதலீட்டில் அதிக லாபம் பெற இயலும். மகளிருக்கு ஏற்ற சுய வேலைவாய்ப்பு தொழில் இது. மேம்படுத்தப்பட்ட இனங்களான ரோபோ வெள்ளை, கிரிராஜா, வனராஜா, கிராமப்ரியா, ராமலட்சுமி ஆகிய கோழி இனங்களை வளர்க்கலாம். நாட்டு இனங்களான கொண்டைக்கோழி, சண்டைக்கோழி, கழுகு கோழி, கருங்கால் கோழி ஆகிய இனங்களையும் வளர்க்கலாம். பெட்டைக்கோழிகள் 25 முதல் 30 வார வயதில் முட்டையிட ஆரம்பிக்கும். நாட்டு இனங்கள் 1 வருடத்திற்கு 60 முதல் 120 முட்டைகள் வரை இடும். மேம்படுத்தப்பட்ட இனங்கள் 1 வருடத்திற்கு 130 முதல் 180 முட்டைகள் வரை இடும். தீவனமாக உடைந்த அரிசி, கம்பு, சோளம், கேழ்வரகு, மக்காச்சோளம், புழுப்பூச்சிகள், கரையான்கள் போன்றவற்றை பயன்படுத்தலாம். கோழிகளில் ஏற்படும் வெள்ளை கழிச்சல் நோய்க்கு எதிராக 8 மற்றும் 16 வார வயதில் ராணிகெட் தடுப்பூசியை போடுதல் அவசியம். புறக்கடை கோழி வளர்ப்பு பற்றி இன்னும் விவரங்கள் வேண்டுமா? உங்கள் பகுதியில் உள்ள கால்நடை பராமரிப்புத்துறை அலுவலர்களை அணுகுங்கள் அல்லது வேளாண் அறிவியல் நிலையங்களை

0: அணுகுமாறு கேட்டுக்கொள்கிறோம். வேளாண் ஆலோசனைகள். எதிர்பார்க்கப்படும் மழையை பயன்படுத்தி நெல் நடவு பணியை மேற்கொள்ளலாம். மேலும் நாற்றங்கால் வயலில் முறையான வடிகால் வசதியை ஏற்படுத்த வேண்டும். தற்பொழுது நிலவி வரும் வானிலையின் காரணமாக நெற்பயிரில் இலை சுருட்டு புழு மற்றும் தண்டு துளைப்பான் தாக்கம் காணப்படுவதால் அவற்றை கட்டுப்படுத்த கார்போசல்ஃபான் ஏக்கருக்கு 400 மில்லி அல்லது காட் ஆஃப் ஹைட்ரோகுளோரைடு ஓர் ஏக்கருக்கு 600 கிராம் என்ற அளவில் காலை அல்லது மாலை நேரத்தில் தெளிக்க வேண்டும்.
1: இன்று இரவு 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி நிகழ்ச்சியில்
2: இயற்கை வேளாண்மையில் எல்லாமே முன்னாடியே வந்து நமக்கு தெரியும். இந்த பயிர் பண்ணால் இந்த பூச்சி வரும், நோய் வரும் முன்னாடியே தெரியும். அதுக்கான வழிமுறைகளை முன்கூட்டியே நம்ம கடைபிடிச்சிட்டா முக்காவாசியான நோய் தாக்குதலை வந்து கண்ட்ரோல் பண்ணிடலாம்.
3: இயற்கை வழி வேளாண்மை முறைகள் குறித்து கலவை தோட்டக்கலை கல்லூரி உதவி பேராசிரியர் சுதர்ஷன் பிரதீப் அவர்களின் கருத்துக்கள் தொடர்ந்து.
4: இயல்பா ஒரு கோழி அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா அந்த கோழியுடைய வெப்பநிலை வந்து 25 டிகிரிக்குள்ள இருந்தது அப்படின்னா அந்த கோழி ஆரோக்கியமா சௌகரியமா உணரும்.
3: எல்நினோ தாக்கத்திலிருந்து கோழிகளை பாதுகாத்தல் குறித்து தகவல்கள் வழங்குகிறார் கள்ளக்குறிச்சி வேளாண் அறிவியல் நிலையத்தின் தலைவர் மற்றும் முதுநிலை விஞ்ஞானி டாக்டர் MS கண்ணதாசன் அவர்கள்.
1: இன்று இரவு 7:30 கிசான் வாணி நிகழ்ச்சியில் ஒளிபரப்பாகும். கேட்டு பயன்பெறுங்கள்.
0: உழவர்களே, வரும் நாட்களில் வேகமான காற்று எதிர்பார்க்கப்படுவதால் 5 மாத கரும்பிற்கு தோகை உரித்து விட்டம் கட்ட வேண்டும். குருத்து மாவுப்பூச்சி மற்றும் போக்குப்போயிங் நோய் தாக்குதல் கரும்பு பயிரில் அதிக அளவில் காணப்படுகிறது. இதன் அறிகுறிகள்: பயிர் வளர்ச்சி குன்றி, குருத்து காய்ந்து, இலைகள் மஞ்சள் நிறமாகவும் மற்றும் கரும்பு வலு குன்றியும் காணப்படும். இதனை கட்டுப்படுத்த ஒருங்கிணைந்த கட்டுப்பாட்டு முறைகளை பின்பற்ற வேண்டும். கரணைகளை கார்பன்டசிம் 1 லிட்டர் தண்ணீருக்கு 2 கிராம் என்ற அளவில் கலந்த கலவையில் 30 நிமிடங்கள் நனைத்த பின் இமிடாக்ளோபிரிட் லிட்டருக்கு 1.5 மில்லி என்ற அளவில் கலந்த கலவையில் 5 நிமிடம் வரை நனைக்க வேண்டும். வயல்களின் ஓரங்களில் எறும்பின் நடமாட்டத்தை கண்காணிக்க வேண்டும். வருமுன் காக்கும் முறையாக வயல் ஓரங்களில் 3 வரிசை வரை இமிடாக்ளோபிரிட் 10 லிட்டருக்கு 3 மில்லி அல்லது குளோரான்ட்ரானிலிப்ரோல் 10 லிட்டர் நீருக்கு 4 மில்லி என்ற அளவில் தெளிக்க வேண்டும். குருத்து மாவுப்பூச்சி தாக்குதல் 10% பொருளாதார சேத நிலையை தாண்டும் பொழுது 20 நாட்களுக்கு ஒரு முறை இப்போது குறிப்பிட்ட பூச்சிக்கொல்லிகளை சுழற்சி முறையில் ஒட்டும் திரவம் லிட்டருக்கு 1 மில்லி என்ற அளவில் சேர்த்து தெளிக்க வேண்டும். போக்குபோயிங் நோய்க்கு கார்பன்டசிம் லிட்டருக்கு 2 கிராம் அல்லது புரோபிகோனசோல் 1 லிட்டர் நீருக்கு 2 மில்லி என்ற அளவில் ஒட்டும் திரவம் 1 மில்லி சேர்த்து 20 நாளைக்கு 1 முறை என்ற வீதம் 3 முறை தெளிக்க வேண்டும். பூச்சிக்கொல்லி மருந்து தெளிப்பதற்கு முன்பு சோகைகளை நீக்கி இருக்க வேண்டும். 2 முறைக்கு மேல் மருத்தாம்பு விடுவதை முடிந்த அளவு தவிர்க்க வேண்டும். கால்நடை வளர்ப்பு ஆலோசனைகள். நெல் அறுவடைக்கு பின்னால் எஞ்சியிருக்கும் வைக்கோல் மற்றும் இதர பயிர் கழிவுகளை கால்நடை தீவனமாக்கும் பொருட்டு அவற்றை பாதுகாத்து பதப்படுத்தி வைக்க வேண்டும். கால்நடைகள் முக்கியமாக வெள்ளாடு, கறவை மாடு மற்றும் செம்மறி ஆடுகள் ஆகியவற்றை மேடான இடங்களில் கட்டி வைக்க வேண்டும். அதிக நீர் தேங்கியுள்ள இடங்களில் கட்டி வைத்தால் குழம்பு அழுகல் நோய் ஏற்பட வாய்ப்புள்ளது. வைக்கோல், மக்காச்சோளம் போன்ற தீவன பொருட்களை வெயிலில் உலர வைத்த பின்பு கால்நடைகளுக்கு கொடுப்பதன் மூலம் அஃப்லாடாக்சின் என்ற நச்சின் தாக்கத்திலிருந்து பாதுகாக்கலாம். காற்றின் ஈரப்பதம் அதிகமாக இருப்பதால் இளம் கன்றுகளுக்கு நுரையீரல் அழற்சி போன்ற நோய் தாக்குவதற்கு வாய்ப்புள்ளது. எனவே கால்நடை மருத்துவரை அணுகி ஆலோசனை பெறுங்கள். ஆஸ்பெஸ்டாஸ் அல்லது மெட்டல் கூரையுள்ள முயல் கொட்டகைகளில் கோடை காலங்களில் கூரையின் மேல் தென்னங்கீற்றை அடுக்கி வைத்து அதன் மேல் தண்ணீர் பாய்ச்சும் போது கொட்டகையின் உட்புற வெப்பநிலை குறையும். தற்போது நிலவி வரும் தட்பவெப்ப சூழ்நிலை ஈக்கள் மற்றும் கொசுக்கள் பரவுவதை அதிகப்படுத்துகிறது. எனவே விவசாயிகள் கொட்டகைகளை சுற்றி கிருமி நாசினிகளை தெளித்துவிட வேண்டும். கொசு மற்றும் பூச்சிகளை விரட்ட நொச்சி வேம்பு இலைகளை கொண்டு புகை மூட்டம் போட வேண்டும். முட்டையிடும் கோழிகளில் பேன் போன்ற ஒட்டுண்ணி தென்பட்டால் உடனடியாக ஒட்டுண்ணி நீக்க மருந்தினை துணி அல்லது பஞ்சில் நனைத்து இறக்கை மற்றும் இதர இடங்களில் தேய்த்துவிட வேண்டும். இதனை நல்ல வெயிலான நேரத்தில் மட்டும் செய்ய வேண்டும். இவ்வாறு சென்னை கால்நடை மருத்துவக் கல்லூரி கால்நடை உற்பத்தி

0: தி மேலாண்மை துறை தலைவர் அறிவிக்கின்றார். தொடர் மழை காரணமாக நிலக்கடலையில் தண்டழுகல் நோய் ஏற்பட வாய்ப்புள்ளது. எனவே வயலில் முழுமையான வடிகால் வசதியை ஏற்படுத்த வேண்டும். நிலக்கடலை பயிரை முன்பருவ இலைப்புள்ளி நோய் தாக்க வாய்ப்புள்ளதால் விவசாயிகள் நோயினை மேலாண்மை செய்ய ஓர் ஏக்கருக்கு குளோரோதலோனில் 400 கிராம் என்ற அளவில் தெளிக்கலாம். வரும் நாட்களில் காற்றின் வேகம் மணிக்கு 10 கிலோமீட்டருக்கும் அதிகமாக வீசக்கூடும் என்பதால் 5 மாதம் உள்ள வாழை மரங்கள் சாயாமல் இருக்க முட்டுக் கொடுக்க வேண்டும். கத்தரி பயிரை காய்ப்புழுக்கள் தாக்க வாய்ப்புள்ளதால் விவசாயிகள் இதனை கட்டுப்படுத்த ஏக்கருக்கு 6 இனக்கவர்ச்சி பொறியை அமைக்கலாம். இவ்வாறு சென்னை கால்நடை பல்கலைக்கழக வானிலை ஆய்வு மைய தலைவர் அறிவிக்கின்றார்.
1: உழவர்களுக்கான செய்திகள் கேட்டீர்கள்.
2: இன்று இரவு 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி நிகழ்ச்சியில்
3: இயற்கை வேளாண்மையில் எல்லாமே முன்னாடியே வந்து நமக்கு தெரியும். இந்த பயிர் பண்ணால் இந்த பூச்சி வரும், இந்த நோய் வரும் முன்னாடியே தெரியும். அதுக்கான வழிமுறைகளை முன்கூட்டியே நம்ம கடைப்பிடிச்சிட்டா முக்கால்வாசியான நோய் தாக்குதலை வந்து கண்ட்ரோல் பண்ணிடலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நமக்கு தேவையான பூச்சிக்கொல்லியை வந்து பயன்படுத்தாமல் தவிர்க்கலாம்.
1: இயற்கை வழி வேளாண்மை முறைகள் குறித்து கலவை தோட்டக்கலை கல்லூரி உதவி பேராசிரியர் சுதர்ஷன் பிரதீப் அவர்களின் கருத்துக்கள் தொடர்ந்து.
4: ஸோ இந்த அடிப்படையில் கோழிகளோட உடல் வெப்பநிலை அதிகன்றதுனால என்ன ஆகும்னா, இந்த வெள்ளினோட வெப்பத்தாக்கம் அதிகமாக இருக்கும் பொழுது அந்த வெப்பத்தை தாங்கிக்காமல் என்ன பண்ணணும்னா மூச்சு விட ஆரம்பிக்கும். ஸோ இயல்பாக ஒரு கோழி அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அந்த கோழியுடைய வெப்பநிலை வந்து 25 டிகிரிக்குள்ளே இருந்தது அப்படின்னா அந்த கோழி வந்து ஆரோக்கியமாக சௌகரியமாக உணரும்.
1: எல்னினோ தாக்கத்திலிருந்து கோழிகள்
5: தொடர்வது மாநில செய்தியறிக்கை.
6: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் ரங்கநாதன். தலைப்புச் செய்திகள். செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் புதிய வாய்ப்புகளை உருவாக்கி நாட்டின் பொருளாதார வளர்ச்சியை மேம்படுத்தும் என்று குடியரசுத் துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். காணாமல் போன கைபேசிகளை மீட்க சஞ்சார் சாத்தி செயலி பெரிதும் பயனுள்ளதாக அமைந்துள்ளது என மத்திய தொலைத்தொடர்புத்துறை அமைச்சர் திரு ஜோதிராதித்ய சிந்தியா தெரிவித்துள்ளார். நேபாளத்தில் சிக்கிய எஞ்சியுள்ள தமிழகத்தைச் சேர்ந்தவர்களை மீட்க தொடர் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக மாநில அமைச்சர் திரு ஆனந்த் கூறியுள்ளார். சுற்றுலாத்துறை மேம்பாட்டிற்காக பல்வேறு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக அத்துறைக்கான மாநில அமைச்சர் திரு ராஜேஷ்குமார் தெரிவித்துள்ளார். தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் கோவை அணி சாம்பியன் பட்டம் வென்றது. இனி விரிவான செய்திகள். செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் புதிய வாய்ப்புகளை உருவாக்கி நாட்டின் பொருளாதார வளர்ச்சியை மேம்படுத்தும் என்று குடியரசுத் துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். புதுதில்லியில் உள்நாட்டு செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் தொடர்பான நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், புதிய தொழில்நுட்பங்களை பொறுத்தவரை அதை பயன்படுத்தும் நாடாக இல்லாமல் அதை உருவாக்கும் நாடாகவும் இந்தியா மாறி வருகிறது என்று கூறினார். பிரதமர் திரு நரேந்திர மோடியின் அணுகுமுறையால் இந்தியா நவீன தொழில்நுட்பங்களில் சுயசார்பை நோக்கி நகர்ந்து வருவதாக அவர் குறிப்பிட்டார். தகவல் தொழில்நுட்பத்துறை உள்நாட்டிலும் வெளிநாட்டிலும் ஏராளமான வேலைவாய்ப்புகளை உருவாக்கி வருவதாக அவர் கூறினார். செயற்கை நுண்ணறிவின் பயன்பாடு தற்போது பெருமளவு அதிகரித்துள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். செயற்கை நுண்ணறிவு அடிப்படையிலான மொழிபெயர்ப்பின் மூலமாக நாடாளுமன்ற விவாதங்கள் மொழிபெயர்க்கப்படுவதாக அவர் தெரிவித்தார். அண்மையில் நடைபெற்ற நாடாளுமன்ற கூட்டத்தொடரில் 8 மொழிகளில் இந்த மொழிபெயர்ப்பு அறிமுகப்படுத்தப்பட்டது என்றும், விரைவில் அட்டவணைப்படுத்தப்பட்ட அனைத்து மொழிகளுக்கும் இது விரிவுபடுத்தப்படும் என்றும் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கூறினார். காணாமல் போன கைபேசிகளை மீட்க சஞ்சார் சாத்தி செயலி பெரிதும் பயனுள்ளதாக அமைந்துள்ளது என மத்திய தொலைத்தொடர்புத்துறை அமைச்சர் திரு ஜோதிராதித்ய சிந்தியா தெரிவித்துள்ளார். இந்த செயலியின் மூலம் தொலைந்த அல்லது திருடப்பட்ட கைபேசிகள் மீட்கப்படுவது தொடர்ந்து அதிகரித்து வருவதாக சமூக வலைதளத்தில் அவர் தெரிவித்துள்ளார். கடந்த மாதத்தில் மட்டும் 75,000 கைபேசிகள் மீட்கப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். நவீன தொழில்நுட்பங்கள், காவல்துறையினர் மற்றும் தொலைத்தொடர்பு நிறுவனங்களின் ஒருங்கிணைப்பின் மூலம் இந்த சாதனை எட்டப்பட்டுள்ளதாக திரு ஜோதிராதித்ய சிந்தியா குறிப்பிட்டுள்ளார். இதனிடையே கடந்த ஆண்டு ஏப்ரல் மாதம் முதல் இந்த ஆண்டு ஜூலை மாதம் வரையிலான காலகட்டத்தில் சஞ்சார் சாத்தி செயலியின் மூலம் மீட்கப்பட்ட கைபேசிகள் 201% அதிகரித்துள்ளதாக தொலைத்தொடர்புத்துறை தெரிவித்துள்ளது. நேபாளத்தில் சிக்கிய எஞ்சியுள்ள தமிழகத்தைச் சேர்ந்தவர்களை மீட்க தொடர் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக மாநில அமைச்சர் திரு ஆனந்த்

0: கூறியுள்ளார். நேபாள வெள்ளத்தில் சிக்கி மீட்கப்பட்ட 21 பேர் நேற்று மாலை சென்னை வந்தடைந்தனர். விமான நிலையத்தில் அமைச்சர்கள் திரு ஆனந்த் மற்றும் திரு சரத்குமார் அவர்களை வரவேற்றனர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய திரு ஆனந்த், தமிழகத்தைச் சேர்ந்த மற்றவர்களை மீட்க மத்திய அரசுடன் ஒருங்கிணைந்து செயல்பட்டு முயற்சிகள் மேற்கொள்ளப்படுவதாக கூறினார். மாநில அமைச்சர்கள் 4 பேர் தில்லியில் முகாமிட்டு தேவையான நடவடிக்கைகளை தொடர்ந்து மேற்கொண்டு வருவதாகவும் அவர் தெரிவித்தார். இதனிடையே சென்னை திரும்பிய பயணிகள் கூறுகையில், நேபாளத்தில் இந்திய வெளியுறவு அமைச்சகமும் நேபாள ராணுவமும் தேவையான அனைத்து உதவிகளையும் வழங்கியதாக தெரிவித்தனர். சுற்றுலாத்துறை மேம்பாட்டிற்காக பல்வேறு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக அத்துறைக்கான மாநில அமைச்சர் திரு ராஜேஷ்குமார் தெரிவித்துள்ளார். கன்னியாகுமரியில் காற்றாடி திருவிழாவை நேற்று மாலை அவர் தொடங்கி வைத்தார். சுற்றுலாத்துறையும் மாவட்ட நிர்வாகமும் இணைந்து 3 நாட்கள் இந்த திருவிழாவை நடத்துவதாக அவர் கூறினார். மாமல்லபுரத்திற்கு அடுத்தபடியாக தமிழகத்தில் கன்னியாகுமரியில் இந்த திருவிழாவிற்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். கன்னியாகுமரி மாவட்டத்திற்கு சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை தொடர்ந்து அதிகரித்து வருவதாக கூறினார். சுற்றுலா பயணிகளை கவரும் வகையில் மேலும் பல வளர்ச்சித் திட்டங்கள் இம்மாவட்டத்தில் மேற்கொள்ளப்படும் என்று அவர் தெரிவித்தார். சுற்றுலா வளர்ச்சிக்காக கன்னியாகுமரி மாவட்டத்திற்கு இந்த ஆண்டு பட்ஜெட்டில் 35 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக திரு ராஜேஷ்குமார் குறிப்பிட்டார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: யோகா மற்றும் இயற்கை மருத்துவ சிகிச்சை முறைகளை ஊக்குவிக்க அரசு பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளதாக மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் கூறியுள்ளார். சென்னையில் புதுப்பிக்கப்பட்ட இந்திய மருத்துவ முறை நலவாழ்வு மையத்தை நேற்று அவர் திறந்து வைத்தார். இந்த மையத்தில் 16 வகையான இயற்கை மருத்துவ சிகிச்சைகள் வழங்கப்படுவதாக அவர் தெரிவித்தார். இதேபோல் செங்கல்பட்டிலும் சிகிச்சை வசதிகள் உள்ளதாகவும் இதை மக்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றும் திரு அருண்ராஜ் கேட்டுக் கொண்டார்.
2: இன்டர்நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் யோகா நேச்சுரோபதி மெடிக்கல் சயின்ஸ் செங்கல்பட்டில் நம்ம அரசு சார்பிலேயே ஒரு பெரிய வளாகம் இருக்குது. அங்கே 28 படுக்கை வசதிகளை கொண்ட ஒரு ரீஜுவனேஷன் ஒரு தெரப்பி ஒரு 7 முதல் 10 நாட்கள் அங்கேயே தங்கி உணவு ஆரோக்கியம் அங்கே தேவையான மசாஜ் ப்ளஸ் அவங்களுக்கு நேச்சுரோபதி ட்ரீட்மெண்ட் எல்லாரும் நம்ம கொடுக்குறோம். எப்படி நம்ம கேரளா போய் ஒரு 7 நாள் 10 நாள் போய் தங்கி அங்கே சிகிச்சை மேற்கொள்கிறோமோ மற்ற மாநிலங்களுக்கு போய் பண்ணுறோமோ அதே சிகிச்சையை நம்ம கட்டணம் குறைவாக தரமாகவும் நம்ம கொடுக்க போகிறோம். அதனால் இந்த செய்தியை இதன் மூலமாக நம்ம மக்களுக்கு நான் சொல்லிக்கொள்ள ஆசைப்பட்றேன். மக்கள் பயன்படுத்தணும். பயன்படுத்திட்டு உங்களுடைய
0: தனிப்பட்ட அரசியல் விருப்பு வெறுப்புகளுக்காக தமிழகத்தின் வளர்ச்சியை தாவேக அரசு முடக்கக்கூடாது என பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் கூறியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், விவசாய நிலங்கள் பாதிக்கப்படும் என்று கூறி பரந்தூர் விமான நிலைய திட்டம் கைவிடப்படுவதாக முதலமைச்சர் திரு விஜய் அறிவித்ததை குறிப்பிட்டுள்ளார். அதே சமயம் ஒசூரில் விமான நிலையம் அமைக்க விவசாய நிலங்களை கையகப்படுத்துவதை தவிர வேறு வழியில்லை என மாநில அமைச்சர் திரு செங்கோட்டையன் கூறியதை அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். ஏற்கனவே 1700 ஏக்கர் நிலங்கள் கையகப்படுத்தப்பட்ட பரந்தூரில் விமான நிலையம் கூடாது என தாவேக அரசு பிடிவாதமாக இருப்பதன் உண்மை காரணம் என்ன என்றும் இதில் அரசுக்கு என்ன சிக்கல் எனவும் திரு நயினார் நாகேந்திரன் கேள்வி எழுப்பியுள்ளார். தமிழகத்தின் சில இடங்களில் இன்று லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களின் சில இடங்களில் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் மாலை அல்லது இரவு நேரங்களில் லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் அந்த மையம் கூறியுள்ளது. இதனிடையே சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளின் சில இடங்களில் நேற்று மாலை லேசான மழை பெய்தது. திருப்பத்தூர் மற்றும் காஞ்சிபுரம் மாவட்டங்களின் பல்வேறு இடங்களில் நேற்று பரவலாக மழை பெய்ததாக எமது செய்தியாளர்கள் தெரிவிக்கின்றனர். காங்கோவில் எபோலா தொற்று பரவலை தடுக்க முதற்கட்டமாக சுகாதார பணியாளர்களுக்கு தடுப்பூசி போடும் பணி தொடங்கியுள்ளது. கொல்கத்தா உயர்நீதிமன்றத்திற்கு ஒரு நீதிபதி மற்றும் 7 கூடுதல் நீதிபதிகள் நியமனத்திற்கு குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு ஒப்புதல் அளித்துள்ளார். 2025 ஆண்டு இந்திய வெளியுறவு பணி பயிற்சி அதிகாரிகளுக்கான பயிற்சி நிறைவு விழாவில் வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் புதுதில்லியில் நேற்று பங்கேற்றார். பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் லக்னோ

0: இன்று டாக்டர் அம்பேத்கர் பல்கலைக்கழக 11வது பட்டமளிப்பு விழாவில் பங்கேற்கிறார். நுகர்வோர் விவகாரங்கள் துறை அமைச்சர் திரு பிரல்ஹாத் ஜோஷி பெங்களூருவில் தேசிய சோதனை மையத்தின் 115வது நிறுவன தின விழாவில் இன்று கலந்து கொள்கிறார். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி பகுதியில் உணவகங்கள் மற்றும் பேக்கரிகளில் விற்பனை செய்யப்பட்ட காலாவதியான உணவுப் பொருட்களை உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜாபேட்டை பகுதியில் நியாயவிலை கடை மற்றும் அங்கன்வாடி மையங்களில் மாவட்ட ஆட்சியர் பிரியா ஆய்வு மேற்கொண்டார். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசூர் அருகே பேருந்தும் இருசக்கர வாகனமும் மோதி ஏற்பட்ட விபத்தில் இருவர் உயிரிழந்தனர். சென்னையில் குளிரூட்டப்பட்ட நவீன கதர் அங்காடியை மாநில கைத்தறித்துறை அமைச்சர் திரு விஜய் பாலாஜி பார்வையிட்டு ஆய்வு செய்தார். சென்னை பெசன்ட் நகர் வேளாங்கண்ணி மாதா கோவில் திருவிழாவை முன்னிட்டு இன்று மற்றும் செப்டம்பர் 7-8 தேதிகளில் போக்குவரத்து மாற்றங்கள் செய்யப்பட்டுள்ளதாக சென்னை பெருநகர போக்குவரத்து காவல்துறை தெரிவித்துள்ளது. விளையாட்டுச் செய்திகள். தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் கோவை அணி கோப்பையை கைப்பற்றியது. சென்னையில் நேற்று நடைபெற்ற இறுதியாட்டத்தில் கோவை அணி மதுரை அணியை 84 ரன் வித்தியாசத்தில் வென்றது. வேலூர் மாவட்டம் காட்பாடியில் தமிழ்நாடு தடகள சங்கம் சார்பில் மாநில அளவிலான தடகள போட்டி நேற்று தொடங்கியது. 3 நாட்கள் நடைபெறும் இப்போட்டியில் பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த மாணவ மாணவிகள் பங்கேற்றுள்ளனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் புதிய வாய்ப்புகளை உருவாக்கி நாட்டின் பொருளாதார வளர்ச்சியை மேம்படுத்தும் என்று குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். காணாமல் போன கைபேசிகளை மீட்க சஞ்சார் சாத்தி செயலி பெரிதும் பயனுள்ளதாக அமைந்துள்ளது என மத்திய தொலைத்தொடர்புத்துறை அமைச்சர் திரு ஜோதிராதித்ய சிந்தியா தெரிவித்துள்ளார். நேபாளத்தில் சிக்கிய எஞ்சியுள்ள தமிழகத்தைச் சேர்ந்தவர்களை மீட்க தொடர் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக மாநில அமைச்சர் திரு ஆனந்த் கூறியுள்ளார். சுற்றுலாத்துறை மேம்பாட்டிற்காக பல்வேறு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக அத்துறைக்கான மாநில அமைச்சர் திரு ராஜேஷ்குமார் தெரிவித்துள்ளார். தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் கோவை அணி சாம்பியன் பட்டம் வென்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.
1: நேரம் 6:55. ஆகாஷ்வாணி சென்னை வானொலி நிலையம் மத்தியிலே 820 கிலோ ஹெர்ட்ஸ் ஒலிபரப்பு.

சூழல் அறிவோம். நேற்று பெட்ரோலிய பொருட்கள் மற்றும் நிலக்கரி ஆகியவை எவ்வாறு உலகில் ஆற்றல் தேவையை பூர்த்தி செய்வதில் பங்காற்றுகின்றன என்பதை அறிந்து கொண்டோம். இன்று சூழலுக்கு இதமான சுற்றுச்சூழலை கெடுக்காத ஆற்றல் மூலங்களை பற்றி தெரிந்து கொள்வோம். நீராற்றல் வடிவங்களில் ஒன்று. இது வேரை நனைத்து தாவரத்தை வாழ வைத்து அதன் மூலம் உயிர்களை வாழ வைக்கிறது. அனல் மின் நிலையத்தில் நீராவியாகி மின் ஜெனரேட்டர்களை இயக்குகிறது. அணைகளில் தேக்கப்பட்டு பின் அதுவும் ஜெனரேட்டர்களை இயக்கி மின்சாரம் தருகின்றது. 150 நாடுகளில் மின் நீர் மின் நிலையங்கள் உள்ளன. ஆனால் மொத்த மின் உற்பத்தியில் இது சுமார் 4% மட்டுமே. ஆசிய பசிபிக் பிராந்தியங்களில்தான் உலகின் நீர் மின் உற்பத்தியில் சுமார் 40% பெறப்படுகின்றது. இவ்வாறு நீர் மின் திட்டங்கள் மூலம் உலகில் உற்பத்தி செய்யப்பட்ட மின்சாரத்தின் அளவு சுமார் 3011 டெராவாட் ஹவர்ஸ். இதில் சீனா முதலிடத்தில் வகிக்கிறது. தன் பங்கிற்கு சீனா 1302 டெராவாட்ஸ் ஹவர் மின்சாரத்தை நீர்த்திட்டத்தின் மூலம் உற்பத்தி செய்துள்ளது. 10 GHz வாட்டுகள், அதாவது 10,000 மெகாவாட் உற்பத்தி செய்யும் 3 பெரிய அணைகள் உலகில் உள்ளன. அதில் ஒன்றான 3 Gorges அணைக்கட்டுகள் சீனாவில் உள்ளது. நதிகள் பெறும் நீர், பருவமழை, நதி பாயும் இடத்தின் புவியியல் அமைப்பு ஆகியவை நதிநீரை கொண்டு நீர்மின் திட்டங்களை நிறுவுவதில் பங்கு வகிக்கின்றன. இதனை அடுத்து வருவது காற்றாலைகள் மூலம் பெறப்படும் மின் உற்பத்தி. இந்த மின் உற்பத்தியிலும் நீர்மின் திட்டங்களைப் போல வெறும் 1 கிராம் கார்பன் டை ஆக்சைடு கூட கழிவாக மாசாக காற்றில் கலப்பது இல்லை. உலகில் பெறப்படும் ஆற்றல் வெறும் 1 விழுக்காடு கூட காற்றாலைகளிலிருந்து பெறப்படுவதில்லை. காரணம், காற்று வீசும் காலம், திசை, புவியியல் அமைப்பு ஆகியவை. நல்ல ஒத்துழைப்பு தரும்போதுதான் காற்றாலை மின் உற்பத்தி சாத்தியமாகிறது. இன்று உலகில் 83 நாடுகளில் விண்ட் ஃபார்ம் எனப்படும் காற்றாலைகள் உள்ளன. இதில் முதலிடம் பிடிப்பவை ஐரோப்பிய நாடுகள். இங்குள்ள டென்மார்க் நாட்டின் மொத்த மின் உற்பத்தியில் 1/5, அதாவது 20 விழுக்காடு காற்றாலைகளிலிருந்துதான் பெறப்படுகின்றன. இந்த முறைகள் சூழலுக்கு எந்த கேடுகளையும் விளைவி

0: இருப்பதில்லை. இயற்கையின் ஆற்றல் வடிவங்களை அந்த இயற்கையே சேதப்படுத்தாமல் பயன்படுத்தும் பசுமை தொழில்நுட்ப முறைகள் இவை என்றால் அது மிகையில்லை.
1: இடம்பெற்றது சூழல் அறி

0: வானிலை. தமிழ்நாடு வாழ் மீனவர்களுக்கான அடுத்த 24 மணி நேரத்திற்கான வானிலை அறிவிப்பு. தென் தமிழக கடலோர பகுதிகள், மன்னார் வளைகுடா மற்றும் அதனை ஒட்டிய குமரி கடல் பகுதிகளில் காற்றின் வேகம் மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்திலும், அவ்வப்போது 65 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். மீனவர்கள் இப்பகுதிகளுக்குள் கடலுக்கு செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தப்படுகிறார்கள். சென்னை நுங்கம்பாக்கம் வானிலை ஆய்வு மையத்தின் பதிவானபடி அதிகளவு வெப்பநிலை 37.2 டிகிரி செல்சியஸ், இயல்பை விட 2.8 டிகிரி அதிகம். குறைந்த அளவு வெப்பநிலை 28 டிகிரி செல்சியஸ், இயல்பை விட 2 டிகிரி அதிகம். லேசான மழை பதிவாகியுள்ளது. ஈரப்பதம் 72%. சென்னை மீனம்பாக்கம் வானிலை ஆய்வு மையத்தின் பதிவானபடி அதிகளவு வெப்பநிலை 37.4 டிகிரி செல்சியஸ், இயல்பை விட 2.8 டிகிரி அதிகம். குறைந்த அளவு வெப்பநிலை 27.8 டிகிரி செல்சியஸ், 2.3 டிகிரி இயல்பை விட அதிகம். பெய்துள்ள மழையின் அளவு 0.8 மில்லிமீட்டர். ஈரப்பதம் 72%. சென்னைக்கும் அதன் சுற்றுப்புறத்திற்குமான வானிலை முன்னறிவிப்பு. பொதுவாக மேகமூட்டத்துடன் காணக்கூடும். இடிமின்னலுடன் கூடிய லேசான முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். லேசான மழை மாலை அல்லது இரவு பெய்யக்கூடும். அதிகளவு வெப்பநிலை 37 டிகிரி செல்சியஸ், குறைந்த அளவு வெப்பநிலை 27 முதல் 28 டிகிரி செல்சியஸ் நிலவக்கூடும். வானிலை கேட்டீர்கள். அடுத்த அறிவிப்பு சில நொடிகளில். நேரம் 7 மணி.
1: ஆகாஷ்வாணி சுழல் விளக்கு நேயர்கள் கேட்கவிருக்கும் செய்தி கட்டுரை 10 ஆண்டுகளை கடந்த யுபிஐ பண பரிவர்த்தனை குறித்த ஒரு பார்வை. எழுதியவர் என் ஹேமாவதி, வாசித்தவர் சுமித்ரா ரத்னம்.
2: மாற்றம் ஒன்றுதான் இந்த உலகில் மாறாதது. 10 ஆண்டுகளுக்கு முன்பு நீங்கள் பணத்தால் இல்லாமலேயே பரிவர்த்தனை செய்யலாம் என்று யாரேனும் சொல்லியிருந்தால் நிச்சயம் நீங்கள் நம்பியிருக்க மாட்டீர்கள். இதோ இப்போது டீ கடை தொடங்கி பெட்டிக்கடை வரைக்கும் எல்லா இடங்களிலும் QR கோடுதான். ஸ்மார்ட் போனை ஸ்கேன் செய்தால் அடுத்த நொடி யாருக்கு வேண்டுமானாலும் பணம் செலுத்தி விடலாம். பெரும்பாலானோர் பணத்தாளை கைகளில் தொட்டே பல மாதங்களாகிவிட்டது. அந்த அளவுக்கு யுபிஐ எனப்படும் டிஜிட்டல் பண பரிவர்த்தனை மிகப்பெரிய வெற்றியை பெற்றிருக்கிறது. உலகத்திலேயே டிஜிட்டல் பண பரிவர்த்தனை அதிகம் நடக்கும் நாடு இந்தியாதான் என்பது நமக்கெல்லாம் பெருமை. யுபிஐ பண பரிவர்த்தனை நடைமுறை செயல்பாட்டுக்கு வந்து 10 ஆண்டுகள் நிறைவு பெற்றிருக்கிறது. இந்திய பொருளாதார பரிவர்த்தனையில் யுபிஐ ஏற்படுத்தியிருக்கும் தாக்கமும் மாற்றமும் சாதாரணமானதல்ல. ஒரு காலத்தில் சேமிப்பில் இருக்கும் பணத்தை எடுக்க வேண்டும் என்றாலோ அல்லது மற்றவர்களுக்கு பணம் அனுப்ப வேண்டும் என்றாலோ வங்கிக்கு சென்று வரிசையில் நின்று பல்வேறு நடைமுறைகளை நிறைவு செய்ய வேண்டும். அதனால் மிகப்பெரிய நேர விரயமானது. வங்கி செயல்பாடுகளிலும் அது சிக்கலை உருவாக்கியது. வங்கி கணக்கு எண், IFSC குறியீடு, வங்கியின் பெயர் எல்லாவற்றையும் கவனித்து எழுத வேண்டும். ஒரு எண் தவறினாலும் வேறு எவரின் கணக்குக்கோ பணம் போய்விடும். அதிலும் வங்கி இயங்கும் நேரத்தில் மட்டுமே பணம் எடுக்கவோ அனுப்பவோ முடியும். கல்லூரிக்கு விண்ணப்ப கட்டணம் அனுப்ப வேண்டும் என்றால் கூட அவசர அவசரமாக ஓடிப்போய் DD எடுக்க வேண்டும். இப்படி நிறைய நெருக்கடிகள் இருந்தன. காலப்போக்கில் இந்தியாவில் ஏற்பட்ட தொழில்நுட்ப புரட்சியின் காரணமாக ஸ்மார்ட் போன்களின் பயன்பாடு வேகமாக அதிகரித்தது. இணைய வசதியும் விரிவடைந்தது. அதே நேரம் வங்கி கணக்குகளும் அதிகரித்தன. ஆதார் போன்ற டிஜிட்டல் அடையாள அமைப்புகளும் வளர்ந்தன. இவை அனைத்தையும் இணைத்து மிக எளிமையான ஒரு பொதுவான பண பரிவர்த்தனை முறையை உருவாக்க வேண்டிய தேவை எழுந்தது. ஆனால் சொல்லும் அளவுக்கு இதை செய்வது எளிதல்ல. இந்தியாவின் வங்கித்துறை மிக பிரம்மாண்டமானது. அரசு பொதுத்துறை வங்கிகள், தனியார் வங்கிகள், கூட்டுறவு வங்கிகள், அஞ்சல் வங்கிகள் என பல்வேறு நிதி பரிவர்த்தனை அமைப்புகள் இங்கே உள்ளன. ஒவ்வொரு வங்கிக்கும் தனித்தனி தொழில்நுட்ப அமைப்புகள் இருக்கின்றன. ஒருவர் ஒரு செயலியை பயன்படுத்தி இன்னொரு வங்கியின் செயலிக்கு பணம் அனுப்புவது சிரமமான வேலையாக இருந்தது. இந்த நடைமுறை சிக்கலை தீர்த்து பண பரிவர்த்தனைகளை வெளிப்படைத் தன்மையோடும் எளிமையாகவும் மாற்ற

நேஷனல் பேமெண்ட்ஸ் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா ஒரு பொதுவான கட்டமைப்பை உருவாக்கும் முயற்சியில் இறங்கியது. பொதுவான கட்டமைப்பின் பின்னணியில் 4 முக்கிய நோக்கங்கள் இருந்தன. 1, எளிமை. நீண்ட நெடிய வங்கிக் கணக்கு எண்ணை நினைவில் வைத்துக் கொள்வது எல்லோருக்கும் சாத்தியமானது அல்ல. அதற்கு மாற்றாக ஒரு எளிய விர்ச்சுவல் பேமெண்ட் அட்ரஸ் அல்லது QR கோட் உருவாக்கப்பட வேண்டும். அவற்றை கையாள்வது எளிமையாக இருக்க வேண்டும். 2, பணத்தை அனுப்பிவிட்டு எப்போது போய் சேருமோ என்று காத்திருக்க கூடாது. உடனடியாக பரிமாற்றம் நடைபெற வேண்டும். 3, வங்கிகளை இணைப்பது. ஒரு வங்கியின் வாடிக்கையாளர் மற்றொரு வங்கியின் வாடிக்கையாளருக்கு எளிதாக பணம் அனுப்ப வேண்டும். அதில் எவ்வித நடைமுறை சிக்கலும் வரக்கூடாது. 4, பெரிய தொகைகள் மட்டுமின்றி மிகச்சிறிய தொகையை கூட அனுப்பவோ பெறவோ வாய்ப்பை உருவாக்க வேண்டும். அப்போதுதான் இதன் பயன் எளிய மனிதர்களுக்கும் போய் சேரும். முழுமையான மக்கள் பயன்பாட்டுக்கு உதவும். ஆனால் இத்தனை வசதிகளோடு ஒரு செயலியையும் தொழில்நுட்பத்தையும் உருவாக்குவது எளிதான விஷயம் இல்லை. பல்வேறு வங்கிகளின் கணினி அமைப்புகள், பாதுகாப்பு நடைமுறைகள், வாடிக்கையாளர் தகவல்கள், பண பரிவர்த்தனை விதிமுறைகள் அனைத்தும் ஒரே கட்டமைப்பின் கீழ் இணைந்து செயல்பட வேண்டும். ஏராளமான கேள்விகள் இதன் முன்னால் இருந்தன. ஒரு வங்கியிலிருந்து மற்றொரு வங்கிக்கு பணம் சரியாக செல்கிறதா என்பதை கண்காணிப்பது எப்படி? பரிவர்த்தனை தோல்வியடைந்தால் என்ன நடக்கும்? பணம் ஒருவரிடமிருந்து கழிக்கப்பட்டு பெறுநரிடம் சேராமல் இருந்தால் அதை எப்படி சரி செய்வது? ஒரே நேரத்தில் லட்சக்கணக்கானோர் பயன்படுத்தினால் அமைப்பு தாங்குமா? மோசடிகளை தடுக்க பாதுகாப்பு எப்படி அமைக்கப்படும்? தனிநபரின் தகவல்கள் பாதுகாப்பாக இருக்குமா என்பது போன்ற கேள்விகளுக்கெல்லாம் விடைக்காண நேஷனல் பேமெண்ட்ஸ் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா மிக தீர்க்கமான திட்டமிடலோடு செயலில் இறங்கியது. முதலில் வங்கிகளை இணைத்து ஒரு தொழில்நுட்ப கட்டமைப்பை உருவாக்கியது. 2016 April 11 அன்று அப்போதைய இந்திய ரிசர்வ் வங்கி கவர்னர் டாக்டர் ரகுராம் ராஜன் மும்பையில் நடந்த நிகழ்ச்சியில் UPI அதிகாரப்பூர்வமாக அறிமுகப்படுத்தினார். அப்போது 21 வங்கிகள் UPI-உடன் இணைந்து பரீட்சார்த்த தொடக்கத்தில் பங்கேற்றன. 2016 August 25 முதல் வங்கிகள் தங்களுடைய UPI செயலிகளை கூகுள் பிளே ஸ்டோரில் கொண்டுவர தொடங்கின. ஆனால் எடுத்தவுடன் UPI மக்கள் மத்தியில் பரவலாக சென்றுவிடவில்லை. பலருக்கும் இதில் அச்சங்கள், சந்தேகங்கள் இருந்தன. 2016 UPI-இன் மாதாந்திர பரிவர்த்தனைகள் 10 லட்சத்திற்கும் குறைவாகவே இருந்தன. ஆனால் 11 மாதங்களுக்குள் 2017 June 1 கோடி பரிவர்த்தனைகளை தாண்டியது. மக்கள் படிப்படியாக டிஜிட்டல் பரிவர்த்தனையை பழக தொடங்கினார்கள். 2016 November மத்திய அரசு கொண்டு வந்த பண மதிப்பிழப்பு நடவடிக்கைக்கு பிறகு மக்கள் டிஜிட்டல் பண பரிவர்த்தனையை வேகமாக ஏற்றுக்கொண்டார்கள். பண மதிப்பிழப்புக்கு பிறகான 2 மாதங்களில் UPI பரிவர்த்தனை அளவு 90 கோடியிலிருந்து 700 கோடியாக சுமார் 6 மடங்கு உயர்ந்தது. 2017 QR கோட் முறை வந்த பிறகு டிஜிட்டல் பண பரிவர்த்தனை வேறு வடிவம் எடுத்தது. வங்கி பரிமாற்றங்களுக்காக உருவாக்கப்பட்ட UPI வணிக பரிமாற்றத்தை எளிமைப்படுத்தியது. அதனால் கடைக்காரர்களின் மேசையில் ஒரு QR கோட், வாடிக்கையாளரின் ஸ்மார்ட் போனில் ஒரு UPI செயலி என்ற புதிய பண பரிவர்த்தனை கலாச்சாரம் உருவாக தொடங்கியது. 2018 UPI-இன் 2.0 காலம் என்று குறிப்பிடலாம். QR கோடு வசதிகள் இன்னும் மேம்படுத்தப்பட்டன. 2019 அக்டோபரில் ஒரே மாதத்தில் 100 கோடி ரூபாய் பரிவர்த்தனைகளை தாண்டியது. 2018-19 நிதியாண்டில் மட்டும் சுமார் 535 கோடி UPI பரிவர்த்தனைகள் பதிவாகியிருந்தன. 21 வங்கிகளுடன் தொடங்கிய அமைப்பு 3 ஆண்டுகளில் 142 வங்கிகளாக வளர்ந்தது. 2020 UPI ஆட்டோபே அறிமுகமானது. அதே காலகட்டத்தில் சர்வதேச பயன்பாடும் விரிவடைந்தது. மாதாந்திர சந்தாக்கள், கட்டணங்கள் போன்றவற்றை தானியங்கி முறையில் செலுத்தும் வசதிகளும் UPI-க்குள் வந்தன. கோவிட் காலகட்டத்தில் ஒருவரை ஒருவர் தொடக்கூடாத சூழல் இருந்த நிலையில் டிஜிட்டல் பண பரிவர்த்தனை மேலும் முக்கியத்துவம் பெற்றது. 10 ஆண்டுகள் கடந்துள்ள இன்றைய நிலையில் 703 வங்கிகள் UPI கட்டமைப்பில் இணைந்துள்ளன. 2026 May மட்டும் சுமார் 2320 கோடி பரிவர்த்தனைகள் நடந்துள்ளன. அவற்றின் மதிப்பு 29.9 லட்சம் கோடி ரூபாயாகும். இன்று ஒவ்வொரு நாளும் 66 கோடி பரிவர்த்தனைகள் UPI-இல் நடைபெறுகின்றன. இந்த UPI சேவை தற்போது ஐக்கிய அரபு எமிரேட்

0: பிரான்ஸ், பூட்டான், இலங்கை, நேபாளம், சிங்கப்பூர், மொரீஷியஸ், கத்தார், கம்போடியா, கிரீஸ், மாலத்தீவு உள்ளிட்ட 11 நாடுகளில் செயல்பாட்டில் உள்ளது. இந்த பெருமிதத்தை நாட்டு மக்களோடு பகிர்ந்து கொண்டுள்ளார் பிரதமர் திரு நரேந்திர மோடி. இந்தியாவில் டிஜிட்டல் பண பரிவர்த்தனையில் மிகப்பெரிய திருப்பு முனையை ஏற்படுத்திய யுபிஐ தொடங்கப்பட்டு 10 ஆண்டுகள் நிறைவடைந்துள்ள நிலையில் இதன் பிரம்மாண்டமும் பயனும் ஒவ்வொரு இந்தியரையும் பெருமைப்பட வைப்பதாக அவர் தெரிவித்துள்ளார். மேலும் பொதுமக்கள் தங்கள் யுபிஐ அனுபவம் குறித்தும் வாழ்க்கையில் ஏற்படுத்திய தாக்கம் குறித்தும் தன்னிடம் பகிர்ந்து கொள்ளுமாறும் கேட்டுக் கொண்டுள்ளார். யுபிஐ தொடங்கப்பட்டு 10 ஆண்டுகள் நிறைவடைந்ததை முன்னிட்டு நிதியமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், 2016-17 நிதியாண்டில் வெறும் 1.78 கோடியாக இருந்த ஆண்டு பரிவர்த்தனைகளின் எண்ணிக்கை 2025-26 நிதியாண்டில் 24,162 கோடிக்கும் அதிகமாக அதிகரித்துள்ளது. இது பரிவர்த்தனை எண்ணிக்கையில் சுமார் 13,000 மடங்கு அதிகமாகும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. சர்வதேச அளவில் நிகழ்நேர கட்டண பரிவர்த்தனை எண்ணிக்கையில் யுபிஐ 49% பங்கை வகிக்கிறது என்று சர்வதேச நாணய நிதியம் பாராட்டியுள்ளது. பண பரிவர்த்தனையில் யுபிஐ என்பது ஒரு மாபெரும் புரட்சி என்றால் மிக இல்லை. தொழில்நுட்பத்தை தங்களுக்கேற்ற வகையில் உபயோகிக்கும் நாடுகளே நாளை இந்த உலகில் முக்கியத்துவம் பெறப்போகின்றன. அந்த அடிப்படையில் இந்தியா இந்த உலகுக்கு அளித்துள்ள பெருங்கொடைதான் இந்த யுபிஐ.
1: இதுவரை நேயர்கள் கேட்ட செய்தி கட்டுரை 10 ஆண்டுகளை கடந்த யுபிஐ பண பரிவர்த்தனை குறித்த ஒரு பார்வை. எழுதியவர் என். ஹேமாவதி, வாசித்தவர் சுமித்ரா ரத்னம்.
2: அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது.

0: நேரம் 7:10. தமிழ் அமுதம் வழங்குகிறார் தங்க சங்கரபாண்டியன் அவர்கள்.
1: தன்னலம் பல்வேறு வடிவத்தில் காணப்பெறும். அவற்றுள் மிக கொடுமையானது பழிக்கு பழி வாங்குதலே ஆகும். பழி வாங்கலில் அறமும் ஆண்மையும் இல்லை. எதையும் பொறுத்திருந்து திருத்த முயல்வது அன்பியலாகும். பொறுமைக்கு மனவலிமை வேண்டும். ஒருத்தார்க்கு ஒரு நாளை இன்பம், பொறுத்தார்க்கு பொன்றும் துணையும் புகழ் எனும் திருவள்ளுவரின் கருத்தினை உணர்வார்க்கு உண்மை விளங்கும். சோழன் கிள்ளிவளவனுக்கும் வள்ளல் மலையமானுக்கும் பகைமை இருந்தது. மலையமான் இறந்த பிறகும் அப்பகைமை மாளவில்லை. மலையமான் மக்கள் சோழனிடம் அகப்பட்டு கொண்டனர். கிள்ளிவளவனின் பகை உணர்வு சற்றும் குறையவில்லை. அத்தகைய தன்னல பேய் வந்து ஆட்டிய காலத்தில் அம்மன்னன் தன் குடிப்பண்பை முற்றிலும் மறந்தான். தனக்கு வரும் துன்பம் இன்னதென்று அறியாமல் மலையமான் மக்கள் ஊர்மன்றத்தில் நிற்கின்றனர். அம்மன்றத்தில் பலர் குழுமியிருந்தனர். அச்சுறுத்தும் வாழ்வியலர் தம்மை சுற்றிலும் நிற்பதைக் கண்டு அஞ்சி அம்மக்கள் அழுது கொண்டிருந்தனர். அம்மன்றத்தை நோக்கி யானை ஒன்று வந்தது. யானையை கண்டதும் மலையமான் மக்கள் பெருவியப்புற்று அழுகையை மறந்து நின்றனர். யானை இட்டு அம்மக்களின் உயிரை போக்க கிள்ளிவளவன் துணிந்தான். இந்நிலையில் மன்றத்தார் பின்தொடர சோழன் நடுவே வந்து அமர்ந்தார். அவர் அனைவரையும் சிறுவர் மருண்டு பார்த்தனர். உள்ளத்தே துன்பம் மிகுந்து கலக்க மன்றம் புதுமை மிகுந்து சிறுவர் யானையை கண்டு அழுகையை மறந்தனரே அன்றி துன்பம் முற்றனர் அல்லர். நாட்டை காத்திடும் மன்னன் தீமையை பொறுத்திராமல் கலைந்திட முன்வர வேண்டும். அவன் அக்கடமையை நிறைவேற்றும் பொழுது தனக்கு துன்பம் செய்வோன் எவன் என தேடி உறுத்தலாகாது. தன் குடிகளுக்கு துன்பம் தருபவரையே தண்டிக்க வேண்டும். அங்கனும் செய்யும் செயல் பயிரிடும் உழவன் களைபோக்கும் கடமையை நிகழ்த்ததாகும். கொலையினால் குடியோரை வேந்துருத்தல் பைங்கூழ் களை கட்டதனோடு நேர் என்றார் திருவள்ளுவர். இங்கே கிள்ளிவளவன் தன் குடிகட்கு மலையமான் தீங்கழைத்தான் என எண்ணி தண்டிக்க நினைக்கவில்லை. மலையமானை கிள்ளிவளவன் பகைவராக கருதினாலும் அவன் பெற்ற மக்கள் இளஞ்ச சிறுவர் குடிகட்கு தீங்கு விளைவிப்போம் என எண்ணியது அறிவுடைமை ஆகாத செயலாகும். தன்னல நோக்கும் அறத்தினை உணராதவாறு உணர்வினை கொடுத்தது. ஆதலின் அரசன் தவறினான். அரசனை நெருங்கி நின்று தம் உள்ளத்தில் எழுந்த உண்மைகளை கோவூர் கிழார் பின்வருமாறு எடுத்துரைக்கின்றார் என்பதை புறநானூற்று 46 பாடல் நமக்கு

0: எடுத்துரைக்கின்றது. நீயே புறவின் அல்லல், அன்றியும் பிறவும் இடுக்கன் பலவும் விடுத்தோன் மருமகனை இவரே புலதுதுன்மார் புன்கண் அஞ்சி தமது பகுத்துண்ணும் தன்னிழல் வாழ்நர் களிறு கண்ட மூவும் அழால் மறந்தே புந்தலை சிறார் மருண்டு நோக்கி வருந்தின் புன்கானே உடையார் கேட்டனை யாயின் நீ வேட்டது செய்யும் என்ற புலவரின் அருள்மொழி கிள்ளிவளவன் உள்ளத்தையும் காத்தது, கூடவே மலையமான் மக்கள் உயிரையும் காத்தது எனலாம். கோவிற்கழாரின் அருளுரை வருமாறு, வேந்தே உன் ஆணையை நிறைவேற்றும் முன் யான் சொல்வன கேட்க எண்ணி பார்க்க, நீ பறவைக்கும் அருள் துறந்த அருளாளன் மரபில் சோழர்குடியில் பிறந்தவன். நீ கொள்ளத் துணிந்த இச்சிறுவரோ புலமை வாழுமாறு வாழ்ந்த புலவரின் இடுக்கன் கண்டு அஞ்சிய அருளாளனின் மக்கள். இவதம் நிலையை எண்ணி பார்க்க யானையை கண்டதும் அழுகையும் மறக்கும் குழந்தைகள் மன்றத்தை மருண்டு நோக்கினர். இவரம் உள்ளத்தே புதுமையான துன்ப உணர்வு உள்ளது என்பதை உணரலாம். யான் கூறுவன இவையே கேட்டனை ஆயின் நீ விரும்பியது செய்திடுக என்றார். கிள்ளிவளவன் தன்னை பற்றி எண்ணுவதை விடுத்து தன் குடிகளை பற்றி நினைக்குமாறு செய்தார். அவற்றின் மூலம் அவனுடைய மனத்தை மாற்ற முயன்றார். அரும்பணியினை நினைவூட்டினார். மலையமான் தன்னை எதிர்த்த ஒரு தலைவன் என்றும் எண்ணத்தை ஒழித்து புலவர் பலரை காத்த பெரியோன் என எண்ணச் செய்தார். அச்சிறுவர் மனநிலையை உணர்ந்து உருகியவாறு இது என அரசனும் உணர்ந்திடுமாறு அறிவித்தார். அரசன் விரும்பிய செயல் தம் நாவால் குறித்திடவும் தகாத செயல் என்பதையும் குறிப்பால் புலப்படுத்தினார். அரசன் உள்ளத்தில் குடிகொண்டிருந்த தன்னலம் ஒழிந்து அருள்குடி புகுந்து கோவூர்கிழார் என்னும் அருளாளரின் நெஞ்சம் உலகாலும் ஆணைமிக்க அரசரையும் திருத்த வல்லது என்பதை இப்புறப்பாடல் தெளிவாக்குகின்றது.
1: தமிழமுதம் வழங்கினர் தங்க சங்கரபாண்டியன் அவர்கள்.
2: தொடர்வது தமிழில் செய்திகள்.
3: வணக்கம். ஆகாஷவாணி செய்திகள் வாசிப்பவர் ரங்கநாதன். தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி உஸ்பெகிஸ்தான் மற்றும் கிர்கிஸ்தான் நாடுகளுக்கு 4 நாள் அரசுமுறை பயணமாக இன்று புறப்பட்டுச் செல்கிறார். திடீர் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட நேபாளத்திற்கு இந்தியா தொடர்ந்து உதவிகளை வழங்கி வருவதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். லாவோஸ் நாட்டுடன் இருதரப்பு உறவுகளை வலுப்படுத்த இந்தியா உறுதி பூண்டுள்ளதாக வெளியுறவுத்துறை இணையமைச்சர் திரு பபித்ரா மார்கரிட்டா கூறியுள்ளார். ஒடிசா, பீகார் மற்றும் வடகிழக்கு மாநிலங்களின் சில இடங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. புடாபெஸ்ட் ஓபன் ஸ்குவாஷ் போட்டியில் இந்தியாவின் வேலவன் செந்தில்குமார் பட்டம் வென்றார். இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி உஸ்பெகிஸ்தான் மற்றும் கிர்கிஸ்தான் நாடுகளுக்கு 4 நாள் அரசுமுறை பயணமாக இன்று புறப்பட்டுச் செல்கிறார். முதற்கட்டமாக இன்று உஸ்பெகிஸ்தான் செல்லும் அவர் 2 நாட்கள் அந்நாட்டில் பயணம் மேற்கொள்கிறார். தாஷ்கண்டில் அந்நாட்டு அதிபர் திரு ஷவ்கத் மிர்சியோயேவுடன் இருதரப்பு உறவுகள் குறித்து அவர் பேச்சு நடத்தவுள்ளார். வர்த்தகம், முதலீடு, பாதுகாப்பு, எரிசக்தி, கல்வி உள்ளிட்ட துறைகளில் ஒத்துழைப்பை மேலும் அதிகரிப்பது குறித்து இரு தலைவர்களும் ஆலோசனை நடத்தவுள்ளனர். தாஷ்கண்டில் உள்ள லால் பகதூர் சாஸ்திரி நினைவிடம், தாஷ்கண்ட் பல்கலைக்கழக வளாகத்தில் உள்ள மகாத்மா காந்தி மையம் ஆகியவற்றையும் பிரதமர் பார்வையிடவுள்ளார். பின்னர் வரும் 31ஆம் தேதி கிர்கிஸ்தான் செல்லும் அவர் பிஷ்கக்கில் நடைபெறும் ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பின் உச்சி மாநாட்டில் பங்கேற்கிறார். கிர்கிஸ்தான் அதிபர் திரு சாடிர் சபாரோவுடனும் அவர் பேச்சு நடத்தவுள்ளார். இந்த மாநாட்டில் பங்கேற்கும் பல்வேறு நாடுகளின் தலைவர்களுடன் இருதரப்பு பேச்சுவார்த்தைகளையும் திரு நரேந்திர மோடி மேற்கொள்ளவுள்ளார். நேபாளத்தில் ஏற்பட்ட வெள்ளத்தில் உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 597 அதிகரித்துள்ளது. 1924 பேரை காணவில்லை என தகவல் வெளியாகியுள்ளது. அவர்களை தேடும் பணி தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. இதனிடையே அந்நாட்டிற்கு 3வது கட்டமாக மனிதாபிமான உதவிகளை இந்தியா தொடங்கியுள்ளது. 10 டன் உதவிப் பொருட்கள் அடங்கிய விமானம் நேற்று அந்நாட்டிற்கு சென்றடைந்ததாக வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் கூறியுள்ளார். இதில் உணவுப் பொருட்கள், மருந்துகள் உள்ளிட்டவை அடங்கியுள்ளதாக அவர் சமூக வலைதளத்தில் தெரிவித்துள்ளார். மருத்துவர்கள் குழுவும் அந்நாட்டிற்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். திடீர் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட நேபாளத்திற்கு இந்தியா தொடர்ந்து உதவிகளை வழங்கும் என்று திரு ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். இதனிடையே மகாராஷ்டிரா மாநிலத்திலிருந்து நேபாளத்திற்கு சென்றவர்களில் 105 பேர் இந்தியா திரும்பியுள்ளதாக அம்மாநில அரசு கூறியுள்ளது. 290 பேர் அந்நாட்டில் பாதுகாப்பாக இருப்பது உறுதி செய்யப்பட்டுள்ளதாகவும், 60 பேரின் நிலை குறித்து இதுவரை தெரியவில்லை என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது.

0: மேற்கு வங்கத்தைச் சேர்ந்த 39 பேர் நேபாளத்தில் சிக்கியிருப்பதாக அம்மாநில முதலமைச்சர் திரு சுவேந்து அதிகாரி கூறியுள்ளார். கொல்கத்தாவில் நேற்றிரவு செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இருவர் பாதுகாப்பாக இருப்பது உறுதி செய்யப்பட்டுள்ளதாகவும் எஞ்சிய 37 பேரின் நிலை தெரியவில்லை என்றும் அவர் தெரிவித்தார். வெளியுறவு அமைச்சகத்தின் அனுமதியுடன் மேற்குவங்க அரசின் குழு காத்மாண்டு செல்ல இருப்பதாகவும் திரு சுவேந்து அதிகாரி கூறினார். நீரிழிவு நோயால் பாதிக்கப்பட்ட குழந்தைகள் நலனில் மத்திய அரசு அதிக அக்கறை கொண்டு செயல்படுவதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். அகமதாபாத்தில் நீரிழிவு நோயால் பாதிக்கப்பட்ட சிறுமிகளுடன் ரக்ஷாபந்தன் பண்டிகையை நேற்று அவர் கொண்டாடினார். பின்னர் சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், நீரிழிவு நோயால் பாதிக்கப்பட்ட குழந்தைகளுக்கு இலவச சிகிச்சை மற்றும் இன்சுலின் வழங்க மத்திய அரசு நடவடிக்கை எடுத்துள்ளதை சுட்டிக்காட்டியுள்ளார். தற்போது வளர்ந்த நாடுகளும் இதனை அடிப்படையாக கொண்டு இதுபோன்ற திட்டத்தை செயல்படுத்த நடவடிக்கை எடுத்துள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். பெண்கள் மற்றும் குழந்தைகளின் நலன் நாட்டின் முன்னேற்றத்திற்கு அவசியம் என்பதை கருத்தில் கொண்டு தொலைநோக்கு பார்வையுடன் பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான அரசு பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருவதாக திரு அமித்ஷா கூறியுள்ளார். லாவோஸ் நாட்டுடன் இருதரப்பு உறவுகளை வலுப்படுத்த இந்தியா உறுதிபூண்டுள்ளதாக வெளியுறவுத்துறை இணையமைச்சர் திரு பபித்ரா மார்கரிட்டா கூறியுள்ளார். அரசுமுறை பயணமாக அங்கு சென்றுள்ள அவர், அந்நாட்டின் துணை பிரதமர் திரு தேங் சவன் தோம் விஹானேவை சந்தித்து பேச்சு நடத்தினார். அதனைத் தொடர்ந்து இந்திய லாவோஸ் உறவுகள் தொடர்பான கருத்தரங்கு ஒன்றிலும் அவர் உரையாற்றினார். இரு நாடுகளுக்கும் இடையே வரலாற்று சிறப்புமிக்க உறவுகள் நீண்டகாலமாக நிலவி வருவதாக அவர் கூறினார். பல்வேறு துறைகளில் இரு நாடுகளும் ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்தி வருவதாகவும் திரு பபித்ரா மார்கரிட்டா தெரிவித்தார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: சுற்றுச்சூழல் பாதுகாப்பில் மாணவர்கள் அதிக அக்கறை செலுத்த வேண்டும் என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வலியுறுத்தியுள்ளார். குடியரசுத் தலைவர் மாளிகையில் நேற்று நடைபெற்ற ரக்ஷாபந்தன் கொண்டாட்டத்தில் நாடு முழுவதிலும் இருந்து பள்ளி மாணவர்கள் பங்கேற்றனர். இதில் பேசிய அவர், மரங்களையும் நமது குடும்ப உறுப்பினர் போல் கருத வேண்டும் என்று அவர் கேட்டுக் கொண்டார். மரக்கன்றுகள் நட்டு வளர்ப்பதை சிறுவயது முதலே மாணவ மாணவிகள் மேற்கொள்ள வேண்டும் என்று திருமதி திரௌபதி முர்மு வலியுறுத்தினார். குடியரசு துணைத்தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் தமிழகம் மற்றும் கர்நாடகாவில் இன்று பல்வேறு நிகழ்ச்சிகளில் பங்கேற்கிறார். இன்று தமிழகத்தின் ஈரோட்டில் தனியார் கல்வி நிறுவன நிகழ்ச்சியில் அவர் கலந்து கொள்கிறார். அதைத் தொடர்ந்து பெங்களூரு செல்லும் அவர் மறைந்த கர்நாடக முன்னாள் முதலமைச்சர் ராமகிருஷ்ண ஹெக்டேவின் நூற்றாண்டு விழா கொண்டாட்டங்களில் கலந்து கொள்கிறார். பிரதமர் திரு நரேந்திர மோடி மக்களிடையே மனம் திறந்து பேசும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஆகாஷவாணியில் நாளை காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. நாட்டில் உள்ள ஆகாஷவாணியின் அனைத்து நிலையங்களும் இதனை அஞ்சல் செய்யும். பிரதமரின் உரை முடிந்தவுடன் அதன் தமிழாக்கத்தை சென்னை ஆகாஷவாணி ஒலிபரப்புகிறது. இது நாளை இரவு 8 மணிக்கு மறு ஒலிபரப்பும் செய்யப்படுகிறது. தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் உள்ள ஆகாஷவாணியின் அனைத்து நிலையங்களும் இதனை அஞ்சல் செய்யும். வருமான வரி செலுத்துவோரின் நலன்களை கருத்தில் கொண்டு அரசு பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக வருமான வரித்துறை கூடுதல் ஆணையர் திரு ராஜா மனோகர் கூறியுள்ளார். பிராரம்ப் நாடு தழுவிய விழிப்புணர்வு இயக்கத்தின் ஒரு பகுதியாக தமிழகத்தின் காஞ்சிபுரத்தில் இது தொடர்பான நிகழ்ச்சி நேற்று நடைபெற்றது. இதில் பங்கேற்ற பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், வருமான வரி நடைமுறைகள் வரி பிடித்தம் மற்றும் திருப்பி அளித்தல் குறித்து எடுத்துரைத்தார்.
2: 2,50,000 மேல வருமானம் இருக்கிறவங்க வருமான வரி செலுத்தணும்ன்றது இல்லை, வருமான வரி படிவம் சமர்ப்பிக்கணும். அதில் 12,00,000 வரைக்கும் வருமானம் இருக்கிறவங்க வரி செலுத்த வேண்டிய அவசியம் இருக்காது, ஆனால் வருமான வரி படிவம் வந்து செலுத்தணும். இதை நான் சொல்றது வந்து தனிநபர்களுக்கு. அதனால எல்லாரும் வரி செலுத்தணும் அப்படிங்கிறது கிடையாது. வரி செலுத்தக்கூடிய அளவுக்கு வருமானம் இருக்கிறவங்க மட்டும் செலுத்தினா போதும். இப்பெல்லாம் வருமான வரி படிவம் செலுத்தின ஒரு 2-3 நாள்லேயே வந்து அவங்களுக்கு ரீஃபண்ட் உடனடியாக வருது. தாமதம் இருந்தால் ஏதாவது அதில் பிழைகள் இருக்க வாய்ப்பு இருக்குது. மற்றபடி உடனே உடனே வந்துடும், எல்லாருக்குமே வந்துடும். ஏன்னா அது எல்லாமே ஆட்டோமேட்டட், ஏ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை சேர்த்து பண்ணுறதுனால தாமதம் இல்லாமல் தான் எல்லாருக்கும் வந்துட்டுருக்கு. யாருக்காவது ஸ்பெசிஃபிக்காக வரல

0: அப்படிங்கிற பிரச்சனை இருந்ததுன்னா எங்களை அணுகலாம், நாங்கள் வந்து அவங்களுக்கு உதவுறதுக்கு தயாராக.
1: நாட்டின் வளர்ச்சிக்கு சிறந்த பெருநிறுவன நிர்வாகம் அவசியம் என்று மத்திய பணியாளர் நலன் மற்றும் ஓய்வூதியத்துறை இணையமைச்சர் திரு ஜிதேந்திர சிங் கூறியுள்ளார். பெருநிறுவன செயலாளர்கள் நிறுவனத்தின் பிரதிநிதிகளுடன் நேற்று கலந்துரையாடிய அவர், தொழில் நிர்வாகத்தில் சிறந்த நடைமுறைகள் அவசியம் என்று கூறினார். நாட்டின் வளர்ச்சியில் நிறுவன செயலாளர்களின் பங்களிப்பு முக்கியமானது என்று அவர் குறிப்பிட்டார். மாறிவரும் தேவைகளுக்கு ஏற்ப தொழில்நுட்ப பயன்பாட்டை அதிகரிக்க வேண்டும் என்றும் திரு ஜிதேந்திர சிங் வலியுறுத்தினார். ஒடிசா, பீகார் மற்றும் வடகிழக்கு மாநிலங்களின் சில இடங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. உத்தராகண்ட், மேற்கு வங்கம் ஆகிய மாநிலங்களிலும் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக அந்த மையம் கூறியுள்ளது. ஆந்திரா, கர்நாடகா ஆகிய மாநிலங்களின் ஒரு சில இடங்களில் லேசான மழை பெய்யக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே அசாமின் பல்வேறு இடங்களில் நேற்று கனமழை பெய்தது. தில்லியின் பல்வேறு இடங்களிலும் நேற்று மாலை மிதமான மழை பெய்தது. தேசிய விளையாட்டு தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. ஹாக்கி ஜாம்பவான் மேஜர் தியான்சந்தின் பிறந்த தினமான ஆகஸ்ட் 29 கடந்த 2012 முதல் ஒவ்வொரு ஆண்டும் தேசிய விளையாட்டு தினமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. இதனையொட்டி நாடு முழுவதும் பல்வேறு நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. புடாபெஸ்ட் ஓபன் ஸ்குவாஷ் போட்டியில் இந்தியாவின் வேலவன் செந்தில்குமார் பட்டம் வென்றார். நேற்று நடைபெற்ற இறுதியாட்டத்தில் ஹங்கேரியின் பலாசை அவர் 3-2 என்ற செட் கணக்கில் வென்றார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி உஸ்பெகிஸ்தான் மற்றும் கிர்கிஸ்தான் நாடுகளுக்கு 4 அரசுமுறை பயணமாக இன்று புறப்பட்டுச் செல்கிறார். திடீர் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட நேபாளத்திற்கு இந்தியா தொடர்ந்து உதவிகளை வழங்கி வருவதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். லாவோஸ் நாட்டுடன் இருதரப்பு உறவுகளை வலுப்படுத்த இந்தியா உறுதி பூண்டுள்ளதாக வெளியுறவுத்துறை இணையமைச்சர் திரு பபித்ரா மார்கரிட்டா கூறியுள்ளார். ஒடிசா, பீகார் மற்றும் வடகிழக்கு மாநிலங்களின் சில இடங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. புடாபெஸ்ட் ஓபன் ஸ்குவாஷ் போட்டியில் இந்தியாவின் வேலவன் செந்தில்குமார் பட்டம் வென்றார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.
2: நேரம் 7:25. ஆகாஷ்வாணி சென்னை வானொலி மதியில 720 கிலோ ஹெர்ஸில் நேயர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது புத்தம் புது காலை நிகழ்ச்சியினை.
3: ஆரோக்கிய வாழ்விற்கு புற்றுநோய் நிபுணர் டாக்டர் பிரேம்குமார் அவர்கள் வழங்கும் ஆலோசனைகள் கேட்கலாம்.
4: மேல் பிரஸ்ட் கேன்சருக்கும் ஃபீமேல் பிரஸ்ட் கேன்சருக்கும் என்ன டிஃபரன்ஸ்னா, மேல்ஸ்ல ஆண்கள்ல வர்ற பிரஸ்ட் கேன்சர் வந்து டக்குன்னு பரவிடும். கிட்டே இந்த லோக்கல் லோக்கோ ரீஜனல் அட்வான்ஸ்மெண்ட் வில் பி வெரி குவிக் இன்ஃபில்ட்ரேஷன். ஏன் சி, பிகாஸ் டியூமருக்கும் செஸ்ட் வால், நம்ம பிரஸ்ட்டு கீழே இருக்க செஸ்ட் வால் அடியில் இருக்குது, இடைவெளியும் ரொம்ப கம்மியாக இருக்கும் மேலில். ஏன்னா மேலுக்கு பிரஸ்ட் கிடையாது, ஃபீமேல்ஸ்க்கு பிரஸ்ட் இருக்கனால டியூமருக்கும் செஸ்ட் வால்க்கும் இருக்கிற டிஸ்டன்ஸ் அதிகமாக இருக்கும். டேக்ஸ் ஆக்சுவலி சம் டைம் டு இன்ஃபில்ட்ரேட் த செஸ்ட் வால், அது ஒரு இது. ஸோ அதனால் மேல் பிரஸ்ட் கேன்சர் இஸ் ஈவன் மோர் சிவியர், டக்குன்னு ஸ்ப்ரெட் ஆயிரும். அண்ட் அதேமாதிரி மெட்டாஸ்டேசிஸும் டிஸ்டண்ட்டாக பரவுறதும் குயிக்காக இருக்கும் மேல் பிரஸ்ட் கேன்சரில். உங்களுக்கு மேல் இது செஸ்ட் வாலில் ஏதாவது கட்டி மாதிரியோ ஏதாவது இருந்துச்சுன்னா புதுசாக உடனே டாக்டர்கிட்ட வரணும் நீங்கள், அவ்வளோதான். வேற ஒன்றும் பெருசாக அதே தான், பெயின்லெஸ்ஸாக தான் இருக்கும் ஃபஸ்ட்டு, வலியே இருக்காது மேல்ஸுக்கு வந்தாலும். பட் ஒரு கட்டின்னு வந்துச்சுன்னா, உங்களுக்கு தெம்படிச்சுன்னா, ஏதாவது வித்தியாசமாக தெம்படிச்சுன்னா உடனே வந்துடணும் நீங்கள். ஃபேமிலி டாக்டர்ன்ட்டு இருப்பாங்கல்ல, ஃபேமிலி டாக்டர்கிட்ட யோசிச்சு யூ ஷுட் சீக் அட்வைஸ். அதே மாதிரி மேல் பிரஸ்ட் கேன்சர்லேயும் நாங்கள் அந்த ஹார்மோன் இதெல்லாம் பார்ப்போம், எக்ஸ்ப்ரெஷன், ERPR, HER2 அதெல்லாம் பார்த்துட்டு. மோஸ்ட்லி ஆப்ரேஷன் பண்ண பிறகு நிறைய பேஷண்ட் கீமோதெரப்பியும் தேவைப்படும், ஹார்மோன்ஸும் தேவைப்படலாம். ஏன்னா தே எக்ஸ்பிரஸ் ஹார்மோன்ஸ் மோஸ்ட்லி. அப்புறம் அதே மாதிரி மியூட்டேஷன்ஸ், மேல் பிரஸ்ட் கேன்சர் சொல்லும்போது தான் எனக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் இது ஞாபகம் வந்துச்சு, ப்ரொஃபிலாக்டிக் மாஸ்டெக்டமின்னு சொல்லுவோம், அதுதான். ஸோ அந்த மாதிரியும் பண்ணலாம். ஸோ யூ கேன் டூ. ஹை ஃபேமிலி ரிஸ்க் இருக்கிறவங்களுக்கு வி அட்வைஸ். பாட்டியோட அம்மாவுக்கு இருந்திருக்கு ஜென்ரேஷன் இல்லாமல், இட் கேன் ஸ்கிப் அ கப்பல் ஆஃப் ஜென்ரேஷன்ஸ் அண்ட் தென் எக்ஸ்பிரஸ் இட் செல்ஃப். ஃபேமிலியல் டெண்டன்சி இருந்துச்சுன்னா, ஜெனட்டிக் ப்ரீடிஸ்போசிஷன் இருந்துச்சுன்னா அப்படி கூட வரும், இட் கேன். தட்ஸ் அ வெரி குட் பாசிபிலிட்டி. எல்லாருக்கும் வரணும்னு அவசியமே கிடையாது. ஏன், ஒரு குடும்பத்தில் 3 பெண்கள் இருப்பாங்க, ஒருத்தருக்கு இருக்கும், மற்ற 2 சிஸ்டர்ஸ் கூட இருக்காது. பட் ஆனால் அவங்க அம்மாவுக்கு இருக்கும் இல்லை பெரியம்மாவுக்கு இருக்கும், ஃபேமிலி லீனேஜ் அப்படி போகுது இல்லை. ஒருத்தர் ஸ்கிப் பண்ணி இன்னொருத்தர், எல்லாருக்கும் இருக்கணும்னு அவசியமே கிடையாது. வயசுக்கு வந்த பிறகு தானே ஈஸ்ட்ரோஜன் ப்ரொபென்சிட்டி வந்து கொஞ்ச நாள் ஆக்ட் ஆகி, ஸோ அந்த ஜென்ரலி விசே அந்த 18, அதனால தான் அந்த 18 இயர்ஸ்லேருந்து அந்த ஹை ரிஸ்க் பீப்புளுக்கு ஸ்க்ரீன் பண்ணுன்னு சொன்னால், தட் இஸ் வை வி ஹேவ் தட் கட் ஆஃப். கேன்சர் வந்து ஹார்மோன் ட்ரிவன், ஈஸ்ட்ரோஜன், ஆண்ட்ரோஜன் அந்த ஹார்மோன் வேறு, அந்த ஹெர்சுலான்னு சொன்னேன் முடி வரதெல்லாம் அது வேறு ஹார்மோன்ஸு. ஸோ இது பிரஸ்ட் கேன்சர் வந்து ஈஸ்ட்ரோஜன் ட்ரிவன் தான் பியூர்லி. அதனால தான் இந்த மெனார்கி வயசுக்கு வர்ற ஏஜும் மெனோபாஸ், இந்த

0: அந்த ஸ்பேன் அதிகமாக வைடனாக இருந்துச்சுன்னா வைடராக இருந்துச்சுன்னா யூஆர் எக்ஸ்போஸ் கண்டினியூஸ்லி டு ஈஸ்ட்ரஜன்ல. ஸோ யுவர் ரிஸ்க் இஸ் யூனோ த மேக்னிடியூட் ஆஃப் ரிஸ்க் இஸ் ஹை.
1: இதுவரை புற்றுநோய் நிபுணர் டாக்டர் பிரேம்குமார் அவர்கள் வழங்கிய ஆலோசனைகள் கேட்டீர்கள்.
2: நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி நாளை காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமன்றி டிடி நேஷனல், டிடி பாரதி, டிடி கிசான், டிடி இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் அன்றிரவு 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி நாளை காலை 11 மணிக்கு.
3: சாட்சி, இனிமே நான் பட்டனை தட்டினா போதும், அப்படியே பணம் கொட்ட கொட்டு கொட்ட போது, தெரியுமா?
4: எதே எஸ் ஜஸ்ட் லைக் பட்டனை பிரஸ் பண்ணா போதும், எனக்கு பணம் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. வாட்ஸ்அப்ல ஒரு மெசேஜ் வந்துச்சு. அந்த மெசேஜ்ல ஜஸ்ட் நீங்க வீட்டுல இருந்துட்டு இந்த யூடியூப், இன்ஸ்டா, ஃபேஸ்புக்ல எல்லாம் லைக் மட்டும் பண்ணுங்க, உங்களுக்கு பணத்தை நாங்க அனுப்புறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. செம்மல்ல? ஐயோ, அது எல்லாமே ஃபேக். என்ன சொல்ற? இரு, கிளியரா சொல்றேன். நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா வாட்ஸ்அப் நம்பர்ல இருந்து மெசேஜ் வருது, இந்த மாதிரி வந்து நாங்க வீட்ல இருந்தே ஒர்க் பண்றதுக்கான உங்களுக்கு ஆஃபர் பண்றோம், ஜஸ்ட் நீங்க லைக் பட்டன் பிரஸ் பண்ணா போதும். அதாவது யூடியூப், இன்ஸ்டா, ஃபேஸ்புக்ல நீங்க லைக் பட்டன் பிரஸ் பண்ணா போதும், உங்களுக்கு நாங்க பேமெண்ட் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்றாங்க. இதை நம்பி ஏமாறாதீங்க, இது எல்லாமே ஃபேக். ஸோ இந்த மாதிரி சொல்லி அவங்க ஏதோ ஒரு குரூப்ல வந்து ஆட் பண்ணுவாங்களாம், அதற்கு பிறகு உங்ககிட்ட இருக்கிற பணத்தை பறிக்கிறதுக்கான ஒரு வழி அப்படின்னு சொல்றாங்க. ஸோ தயவு செஞ்சு இந்த மாதிரி லைக் பண்ணுறேன், நான் பணத்தை கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னால் நம்பி ஏமாறாதீங்க.
1: நேரம் 7:30. இன்று ஒரு தகவல் வழங்குபவர் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள்.
5: அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சு அப்படின்னு சொல்லுவாங்க, அது உண்மைதான். ஒருத்தருக்கு அளவுக்கு மீறிய புகழ் வந்துட்டதுன்னு வச்சுங்க, அது கூட ஆபத்தாக போயிடுறது உண்டு. பழங்காலத்துல எல்லாம் கிரேக்க தேசத்தில் ஒரு பழக்கம் உண்டாம், அதாவது யாராவது ஒருத்தரை நாடு கடத்தணும்னா அதுக்கு ஒரு வழி உண்டு. அதாவது ஒருத்தரை நாடு கடத்தணும்னு மக்கள் விரும்புகிறாங்கன்னு வச்சுங்களேன், அவர் பேரை ஒரு மண்பாண்ட ஓட்டு சில்லில் எழுதி அதை வந்து ஒரு குறிப்பிட்ட பொது இடத்துல போட்டுற வேண்டியது, அவ்வளவு தான். இது மாதிரி பல பேர் போட்டுக்கிட்டே இருப்பாங்க, எல்லாம் அப்படியே குவிஞ்சு போயிடும். அந்த ஓட்டாஞ்சில்லு குவியலில் யாருடைய பேர் அதிகமாக இருக்குதோ அந்த நபரை ஒரு 10 ஆண்டுகள் நாடு கடத்தி விடுவாங்க. இது அந்த ஊர் வழக்கமாக. ஒரு நாள் அந்த குவியலுக்கு பக்கத்தில் ஒரு ஆள் நின்றுக்கிட்டு இருக்கிறான், அவன் கையில் ஒரு ஓட்டாஞ்சில் வச்சுருக்கிறான், அதில் யாரோட பேரையோ எழுதணும், எழுதி அந்த இடத்துல போடணுங்கிறது அவன் ஆசை. ஆனால் அவன் படிக்காதவன், அதனால் எழுத தெரியல. யாராவது அந்த வழியாக வர்றாங்களான்னு பார்த்துக்கிட்டே நின்றுக்கிட்டு இருந்தான். ஒரு பெரியவர் வந்துக்கிட்டு இருந்தார், அவர்கிட்ட ஓடினான், கையில் இருந்த மண்பாண்ட சில்லை கொடுத்தான். ஐயா, இதில் ஒரு பேர் எழுதி கொடுங்களேன்னா, அந்த பெரியவர் அதை வாங்கி கையில் வச்சுக்கிட்டு என்ன பேர் எழுதணும் சொல்லு அப்படின்னா, இவன் சொன்னான், அரிஸ்டைடிஸ் அப்படின்னு எழுதுங்க அப்படின்னா. இதை கேட்டதும் அந்த பெரியவருக்கு அதிர்ச்சி, ஏன்னா அவர் தான் அரிஸ்டைடிஸ், தத்துவ மேதை அரிஸ்டைடிஸ் அவர். இருந்தாலும் நான் தான் அதுங்கிறத காட்டிக்காமல் அந்த ஆளுக்கிட்ட கேட்டார், அது சரிப்பா, அரிஸ்டைடிஸுங்கிற பேரை எழுத சொல்கிற, அவர் உனக்கு என்ன கெடுதல் பண்ணார், அவர் பேரை இதில் எழுத சொல்கிறியே அப்படின்னு கேட்டிருக்கார். அதுக்கு இவன் சொன்னானா, அவர் எனக்கு எந்த கெடுதலும் பண்ணலை, அவரை நான் பார்த்தது கூட இல்லை அப்படின்ருக்கான். அப்புறம் எதுக்காக அவரை வந்து நாடு கடத்தணும்னு நீ ஆசைப்படுற அப்படின்னு கேட்டிருக்கார். இப்போ அந்த ஆள் சொல்கிறான், அரிஸ்டைடிஸை பற்றி எல்லாரும் பேசுகிறாங்க, அவர் ரொம்ப நல்லவர், அவர் ஒரு பெரிய அறிவாளிங்கிறாங்க, அவர் ஒரு பெரிய வள்ளல், பேரறிஞர், இப்படி எல்லாரும் சொல்கிறத கேட்டு கேட்டு எனக்கு ரொம்ப அலுத்து போயிட்டுது, அதனால தான் வெறுப்பாயிட்டேன் அப்படின்னா.

0: இதிலிருந்து என்ன தெரியுது? நாம் நல்லவனாக இருக்கிறதுல ஒன்றும் இடைஞ்சல் இல்லை. ஆனால் நம்மளை நல்லவன் நல்லவன் எல்லாரும் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, அப்போ இடைஞ்சல் ஆரம்பம்னு அர்த்தம். எதுவுமே அளவுக்கு மிஞ்சி போகாமல் பார்த்துக்க வேண்டியது ரொம்ப அவசியம். அளவுக்கு அதிகமாக ஆசைப்படாதவங்களில் ஆப்ரஹாம் லிங்கனும் ஒருத்தரா. அவர் ஒரு தடவை தன்னுடைய நண்பர்கள்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தாராம். ஒருத்தர் கேட்டிருக்கார், ஒரு மனுஷனுக்கு கால்கள் வந்து எவ்வளோ உயரம் இருக்கணும் அப்படின்னு கேட்டாராம். இதுக்கு ஆப்ரஹாம் லிங்கன் சொன்னாராம், அது என்ன இடுப்புலேருந்து தரையை தொடுற அளவுக்கு உயரம் இருந்தால் போதும் அப்படின்னாராம்.
1: இன்று ஒரு தகவல் வழங்கியவர் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள்.

0: சென்னை வானொலியின் பண்பலை அலைவரிசைகளில் ஒலிபரப்பாகும் நிகழ்ச்சிகளை தமிழில் தொகுத்து வழங்க பகுதி நேர அறிவிப்பாளர்கள் தேர்ந்தெடுக்கப்பட உள்ளார்கள்.
1: வயது வரம்பு 2026 செப்டம்பர் மாதம் முதல் தேதி அன்று 20 முதல் 40 உட்பட்டவராக இருத்தல் வேண்டும்.
0: கல்வி தகுதி: அங்கீகரிக்கப்பட்ட பல்கலைக்கழகத்திலிருந்து ஏதேனும் ஓர் இளநிலை பட்டம் பெற்றவராகவும் பள்ளி படிப்பில் தமிழை ஒரு பாடமாக படித்தவராகவும் இருத்தல் வேண்டும்.
1: விண்ணப்பதாரர்கள் சென்னை மற்றும் சென்னையை சுற்றியுள்ள பகுதிகளில் வசிப்பவராக இருத்தல் வேண்டும். வானொலி நிலையத்திற்கு அருகில் வசிக்கும் விண்ணப்பதாரர்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படும்.
0: நல்ல குரல் வளமும் தெளிவான உச்சரிப்பும் ஒலிபரப்பில் ஆர்வமும் பொது அறிவு திறன் பெற்றவராகவும் இருத்தல் வேண்டும்.
1: எழுத்து தேர்வு, குரல் தேர்வு, நேர்முக தேர்வு ஆகிய 3 தேர்வு முறையின் மூலம் விண்ணப்பதாரர்கள் தெரிவு செய்யப்படுவார்கள்.
0: தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் நிகழ்ச்சிகளின் தேவைக்கேற்ப பகுதி நேர பணிக்கு அதிகபட்சமாக மாதத்திற்கு 6 மட்டுமே அழைக்கப்படுவார்கள்.
1: விண்ணப்பிக்க தகுதியுடையோர் இதற்கான விண்ணப்பத்தை facebook.com/AIR Chennai, instagram.com/AIR Chennai மற்றும் twitter.com/AIR Chennai ஆகிய சமூக வலைதளங்களில் தரவிறக்கம் செய்து கொள்ளலாம்.
0: விண்ணப்ப கட்டணம்: பொது பிரிவினருக்கு 354 ரூபாய், SC/ST பிரிவினருக்கு 266 ரூபாய் GST உட்பட.
1: விண்ணப்ப கட்டணத்தை டிமாண்ட் டிராப்ட் மூலம் இன் ஃபேவர் ஆஃப் டிராயிங் அண்ட் டிஸ்பர்சிங் ஆபீசர், ஆல் இண்டியா ரேடியோ சென்னை என்ற பெயரில் மட்டுமே பணம் செலுத்தி விண்ணப்பத்துடன் இணைத்து நேரில் சமர்ப்பிக்க வேண்டும்.
0: விண்ணப்பத்தை முழுமையாக பூர்த்தி செய்து தேவையான சான்றுகளின் நகல்களையும் விண்ணப்பத்தோடு இணைக்க வேண்டும்.
1: பூர்த்தி செய்த விண்ணப்பங்களை சென்னை வானொலி நிலையத்தில் வரும் செப்டம்பர் மாதம் 25 தேதிக்குள் காலை 11 முதல் மாலை 4 வரை அலுவலக நாட்களில் திங்கள் முதல் வெள்ளி வரை நேரில் சமர்ப்பிக்க வேண்டிய முகவரி:
0: தி ஹெட் ஆஃப் புரோகிராம்ஸ், நிகழ்ச்சி பிரிவு தலைவர், புரோகிராம் கோஆர்டினேஷன் செக்ஷன், நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பு பிரிவு, ரூம் நம்பர் 27, ஆல் இண்டியா ரேடியோ, காமராஜர் சாலை, மயிலாப்பூர், சென்னை 600004.
1: மேலும் விவரங்களுக்கு facebook.com/AIR Chennai, instagram.com/AIR Chennai மற்றும் twitter.com/AIR Chennai ஆகிய சமூக வலைதளங்களை பார்த்து தெரிந்து கொள்ளலாம்.
0: இது பகுதி நேர பணிக்கான அறிவிப்பு மட்டுமே, வானொலியில் நிரந்தர வேலைக்கான அறிவிப்பு அல்ல.
1: வானொலி ஒலிபரப்பில் ஆர்வமுள்ளவர்களை வரவேற்கிறது சென்னை வானொலி.
0: ஆர்வமுள்ளவர்கள் இன்றே விண்ணப்பிக்க தொடங்குங்கள்.
2: இனி நேர்கள் கேட்கலாம் திரைகானம். ஆண்டவன் கட்டளை திரைப்படத்திற்காக பெனிதயால் பாடியுள்ளது.

0: பாதி ராத்திரியில எஸ்எம்எஸ்ஆ?
1: கேஒய்சி அப்டேட் செய்யவில்லை என்றால் உங்கள் அக்கவுண்ட் பிளாக் ஆகிவிடும்.
2: பிளாக் ஆக கூடாது, லிங்க கிளிக் பண்றேன்.
3: இருங்க, செக் பண்ணீங்களா? லிங்க் பாதுகாப்பானதா? அனுப்பியது உங்க பேங்க் தானா?
1: கேஒய்சி அப்டேட்டுக்காக முன்பின் தெரியாத லிங்கை தொட்டா திருடங்களுக்கு உங்க அக்கவுண்ட் கதவை திறக்கிற மாதிரி. அவசரத்தில் மோசடியில் சிக்காதீர்கள். போலி கேஒய்சி அப்டேட் லிங்கை தவிருங்கள்.
4: ஆர்பிஐ சொல்கிறது.
5: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
6: உங்கள் கவனத்திற்கு, ஹாக்கி விளையாட்டின் மாயாஜால வித்தைக்காரர் மேஜர் தியான்சந்த் அவர்களின் பிறந்த தின சிற்றுரை.
7: மேஜர் தியான்சந்த் அவர்கள் வெறும் ஒரு விளையாட்டு வீரர் அல்ல, அவர் இந்தியாவின் விளையாட்டு வரலாற்றில் அழியாத தடம் பதித்தவர். உலக ஹாக்கி வரலாற்றில் மிகச்சிறந்த வீரர்களில் ஒருவராக கருதப்படுபவர். அவரை உலகம் ஒரு பெயரால் அழைத்தது, த விசர்ட் ஆஃப் ஹாக்கி, அதாவது ஹாக்கி விளையாட்டின் மாயாஜால வித்தைக்காரர் என்று. அந்த பெயருக்கு பின்னால் இருந்த திறமை, உழைப்பு, ஒழுக்கம் மற்றும் தேசப்பற்று ஆகியவற்றை புரிந்து கொள்வதுதான் இன்று அவரை நினைவு கூறுவதின் உண்மையான நோக்கம். தியான்சந்த் அவர்கள் 1905 ஆகஸ்ட் மாதம் 29 அலகாபாத்தில், அதாவது தற்போதைய பிரயாக்ராஜில் பிறந்தார். அவரது இயற்பெயர் தியான் சிங். அவரது குடும்பம் இராணுவ பின்னணியை கொண்டது. இளம் வயதிலேயே அவர் இந்திய இராணுவத்தில் சேர்ந்தார். இராணுவத்தில் பணியாற்றிய காலத்தில்தான் அவரது ஹாக்கி திறமை மிக வேகமாக வளரத் தொடங்கியது. அவரது வாழ்க்கையில் ஒரு முக்கியமான விஷயம் என்னவென்றால், அவர் தனது திறமையை நம்பியிருந்தாலும் பயிற்சியை ஒருபோதும் புறக்கணிக்கவில்லை. பகலில் இராணுவ பணியும், ஓய்வு நேரங்களில் ஹாக்கி பயிற்சியும் என்று தனது விளையாட்டு திறனை அவர் தொடர்ந்து வளர்த்து கொண்டார். அவர் இரவு நேரங்களிலும் நிலவொளியில் பயிற்சி செய்ததாக கூறப்படுகிறது. இதன் காரணமாகவே அவரது பெயருடன் சந்த் என்ற பெயர் இணைந்ததாக பிரபலமான கதை ஒன்று உள்ளது. தியான்சந்தின் மிகப்பெரிய சிறப்பு அவரது பந்து கட்டுப்பாடு. அவர் பந்தை மட்டையுடன் கொண்டு செல்லும் விதம், எதிரணி வீரர்களை தாண்டி செல்லும் திறன், சரியான தருணத்தில் பந்தை சக வீரருக்கு வழங்கும் திறன், இவை அனைத்தும் அசாதாரணமானவை. அவரது

0: படத்தை பார்த்தவர்கள் பந்து அவரது மட்டையில் ஒட்டி கொண்டது போல் இருந்ததாக விவரித்தனர். அவரது திறமை குறித்து பல கதைகள் சொல்லப்படுகின்றன. ஒருமுறை அவரது மட்டையில் ஏதோ விசேஷ சக்தி இருக்கிறதா என்று சந்தேகப்பட்டு மட்டையை சோதித்ததாகவும் ஒரு பிரபலமான கதை உள்ளது. தியான்சந்தின் சர்வதேச புகழை உச்சத்திற்கு கொண்டு சென்றது ஒலிம்பிக் போட்டிகள்தான். அவர் இந்தியாவுக்காக 1928 ஆம்ஸ்டர்டாம் ஒலிம்பிக், 1932 லாஸ் ஏஞ்சலஸ் ஒலிம்பிக், 1936 பெர்லின் ஒலிம்பிக் ஆகிய 3 ஒலிம்பிக் போட்டிகளில் பங்கேற்றார். இந்த 3 போட்டிகளிலும் இந்தியா தங்கப்பதக்கம் வென்றது. அந்த காலகட்டத்தில் இந்திய ஹாக்கி உலகின் மிகச்சிறந்த அணிகளில் ஒன்றாக உருவெடுத்தது. தியான்சந்த் அவர்கள் விளையாடிய காலம் இந்தியா சுதந்திரம் பெறுவதற்கு முன்பான காலம். அந்த காலத்தில் இந்திய விளையாட்டு வீரர்கள் சர்வதேச அரங்கில் வெற்றி பெறுவது மிகப்பெரிய விஷயம். இந்திய ஹாக்கி அணி வெற்றி பெறும்போது அது ஒரு விளையாட்டு வெற்றியாக மட்டும் பார்க்கப்படவில்லை, அது இந்தியர்களின் தன்னம்பிக்கையை உயர்த்திய ஒரு நிகழ்வாகவும் பார்க்கப்பட்டது. ஒரு காலத்தில் பிரிட்டிஷ் ஆட்சியின் கீழிருந்த இந்தியா உலகின் மிகப்பெரிய விளையாட்டு மேடைகளில் தனது திறமையை நிரூபித்தது. இதில் தியான்சந்தின் பங்கு அளப்பரியது. ஒரு சிறந்த வீரர் தனியாக வெற்றி பெறுவதில்லை, அவரை சுற்றியிருக்கும் அணியினரின் பங்களிப்பும் அவசியம் என்பதை அவரது விளையாட்டு வெளிப்படுத்தியது. இதுதான் இன்றைய இளைஞர்களுக்கு அவர் தரும் மிகப்பெரிய பாடங்களில் ஒன்று. திறமை உங்களை அணிக்குள் கொண்டு செல்லலாம், ஆனால் ஒழுக்கமும் அணி செயல்பாடும் உங்களை மகத்தானவராக மாற்றும். தியான்சந்தின் பங்களிப்பை கௌரவிக்கும் வகையில் இந்திய அரசு அவருக்கு 1956 பத்மபூஷன் விருது வழங்கியது. அவரது பிறந்த நாளான ஆகஸ்ட் 29, அதாவது இன்றைய தினம், இந்தியாவில் தேசிய விளையாட்டு தினமாக கொண்டாடப்படுகிறது. இந்த நாள் ஒரு வீரரை நினைவு கூறுவதற்கான நாள் மட்டுமல்ல, விளையாட்டின் முக்கியத்துவத்தை உணர்த்தும் நாளுமாகும். இளைஞர்களின் வாழ்க்கையில் விளையாட்டு உடல் ஆரோக்கியத்தை வளர்க்கிறது, ஒழுக்கத்தை உருவாக்குகிறது, தோல்வியை ஏற்றுக்கொள்ள கற்றுக் கொடுக்கிறது, அணி செயல்பாட்டை வளர்க்கிறது, வெற்றிக்காக தொடர்ந்து முயற்சி செய்யும் மனப்பக்குவத்தை உருவாக்குகிறது. நண்பர்களே, இன்று நம்மிடம் நவீன விளையாட்டு மைதானங்கள் இருக்கின்றன, சிறந்த பயிற்சி மையங்கள் இருக்கின்றன, நவீன உபகரணங்கள் இருக்கின்றன. ஆனால் தியான்சந்தின் காலத்தில் இவை எதுவும் இன்றைய அளவில் இல்லை. அவரிடம் இருந்தது ஒரு ஹாக்கி மட்டை, ஒரு பந்து, கடுமையான பயிற்சி, அசைக்க முடியாத தன்னம்பிக்கை மற்றும் இந்தியாவுக்காக வெல்ல வேண்டும் என்ற அர்ப்பணிப்பு. அதனால்தான் அவர் வரலாற்றில் இடம் பிடித்தார். மேஜர் தியான்சந்த் அவர்கள் நமக்கு ஒரு ஹாக்கி வீரராக மட்டுமல்ல, கடின உழைப்பு, ஒழுக்கம், தன்னம்பிக்கை மற்றும் தேசப்பற்றின் அடையாளமாகவும் திகழ்கிறார். அவரது பிறந்த நாளை தேசிய விளையாட்டு தினமாக கொண்டாடும் ஒவ்வொரு முறையும் நாம் அவருடைய பெயரை மட்டும் நினைவு கூறாமல் அவர் வாழ்ந்த அந்த பண்புகளையும் நமது வாழ்க்கையில் கடைபிடிக்க வேண்டும். இந்திய ஹாக்கியின் மாயாஜால வித்தைக்காரர் மேஜர் தியான்சந்த் என்றும் நம் நினைவில் வாழ்க.
1: உங்கள் கவனத்திற்கு, ஹாக்கி விளையாட்டின் மாயாஜால வித்தைக்காரர் மேஜர் தியான்சந்த் அவர்களின் பிறந்த தின சிற்றுரை கேட்டீர்கள்.

சங்கர் மகாதேவன் குரலில் ஒலித்தது கிரீடம் திரைப்பட பாடல். இனி கனா திரைப்படத்திற்காக சித் ஸ்ரீராம் நிரஞ்சனா ரமணன் பாடியுள்ள பாடல்.

0: நேரம் 7:55. புத்தம்பது காலையில் இனி தொடர்வது
1: நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள்.
2: அன்புள்ள ரத்தினமையா அவர்களுக்கு உங்கள் மாணிக்கம் எழுதும் மடல் நலம் நலமறிய ஆவன். தமிழகத்தின் முக்கியமான உணவு தானியம் நெல். இது உற்பத்தி செய்யப்படும் பகுதி காவிரி டெல்டா என்று சொல்லக்கூடிய பழைய தஞ்சாவூர் மாவட்டம். இதன் முக்கிய நீர் ஆதாரமே காவிரி ஆறு தான். காவிரியின் நீர் வளம் கர்நாடகாவை நம்பி இருக்கிறது. அங்கிருக்கும் கபினி அணை, கிருஷ்ணராஜசாகர், ஹேமாவதி, ஹேரங்கி ஆகிய நான்கு அணைகளிலிருந்து கிடைக்கிற தண்ணீர் காவிரிக்கு வந்து நமது மேட்டூர் அணையில் தேக்கப்பட்டு பிறகு டெல்டாவை நோக்கி போகுது. தமிழ்நாட்டில் காவிரியின் குறுக்கே கட்டப்பட்டுள்ள மேட்டூர் அணையின் கொள்ளளவு 93.4 TMC. சரி, அது என்ன டிஎம்சி? 1000 மில்லியன் கன அடி, 1000 மில்லியன் கியூபிக் ஃபீட், 2830 கோடி லிட்டர் தண்ணீர் என்பதுதான் ஒரு டிஎம்சி. இந்த ஒரு டிஎம்சி தண்ணியை வச்சு சென்னை மாநகருக்கு சுமாராக 1 மாசத்துக்கு குடிநீர் விநியோகம் செய்யலாம். ரத்தினமையா, நமது மேட்டூர் அணையின் கொள்ளளவு 120 அடி. இதில் 50 அடிக்கு தண்ணீர் இருந்தால் அதன் அளவு 18 TMC. 75 அடியை தொட்டால் 37 TMC. 100 அடி அளவுக்கு தண்ணீர் அளவு எட்டுச்சுன்னா 60 TMC தான் தண்ணி இருக்கும். ஆனால் அடுத்த 20 அடியை தொட 33 TMC தண்ணீர் தேவை. அந்த அளவுக்கு மேலே பறந்து விரிந்து இருக்கு மேட்டூர் அணை. மக்களுக்கு புரியும்படி சொல்லணும்னா, உதாரணத்துக்கு மேட்டூர் அணையின் நீர்மட்டம் 94 அடியை தொட்டிருக்குன்னா நீர் இருப்பு 54 TMC. மொத்த கொள்ளளவில் இது 57%. 120 அடியில் 100 அடியை எட்டியிருக்குன்னா அது ஒரு பரபரப்பான செய்தியாக பேசப்படும். அணையின் கொள்ளளவு 60 TMC தான், கிட்டத்தட்ட 1/3 அளவுக்கு தான் தண்ணீர் இருக்குன்னு புரிஞ்சுக்கணும். ஒரு கனடி நீர் என்பது 28.3 லிட்டர். ஒரு டிஎம்சி என்பது 2830 கோடி லிட்டர். நமக்கு 2 பருவமழை காலங்கள், 1 தென்மேற்கு மற்றொன்று வடகிழக்கு. இந்த பருவமழை காலங்களில் பெய்யும் மழை நீரை நல்லபடியாக சேமித்து வைத்து பயன்படுத்தணும். பெய்யும் மழை நீர் வழிந்தோடி கடலில் கலக்கக்கூடாது. நம்ம பூமிக்குள்ளே நிலத்துக்குள்ளே இறங்கணும். அப்போ தான் நிலத்தடி நீர்மட்டம் உயரும். அதோட நாம் தண்ணீரை பூமியிலிருந்து எடுப்பதற்கு பதிலாக மேலே வானத்திலிருந்து பெற முயற்சிக்கணும். அதற்கு கீழே பூமியில் பசுமை பரப்பு அதிகமாக இருக்கணும். கான்கிரீட் காடுகளுக்கு மாற்றாக பசுமை மாறா காடுகளை உருவாக்கணும். மரங்கள் தான் மனிதனுக்கு சுவாசத்தை கொடுக்கின்றன. வீட்டை பற்றியே நினைக்க நேரமில்லாத மனிதனுக்கு மரங்களையும் செடி கொடிகளையும் நினைக்க எப்படி நேரம் இருக்கும்? சுமார் 30-35 வருடங்களுக்கு முன்னால் தண்ணீர் பாட்டிலில் அடைத்து விற்கப்படும்னு யாராவது அப்போது சொல்லியிருந்தால் சிரிச்சிருப்போம். காரணம், தண்ணியை போயா விற்பனை செய்வாங்கன்னு. ஆனால் இன்னைக்கு அதுதான் நடைபெறுது. இன்னைக்கு 1 லிட்டர் பால் விலைக்கு நிகராக தண்ணீரும் விலை போகுது. ரத்தினமையா, பாலைவனம் சோலைவனமாக வேண்டும், பசுங்கிளிகள் அங்கிருந்து பாட வேண்டும் என்பார் கவிமணி தேசிய.

0: விநாயகம் பிள்ளை. குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல் ஆகிய நால்வகை நிலங்களை வைத்து தமிழர்கள் நல்ல முறையில்தான் வாழ்ந்து வந்திருக்காங்கன்னு இலக்கியம் சொல்லுது. குறிஞ்சியும் முல்லையுமே ஒன்றுக்கொன்று திரிந்து காடு மலையும் கலந்த பகுதிகளே பாலை என்று நமது முன்னோர்களின் வரலாறு கூறுகிறது. பாலை வனமாக நமது தமிழகம் ஒருபோதும் இருந்ததில்லை. அவ்வளவு சிறப்பான பூமியாகவே உலகமும் இருந்திருக்கு. பசுமையான உலகமே எல்லாருக்கும் நல்லது. பச்சை பசேல் என்ற வயல்வெளியை பார்க்கும் போதெல்லாம் நமது மனம் எவ்வளவு சந்தோஷம் கொள்ளும். அதை அனுபவிக்க வீட்டுக்கு ஒரு மரக்கன்றாவது நடுங்கள். அதை மரமாக்க முயற்சி செய்யுங்கள். இப்படிக்கு மடல் மாணிக்கம்.
1: நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள் கேட்டீர்கள்.
2: வழங்கியவர் பி. சரவணன் அவர்கள்.
3: குப்பைகளை அகற்றும் போதும் தேவை கவனம். நெகிழிகளை தவிர்ப்போம், குப்பைகளை முறையாக கையாளுவோம், தூய்மை பணியாளர்களுக்கு கை கொடுப்போம், சூழல் வளம் காப்போம். தூய்மையான பாரதம் நமது கௌரவம்.
2: நிறம் 8 மணி. புத்தம் புதுகாலையில் தொடர்வது திரைகானம். பொன்னியின் செல்வன் 1 திரைப்படத்தில் ஏ.ஆர். ரஹ்மான் பாடியிருக்கும் பாடல் ஒலிக்கிறது.

0: நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி நாளை காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமன்றி டிடி நேஷனல், டிடி பாரதி, டிடி கிசான், டிடி இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் அன்று இரவு 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி நாளை காலை 11 மணிக்கு.
1: திரைகானத்தில் தொடர்வது வைசன் காலமாடன் திரைப்படத்தில் சத்யன் மகாலிங்கம் பாடியிருக்கும் பாடல்.

0: மனிதர்களுக்கு உண்ண, உடுக்க, உறங்க கொடையாகின்றன. விலங்குகளுக்கு வாழ்விடமாகின்றன. பல்லுயிர் பெருக உதவுகின்றன. பருவநிலை மாற்றத்தை எதிர்கொண்டு காக்கின்றன. கரியமிலம் கொண்டு பிராணவாயு தருகின்றன. இத்தனை தரும் மரங்கள் நம்மிடம் வேண்டுவது சிறிது அக்கறை மட்டுமே. மரங்கள் வளர்ப்போம், மழை பெறுவோம், சூழல் வளம் காப்போம். அக்கறையுடன் சொல்வது உங்கள் ஆகாஷ்வாணி சென்னை.
1: நீங்களே திரைக்கானத்தில் நிறைவாக ஒலிக்கவிருக்கும் பாடலை பாடியவர் முத்து சிற்பி. பாடல் இடம்பெற்ற படம் காந்தாரா லெஜண்ட் சாப்டர் 1.

0: நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி நாளை காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், DTH மற்றும் DRM சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமன்றி டிடி நேஷனல், டிடி பாரதி, டிடி கிசான், டிடி இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் அன்று இரவு 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், DTH மற்றும் DRM சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி நாளை காலை 11 மணிக்கு.
1: கோச்சடையான் திரைப்படத்திற்காக SP பாலசுப்ரமணியம் பாடியுள்ளது.

0: சென்னை வானொலியின் பண்பலை அலைவரிசைகளில் ஒலிபரப்பாகும் நிகழ்ச்சிகளை தமிழில் தொகுத்து வழங்க பகுதி நேர அறிவிப்பாளர்கள் தேர்ந்தெடுக்கப்பட உள்ளார்கள்.
1: வயது வரம்பு 2026 ஆண்டு செப்டம்பர் மாதம் முதல் தேதி அன்று 20 வயது முதல் 40 வயதுக்கு உட்பட்டவராக இருத்தல் வேண்டும்.
0: கல்வி தகுதி, அங்கீகரிக்கப்பட்ட பல்கலைக்கழகத்திலிருந்து ஏதேனும் ஓர் இளநிலை பட்டம் பெற்றவராகவும் பள்ளி படிப்பில் தமிழை ஒரு பாடமாக படித்தவராகவும் இருத்தல் வேண்டும்.
1: விண்ணப்பதாரர்கள் சென்னை மற்றும் சென்னையை சுற்றியுள்ள பகுதிகளில் வசிப்பவராக இருத்தல் வேண்டும். வானொலி நிலையத்திற்கு அருகில் வசிக்கும் விண்ணப்பதாரர்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படும்.
0: நல்ல குரல் வளமும் தெளிவான உச்சரிப்பும் ஒலிபரப்பில் ஆர்வமும் பொது அறிவு திறன் பெற்றவராகவும் இருத்தல் வேண்டும்.
1: எழுத்து தேர்வு, குரல் தேர்வு, நேர்முகத் தேர்வு ஆகிய 3 அடுக்கு தேர்வு முறையின் மூலம் விண்ணப்பதாரர்கள் தெரிவு செய்யப்படுவார்கள்.
0: தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் நிகழ்ச்சிகளின் தேவைக்கேற்ப பகுதி நேர பணிக்கு அதிகபட்சமாக மாதத்திற்கு 6 நாட்கள் மட்டுமே அழைக்கப்படுவார்கள்.
1: விண்ணப்பிக்க தகுதியுடையோர் இதற்கான விண்ணப்பத்தை facebook.com/AIR Chennai, instagram.com/AIR Chennai மற்றும் twitter.com/AIR Chennai ஆகிய சமூக வலைதளங்களில் தரவிறக்கம் செய்து கொள்ளலாம்.
0: விண்ணப்ப கட்டணம் பொது பிரிவினருக்கு 354 ரூபாய், SC/ST பிரிவினருக்கு 266 ரூபாய் GST உட்பட.
1: விண்ணப்ப கட்டணத்தை டிமாண்ட் டிராப்ட் மூலம் இன் ஃபேவர் ஆஃப் டிராயிங் அண்ட் டிஸ்பர்சிங் ஆபீசர், ஆல் இண்டியா ரேடியோ சென்னை என்ற பெயரில் மட்டுமே பணம் செலுத்தி விண்ணப்பத்துடன் இணைத்து நேரில் சமர்ப்பிக்க வேண்டும்.
0: விண்ணப்பத்தை முழுமையாக பூர்த்தி செய்து தேவையான சான்றுகளின் நகல்களையும் விண்ணப்பத்தோடு இணைக்க வேண்டும்.
1: பூர்த்தி செய்த விண்ணப்பங்களை சென்னை வானொலி நிலையத்தில் வரும் செப்டம்பர் மாதம் 25ஆம் தேதிக்குள் காலை 11 மணி முதல் மாலை 4 மணி வரை அலுவலக நாட்களில் திங்கள் முதல் வெள்ளி வரை நேரில் சமர்ப்பிக்க வேண்டிய முகவரி:
0: தி ஹெட் ஆஃப் புரோகிராம்ஸ், நிகழ்ச்சி பிரிவு தலைவர், புரோகிராம் கோஆர்டினேஷன் செக்ஷன், நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பு பிரிவு, ரூம் நம்பர் 27, ஆல் இண்டியா ரேடியோ, காமராஜர் சாலை, மயிலாப்பூர், சென்னை 600004.
1: மேலும் விவரங்களுக்கு facebook.com/AIR Chennai, instagram.com/AIR Chennai மற்றும் twitter.com/AIR Chennai ஆகிய சமூக வலைதளங்களை பார்த்து தெரிந்து கொள்ளலாம்.
0: இது பகுதி நேர பணிக்கான அறிவிப்பு மட்டுமே, வானொலியில் நிரந்தர வேலைக்கான அறிவிப்பு அல்ல.
1: வானொலி ஒலிபரப்பில் ஆர்வம் உள்ளவர்களை வரவேற்கிறது சென்னை வானொலி.
0: ஆர்வம் உள்ளவர்கள் இன்றே விண்ணப்பிக்க தொடங்குங்கள்.
2: மெர்சல் திரைப்பட பாடல்.

நேரம் 9 மணி. அரங்கிசை. ஐஸ்வர்யா சங்கர் அவர்களின் பாட்டிடம் பெற கேட்கலாம். கல்பனா கிஷோர் அவர்கள் வயலின், நெல்லை ஏ பாலாஜி அவர்கள் மிருதங்கம். ஞானானந்தமயம் என தொடங்கும் ஸ்லோகம், தொடர்ந்து சுகுணமுலே தியாகராஜர் கீர்த்தனை, ராகம் சக்கரவாகம், ரூபகதாளம்.

ஐஸ்வர்யா சங்கர் அவர்களின் பாட்டு இடம்பெற கேட்டுக் கொண்டிருக்கின்றோம். கல்பனா கிஷோர் அவர்கள் வயலின், நெல்லை ஏ பாலாஜி அவர்கள் மிருதங்கம். பங்கஜ லோச்சன, சுவாதி திருநாள் கிருதி, கல்யாணி ராகம், மிஸ்ரச்சாப்புதாளம்.

நிறைவாக நமாமி தூதம் ராமஸ்ய என தொடங்கும் ஸ்லோகம் தொடர்ந்து சுவாமி முக்கிய பிராணா புரந்தரதாசர் தேவர்நாமா யதுகுல காம்போஜி ராகம் ஆதிதாளம்.

இதுவரை அரங்கிசையில் ஐஸ்வர்யா சங்கர் அவர்களின் பாட்டு கேட்டோம். கல்பனா கிஷோர் அவர்கள் வயலின், நெல்லையே பாலாஜி அவர்கள் மிருதங்கம்.

0: அடுத்த அறிவிப்பு தொடரும்.
1: நேரம் 10 மணி, ஆகாஷ்வாணி சென்னை வானொலி நிலையம். இப்போது ஒலிவில் வருவது முத்துச்சிதறல். முதல் பாடல் சொல்லத்தான் நினைக்கிறேன் படத்திற்காக MS விஸ்வநாதன், S. ஜானகி பாடியுள்ள பாடல்.

நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி நாளை காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், DTH மற்றும் DRM சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமன்றி டிடி நேஷனல், டிடி பாரதி, டிடி கிசான், டிடி இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல்.

0: இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் அன்றிரவு 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள் DTH மற்றும் DRM சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி நாளை காலை 11 மணிக்கு.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் முத்து சிதறல் திறம் அடுத்த பாடல் பொண்ணுக்கு தங்க மனசு படத்திலிருந்து.

0: சென்னை வானொலியின் பண்பலை அலைவரிசைகளில் ஒலிபரப்பாகும் நிகழ்ச்சிகளை தமிழில் தொகுத்து வழங்க பகுதி நேர அறிவிப்பாளர்கள் தேர்ந்தெடுக்கப்பட உள்ளார்கள்.
1: வயது வரம்பு 2026 ஆண்டு செப்டம்பர் மாதம் முதல் தேதி அன்று 20 வயது முதல் 40 வயதுக்கு உட்பட்டவராக இருத்தல் வேண்டும்.
0: கல்வி தகுதி, அங்கீகரிக்கப்பட்ட பல்கலைக்கழகத்திலிருந்து ஏதேனும் ஓர் இளநிலை பட்டம் பெற்றவராகவும் பள்ளி படிப்பில் தமிழை ஒரு பாடமாக படித்தவராகவும் இருத்தல் வேண்டும்.
1: விண்ணப்பதாரர்கள் சென்னை மற்றும் சென்னையை சுற்றியுள்ள பகுதிகளில் வசிப்பவராக இருத்தல் வேண்டும். வானொலி நிலையத்திற்கு அருகில் வசிக்கும் விண்ணப்பதாரர்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படும்.
0: நல்ல குரல் வளமும் தெளிவான உச்சரிப்பும் ஒலிபரப்பில் ஆர்வமும் பொது அறிவு திறன் பெற்றவராகவும் இருத்தல் வேண்டும்.
1: எழுத்து தேர்வு, குரல் தேர்வு, நேர்முக தேர்வு ஆகிய 3 அடுக்கு தேர்வு முறையின் மூலம் விண்ணப்பதாரர்கள் தெரிவு செய்யப்படுவார்கள்.
0: தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் நிகழ்ச்சிகளின் தேவைக்கேற்ப பகுதி நேர பணிக்கு அதிகபட்சமாக மாதத்திற்கு 6 நாட்கள் மட்டுமே அழைக்கப்படுவார்கள்.
1: விண்ணப்பிக்க தகுதியுடையோர் இதற்கான விண்ணப்பத்தை facebook.com/AIR Chennai, instagram.com/AIR Chennai மற்றும் twitter.com/AIR Chennai ஆகிய சமூக வலைதளங்களில் தரவிறக்கம் செய்து கொள்ளலாம்.
0: விண்ணப்ப கட்டணம் பொது பிரிவினருக்கு 354 ரூபாய், SC/ST பிரிவினருக்கு 266 ரூபாய் GST உட்பட.
1: விண்ணப்ப கட்டணத்தை டிமாண்ட் டிராப்ட் மூலம்

0: இன் ஃபேவர் ஆஃப் டிராயிங் அண்ட் டிஸ்பர்சிங் ஆஃபீஸர் ஆல் இண்டியா ரேடியோ சென்னை என்ற பெயரில் மட்டுமே பணம் செலுத்தி விண்ணப்பத்துடன் இணைத்து நேரில் சமர்ப்பிக்க வேண்டும்.
1: விண்ணப்பத்தை முழுமையாக பூர்த்தி செய்து தேவையான சான்றுகளின் நகல்களையும் விண்ணப்பத்தோடு இணைக்க வேண்டும்.
0: பூர்த்தி செய்த விண்ணப்பங்களை சென்னை வானொலி நிலையத்தில் வரும் செப்டம்பர் மாதம் 25ஆம் தேதிக்குள் காலை 11 மணி முதல் மாலை 4 மணி வரை அலுவலக நாட்களில் திங்கள் முதல் வெள்ளி வரை நேரில் சமர்ப்பிக்க வேண்டிய முகவரி:
1: தி ஹெட் ஆஃப் புரோகிராம்ஸ், நிகழ்ச்சி பிரிவு தலைவர், புரோகிராம் கோஆர்டினேஷன் செக்ஷன், நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பு பிரிவு, ரூம் நம்பர் 27, ஆல் இண்டியா ரேடியோ, காமராஜர் சாலை, மயிலாப்பூர், சென்னை 600004.
0: மேலும் விவரங்களுக்கு facebook.com/AIR Chennai, instagram.com/AIR Chennai மற்றும் twitter.com/AIR Chennai ஆகிய சமூக வலைதளங்களை பார்த்து தெரிந்து கொள்ளலாம்.
1: இது பகுதி நேர பணிக்கான அறிவிப்பு மட்டுமே, வானொலியில் நிரந்தர வேலைக்கான அறிவிப்பு அல்ல.
0: வானொலி ஒலிபரப்பில் ஆர்வம் உள்ளவர்களை வரவேற்கிறது சென்னை வானொலி.
1: ஆர்வம் உள்ளவர்கள் இன்றே விண்ணப்பிக்க தொடங்குங்கள்.
2: நேரம் 10:21:25. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சென்னை வானொலியின் மதியலை 720 கிலோஹெர்ட்ஸ் வழங்கி கொண்டிருக்கும் முத்துச்சிதறல். அடுத்து ஒலிக்கும் பாடல் இறைவன் இருக்கின்றான் படத்திற்காக எஸ்பி பாலசுப்ரமணியம், டி சுசீலா குரல்களில்.

0: இன்று இரவு மணி 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி நிகழ்ச்சியில்
1: இயற்கை வேளாண்மையில் எல்லாமே முன்னாடியே வந்து நமக்கு தெரியும். இந்த பயிர் பண்ணால் இந்த பூச்சி வரும், இந்த நோய் வரும் முன்னாடியே தெரியும். அதுக்கான வழிமுறைகளை முன்கூட்டியே நம்ம கடைப்பிடிச்சிட்டா முக்காவாசியான நோய் தாக்குதலை வந்து கண்ட்ரோல் பண்ணிடலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நமக்கு தேவையான பூச்சிக்கொல்லியை வந்து பயன்படுத்தாமல் தவிர்க்கலாம்.
2: இயற்கை வழி வேளாண்மை முறைகள் குறித்து கலவை தோட்டக்கலை கல்லூரி உதவி பேராசிரியர் சுதர்ஷன் பிரதீப் அவர்களின் கருத்துக்கள் தொடர்ந்து.
3: அடிப்படையில் கோழிகளோட உடல் வெப்பநிலை அதிகம்.

0: ன்றதுனால என்ன ஆகும்னா, இந்த எல்நினோவில் வெப்பத்தாக்கம் அதிகமாக இருக்கும் பொழுது அந்த வெப்பத்தை தாங்கிக்காமல் என்ன பண்ணணும்னா மூச்சு விட ஆரம்பிக்கும். ஸோ இயல்பாக ஒரு கோழி அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அந்த கோழியுடைய வெப்பநிலை வந்து 25 டிகிரிக்குள்ளே இருந்தது அப்படின்னா அந்த கோழி ஆரோக்கியமாக சௌகரியமாக உணரும்.
1: எல்நினோ தாக்கத்திலிருந்து கோழிகளை பாதுகாத்தல் குறித்து தகவல்கள் வழங்குகிறார் கள்ளக்குறிச்சி வேளாண் அறிவியல் நிலையத்தின் தலைவர் மற்றும் முதுநிலை விஞ்ஞானி டாக்டர் எம் எஸ் கண்ணதாசன் அவர்கள்.
2: மத்தியலை 720 கிலோஹெர்ட்ஸில் நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி முத்துச்சிதறல். அடுத்த பாடல் எங்கள் தங்க ராஜா படத்திற்காக டி எம் சௌந்தரராஜன், பி சுசீலா.

0: நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி நாளை காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமன்றி டிடி நேஷனல், டிடி பாரதி, டிடி கிசான், டிடி இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் அன்றிரவு 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி நாளை காலை 11 மணிக்கு.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் முத்துச்சிதறல் நிகழ்ச்சிகள். அடுத்து ஒலிக்கும் பாடல் கௌரவம் படத்திலிருந்து. பாடலை பாடியிருப்போர் எஸ்.பி. பாலசுப்ரமணியம், பி. சுசீலா.

0: நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி நாளை காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமன்றி டிடி நேஷனல், டிடி பாரதி, டிடி கிசான், டிடி இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் அன்றிரவு 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி நாளை காலை 11 மணிக்கு.
1: முத்துச்சிதறல் நிகழ்ச்சியின் நிறைவாக சந்திப்பு படத்திற்காக ஒலிக்கும் குரல்கள் டி எம் சவுந்தரராஜன், மலேசியா வாசுதேவன், எஸ் பி சைலஜா, பி சுசீலா.

நேயர்கள் கேட்ட அந்த பாடலுடன் நிறைவு பெற்றது முத்துச்சிதறல் நிகழ்ச்சி. நேரம் இப்பொழுது 11 மணி. ஆகாஷ்வாணி. நேயர்கள் இப்பொழுது கேட்கலாம் இளைய பாரதம்.

0: ஏற்றத்தை நோக்கி வினாடி வினா நிகழ்ச்சி. நிகழ்ச்சியை நடத்துபவர் டி கே பத்மநாபன் அவர்கள். உடன் பங்கேற்பவர்கள் எம் வி லாவண்யா, நிவேதா, பாரதி கண்ணன், ஜீவா, ஆர் தக்ஷா, பி எஸ் மோனிகா.
1: சென்ற வார நிகழ்ச்சியின் தொடர்ச்சி இப்பொழுது கேட்கலாம். நாம் இந்திய சுதந்திர போராட்ட வரலாற்றை பற்றிய ஒரு அற்புதமான வினாடி வினா நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். சென்ற வாரம் பல நல்ல சுவையான தகவல்கள்லாம் நாம் கேட்டோம். இந்த வாரமும்

0: இன்னும் பல சுவையான தகவல்களை நாம் கேட்க இருக்கின்றோம். இப்பொழுது நிகழ்ச்சியினுடைய முதல் கேள்வி ஏ அணிக்கு நல்ல கேளுங்கம்மா. 1942 மார்ச் மாதம் 22 இந்தியா வந்த கிரிப்ஸ் தூதுக்குழுவின் தோல்வியினாலும் ஜப்பானியரிடமிருந்து இந்தியாவிற்கு வரும் ஆபத்தை தடுக்கவும் இந்திய அரசியல் எதிர்காலத்தை நிர்ணயம் செய்யவும் மகாத்மா காந்தியால் 1942 உருவாக்கப்பட்ட இயக்கம் எது? ரொம்ப ஈஸி, மோஸ்ட் பாப்புலர். சொல்லுங்க பார்க்கலாம். ஏ அணிக்கு இன்னொரு வாட்டி ரிப்பீட் பண்ணுறேன். 1942 மார்ச் மாதம் 22 இந்தியா வந்த கிரிப்ஸ் தூதுக்குழுவின் தோல்வியினாலும் ஜப்பானிடமிருந்து இந்தியாவிற்கு வரும் ஆபத்தை தடுக்கவும் இந்திய அரசியல் எதிர்காலத்தை நிர்ணயம் செய்யவும் மகாத்மா காந்தியால் 1942 உருவாக்கப்பட்ட இயக்கம் எது? ரொம்ப ஈஸி, நீங்கள் வாய்ப்பு பி அணியினருக்கு.
1: குவிட் இண்டியா மூமெண்ட், வெள்ளையனே வெளியேறு.
0: அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள். குவிட் இண்டியா மூமெண்ட் தான் அது, வெள்ளையனே வெளியேறு. பி அணியினர் 5 ஊக்க மதிப்பெண்ணை பெறுகின்றார்கள். ஆங்கிலேயர்கள் இந்தியாவிலிருந்து வெளியேறிவிட்டால் ஜப்பானிய தாக்குதல் அபாயம் தானாக நீங்கிவிடும் என்று காந்தியடிகள் உறுதியாக நம்பினார். இந்த போராட்டத்தின் மூலம் பொதுமக்களிடையே சுதந்திர உணர்ச்சி பீரிட்டு எழுந்தது. பொதுவாழ்வு செயலற்று போனது. ஊர்வலங்களும் கிளர்ச்சிகளும் நாடெங்கிலும் நடைபெற்றன. தேசிய கீதங்கள் நாடெங்கும் முழங்கின. இந்த இயக்கத்தை ஒரு வகையில் இந்திய சுதந்திர போராட்ட இயக்கத்தின் வெற்றி கட்டமாக அமைந்தது என்று கூட சொல்லலாம். இப்பொழுது அடுத்த கேள்வி பி அணியினருக்கு அவர்கள் முறையிலேயே வருகிறது. 8 1942 மும்பை குவாலியா டேங்க் மைதானத்தில் காந்திஜி செய் அல்லது செத்து மடி என்ற அழைப்பை விடுத்து வெள்ளையனே வெளியேறு இயக்கத்தை தொடங்கினார். அப்பொழுது அந்த மைதானத்தில் இந்திய கொடியை ஏற்றி வைத்த கிராண்ட் ஓல்ட் லேடி என்றழைக்கப்பட்ட சுதந்திர போராட்ட வீராங்கனை யார்?
1: அருணா ஆசாப் அலி.
0: அருணா ஆசாப் அலி, ரொம்ப அழகாக சொல்லியிருக்கீங்க. பி அணியினர் 10 முழு மதிப்பெண்களை அவர்கள் முறையிலேயே பெறுகிறார்கள். வாழ்த்துக்கள். இப்போ அடுத்த கேள்வி சி அணியினருக்கு. வெள்ளையனே வெளியேறு இயக்கம் தொடங்கப்பட்ட 8 1942 இரவே மகாத்மா காந்தியடிகள் கைது செய்யப்பட்டார். காந்திஜியின் இறுதி சிறைவாசமான இந்த சிறைவாசத்தை எத்தனை ஆண்டுகள் அவர் அனுபவித்தார்? சொல்லுங்க பார்க்கலாம்.
2: சுமார் 2 என்று கூறலாம். ஆனால் அது வந்து 1 வருடம் 9 ஆகும்.
0: 1944 மே மாதம் 6 விடுதலையானார். சரியான விடை, ஏறக்குறைய 2 ஆண்டுகள். ஆனால் வந்து 1944 மே மாதம் 6 அவர் விடுதலையானார். நீங்கள் சொன்னது பிரகாரம் 2 ஆண்டுகளுக்கு குறைவாகத்தான், சரிங்களா? மிக சரியாக சொல்லியிருக்கிறீர்கள். சி அணியினர் 10 முழு மதிப்பெண்களை பெறுகின்றார்கள். இப்போ அடுத்த சுற்றுக்கு போகலாமா? ஏ அணியினர் ரெடியாக இருக்கீங்களா? போகலாமா? நல்லா கேளுங்க. சுதந்திரானந்தா என்ற பெயரை சூட்டிக்கொண்டு சன்னியாசியைப் போல காவி உடையை தரித்து கொண்டு இந்திய சுதந்திர போராட்டத்தில் தீவிர பங்கெடுத்து அதிக நாட்கள் சிறைவாசம் சென்றவர் யார்?
3: குமாரசாமி காமராஜர்.
0: இல்லை இல்லை, தவறு தவறு. நீங்கள் சுதந்திரானந்தா என்ற பெயரை சூட்டிக்கொண்டு சன்னியாசியை போல் காவி உடை தரித்து கொண்டுன்னு சொன்னேன். நீங்கள் பி அணியினர்
1: சுப்பிரமணிய சிவா.
0: சுப்பிரமணிய சிவா, பாருங்க டக்குன்னு சொல்லிட்டாரு பாருங்க, சுப்பிரமணிய சிவானே. பி அணியினர் 5 ஊக்க மதிப்பெண்ணை பெறுகிறார். சுப்பிரமணிய சிவா சரியான விடையாகும். விடுதலை போரில் ஈடுபட்ட தமிழ்நாட்டின் தியாகசீலர் வஉசி அவர்களோடு இணைந்து விடுதலைக்கு போரிட்டவர் சுப்பிரமணிய சிவா அவர்கள். கொடுமையான சிறைவாசத்தால் காச நோய்க்கும் தொழுநோய்க்கும் ஆளான சுப்பிரமணிய சிவா 1925 ஜூலை 23 தனது 41 வயதிலேயே இவ்வுலக வாழ்வை நீத்தார். எவ்வளோ தியாகங்கள்லாம் பண்ணியிருக்காங்க பாருங்கள் சுதந்திர போராட்ட வீரர்கள். இப்போது அடுத்த கேள்வி பி அணியினருக்கு வருகிறது. இந்திய தேசிய இராணுவம் என்ற அமைப்பின் தலைமை தளபதியாக பொறுப்பேற்று ஆங்கிலேயர்களுக்கு எதிராக போராடிய புகழ்பெற்ற இந்திய சுதந்திர போராட்ட வீரர் யார்? சொல்லுங்கள் பார்க்கலாம். இன்னொரு வாட்டி சொல்லட்டா. இந்திய தேசிய இராணுவம் என்ற அமைப்பின் தலைமை தளபதியாக பொறுப்பேற்று ஆங்கிலேயர்களுக்கு எதிராக போராடிய புகழ்பெற்ற இந்திய சுதந்திர போராட்ட வீரர் யார்?
1: சுபாஷ் சந்திர போஸ்.
0: சுபாஷ் சந்திர போஸ், ரொம்ப அழகாக சொல்லியிருக்கீங்க. பி அணியினர் 10 முழு மதிப்பெண்களை அவர்களுடைய முறையிலேயே பெறுகிறார். 1940

0: 1943 இந்திய தேசிய இராணுவத்தின் தலைமை தளபதியாக பொறுப்பேற்ற சுபாஷ் சந்திர போஸ் 1945 ஆகஸ்ட் வரை சுதந்திர போரில் ஈடுபட்டார். அடுத்த கேள்வி சி அணியினருக்கு. 2 உலகப் போரின் போது இங்கிலாந்து பிரதமராக வின்ஸ்டன் சர்ச்சில் இருந்தார். ஆனால் 2 உலகப் போர் முடிவடைந்தவுடன் ஏற்பட்ட தேர்தலில் இங்கிலாந்தின் தொழில் கட்சி பதவிக்கு வந்தது. அப்பொழுது பிரதமரானவர் யார்?
1: கிளெமண்ட் அட்லி.
0: ரொம்ப சரியா சொல்லியிருக்கீங்க. சி அணியினர் 10 முழு மதிப்பெண்களை பெறுகிறார். கிளெமண்ட் அட்லி இவர் இந்திய சுதந்திர போராட்டத்தின் ஆதரவாளர் ஆவார். இந்தியா சுதந்திரம் பெறுவதற்கு இவர் பெரும் முயற்சிகள் மேற்கொண்டார். இவர் 1945 ஜூலை மாதம் பதவியேற்றார். இப்போ அடுத்த சுற்றுக்கு போகலாமா? இந்த கேள்வி முதல் கேள்வி ஏ அணியினருக்கு. நல்லா கேளுங்க. இங்கிலாந்து பிரதமர் அட்லியின் முயற்சியினாலும் 1946 இந்திய வைஸ்ராயாக இருந்த லேவல் பிரபுவின் முயற்சியினாலும் ஒரு இடைக்கால மந்திரி சபை செப்டம்பர் 2, 1946 நேருவின் தலைமையில் உருவானது. இந்த இடைக்கால அமைச்சரவை எப்பொழுது வரை நீடித்தது? சொல்லுங்க பார்க்கலாம். இன்னொரு வாட்டி ரிப்பீட் பண்ணிட்டா. இங்கிலாந்து பிரதமர் அட்லியின் முயற்சியினாலும் 1946 இந்திய வைஸ்ராயாக இருந்த லேவல் பிரபுவின் முயற்சியினாலும் ஒரு இடைக்கால மந்திரி சபை செப்டம்பர் 2, 1946 நேருவின் தலைமையில் உருவானது. இந்த இடைக்கால மந்திரி சபை எப்பொழுது வரை நீடித்தது?
1: 1947 ஆகஸ்ட் 15.
0: ரொம்ப சரியா சொல்லியிருக்கீங்க. ஆகஸ்ட் 15, 1947 இந்த இடைக்கால மந்திரி சபை நீடித்தது. ஏ அணியினர் 10 முழு மதிப்பெண்களை பெறுகிறார்கள். அடுத்த கேள்வி பி அணியினருக்கு. 1946 செப்டம்பர் 2 பதவியேற்ற இடைக்கால அமைச்சரவையில் தமிழ்நாட்டிலிருந்து இடம்பெற்ற மந்திரி யார்?
2: ராஜாஜி.
0: ரொம்ப சரியாக சொல்லியிருக்கீங்க. பி அணியினர் 10 முழு மதிப்பெண்களை பெறுகிறார்கள். திரு ராஜாஜி அவர்கள் தான் கலை மற்றும் கல்வித்துறை மந்திரியானார். ராஜாஜி சர்தார் வல்லபாய் பட்டேல் உள்துறை அமைச்சராகவும் செய்தி மற்றும் தகவல் ஒலிபரப்புத்துறை மந்திரியாகவும் பதவியேற்றார் சர்தார் பட்டேல் அவர்கள். இப்போ அடுத்த கேள்வி சி அணியினருக்குமா, கேட்கலாமா? இந்தியாவில் பிரிட்டிஷ் ஆட்சியின் முடிவு பற்றிய வரலாற்று சிறப்புமிக்க அறிவிப்பை இங்கிலாந்து பிரதமர் அட்லி எப்பொழுது வெளியிட்டார்? சொல்லுங்க பார்க்கலாம்.
1: பிப்ரவரி 20
0: எந்த வருஷம்?
1: 1946.
0: நல்லா கரெக்டா சொல்லுங்க.
1: 1947.
0: மிகச்சரியாக சொல்லியிருக்கு. சி அணியினர் 10 மதிப்பெண்களை பெறுகிறார்கள். 1947 பிப்ரவரி 20 இந்தியாவில் பிரிட்டிஷ் ஆட்சியின் முடிவு பற்றிய வரலாற்று சிறப்புமிக்க அறிவிப்பை வெளியிட்டார். இதில் ஆங்கிலேயர் அரசு 1948 ஜூன் 30 ஒரு நாளில் அதிகார மாற்றம் செய்து கொடுக்க முடிவு செய்துள்ளதையும் குறிப்பிட்டார். சரிங்களா? இப்போது அடுத்த சுற்றுக்கு போகலாமா? முதல் கேள்வி ஏ அணியினருக்கு. இந்தியாவில் பிரிட்டிஷ் ஆட்சியின் முடிவு பற்றிய வரலாற்று சிறப்புமிக்க அறிவிப்பை 1947 பிப்ரவரி 20 வெளியிட்ட இங்கிலாந்து பிரதமர் அட்லி மார்ச் 1 பதவியேற்கப் போகும் புதிய வைஸ்ராயையும் குறிப்பிட்டார். யார் அந்த வைஸ்ராய்?
1: லார்ட் மவுண்ட் பேட்டன்
0: பிரபு. மிகச்சரியான விடை. ஏ அணியினர் 10 முழு மதிப்பெண்களை பெறுகிறார்கள். மவுண்ட் பேட்டன் பிரபு இந்தியாவின் வருங்கால வளர்ச்சிக்கும் இன்ப வாழ்வுக்கும் உறுதி செய்யக்கூடிய வகையில் பிரிட்டிஷ் இந்தியாவின் அரசாங்கத்தை பொறுப்புள்ள இந்தியரிடம் ஒப்படைக்கும் பணியை மவுண்ட் பேட்டன் பிரபு நிறைவேற்றுவார் என்றும் பிரதமர் அட்லி அறிவித்தார். இப்போ அடுத்த கேள்வி பி அணியினருக்கு. மவுண்ட் பேட்டன் பிரபுவின் முயற்சியோடு இந்திய நாட்டின் சுதந்திரத்திற்கான ஒரு திட்டத்தை இங்கிலாந்து பிரதமர் ஆட்லி 1947 ஜூன் 3 ஒரு வெள்ளை அறிக்கை மூலம் வெளியிட்டார். அதன்படி 1948 ஜூனுக்கு பதிலாக 1947 ஆகஸ்ட் 14 நள்ளிரவில் இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைக்கக்கூடும் என்ற அறிவிப்பும் வந்தது. இந்தியாவிற்கு முறையாக சுதந்திரம் வழங்குவதற்கு இங்கிலாந்து பாராளுமன்றத்தில் சட்டம் இயற்றுவது அவசியமாகும். அதன்படி பிரதமர் அட்லி அவர்கள் இந்திய சுதந்திர மசோதாவை கொண்டு வந்து பாராளுமன்ற

0: மன்றத்தின் ஒப்புதலை பெற்றார். பின்பு கடைசியாக எந்த தேதியில் இங்கிலாந்து மன்னரின் ஒப்புதல் கிடைக்கப்பட்டு அது சட்டமானது? எந்த தேதியில் இங்கிலாந்து மன்னருடைய ஒப்புதல் கிடைச்சது சொல்லுங்க பார்க்கலாம்.
1: ஜூலை 18, 1947.
0: ரொம்ப அழகா சொல்லியிருக்கீங்க. பி அணியினர் 10 முழு மதிப்பெண்களை பெறுகிறார்கள். 1947 ஜூலை 18 மன்னரின் ஒப்புதலோடு அது சட்டமானது. இப்போ அடுத்த கேள்வி சி அணியினருக்குமா? ஆகஸ்ட் 15, 1947 இந்தியா சுதந்திரம் அடைந்தது பற்றி நாம் அனைவரும் அறிவோம். குறிப்பாக ஆகஸ்ட் 15 தேர்ந்தெடுக்கப்பட்டதின் பின்னணி என்ன சொல்லுங்க பார்க்கலாம்.
2: ஜப்பான் வந்து ஆகஸ்ட் 15, 1945 வந்து சரண் அடைஞ்சாங்க, அதனால மவுண்ட் பிட்டன் வந்து அந்த டேட்டை வந்து அனௌன்ஸ் பண்ண சொன்னாங்க.
0: யார்கிட்ட சரண் அடைந்தாங்க? நல்லா கரெக்டா சொல்லிட்டீங்க நீங்க. ஜப்பான் வந்து சரண் அடைந்தாங்க அப்படின்ட்டு இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலா சொன்னீங்கன்னா நல்லா.
2: மவுண்ட் பிட்டன்.
0: அப்ப மவுண்ட் பிட்டன் என்னவா இருந்தாரு?
2: பிரதமர்.
0: இல்ல இல்ல இல்ல இல்ல இல்ல, நீங்க கொஞ்சம் முயற்சி பண்றீங்களா? நீங்க கொஞ்சம் முயற்சி பண்ணுங்க. இல்ல இல்ல, நீங்கள் பி அணியினர்
3: இங்கிலாந்தோட சவுத் ஈஸ்ட் ஏசியாவோட லெப்டினண்டா இருந்தார்.
0: அப்பா ரொம்ப அழகா சொல்றாரு பாருங்க, எவ்வளவு துல்லியமா சொல்றாரு பாருங்க. பி அணியினருக்கும் சி அணியினருக்கும் தலா 5 மதிப்பெண்கள். 1945 இரண்டாம் உலக போரின் போது தென்கிழக்கு ஆசிய நாடுகளின் நேச நாட்டு கமாண்டராக பொறுப்பேற்றிருந்த மவுண்ட் பேட்டன் பிரபு அவர்களிடம் ஜப்பானிய படைகள் சரணடைந்தன. இதன் நினைவாகவே இந்தியாவிற்கு ஆகஸ்ட் 15, 1947 சுதந்திரம் கிடைத்தது. சரிங்களா, இப்போ அடுத்த சுற்று போறதுக்கு முன்னாடி நீங்க இது வரைக்கும் எவ்வளவு மதிப்பெண்கள் வாங்கியிருக்கீங்கன்னு பார்த்துருவோம்.
4: டீம் ஏ 65 மதிப்பெண்கள், டீம் பி 155 மதிப்பெண்கள், டீம் சி 85 மதிப்பெண்கள்.
0: 155 மதிப்பெண்கள் பெற்றிருக்கிறார்கள் பி அணியினர். வாழ்த்துக்கள், பாராட்டுதல்கள். ஏன்னா இளைஞர்கள் வந்து நம்ம சுதந்திர போராட்டத்தெல்லாம் பற்றி இவ்வளோ டீட்டெயில் ரொம்ப துல்லியமாக தெரிஞ்சு வச்சுருக்கிறாங்க. ஸோ நிச்சயமாக வந்து நீங்கள் வந்து ஐஏஎஸ் ஆஸ்பிரண்ட் இல்லையா, ஸோ நிச்சயமாக வந்து உங்களுக்கு நிறைய தகவல்கள்லாம் விரல் நுனியில் இருக்குது. பட் அவங்களும் நல்லா ஆன்சர் பண்ணாங்க. சி அணியினர் 85 மதிப்பெண்களோடு அடுத்த இடத்தில் இருக்கிறீர்கள். ஏ அணியினர் 65 மதிப்பெண்களை பெற்றிருக்கிறார்கள். இப்போ அடுத்து போகலாமா? அடுத்து வந்து ஒரு அடுத்த சுற்று, ஆடியோ சுற்று. சரிங்களா, இப்போ வந்து இந்த வாய்ஸ் ஒன்று கேட்க போகிறீங்க. யாருடைய வாய்ஸ்ன்னு சொல்லணும்.
5: நடக்கணுமா இல்லையா? முக்கியமாக சாப்பாட்டுக்கு இன்னொரு நாட்டை பாக்குறதான்னு நம்ம நாட்டிலே உற்பத்தி பண்ணும் இல்லையா, பட்டினியா இருக்கும். அப்படிதான் முடிவு பெறணும். சர்க்காரும் என்ன முடிவு பண்ணுன்னு சொன்னா,
0: ரொம்ப ஒரு சுதந்திர போராட்ட வீரர், ரொம்ப அழகா சொல்றாரு பாருங்க, இனிமேல் வந்து இறக்குமதி கிடையாது அப்படின்னு சொல்றாரு. ஸோ அப்பயே இம்போர்ட்ஸ் எல்லாம் நம்ம வந்து குறைச்சிட்டு ஏற்றுமதிக்காகலாம் போராடணுன்ற மாதிரி ஒரு கருத்தெல்லாம் சொல்றாரு. மிகப்பெரிய ஒரு சுதந்திர போராட்ட வீரர். அப்புறம் எப்படி சொல்றது, நீங்க முயற்சி பண்ணுங்க. ஏ அணியினர்
2: காமராஜர்.
0: காமராஜர், சூப்பர்ப் ஆன்சர் ஃப்ரம் டீம் ஏ. மிகப்பெரிய ஒரு பாராட்டுதல்களை கொடுங்க அவங்களுக்கு. கர்ம வீரர் காமராஜர், ரொம்ப அழகான கருத்துக்கள் எல்லாம் சொல்றாரு அவரு. வாழ்த்துக்கள். அடுத்த கேள்வி பி அணியினருக்கு. இப்ப நீங்க ஒரு ஆடியோ கேட்க போறீங்க, பார்க்கலாம்.
6: ...25 years ago, warning the nations of the world of what they should be prepared for.
0: யாரு?
1: ஜவஹர்லால் நேரு.
0: ஜவஹர்லால் நேரு அல்ல, தவறானபடி. நீங்கள் சி அணியினர்
2: அப்துல் கலாம்.
0: இல்ல இல்ல, நீங்கள் ஏ அணியினர்
2: சுபாஷ் சந்திர போஸ்.
0: இல்ல இல்ல இல்ல இல்ல இல்ல இல்ல, இன்னொரு வாட்டி, இன்னொரு வாட்டியை கேட்கணும் ஆடியோவை. சரி, இன்னொரு வாட்டி போடுங்க.
6: Mr. Norman Cousin wrote his editorial Saturday Review 25 years ago.
0: சொல்லுங்க பார்க்கலாம், நீங்கள் சி அணியினர்
2: காந்தி.
0: இல்ல இல்ல, காந்தி தான் கேட்டீங்களே முன்ன. நீங்கள் ஏ அணியினர்
2: சர்தார் வல்லபாய்.
0: இல்ல இல்ல இல்ல, நான் ஒரே ஒரு க்ளூ தரேன். அதாவது ஒரு புகழ்பெற்ற பாடல் இல்லையா, குறையென்றும் இல்லை மறைமூர்த்தி கண்ணா, அந்த பாட்டை அவர் தான் எழுதினார்.
1: ராஜாஜி.
0: ராஜாஜி மிகச்சரியான விடை. பி அணியினர் 10 முழு மதிப்பெண்களை பெறுகின்றார்கள். வாழ்த்துக்கள். இப்போ அடுத்த கேள்வி வந்து சி அணியினருக்கு. நீங்களும் ஒரு ஆடியோ கேட்க போறீங்க, யாருடைய வாய்ஸ் சொல்லுங்க.
7: In the critical times through which the country is passing, I appeal to every citizen to make his maximum contribution to the solution of our problems. The ultimate sanction of government is popular support.

0: சொல்லுங்க பார்க்கலாம், யார் யாருடைய வாய்ஸ் இது? சீக்கிரம் சரி. வாய்ப்பு ஏ அணியினர் இருக்கு,
1: நேரு.
0: தவறானபடி நீங்கள் பி அணியினர்,
2: சர்தார் வல்லபாய் பட்டேல்.
0: சர்தார் வல்லபாய் பட்டேல் இந்தியாவின் பிஸ்மார்க் என்று அழைக்கப்பட்ட இரும்பு மனிதர் சர்தார் வல்லபாய் பட்டேலுடைய குரல் தான் கேட்டீங்க. பி அணியினர் 5 ஊக்க மதிப்பெண்ணை பெறுகின்றார்கள். இப்போ அடுத்த சுற்றுக்கு போயிடலாமா? முதல் கேள்வி ஏ அணிக்கு. இந்தியா சுதந்திரம் பெற்ற அன்று ஜவஹர்லால் நேரு தலைமையில் அமைக்கப்பட்ட அமைச்சரவையில் தமிழ்நாட்டைச் சேர்ந்த ஒருவர் நிதி மந்திரி ஆனார், அவர் யார் சொல்லுங்க பார்க்கலாம். ரொம்ப சிம்பிள். இந்தியா சுதந்திரம் பெற்ற அன்று ஜவஹர்லால் நேரு தலைமையில் அமைக்கப்பட்ட மந்திரி சபையில் தமிழ்நாட்டைச் சேர்ந்த ஒருவர் நிதி மந்திரி ஆனார், யார் அவர் சொல்லுங்க பார்க்கலாம்.
1: ஆர்கே.
0: சொல்லுங்க, ஃபுல்லா சொல்லுங்க அவர் பேரை. சரி, நீங்கள் பி அணியினர்,
2: ஆர்கே சண்முகம்.
0: ஆர்கே சண்முகம் ரொம்ப அழகாக சொல்லியிருக்கீங்க. இந்தியாவுடைய முதல் பட்ஜெட்டை அவர் தான் தாக்கல் பண்ணார், தமிழ்நாட்டைச் சேர்ந்தவர் திரு ஆர்கே சண்முகம் அவர்கள். அவங்க பி அணியினர் 5 ஊக்க மதிப்பெண்ணை பெறுகின்றார்கள். அடுத்த கேள்வி பி அணியினருக்கு அவர்கள் முறையிலேயே வருகிறது. இந்திய சுதந்திர சட்டம் ஜூலை மாதம் 18 தேதி 1947 ஆண்டு அமலான போது இங்கிலாந்து நாட்டின் பேரரசராக இருந்தவர் யார் சொல்லுங்க பார்க்கலாம்.
2: ஜார்ஜ் ஆறு.
0: ஆறாம் ஜார்ஜ் மன்னர், மிகச்சரியாக சொல்லியிருக்கீங்க. பி அணியினர் 10 முழு மதிப்பெண்களை பெறுகின்றார்கள். இப்போது அடுத்த கேள்வி சி அணியினருக்கு. கப்பலோட்டிய தமிழின் செக்கிழுத்த செம்மல் வ.உ. சிதம்பரனார் எந்த ஆண்டு முதல் எந்த ஆண்டு வரை சிறைவாசம் அனுபவித்தார் சொல்லுங்கள் பல. எந்த வருஷத்துலேருந்து எந்த வருஷம்?
1: 1908 முதல் 1912 வரை.
0: சூப்பர், ரொம்ப அழகாக சொல்லியிருக்கீங்க. எவ்வளோ கஷ்டப்பட்டார் அவர் சிறைவாசத்தில், பார்த்துருக்கோம் நம்மலாம் செக்கு இழுத்து எவ்வளோ கஷ்டப்பட்டார் அவர். 1908 ஆண்டு மார்ச் மாதம் 12 தேதி முதல் 1912 ஆண்டு டிசம்பர் மாதம் வரை கோவை சிறையிலும் பின்பு கண்ணனூர் சிறையிலும் சிறைவாசம் அனுபவித்தார். சுதேசி இயக்கத்தில் பெரும் ஈடுபாடு கொண்ட இவர் சுதேசி கப்பல் கம்பெனியை நிறுவி கப்பலோட்டிய தமிழன் என்ற புகழை பெற்றார். சிறையில் மண் சட்டியில் கேழ்வரகு கூழ் குடித்து கல் உடைத்து எண்ணெய் ஆட்டும் செக்கில் மாடுகளுக்கு பதிலாய் செக்கு இழுத்து பெரும் துயருக்கு ஆளானவர் திரு வ.உ.சி. ஐயா அவர்கள். இப்போது அடுத்த சுற்றுக்கு போகலாமா? இந்த கேள்வி வந்து முதல் கேள்வி ஏ அணிக்கு. நவசக்தி என்னும் பெயரில் ஒரு வார இதழை 1920 ஆண்டு தொடங்கி மொழிப்பற்றையும் நாட்டுப்பற்றையும் மக்களுக்கு ஊட்டி இந்திய சுதந்திர வரலாற்றில் பெரும் பங்கு வகித்தவர் யார்?
1: திருவிக்கா.
0: திருவிக்கா, தமிழ்த்தென்றல் திருவிக்கா, ரொம்ப அழகாக சொல்லியிருக்கீங்க. ஏ அணியினர் 10 முழு மதிப்பெண்களையும் நம்முடைய பாராட்டுதல்களையும் பெறுகின்றார் திருவிக்கா. அடுத்த கேள்வி வந்து பி அணியினருக்கு. நல்லா கேளுங்க, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான கேள்வி. புதுக்கோட்டை திருமயம் என்ற ஊரில் 1887 ஆண்டு ஆகஸ்ட் 19 பிறந்தார். சென்னை கிறித்துவ கல்லூரியில் பிஏ பட்டமும் பின்பு சென்னை சட்டக்கல்லூரியில் படித்து வழக்கறிஞரும் ஆனார். இங்கிலாந்து அரசு கொண்டு வந்த அரசியல் சீர்திருத்தங்களை பற்றி சொல்ல காங்கிரசின் பிரதிநிதியாய் இங்கிலாந்து சென்றார். 1939 ஆண்டு சென்னை மேயராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். அப்பொழுதுதான் அவர் பூண்டி நீர்த்தேக்கத்தை கட்டினார். யார் இந்த தமிழக சுதந்திர போராட்ட வீரர்?
2: எஸ் சத்யமூர்த்தி.
0: சத்யமூர்த்தி, மிகச்சரியான விடை. பி அணியினர் 10 முழு மதிப்பெண்களையும் நம்முடைய பாராட்டுதல்களையும் பெறுகிறார். காமராஜ் இவரை தன் அரசியல் குருவாக ஏற்றுக்கொண்டார். இப்போ அடுத்த கேள்வி சி அணியினருக்கு. சுதந்திர போராட்ட வீரர்கள் கூடும் மிகவும் புகழ்பெற்ற மிகவும் பழமை வாய்ந்த சென்னை மகாஜன சபை கட்டிடம் சென்னையில் எந்த இடத்தில் உள்ளது?
1: அண்ணா சாலை, சிந்தாதிரி பேட்டை.
0: இல்லை இல்லை, அந்த இடத்த அந்த சபைக்கு என்ன பேர் அது? எந்த எந்த இடம் கரெக்டாக சொல்லுங்க. அண்ணா சாலை சிந்தாதிரி பேட்டைன்னு கன்ஃபியூஸ் பண்ணி சொல்கிறீங்களே. மகாஜன சபை கட்டிடம்னு கேட்டிருக்கேன் இல்லையா, அது வந்து இப்போ கொஞ்சம் புதுப்பிச்செலாம் ஆக்கியிருக்காங்க. பட் அந்த அந்த இடம் எந்த இடத்துல எக்ஸாக்டாக?
1: அண்ணா சாலை.
0: அண்ணா சாலையில் எந்த இடம்?
1: சிந்தாதிரி பேட்டை.
0: சிந்தாதிரி பேட்டைன்னு சொல்ல முடியாது, இன்னும் கொஞ்சம் கிளியராக சொல்லுங்க. ரொம்ப அழகாக சொல்லலாம் அதை. நீங்கள் ஏ அணியினர்?
1: பச்சையப்பன் மண்டபம்.
0: இல்ல இல்ல, நீங்கள் பி அணியினர்?
1: அண்ணா சாலைக்கு எதிரில்.
0: இல்ல இல்ல இல்ல, நான் சரியான விடையை சொல்ல அண்ணா சாலைன்னு சொல்லிருக்கீங்க. உங்களுக்கு 5 மதிப்பெண்கள் கொடுக்கறேன். சென்னை

0: அண்ணாசாலையில் அண்ணாசிலையின் முன்புறம் இந்த கட்டடம் உள்ளது. கரெக்டாக அந்த அண்ணா ஸ்டாச்சுக்கு அண்ணா சாலைன்னு சொன்னாங்க. அண்ணா சிலைன்னு சொன்னீங்களா அப்படின்னு சொன்னீங்க. அண்ணா சிலைன்றது தானே முக்கியமான, அந்த கை இப்படி காமிச்சிருப்பார், அது சொல்லலை நீங்கள். அதனால் அந்த மதிப்பெண் கொடுத்துட்டேன் உங்களுக்கு. சென்னை அண்ணா சாலையில் அண்ணா சிலையின் முன்புறம் இக்கட்டடம் உள்ளது. 1884 மே மாதம் தொடங்கப்பட்ட சென்னை மெகாஜன சபை இன்றும் இயங்கி வருகிறது. ரொம்ப பெருமையான விஷயம் அது. அடுத்த சுற்று, இந்த சுற்றினுடைய முதல் கேள்வி ஏ அணிக்கு, நல்லா கேளுங்கம்மா. தன் 6ஆம் வகுப்போடு பள்ளி படிப்பை முடித்து கொண்ட இவர் இளம் வயதிலேயே தேசிய உணர்வோடு காங்கிரஸ் பொதுக்கூட்டங்களில் கலந்து கொண்டார். சட்ட மறுப்பு இயக்கத்தில் ஈடுபட்டு கைதானவர். 1936 பண்டித நேரு தமிழகத்தில் சுற்றுப்பயணம் மேற்கொண்ட பொழுது நேருவிற்கு உறுதுணையாக அந்த பயணம் முழுவதும் இவர் இருந்தார். ஏறக்குறைய 9 ஆண்டுகள் சிறைவாசம் அனுபவித்தார். தமிழகத்திற்கு இவர் ஆற்றியுள்ள பணிகளை தமிழகம் என்றென்றும் மறவாது. சுதந்திரத்திற்கு பின் இவர் ஆற்றிய பணிகள் பொன்னெழுத்துக்களால் பொறிக்கப்பட வேண்டியவை. யார் இந்த சுதந்திர போராட்ட வீரர் சொல்லுங்க பாக்கலாம்.
1: காமராஜர்.
0: நல்லா உரக்க சொல்லுங்க.
1: காமராஜர்.
0: காமராஜர், பெருந்தலைவர் காமராஜர். ரொம்ப அழகா சொல்லியிருக்கீங்க. 10 முழு மதிப்பெண்கள் ஏ அணியினருக்கு. தமிழகத்தினுடைய முதலமைச்சராக ஏறக்குறைய 9 ஆண்டுகள் பணியாற்றி மிகப்பெரிய தொண்டாற்றியிருக்கின்றார் கர்ம வீரர் காமராஜர் அவர்கள். ஏ அணியினர் 10 முழு மதிப்பெண்களை பெறுகிறார்கள். அடுத்த கேள்வி பி அணியினருக்கு. சேலம் மாவட்டத்தில் திருச்செங்கோட்டிற்கு அருகே புதுப்பாளையம் என்னும் ஊரில் காந்திஜியின் பெயரில் 1925 ஆசிரமம் அமைத்தவர் யார்?
2: ராஜாஜி.
0: ராஜாஜி மிகச் சரியான விடை. பி அணியினரும் 10 முழு மதிப்பெண்களை பெறுகின்றார்கள். இப்போ அடுத்த நிகழ்ச்சியினுடைய கடைசி கேள்விக்கு வந்திருக்கோம். இந்த கேள்வி சி அணிக்கு, நல்லா கேளுங்க. ஆங்கிலேயர்களை எதிர்த்து கருணையிலா ஆட்சி கடுகி ஒழிக என்று பாடிய ஆன்மீகவாதி யார்? கருணையிலா ஆட்சி கடுகி ஒழிகன்னு ஒரு ஆன்மீகவாதி சொன்னாரு, யார் அந்த ஆன்மீகவாதி?
3: ராமலிங்க அடிகள்.
0: ராமலிங்க அடிகளார், வள்ளலார் என்று அழைக்கப்படும் திரு ராமலிங்க வள்ளலார். ரொம்ப அழகா சொல்றீங்க. சி அணியினர் 10 முழு மதிப்பெண்களையும் நம்முடைய பாராட்டுதல்களையும் பெறுகின்றார்கள். இப்போ நம்ம நிகழ்ச்சியினுடைய முடிவுக்கு வந்திருக்கோம். நீங்கள்லாம் ரொம்ப ஆவலாக எதிர்பார்த்துருப்பீங்க இல்லையா, யார் முதலிடத்தில் வந்திருக்காங்கன்றத. அது யார் வந்திருக்காங்கன்றதை இப்போ நம்ம உங்கள் ஸ்கோர்ஸ் மூலிமா பார்த்துருவோம், சரியா?
4: டீம் ஏ 95 மதிப்பெண்கள், டீம் பி 205 மதிப்பெண்கள், டீம் சி 110 மதிப்பெண்கள்.
0: 205 மதிப்பெண்களை பெற்று பி அணியினர் முதல் இடத்தை பெறுகிறார்கள். வாழ்த்துக்கள், மிகப்பெரிய பாராட்டுதல்கள். அவர்களுக்கு அடுத்தபடியாக 110 மதிப்பெண்களை பெற்று சி அணியினர் 2ஆம் இடத்தை பெறுகின்றார்கள். வாழ்த்துக்கள், பாராட்டுதல்கள். ஏ அணியினர் 95 மதிப்பெண்களை பெற்றிருக்கிறார்கள். ஏன்னா இன்னைக்கு இருக்க இளைஞர்களுக்கெல்லாம் நிச்சயமாக நம்ம சுதந்திர போராட்ட வரலாறு எப்படி இருந்ததுன்னு தெரிஞ்சுக்கணும். அது ரொம்ப உங்களுக்கெல்லாம் ரொம்ப அதை கேட்கும்போதே ரொம்ப உணர்ச்சி பூர்வமாக இருக்கும்னு நினைக்கிறேன். எவ்வளோ சிறைவாசங்கள், எவ்வளோ இடர்பாடுகள், எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்காங்க நம்ம முன்னோர்கள் இல்லையா. ஸோ அந்த சுதந்திர போராட்ட வரலாற்றை நீங்கள் நிச்சயமாக தெரிஞ்சிக்கும் போது உங்களுக்கே ஒரு உணர்வு நாட்டுப்பற்றுலாம் வரும். ஸோ இந்த நிகழ்ச்சியில் ரொம்ப ஆர்வமாக நீங்கள் நிறைய தகவல்கள்லாம் திரட்டிக்கிட்டு வந்து நீங்கள் ஆன்சர் பண்ணீங்க. நிகழ்ச்சியில் ஆர்வத்தோடு பங்கு பெற்ற உங்கள் அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.
4: இதுவரை ஏற்றத்தை நோக்கி வினாடி வினா நிகழ்ச்சி கேட்டீர்கள். ஏற்றத்தை நோக்கி நிகழ்ச்சியை நடத்துபவர் டி.கே. பத்மநாபன் அவர்கள். உடன் பங்கேற்றவர்கள் எம்.வி. லாவண்யா, நிவேதா, பாரதி கண்ணன், ஜீவா, ஆர். தக்ஷா, பி.எஸ். மோனிகா.
5: பட்டாளம் படத்திற்காக அருண் கோபாலன் ஷான்மோன் குரல்களில்.

0: நிகழ்ச்சியில நான் உங்க அப்பனா பேசிட்டு இருக்கேன். ஒரு சின்ன கதையா சொல்ல போறேன். இந்த கதை முடியும் போது ஏன் ஒரு மரம் நடணும்னு நீங்களே உணர்வீங்க. வாங்க கதைக்குள்ள போலாம். ஒரு அழகான கிராமம். அந்த கிராமத்துல அருண் ஒரு 10 வயசு பையன் இருந்தான். அவனுக்கு எப்பவுமே ஒரு சந்தேகம் இருந்தது. எல்லாரும் ஏன் மரம் நடுங்க மரம் நடுங்கன்னு சொல்லிக்கிட்டே இருக்காங்க. ஒரு மரம் இருந்தா என்ன, இல்லைனா என்ன? ஒரு நாள் அவன் தாத்தா கிட்ட போய் இதே கேள்வியை கேட்டான். தாத்தா சிரிச்சுக்கிட்டே, நாளைக்கு காலையில என் கூட வா, நான் உனக்கு பதில் சொல்றேன்னு சொன்னாரு. அடுத்த நாள் காலையில ரெண்டு பேரும் ஒரு பெரிய ஆலமரத்தடிக்கு போனாங்க. தாத்தா கேட்டாரு, அருண் இங்க என்ன தெரியுது? அருண் சொன்னான், நிறைய பறவைகள் இருக்கு, ஒரு பாட்டி நிழல்ல உட்கார்ந்துட்டு இருக்காங்க, சில பசங்க விளையாடிட்டு இருக்காங்க, விவசாயிங்க ஓய்வெடுத்துட்டு இருக்காங்க. தாத்தா சிரிச்சாரு. இந்த மரம் யார்கிட்டயாவது காசு வாங்குதா? இல்ல. யாராவது இதுக்கு சம்பளம் கொடுக்கறாங்களா? இல்ல. ஆனா பாரு எத்தனை பேருக்கு உதவி பண்ணுது. அருண் எல்லாத்தையும் அமைதியா கேட்டுட்டு இருந்தான். ஒரு நாள் அந்த ஊருக்கு நிறைய பேர் வந்து இந்த மரத்தை வெட்டி கட்டிடம் கட்டலான்னு யோசிச்சுட்டு இருந்தாங்க. எவ்வளவோ தடுக்க முயற்சி செய்தும் யாராலையும் அந்த விஷயத்த தடுக்க முடியல. கடைசியா அந்த மரத்தை வெட்டிட்டாங்க. காலமும் ஓடிடுச்சு. ஒரு வருஷம் கழிச்சு அருணும் அவரோட தாத்தாவும் அதே இடத்துக்கு இன்னொரு நாள் போனாங்க. ஆனா அவங்க இந்த தடவை பார்த்த காட்சி ரொம்ப வருத்தமா இருந்தது. இந்த தடவை பறவைகள் இல்லை, நிழல் இல்லை, வெயில் மட்டும்தான் குளித்துட்டு இருந்தது. அப்போது தாத்தா அருணை பார்த்து கேட்டாங்க, இப்போ புரியுதா ஒரு மரத்தோட மதிப்பு? அருண் கண் கலங்கி சொன்னான், தாத்தா ஒரு மரம் வெறும் மரம் இல்லை, அது பல உயிர்களுக்கு வீடு, பல பேருக்கு நிழல், நமக்கு சுவாசிக்க காற்று, மழை வர ஒரு காரணம். அந்த நாள்ல இருந்து ஒவ்வொரு பிறந்த நாளைக்கும் அருண் ஒரு மரம் நட ஆரம்பிச்சான். அவனோட நண்பர்களையும் சேர்த்துக்கிட்டான். கொஞ்சம் கொஞ்சமா அந்த கிராமமே பசுமையா மாற ஆரம்பிச்சது. இந்த கதை வெறும் கதை இல்லை, நம்ம ஒவ்வொருத்தரோட வாழ்க்கைக்கும் ஒரு மெசேஜ். நாம அடிக்கடி ஒரு விஷயம் சொல்வோம், என் வீட்டுக்கு முன்னாடி மட்டும் ஒரு மரம் இருந்தா போதும். ஆனா இயற்கை அப்படி யோசிக்காது. ஒரு மரம் நடுறது நமக்காக மட்டும் இல்லை, நம்ம அடுத்த தலைமுறைக்காக. அதனாலதான் சொல்வாங்க, ஒரு மரத்தை வெட்டுறதுக்கு 5 நிமிஷம் போதும், ஆனா அதே மரத்தை வளர்க்க பல வருடங்கள் தேவைப்படுது. அதனால நம்மளால முடிஞ்ச அளவுக்கு ஒரு மரத்தையாவது நட்டு அதை பாதுகாப்போம். நாளைக்கு அது யாரோ ஒருத்தருக்கு நிழலா இருக்கும், யாரோ ஒருத்தருக்கு சுத்தமான காற்றா இருக்கும், யாரோ ஒருத்தருக்கு உயிரா இருக்கும். இந்த கதையோட கருத்து, நாம இயற்கையை காப்பாத்தினா இயற்கை நம்மளை காப்பாத்தும். அதனாலதான் ஒரு மனிதன் ஒரு மரம்னு இன்றே முடிவு பண்ணுவோம்.
1: இனிய வணக்கங்களுடன் நான் உங்கள் கீர்த்தனா. இன்னைக்கு நான் சொல்ல போற சிறுகதை வந்து அறிஞர் அண்ணா அவர்கள் எழுதிய செவ்வாழை சிறுகதை. அறிஞர் அண்ணா தமிழக அரசியல் வரலாற்றில் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தியவர். ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்று கூறியவர். தமிழர்களின் அடிப்படை உரிமைகளை தமிழர்களுக்கே தெல்ல தெளிவாக புரிய வைத்தவர். அரசியலின் ஆழ்ந்த கருத்துக்களை பாமரர்களும் எளிதில் புரிந்து கொள்ளும் வகையில் இருக்கக்கூடிய அவருடைய எழுத்து, நடை இவை இரண்டும் தமிழக மக்கள் மனதில் நீங்கா இடம்பெற செய்து கொண்டிருக்கின்றன. மேடை பேச்சில் வல்லவர், மிக சிறந்த தலைவர், தமிழகத்தில் 2 ஆண்டுகள் முதலமைச்சராக பொறுப்பேற்றிருந்தார். இலக்கியத்தில் ஏராளமான மேடை நாடகங்கள், கட்டுரைகள், சிறுகதைகள் அவருடையவர்கள். அந்த கதைகள் எல்லாம் வாசிக்க மிகவும் எளிமையாக இருக்கும். அவரின் சொல் நடை இனிமையான வகையில் இருக்கும். அறிஞர் அண்ணா அவருடைய சிறுகதையில் சமுதாய முன்னேற்றம், சீர்திருத்தம், பெண் விடுதலை, மூட நம்பிக்கைகளுக்கு எதிராகவும், பொருளாதார ஏற்றத்தாழ்வுகளுக்கு எதிராகவும் பல சிறுகதைகள், நாடகங்கள் இயற்றியுள்ளார். பேச்சிலும் எழுத்திலும் சொற்களை அழகிய ஓசை நயத்துடன் கையாளுவதில் அண்ணா வல்லவர். உதாரணமாக, மாற்றான் தோட்டத்து மல்லிகைக்கும் மனம் உண்டு, கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு என்று பேசி கவிதை நயத்தை உரைநடைக்கு கொண்டு வந்து மக்களை ஈர்த்தவர். இவர் உணர்ச்சி வசப்படாமல் காரண காரியங்களோடும் புள்ளி விவரங்களோடும் உண்மைகளை பேசுவார். இவர் தொண்டர்களை தம்பி என்று அழைத்து ஒரு குடும்பத்தினர் போல நெருக்கமாக உரையாடுவார். பாமர மக்களுக்கு புரிய வேண்டும் என்பதற்காக கதைகளையும் அன்றாட வாழ்வின்

உவமைகளையும் பேசுவார். அறிஞர் அண்ணா அவர்கள் அமெரிக்கா ஏல் பல்கலைக்கழகத்திற்கு உரையாட சென்றிருந்தபோது அங்கு உள்ள மாணவர்கள் கிண்டலாக பிகாஸ் என்ற சொல்லை 3 முறை பயன்படுத்தி ஒரு வாக்கியம் அமைக்குமாறு சொன்னார்கள். அதற்கு அண்ணா உடனடியாக, நோ சென்டென்ஸ் கேன் பிகின் வித் பிகாஸ் பிகாஸ் பிகாஸ் இஸ் எ கன்ஜக்ஷன், எந்த ஒரு வாக்கியமும் ஏனெனில் என்ற சொல்லுடன் தொடங்க முடியாது, ஏனெனில் ஏனெனில் என்பது ஒரு இணைப்பு சொல். பேரறிஞர் அண்ணாவின் எழுத்து மற்றும் பேச்சு நடை தமிழ் பட்டி தொட்டி எங்கும் ஒரு பெரும் புரட்சியை ஏற்படுத்தியது. இப்போ நான் சொல்ல போகிற சிறுகதை மிகவும் எளிமையானது போல் இருக்கும், ஆனால் இக்கதையின் கருத்து மிகவும் ஆழமானது. அறிஞர் அண்ணா அவர்களின் சிறுகதை செவ்வாழை கதை மாந்தர்கள். செங்கோடன். கதையின் நாயகன் ஏழை உழைப்பாளி மற்றும் விவசாய தொழிலாளி. கொல்லைபுரத்தில் செவ்வாழை கன்று ஒன்றை வைத்து தன் செல்லப்பிள்ளை போல் ஆசையாக வளர்ப்பவன் குப்பி, செங்கோடனின் மனைவி.

கதை செவ்வாழை கதை மாந்தர்கள் செங்கோடன். கதையின் நாயகன் ஏழை உழைப்பாளி மற்றும் விவசாய தொழிலாளி. கொல்லைப்புறத்தில் செவ்வாழை கன்று ஒன்றை வைத்து தன் செல்லப்பிள்ளை போல் ஆசையாக வளர்ப்பவன். குப்பி செங்கோடனின் மனைவி. கரியன் செங்கோடன் மற்றும் குப்பிக்கு பிறந்த மூத்த மகன். செவ்வாழை பழத்தின் மீது மிகுந்த ஆசையும் எதிர்பார்ப்பும் கொண்டவன். காமாட்சி செங்கோடனின் மகள். முத்து மூன்றாவது மகன். பரந்தாமர் என்பவர் பண்ணையாராக கதையில் உள்ளார். சுந்தரம் பண்ணையார் வீட்டில் கணக்கு பிள்ளையாக வேலை செய்பவர். பண்ணையாருக்கு கீழ்ப்படிந்து நடப்பவர். செவ்வாழை என்பது வெறும் கதையல்ல, அது உழைப்பவனுக்கே உழைப்பின் பயன் கிடைக்க வேண்டும் என்ற சமூக நீதியை வலியுறுத்தும் ஒரு வாழ்க்கை கண்ணாடி. கதைக்குள்ள போலாமா? ஒரு ஊரில் செங்கோடன் என்கிற ஏழை விவசாயி ஒருத்தர் இருக்கிறாரு. அவர்கிட்ட ஒரு செவ்வாழை கன்று இருக்குது. அதை தன்னோட செல்ல பிள்ளை போல வளர்க்கிறாரு. செங்கோடன் வயல்வெளியில வேலை செய்வாரு. சில சமயம் வேலை முடிஞ்சு ராத்திரி நேரத்துல வந்தாலும், ரொம்ப களைப்போட வீட்டுக்கு வந்தாலும், முதல் வேலையா கொல்லப்புறத்துக்கு போய் செவ்வாழை கன்றை பார்த்துட்டு அதுக்கு தண்ணிலாம் சரியா ஊத்தி இருக்காங்களா, எல்லாமே சரியா இருக்குதாங்கிறத பார்த்துட்டு அதுக்கப்புறமா வீட்டுக்குள்ள வந்து தன்னுடைய நான்கு குழந்தைகளும் பேசுவாராம். அவ்வளவு அன்பும் பிரேமமும் அந்த செவ்வாழை கன்று மீது செங்கோடனுக்கு இருந்துட்டு இருக்குது. செவ்வாழை கன்று வளர வளர செங்கோடனின் களிப்பு அதிகமாகிறது. செவ்வாழைக்கு தண்ணீர் ஊற்றுகிறது, அதை சுத்தி இருக்கிற மணலை கிளறி விடுறது, செவ்வாழை சம்பந்தப்பட்ட வேலை செய்யும் போதெல்லாம் செங்கோட ரொம்ப சந்தோஷமா செய்வாராம். செங்கோடனின் மனைவி குப்பி தன்னோட முதல் மகன் கரியன் கிட்ட வச்சிருக்கிறத விட அதிகமான அன்பும் பாசமும் இந்த செவ்வாழை கன்று மேலதான் செங்கோடன் வச்சிருக்காருன்னு நினைச்சு குப்பி ரொம்ப பொறாமப்படுவாங்களாம். செங்கோடன் மனைவி குப்பி கிட்ட சொல்லுவாராம், இத பாரு குப்பி, செவ்வாழை கண்ணு ஆடு மாடு எதுவும் மிதிக்காம பாத்துக்கணும், அருமையான கண்ணு. இது மட்டும் கொலை தள்ளிருச்சுன்னா அந்த பழம் ஒன்னு ஒண்ணு எப்படி இருக்குன்னு தெரியுமா? பருமனா இருக்கும். அதை பார்க்கும் போதே பசியெல்லாம் போய்விடும். இப்படி செவ்வாழையை பத்தி பேசிட்டே இருப்பார். அப்பா அம்மா கிட்ட பேசும்போது அந்த பிள்ளைகளுக்கும் ஒரு அன்பு எதிர்பார்ப்பு அதிகமாகிட்டே இருக்கு. நான்கு குழந்தைகளும் வெளியே வந்து எதிர் வீட்டில் இருக்கிறவங்க பக்கத்து வீட்டில் இருக்கக்கூடிய பிள்ளைகளிடம் சொல்லுவாங்களாம், எங்க வீட்டில் செவ்வாழை கண்ணு இருக்குது தெரியுமா, அது வளர்ந்து ரொம்ப ருசியா இருக்குமா. கரியன் சொல்லுவானா, செவ்வாழையோட முதல் சீப்பு பழம் எனக்கு தான் அப்படின்னு. கரியனுடைய தங்கச்சி காமாட்சி சொல்லுவாளாம், உனக்கு ஒரு சீப்புனா எனக்கு ரெண்டு சீப்பு பழம், அம்மா கிட்ட இருந்தும் வாங்கிக்குவேன், அப்பா கிட்ட இருந்து ஒன்று வாங்கிக்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு. இப்படி அந்த குழந்தைகளும் செவ்வாழை பழத்தின் மேல் கற்பனையோடு இருந்துட்டு இருக்காங்க. செங்கோடன் ஒரு பண்ணையாரோட நிலத்துல தான் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காரு. பண்ணை கணக்கு பிள்ளை ரொம்ப ஆர்ப்பாட்டம் பண்ணுவாராம். அதனால செங்கோடனுக்கு மன உளைச்சல் உண்டாகும். அவர் எவ்வளவு வேதனையா இருந்தாலும் செவ்வாழை மரத்தை பார்க்கும் போதெல்லாம் அவருக்கு ஒரு ஆனந்தமா இருக்குமா. குழந்தைகள் அழுதாலும் குழந்தைகள் அடம் பிடித்தாலும் அவர் அப்ப கூட அந்த செவ்வாழை மரத்தை காட்டிதான் சமாதானம் செய்வாராம். இந்த செங்கோடன் என்ற ஏழை விவசாயி அந்த செவ்வாழை கன்று மீது எவ்வளவு ஆசை எவ்வளவு அன்பு ஏற்படுவதற்கு என்ன காரணம்? ரெண்டு முக்கிய காரணங்களை அறிஞர் அண்ணா அவர்கள் கூறியுள்ளார். முதல்ல செங்கோடன் வேலை செய்யறது பண்ணையாரின் நிலத்தில், சொந்த நிலத்துல வேலை செய்யல. அந்த நிலத்துல எவ்வளவுதான் உயிரை கொடுத்து வேலை செஞ்சாலும் நெல்லு மட்டும்தான் கூலியா கொடுப்பாராம். அந்த நெல் தன்னோட பிள்ளைகள் பாதி வயிறு நிரம்புகிறதற்கு மட்டுமே பயன்படுகிறது. எவ்வளவுதான் உயிரை கொடுத்து உழைச்சாலும் அந்த உழைப்பின் பலன் கிடைக்காது செங்கோடனுக்கு. ஆனா இங்க அப்படி இல்லையே, தண்ணீர் ஊத்தி அல்லும் பகலும் கஷ்டப்பட்டு வளர்த்தாலும் செவ்வாழை வளர்ந்த உடனே அதோட முழு பயன் செங்கோடனுக்கு அவனுடைய குடும்பத்துக்கும் தானே கிடைக்கும் போது. இதையெல்லாம் நினைக்கும் போது செவ்வாழை மீது அதிக அன்பு உருவாகிறது. மற்றொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, செங்கோடன் ஏழை. மற்ற பணக்கார பிள்ளைகள் மாதிரி தன்னுடைய பிள்ளைகளுக்கு ஆப்பிள் ஆரஞ்சு அவனால வாங்கி கொடுக்க முடியாது. அதனால இந்த செவ்வாழை வளர வளர இதில் இருக்கக்கூடிய பழங்கள் உங்களுக்கு தான் என ஆசை காட்டி வளர்க்கிறாரு. இப்படியே நாட்கள் செல்ல கன்று வளர்ந்தது கள்ளம் கபடம் இன்றி செங்கோடன் மனசுல ஆசையும் ஆர்வமும் எதிர்பார்ப்பும் களிப்பும் வளர்த்துக்கிட்டே இருக்குது. அந்த குழந்தைகள் விளையாடக்கூடிய இடம் பார்த்தா செவ்வாழை இருக்கக்கூடிய இடம்தான்.
குழந்தைகள் ஆர்வத்தோடு அப்பா அடுத்த மாசம் குலை தள்ளிருமாப்பா என்று கேட்டுட்டே இருப்பாங்களாம். அதற்கு செங்கோடன், இன்னும் 2 மாசத்துல குலை தள்ளிரும் கண்ணா அப்படின்னு இப்படியே எதிர்பார்த்துட்டு இருக்கிறாங்க. அவங்க எதிர்பார்த்த அந்த நாளும் வந்தது. செவ்வாழை கன்று வளர்ந்து குலை தள்ளியது. செங்கோடனுக்கு

பயங்கரமான பெருமை. அப்படியே கெத்தா செவ்வாழை மரத்து பக்கவாட்டுல நின்னு பாத்துக்கிட்டே இருப்பாராம். எப்பவுமே நம்ம உழைச்சி அந்த உழைப்புல ஒரு பலன் கிடைச்சதுன்னா அதோட சந்தோஷம் தனியா இருக்கும் இல்லையா? அந்த மாதிரி ரொம்ப நம்பிக்கையோட செவ்வாழை கொலைய நிமிர்ந்து பார்ப்பாராம் செங்கோடன். அவருடைய நடையிலேயே புது மிடுக்கு வந்துருச்சு. அப்பா எப்ப பழுக்கும், எப்ப சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பசங்க திரும்பி திரும்பி கேட்டுட்டே இருப்பாங்களாம். செங்கோடன் அதற்கு, இப்பதான் குளத்தள்ளி இருக்கு, அதற்கு சரியான பதம் வந்ததும் வெட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு காத்துட்டு இருக்கிறாரு. செங்கோடன் மனசுல, இத வாங்க தரகரோ பண்ணையாரோ யாரும் வரப்போறதில்ல, இது நமக்கு தான் சொந்தம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமா வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. பசங்க இதை கேட்ட உடனே துள்ளி பக்கத்து வீட்டு பிள்ளைகளுக்கும் செய்தி போகுது. பக்கத்து வீட்டு பிள்ளைகள் வந்து மாம்பழமோ கடலையோ கொடுத்து செவ்வாழை பழுத்ததும் அதில் எங்களுக்கும் தரணும் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. செங்கோடன் நினைக்கிறாரு, பாடுபட்டும் அதோட முழு பயனை அடைய போகிறோம் என்று சந்தோஷமாக இருக்காரு. பண்ணையாரிடத்துல வேலை பார்க்குறாரு இல்லையா, அந்த முதலாளியோட பெயர் பரந்தாமன். அவருக்கு ஒரு மருமகள் முத்து விஜயா இருக்கிறாங்க. அவர்களோட பிறந்த நாள் வருது, ரொம்ப சிறப்பாக கொண்டாடணும்னு பரந்தாமன் ஆசைப்படுறாரு. அதனால எல்லா ஏற்பாடும் செய்யறாங்க. பக்கத்துல இருக்கிற கோவில்ல எல்லா ஏற்பாடும் செஞ்சுக்கிட்டு வந்தாரு. அப்புறம் கணக்கு பிள்ளை சுந்தரம் இருக்கிறாரு, அவரை கூப்பிட்டு உட்கார வச்சு பிறந்த நாளுக்கு என்னெல்லாம் வாங்கணும்னு ஒரு லிஸ்ட் போட ஆரம்பிக்கிறாங்க. அப்படி போடும்போது கண்டிப்பா பழம் வராம இருக்காது இல்லையா, ரெண்டு சீப்பு பழம் வேணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு பரந்தாமன். சுந்தரம் அதெல்லாம் எழுதிட்டு இருக்கும்போது பண்ணையாரை பார்த்து, கடையில எங்கேயும் இப்ப நல்ல பழமே கிடைக்க மாட்டேங்குது. அதுக்கு பண்ணையாரு, என்ன பண்றது, கிடைக்கிற பழத்தை தானே வாங்க முடியும், அத்தியாவசிய தேவையாச்சே, சரி வேற நல்ல பழம் எங்க கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி கேட்கிறாரு முதலாளி. அதுக்கு சுந்தரம், முதலாளி நம்ம செங்கோடன் இருக்கிறான்ல, அவன் வீட்டு தோட்டத்துல தரமான செவ்வாழை இருக்கு, எடுத்துட்டு வரலாமா? இதை கேட்ட பண்ணையாரும் செங்கோடனை கூட்டிட்டு வர சொல்லி ஆளை அனுப்புறாரு. செங்கோடன், உங்க வீட்டு கொல்லையில செவ்வாழை கண்ணு கொலத்தள்ளி இருக்காம்ல, அதை வெட்டி எங்களுக்கு கொடுத்துருப்பா. நாளைக்கு மருமகளோட பிறந்த நாள் வருது, அதுக்கு கோவிலுக்கு போய் அர்ச்சனை பண்ணணும், தட்டுல வைக்கிறதுக்கு செவ்வாழை வேணும் அப்படின்னு கேக்குறாரு. பண்ணையார் இப்படி சொன்னதும் செங்கோடனுக்கு ஒண்ணுமே புரியல. கிட்டத்தட்ட 6 மாசமா அந்த கண்ணு வளரணும்னு கொலத்தள்ளணும் அப்படின்னு அந்த பழத்துக்காக குழந்தைங்கள்ல இருந்து செங்கோடன் வரையும் ஆர்வத்தோட எதிர்பார்த்துட்டு இருக்கிறாங்க. ஆனா பண்ணையார் இப்படி கேட்பாருன்னு அவன் நினைச்சு கூட பார்க்கல. ஆனா அவர் கேட்ட பிறகு நாம மறுப்போம் சொல்ல முடியாது. அப்படி மறுத்தோம்னா நாம அவர்கிட்ட விசுவாசமா இல்லைங்கிற மாதிரி ஆகிருமே, என்ன பண்றதுனே புரியலையே. பண்ணையாரோட நிலைமைக்கு அவர் போய் எங்க வேணாலும் காசு கொடுத்து வாங்கலாம். ஆனா அவரு நம்ம கிட்ட கேட்கிறாரு, தராமலும் இருக்க முடியாது, இதை எப்படி நம்ம வீட்டுல இருக்கிறவங்க கிட்ட சொல்றது? அவனால ஜீர்ணிச்சிக்கவே முடியலையாம். மனதெல்லாம் ஒரே தவிப்பா வீட்டுக்கு வரான். யார்கிட்டயும் எதுவுமே சொல்லாம போய் நேரா அந்த கொலைய வெட்டுறாரு. எதுவுமே தெரியாம அந்த குழந்தைங்க வந்து, அப்பா பழத்தை அறுத்திட்டு இருக்கிறீங்களே, நாங்க அந்த பழத்தை ஒரு முறை மட்டும் தொட்டு பாக்கட்டுமா, எங்களுக்கு ஆசையா இருக்கு அப்படின்னு வராங்க. செங்கோடன் எதுவுமே சொல்ல முடியாம மனச கல்லாக்கிட்டு கண்கலங்க இந்த செவ்வாழை கொலைய பண்ணையார் வீட்டுல கேட்டுட்டு இருக்காங்கப்பா, அதனாலதான் நான் வெட்டிக்கிட்டு இருக்கேன், வெட்டி கொண்டு போய் கொடுக்க போறேன். பக்கத்துல இருக்கிற செவ்வாழை கண்ணு இன்னும் 6 மாசத்துல வளர்ந்துரும், வளர்ந்து அது கொலத்தள்ளும், அந்த பழத்தை சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு யார் முகத்தையும் பார்க்காம வெடு வெடுன்னு வீட்டை விட்டு வெளியே போறாரு. கண்டிப்பா பிள்ளைங்க அழுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை பார்த்தா நம்மளால தாங்கக்கூடிய சக்தி இல்லைன்னு சொல்லி நேரா பண்ணையார் வீட்டுல போய் கொடுத்துட்டு திரும்பி அவரால் வீட்டுக்கே போகவே முடியல. குழந்தைங்க அழுகிறத பாக்குறத அவருக்கு சக்தியும் இல்லை. பிள்ளைங்கெல்லாம் தூங்கிட்டு இருப்பாங்கன்னு சொல்லி இரவு நேரத்துல வீட்டுக்கு போறாரு. குழந்தைங்க அழுது ஏக்கத்தோட தூங்கி போய் இருந்தாங்க. 4 நாளா சமாதானம் சொல்லியும் சமாதானம் பண்ணவே முடியல. அவனால அவன் மனசையே முதல்ல சமாதானம் படுத்த முடியல. அவ்வளோ கஷ்டத்தோட தாங்கிட்டு இருந்தாங்க. அந்த சமயத்துல செங்கோடனோட மூத்த பையன் கரியன் வந்து கடை தெருவுக்கு போறான். அங்க செவ்வாழை சீப்பு தொங்கிட்டு இருக்குது. என்ன நடந்ததுன்னா, செங்கோடன் கொலையை கொண்டு போய் பண்ணையார் வீட்டுல கொடுத்த

0: ஓ, அஞ்சாறு சீப்பு எடுத்து சுந்தரம் கணக்கு பிள்ளை இருக்கிறார்ல, அவர் கடையில வித்துட்டாரு. அந்த சீப்பை வாங்கிட்டு வந்த கடைக்காரன் தொங்க விட்டு இருக்கிறான். அதை கரியன் பார்த்துட்டு, 4 நாள் முன்னாடி வரைக்கும் இந்த சீப்பு பழம் நம்ம வீட்டு கொல்லையில தொங்கிட்டு இருந்தது, இப்ப அது கடையில இருக்கு, அதை நம்மளால தொட்டு கூட பார்க்க முடியலையே என்று ரொம்ப ஏக்கத்தோட பார்த்து கொண்டிருக்கிறான். அவங்க அம்மா கிட்ட போய் ரொம்ப அழுது, அந்த பழம் வேணும், எனக்கு காசு கொடுங்க, நான் போய் வாங்கி சாப்பிட போறேன் அப்படின்னு கேட்கறான். அவங்க அம்மா காலனா கொடுத்து அனுப்புறாங்க, ஆனா கடைக்காரன் ஓரனா அப்படின்னு சொல்லி அனுப்புறாரு. என்ன பண்றதுன்னு தெரியாம அந்த காலனாக்கு வேர்க்கடலை வாங்கி சாப்பிட்டுட்டு வரான். அவனோட பக்கத்து வீட்டுல இருக்கிற பார்வதி பாட்டி இறந்து போயிடுறாங்க. அந்த பாட்டியோட இறுதி ஊர்வலத்துல கட்டுறதுக்கு வேணும்னு கேக்குறாங்கன்னு சொல்லி செங்கோடன் அந்த செவ்வாழை மரத்தை வெட்டி கொடுக்கறாங்க. இதையும் அந்த மூத்த மகன் தன்னோட நண்பர்கிட்டெல்லாம் பெருமையா சொல்றான். எங்க வீட்டு செவ்வாழை கொலை பண்ணையாருக்கு கொடுத்தோம், எங்க வீட்டு செவ்வாழை மரத்தை பாட்டியோட இறுதி ஊர்வலத்துக்கு கொடுக்கறோம் அப்படின்னு ரொம்ப பெருமையா சொல்லிட்டு இருக்கிறான். செவ்வாழை அது ஒரு பண்ணையார் பொறுத்த வரைக்கும் ரொம்ப சாதாரணமா இருக்கலாம், தனக்கு கீழே இருக்கக்கூடியவர்களிடத்துல எது வேணாலும் பறிச்சுக்கலாம் அப்படின்ற எண்ணத்தோடு இருக்கலாம். செங்கோடனுக்கும் அவன் பிள்ளைகளுக்கும் இந்த பழம் வெறும் கனவு ஆசையாகவே இருக்கிறது. இப்படிதான் அந்த முதலாளித்துவங்கிறது பொருளாதார ஏற்ற தாழ்வுங்கிறதும் மக்களை பாதித்து வருகிறது என்பதை ரொம்ப அழகா ஒரு கதை மூலமா சொல்லி இருக்கிறாரு அறிஞர் அண்ணா. வாய்ப்பளித்ததற்கு நன்றி.
1: ஹலோ மக்களே, உங்க எல்லாருக்குமே ஒரு பெரிய குட் ஈவினிங். காலையில இருந்து வேலை பார்த்துட்டு இந்த ஈவினிங் டைம்ல ரிலாக்ஸா கையில ஒரு டீ பிஸ்கெட்டோட சில் பண்ணக்கூடிய ஆபீஸ் போறவங்களா இருந்தாலும் சரி, இல்ல வீட்டுல இருக்கிற ஹவுஸ் ஒய்ஃபா இருந்தாலும் சரி, எல்லாரையும் இந்த இனிமையான மாலை நேரத்துல நம்ம இளைய பாரதம் நிகழ்ச்சிக்கு அன்போடு வரவேற்கிறது. நான் உங்க தர்ஷினி. நம்ம நிறைய விஷயங்களை வந்து வாழ்க்கையில இது உண்மையா பொய்யா அப்படின்னு யோசிச்சிருப்போம். அந்த யோசனைக்கெல்லாம் இடம் கொடுக்காம இப்போ வெறும் உண்மைகளை மட்டுமே பேச போறோம். தண்ணீர் இது எவ்வளவு முக்கியமானதுன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். நீர் இல்லாம உயிர் வாழவே முடியாது அப்படின்றதும் தெரியும். ஆனா இந்த உலகத்துல தண்ணியே குடிக்காம ஒரு உயிரினம் இருக்குங்க. அதுவும் அது வாழ்றதே தண்ணிக்குள்ளதான். தண்ணிக்குள்ள இருந்துட்டே தண்ணியே குடிக்காத உயிரினமா அது என்னவா இருக்கும்னு யோசிக்கிறீங்களா? அதுதான் டால்பின்ஸ். டால்பின் எப்பவுமே தண்ணீரே குடிக்காதான். இது நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்ஸ் எல்லாம் தனக்குள்ள அடுக்கி வச்சிருக்குன்னு சொல்லலாம். இந்த டால்பின் வந்துட்டு வித்தியாசமான முறையில தூங்குமா. இது தூங்கக்கூடிய முறை பாத்தீங்கன்னா ஒரு கண்ணை மூடிக்கிட்டு ஒரு கண்ணை திறந்தபடிதான் தூங்குமா. இதுக்கு காரணம் நம்மள மாதிரியே ரெண்டு கண்களையும் மூடி தூங்குனா அது மூச்சு திணறி இறந்து போயிடுமாங்க. ஏன்னா நம்ம மூளை மாதிரி அதோட மூளை தன்னிச்சையா செயல்படாது. அப்படியே ரெண்டு கண்களையும் மூடிடுச்சு அப்படின்னா அதோட மூளை ஆட்டோமேட்டிக்கா செயலிழந்து போயிடும். அதனால இது தூங்கும் போது மூளையோட ஒரு பகுதி மட்டும்தான் தூங்குறதுக்காக அனுமதிக்கும். இப்போ உதாரணத்துக்கு சொல்லணும்னா வலது மூளை தூங்குனுச்சுன்னா இடது கண் திறந்திருக்கும். இதுவே இடது கண் திறந்திருந்துச்சுன்னா வலது மூளை தூங்குமா. ஸோ இந்த மாதிரி கண்களை மாற்றி மாற்றி தூங்கிதான் அதோட தூக்கத்தையே ரன் பண்ணிட்டு இருக்குன்னா பார்த்துக்கோங்க. இதே மாதிரி தண்ணியே குடிக்காம வாழக்கூடிய உயிரினம் இன்னும் சில இருக்கு. அதுல அடுத்தபடியா உள்ளது தவளை. தவளைகளும் தண்ணிக்குள்ளதான் வாழுது, ஆனாலும் அது தண்ணியே குடிக்கிறது இல்ல. ஏன் அப்படின்னா இது தோல்ல இருக்கக்கூடிய ஈரம் தான் ரீசன். இது தனக்கு தேவையான ஈரத்தை தன்னோட தோல் மூலமாவே எடுத்துக்குது. இதே மாதிரியே இன்னொரு மான் இருக்கு. இந்த மானோட பேர் பாத்தீங்கன்னா ஆடெக்ஸ் மான். இது சஹாரா பாலைவனத்துல வாழக்கூடியது. பாலைவனத்துல எங்கிருந்துப்பா தண்ணி கிடைக்கும், அப்புறம் எப்படி இது தண்ணியை குடிச்சு வாழும்னு நம்ம யோசிக்கலாம். ஆனா இதோட உடலுக்கும் ஈரப்பதம் தேவை. அங்க இருக்கக்கூடிய தாவரங்கள் மூலமா அதுக்கு தேவையான ஈரப்பதத்தை இது எடுத்துக்குது. அடுத்தபடியா கங்காரு எலி. இந்த எலி வட அமெரிக்கால வாழுது. இதுவும் தண்ணி குடிக்காம தாவரங்கள்ல இருக்கக்கூடிய ஈரப்பதத்தை மட்டுமே எடுத்துக்கிட்டு உயிர் வாழுது. ஒவ்வொரு உயிரினத்துக்கும் ஒவ்வொரு தனித்துவம் இருக்கு பாருங்க. அதே மாதிரி அடுத்தபடியா வித்தியாசமான இன்னொரு உயிரினம் இருக்கு. நம்ம எல்லாருக்குமே தலையில என்ன இருக்கும், மூளை இருக்கும் இல்லையா? அது மூலமா தான் நம்ம யோசிக்கவும் செய்வோம். சில பல உயிரினங்களுக்கு கூட இப்படிதான் இருக்கும். ஆனா மனிதர்கள் மாதிரி இல்லாம பல ஆச்சரியமூட்டக்கூடிய உடல் அமைப்புகளோட இருக்கிற உயிரினங்கள்ல இது ரொம்ப முக்கியமான ஒண்ணு. இதுக்கு தலையில மூளை இருக்காதுங்க, அதுக்கு பதிலா இதயம் இருக்கு. ஸோ தலையில இதயத்தோட வாழக்கூடிய உயிரினம் என்னன்னு பார்த்தோம்னா அது ரால் தாங்க. இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குல்ல. இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான இன்னொரு ஃபேக்ட் கூட இருக்கு. சாமி இல்லைன்னா கோவில் இல்லைன்ற மாதிரி குற்றவாளி இல்லைன்னா சிறைகளும் கிடையாது தானே. எஸ், சிறைகளே இல்லாத ஒரு நாடு ஒன்று இருக்கு. இந்த உலகத்துல சிறைகள் எல்லாம் நிரம்பி

0: வழியக்கூடிய இந்த காலத்துல கைதிகளே இல்லாத நாடா அது எதுவா இருக்கும்? நெதர்லாந்து தான். அங்க சிறைகளை இழுத்து மூடக்கூடிய நிலைமை வந்துட்டு இருக்கு. ஒவ்வொரு மாநிலத்திலயும் குற்றங்கள் அதிகரிச்சுட்டு வந்துட்டு இருக்கக்கூடிய இந்த உலகத்துல சிறைகள் அதிகரிக்க வேண்டிய அவசியமே இல்லை, நாங்க எப்போதும் சிறைகளை மூடியேதான் வச்சிருப்போம் அப்படின்னு ரொம்ப ஹாப்பியா சொல்றாங்க நெதர்லாந்து மக்கள். நெதர்லாந்துல குற்றவாளிகளோட எண்ணிக்கை அவ்வளோ கம்மியாங்க. ஏன்னா இங்க கொலை மாதிரியான கடுமையான குற்றங்கள் ரொம்ப ரொம்ப கம்மியா தான் நடக்குது. இதனாலேயே கடந்த சில வருஷங்களா அந்த நாட்டு அரசு பல சிறைச்சாலைகளை மூடிட்டு வராங்களாம். கேட்கவே நமக்கு ஆச்சரியமா இருக்கும். இதுக்கு ரீசன் அங்க இருக்கக்கூடிய குற்றங்கள் குறையறது மட்டும் காரணம் கிடையாது, அந்த நாட்டோட நீதித்துறையில செஞ்சிருக்கக்கூடிய சில சீர்திருத்தங்களும் காரணம். ஒவ்வொரு குற்றத்துக்கும் சிறை தண்டனை கொடுக்கறதுக்கு பதிலா குற்றவாளிகளுக்கு மாற்று வழிகளை அதிகாரிகள் கொடுக்கறாங்களாம். அது என்னன்னா மறுவாழ்வுக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க, அப்புறம் சிறைக்கு போகக்கூடிய குற்றவாளிகளோட எண்ணிக்கை கம்மியாகணும் அப்படிங்கிறதுக்காக ஏற்கனவே தப்பு செஞ்சிருப்பாங்க இல்லையா, அந்த குற்றவாளிகளை பிடிச்சு அவங்களோட கணுக்கால மானிட்டர் ஒன்று பொருத்தி வச்சிருவாங்களாம். இது மூலமா அவங்க எங்க போனாலும் என்ன பண்ணாலும் A to Z அதிகாரிகளால தொடர்ந்து கண்காணிச்சுட்டே இருக்க முடியும். ஸோ அவங்க சிறைக்கு வெளியில இருந்தாலும் குற்ற செயல்கள்ல சுத்தமா ஈடுபடவே முடியாது. அப்போ அங்க இருக்கக்கூடிய சிறைச்சாலைகள்லாம் எப்படிதான் இருக்கு? மூடப்பட்ட சிறைச்சாலைகள் எல்லாத்தையும் சும்மா விடாம வேற வேற தேவைகளுக்கு பயன்படுத்துறாங்களாம். சில சிறைகளை சுற்றுலா பயணிகளுக்கான ஹோட்டல்களாகவும் பயன்படுத்துறாங்க, அப்புறம் ஸ்கூல்ஸா பயன்படுத்துறாங்க, அடுக்குமாடி குடியிருப்புகளாகவும் பயன்படுத்துறாங்க, அப்புறம் அகதிகள் தங்கக்கூடிய சத்திரங்கள் மாதிரியும் யூஸ் பண்றாங்க. சிறைகளை மூடுறதுனால இந்த நாட்டுக்கு கோடிக்கணக்கான அளவுல சேமிப்பும் இருக்கு. அது மட்டும் கிடையாதுங்க, இங்க இருக்கக்கூடிய சிறை ஊழியர்களுக்கெல்லாம் எப்படியும் வேலையே கிடையாது இல்லையா, அவ்வளோலாம் ஃபீல் பண்ண வேணாம், உங்களுக்கும் நாங்க வேலை தரோம் அப்படின்ற மாதிரி நார்வே மாதிரியான மத்த நாட்டு கைதிகளை சர்வதேச ஒப்பந்தங்களுக்கு கீழே நெதர்லாந்து சிறைகள்ல தங்க வைக்கிறாங்களாம். அனுபவம் வாய்ந்த ஊழியர்களை வச்சு தொடர்ந்து அவங்கள கண்காணிச்சுட்டு வராங்களாம். இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குல்ல? இதே மாதிரி நம்ம பார்த்து ஆச்சரியப்படக்கூடிய பல்வேறு விதமான உண்மை தகவல்கள் இந்த உலகத்துல கொட்டி கிடக்கு. அல்ல அல்ல குறையாத அந்த உண்மைகளை உங்ககிட்ட நான் இன்னொரு நாள் பகிர்ந்துக்கிறேன். இப்போ நிகழ்ச்சியில இருந்து கிளம்ப வேண்டிய நேரம் வந்தாச்சு. இது வரைக்கும் இளைய பாரதம்ல உங்க கூட இணைஞ்சிருந்தேன் நான் தர்ஷினி.
1: இன்னைக்கு நம்ம இளையபாரதம் நிகழ்ச்சியில நான் உங்க அப்பனா பேசிட்டு இருக்கேன். ஃபேக்ட் சொல்ல போறது இல்ல, ஒரு சின்ன கதையா சொல்ல போறேன். இந்த கதை முடியும் போது ஒரு துளி தண்ணீரோட மதிப்பு என்னன்னு நீங்களே உணர்வீங்க. வாங்க கதைக்குள்ள போலாம். ஒரு சின்ன கிராமம், அந்த கிராமத்துல கார்த்திக்னு ஒரு 11 வயசு பையன் இருந்தான். அவனுக்கு ஒரு பழக்கம், பல் துளக்கும் போதும் கை கழுவும் போதும் தண்ணீர் குடாய திறந்தே வச்சிருப்பான். அம்மா எவ்வளவு சொன்னாலும் இவ்வளவு தண்ணீர் இருக்கே இதுல என்ன பிரச்சனைன்னு சிரிச்சுட்டே இருப்பான். ஒரு நாள் அவனோட தாத்தா பக்கத்துல கூப்பிட்டு நாளைக்கு என்னோட ஒரு இடத்துக்கு வா, உன் கேள்விக்கு பதில் கிடைக்கணும்னு சொல்றாரு. அடுத்த நாள் காலையில ரெண்டு பேரும் பக்கத்து கிராமத்துக்கு போனாங்க. அங்க பார்த்த ஒரு காட்சி கார்த்திக்க அதிர்ச்சடைய வச்சுச்சு. சின்ன சின்ன குழந்தைங்க குடை எடுத்துக்கிட்டு குளத்துற வெயில்ல பல கிலோமீட்டர் நடந்து போய் தண்ணீர் எடுத்துட்டு வந்தாங்க. ஒரு வயதான பாட்டி ஒரு குடம் தண்ணீரை ரொம்ப கவனமா தூக்கிட்டு வந்தாங்க. அதிலிருந்து ஒரு துளி கீழே விழுந்தாலும் வருத்தப்பட்டாங்க. அதை பார்த்த கார்த்தி தாத்தாவோட சொன்னா, தாத்தா இவங்க ஏன் இவ்வளவு கஷ்டப்படுறாங்க? தாத்தா அமைதியா சொன்னாரு, நமக்கு எளிதா கிடைக்கிற தண்ணீர் இவங்களுக்கு ஒரு பொக்கிஷம். அந்த ஒரு வாக்கியம் கார்த்தியோட மனசுல ஆழமா பதிஞ்சிருச்சு. அந்த ஒரு நாளுக்கு பிறகு அவன் பல் துளக்கும் போது குடாய மூட ஆரம்பிச்சான். வீட்டுல யாராவது தண்ணீரை வீணாக்குனா அவர்களுக்கும் நினைவுபடுத்த ஆரம்பிச்சான். அவன் நண்பர்களுக்கும் இத பற்றி சொல்ல ஆரம்பிச்சான். கொஞ்சம் கொஞ்சமா அந்த தெருவுல இருந்த எல்லாரும் தண்ணீரை சிக்கனமா பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த கதை வெறும் கதை இல்ல, நம்ம ஒவ்வொருத்தரோட வாழ்க்கைக்கும் ஒரு மெசேஜ். நமக்கு இன்னைக்கு தண்ணீர் எளிதாக கிடைக்குது, ஆனா அதனால அதை வீணாக்குற உரிமை நமக்கு கிடையாது. ஏன்னா தண்ணி இல்லாம ஒரு நாள் கூட நம்மளால வாழ முடியாது. அதனால ஃப்ரெண்ட்ஸ், இன்னிலிருந்து தேவைக்கு மட்டுமே தண்ணீரை பயன்படுத்துவோம், வீணாக்க மாட்டோம், மழை நீரை சேமிக்க முயற்சி செய்வோம். இன்னைக்கு நாம ஒரு கிளாஸ் தண்ணிய பாதி குடிச்சிட்டு மீதியை வீணாக்குறோம். குழாயில தண்ணி வந்துட்டே இருந்தாலும் அதை மூடாம விட்டுட்டு போயிடுறோம். ஆனா உலகத்துல இன்னைக்கும் பல பேர் ஒரு குடம் தண்ணிக்காக தினமும் கிலோமீட்டர் கணக்குல

நடந்து போகிறாங்க. அதனால் நமக்கு எளிதாக கிடைக்கிற ஒவ்வொரு துளி தண்ணீரோட மதிப்பையும் நாம் புரிஞ்சுக்கணும். தண்ணியை சேமிக்கிறது ஒரு பெரிய சாதனை இல்லை, ஆனால் அது ஒவ்வொருத்தராலும் செய்யக்கூடிய ஒரு நல்ல பழக்கம். நாம் இன்னைக்கு ஆரம்பிக்கிற அந்த ஒரு நல்ல பழக்கம்தான் நாளைய தலைமுறைக்கு மிகப்பெரிய பரிசாக இருக்கும். இந்த கதையோட மாரல், ஒவ்வொரு துளி தண்ணீரும் நாளைய வாழ்க்கையை காப்பாற்றும். அதனால் இன்று நாம் சேமிக்கும் ஒவ்வொரு துளி தண்ணீரும் நாளை யாரோ ஒருவரின் உயிரை காப்பாற்றலாம். அதனால் தண்ணீரை வீணாக்காமல் ஒவ்வொரு துளியையும் பொக்கிஷமாக பாதுகாப்போம். ஏன்னா தண்ணீர் இருந்தால்தான் வாழ்க்கையும் இருக்கும். இத்துடன் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அப்பர்ணா. நன்றி, வணக்கம்.

0: பெய்யற மழை நீரை சேமிச்சு வைங்கன்னு அக்கறையோட சொல்றது உங்கள் ஆகாஷ்வாணி சென்னை வானொலி நிலையம்.
1: நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி நாளை காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், DTH மற்றும் DRM சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமன்றி DD நேஷனல், DD பாரதி, DD கிசான், DD இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் அன்று இரவு 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், DTH மற்றும் DRM சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி நாளை காலை 11 மணிக்கு.

0: நேரம் நண்பகல் 12 மணி. ஆகாஷ்வாணி சென்னை வானொலி நிலையம் நிகழ்ச்சி நிரல் கேட்கும் முன்
1: நேயர்களே, இன்று 7:30 720 KHz முதன்மை அலைவரிசையில் இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி.
2: உங்கட்டி இஎம்ஐ வாடகை எப்படி சமாளிக்கிறது?
3: ஒரு ஐடியா இருக்கு, நிறைய பணம் கிடைக்கும்.
2: எப்படி?
3: உன் பேங்க் விவரத்தை கொடு, சிலர் பணம் அனுப்புவாங்க, அப்புறம் அவங்க சொல்ற அக்கவுண்ட்டுக்கு அதை டிரான்ஸ்ஃபர் பண்ணு, கமிஷன் கிடைக்கும்.
2: இவ்வளவு ஈஸியா?
4: என்ன ஈஸி? இது மணிமியூல். சட்டவிரோதமா கிடைச்ச பணத்தை இன்னொருத்தர் அக்கவுண்ட்ல போட்டு எடுத்துப்பாங்க. இது குற்றம், ஜெயிலுக்கு போக வேண்டியிருக்கும்.
2: வேணாம்ப்பா, வேணாம்.
3: உங்கள் பேங்க் அக்கவுண்டை பாதுகாப்பாக வையுங்கள், யாரையும் பயன்படுத்த விடாதீர்கள். RBI சொல்கிறது.
5: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
0: இன்று ஒலிபரப்பாக உள்ள நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு. இந்த அலைவரிசையில் பகல் 12:10 சங்கீத சாரல், பெண்ணேஸ்வர மடம் PR ரகு அவர்களின் நாகஸ்வர இசை, காதரி குப்பம் KG ரவிச்சந்திரன் அவர்கள் தவில், 12:50 வானிலை, 12:55 பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் தொடரில் உயர்கல்வி மாணவர்களுக்கு இலவச படிப்பு வழங்கும் ஸ்வயம் இணையதளம் திட்டம் குறித்த தகவல்கள், 1:10 பெருமைமிகு பாரதம், பெண் குழந்தைகளை காப்போம் பெண் குழந்தைகளுக்கு கற்பிப்போம் திட்டம் குறித்த உரைச்சித்திரம், எழுதியவர் R. ரவிசங்கர், அமைப்பு S. ஜோசப் ராஜ். 2:15 திரைகானம், மாலை ஒலிபரப்பில் 5:30 திரைகானம், 6:10 பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும், வாசிப்பவர் ராமசாமி சுதர்சன், ஆய்வினை வழங்குபவர் ஐங்கரன்,

6:55 வேலை வாய்ப்பு செய்தி, 7:00 திரைகாணம், 7:10 திண்டுக்கல் மாவட்ட செய்திகள். எழுதியவர் எஸ் ராஜசேகரன். 7:25 பண்ணை செய்தி, 7:30 தேசிய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி. இயற்கை வழி வேளாண்மை முறைகள் பற்றி கலவை தோட்டக்கலை கல்லூரி உதவி பேராசிரியர் சுதர்சன் பிரதீப் அவர்களின் உரை. எல்னினோ தாக்கத்திலிருந்து கோழிகளை பாதுகாத்தல் குறித்து தகவல்கள் வழங்குபவர் கள்ளக்குறிச்சி வேளாண் அறிவியல் நிலைய தலைவர் மற்றும் முதுநிலை விஞ்ஞானி டாக்டர் எம் எஸ் கண்ணதாசன் அவர்கள். 8:05 திரைகாலம், 8:45 ஆங்கில நிகழ்ச்சி த யூனிவர்ஸ் அன்பிளக்டு. இந்திய விண்வெளி வாரம் மற்றும் மன் கி பாத் தொடர்பாக விண்வெளி ஆர்வலர் வி தினேஷ்குமார் அவர்கள் பங்கேற்ற நேர்முகத்தின் நிறைவு பகுதி. 9:15 திரைகாலம், 10:00 அகில பாரத இசையில் டாக்டர் மண்டபாக்க சாரதா அவர்களின் பாட்டு டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். 101.4 ரெயின்போ பண்பலையில் 2:00 ரெயின்போ மெலடிஸ், 3:02 அறிவோம் ரசிப்போம். 9:00 த ஆகாஷ்வாணி போட்காஸ்ட், இதில் பங்கேற்பவர் நடிகர் நிலை மிதேஷ் அவர்கள். 100.1 எஃப்எம் கோல்டில் பகல் 1:10 இசை மலரில் மகாபலி வைபவம் இசைப்பேருரை நிகழ்த்தியுள்ளவர் தஞ்சாவூர் கமலாமூர்த்தி அவர்கள். பிற்பகல் 3:00 மலையாள நிகழ்ச்சி, 4:10 தேநீர் நேரம், 4:20 எம்ப்ளாய்மெண்ட் நியூஸ், 4:25 ரோஸ்காரி சமாச்சார், 4:30 பரிக்கிரமா செய்தி தொகுப்பு, 5:00 அரங்கு செயல் எஸ் ரகு எஸ் ரவி ஆகியோரின் புல்லாங்குழல் இசை, பி ஞான்தேவ் அவர்கள் வயலின், ஸ்ரீராம் ஸ்ரீனிவாசன் அவர்கள் மிருதங்கம். 6:10 விஸ்லேஷன் டெல்லி அஞ்சல், 6:30 இரவு 11:10 மார்க்கெட் மந்த்ரா, 7:10 திரைகாணம், 8:10 என்னுயிர் கண்ணம்மா நாடகம். எழுதியவர் எம் ஆர் குருமூர்த்தி அவர்கள். நடிப்பு எஸ் ஆனந்தன், எஸ் எஸ் சுந்தரராஜன், எம் ஏ பிரகாஷ், கௌசல்யா, ஏ கே அபிராமி, எம் உமா ஆகியோர். அமைப்பு கலையன்பன் எஸ் அண்ணாமலை பாண்டியன். 7:50 செய்தி கதம்பம், 9:15 ஸ்பாட்லைட், 9:30 தேசிய இளைஞர் ஏடு நிகழ்ச்சி டெல்லி அஞ்சல், 10:10 விஸ்வதர்பன், 10:20 வேர்ல்டு நியூஸ், 10:30 வெஸ்டர்ன் மியூசிக், 11:40 திரைகானம். இதுவரை நிகழ்ச்சி நிரல் கேட்டீர்கள்.

நிகழ்ச்சியில் அடுத்து சபாபதிக்கு வேறு தெய்வம் என தொடங்கும் கோபாலகிருஷ்ண பாரதி பாடல் ஆபோகி ராகம் ரூபகதாளம்.

சங்கீத சாரல் நிகழ்ச்சியில் இதுவரை பெண்ணேஸ்வர மடம் பி ஆர் ரகு அவர்களின் நாகஸ்வர இசை கேட்டீர்கள். காதரிக்குப்பம் கே ஜே ரவிச்சந்திரன் அவர்கள் தவில். சில நொடிகளில் தொடர்வது தமிழ்ச் செய்தி அறிக்கை.

ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள். உஸ்பெகிஸ்தான் உடனான நல்லுறவு மேலும் வலுப்படுத்தப்படும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். நாட்டு மக்கள் அனைவரும் வாரத்திற்கு ஒரு மணி நேரமாவது விளையாட்டிற்காக ஒதுக்க வேண்டியதன் அவசியத்தை மத்திய அமைச்சர் டாக்டர் மன்சுக் மாண்டவியா வலியுறுத்தியுள்ளார். அமெரிக்காவுடன் பேச்சு நடத்த தயாராக உள்ளதாக ஈரான் அறிவித்துள்ளது. வங்கக்கடலில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகியுள்ளது. ஆசிய கோப்பை டிராக் சைக்கிள் சாம்பியன் போட்டியில் இந்தியா 2 வெள்ளி, 3 வெண்கல பதக்கங்களை வென்றது. இனி விரிவான செய்திகள். உஸ்பெகிஸ்தான் உடனான நல்லுறவு மேலும் வலுப்படுத்தப்படும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். உஸ்பெகிஸ்தான் மற்றும் கிர்கிஸ்தான் நாடுகளுக்கு 4 நாள் அரசுமுறை பயணமாக இன்று புதுதில்லியிலிருந்து புறப்பட்டுச் செல்வதற்கு முன் வெளியிட்டுள்ள அறிக்கையில் அவர் இவ்வாறு கூறியுள்ளார். இந்த பயணத்தின் போது பாதுகாப்பு, எரிசக்தி, டிஜிட்டல், தொழில் மற்றும் வர்த்தக துறைகளில் ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது குறித்து அந்நாட்டு அதிபர் திரு ஷவுகத் மிர்சியேவுடன் விவாதிக்க உள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். டாஷ்கண்டில் உள்ள அரசு பல்கலைக்கழக வளாகத்தில் உள்ள மகாத்மா காந்தி மையத்திற்கும் லால் பகதூர் சாஸ்திரி நினைவகத்திற்கும் தாம் செல்ல உள்ளதாக அவர் அதில் குறிப்பிட்டுள்ளார். இதனைத் தொடர்ந்து ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பின் உச்சி மாநாட்டில் பங்கேற்பதற்காக கிர்கிஸ்தான் செல்ல உள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். தீவிரவாதத்திற்கு எதிரான ஒருங்கிணைந்த நடவடிக்கைகளை வலுப்படுத்துவதன் அவசியத்தை இந்தியா இந்த மாநாட்டில் வலியுறுத்தும் என்றும் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். G20 நிதியமைச்சர்கள் கூட்டத்தில் பங்கேற்பதற்காக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் அமெரிக்கா சென்றடைந்தார். சிகாகோ விமான நிலையத்தில் அவருக்கு சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது. இந்தியா அமெரிக்கா இடையேயான நல்லுறவை மேலும் வலுப்படுத்துவது தொடர்பாக அந்நாட்டு தலைவர்களுடனும் திருமதி நிர்மலா சீதாராமன் பேச்சு நடத்தவுள்ளார். நாட்டு நலனில் சமரசம் செய்து கொள்ளாமல் பிற நாடுகளுடன் வர்த்தக ஒப்பந்தங்களை இந்தியா மேற்கொண்டு வருவதாக மத்திய வேளாண் துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். அம்ரிஸ்டரில் விவசாயிகளிடம் கலந்துரையாடுகையில் அவர் இவ்வாறு கூறினார். பிற நாடுகள் உடனான தடையற்ற வர்த்தக ஒப்பந்தங்கள் குறித்து ஆம் ஆத்மி உள்ளிட்ட கட்சிகள் தவறான தகவல்களை பரப்பி வருவதாகவும் அவர் கூறினார். விவசாயிகளின் நலன்களை பாதுகாப்பதில் மத்திய அரசு உறுதியுடன் உள்ளதாகவும் அவர் கூறினார். பஞ்சாபின் வளர்ச்சிக்காக மத்திய

0: மத்திய அரசு செயல்படுத்தி வரும் திட்டங்களையும் திரு சிவராஜ் சிங் சௌஹான் பட்டியலிட்டார். ஜம்மு ஸ்ரீநகர் இடையே மூன்றாவது வந்தே பாரத் விரைவு ரயில் விரைவில் இயக்கப்படும் என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் கூறியுள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் வெளியிட்டுள்ள காணொலியில் அவர் இதனை தெரிவித்துள்ளார். ஜம்மு காஷ்மீரில் ரயில் கட்டமைப்பு வசதிகள் இதுவரை இல்லாத அளவிற்கு மேம்படுத்தப்பட்டு வருவதாகவும் டாக்டர் ஜிதேந்திர சிங் கூறியுள்ளார். அமெரிக்காவிடமிருந்து அதிநவீன ஏவுகணைகளை வாங்குவதற்கான ஒப்பந்தத்தில் இந்தியா கையெழுத்திட்டுள்ளது. இரு நாடுகளுக்கு இடையேயான ராணுவ ஒத்துழைப்பை இந்த ஒப்பந்தம் மேலும் வலுப்படுத்தும் என்று எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். இந்த ஒப்பந்தத்தில் இந்தியா கையெழுத்திட்டுள்ளதை அமெரிக்கா வரவேற்றுள்ளது. சிஎன்ஜி விலை ஒரு கிலோவிற்கு ₹3.89 உயர்த்தப்பட்டுள்ளது. இந்த விலை உயர்வு இன்று முதல் அமலுக்கு வந்துள்ளதாக இந்திரபிரஸ்தா நிறுவனம் கூறியுள்ளது. இதன்படி தில்லியில் சிஎன்ஜி விலை கிலோ ஒன்றுக்கு ₹88.92 உள்ளது. தமிழகத்தில் உள்ள அனைத்து பகுதிகளைச் சேர்ந்தவர்களுக்கும் உயர் மருத்துவ சிகிச்சை கிடைக்க வேண்டும் என்ற நோக்கில் மாநில அரசு செயல்பட்டு வருவதாக மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் கூறியுள்ளார். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஹொசூரில் உள்ள அரசு தலைமை மருத்துவமனையில் இன்று ஆய்வு மேற்கொண்ட பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார்.
1: டெலிமெடிசன் ஒரு ஆரம்பிச்சிருக்கோம். ஒரு ஹப் அண்ட் ஸ்போக் மாடல்ல அந்த உயர் சிறப்பு மருத்துவ சேவையும் அனைத்து மாவட்டங்களுக்கும் கிடைக்கணும், அனைத்து தாலுக் ஹாஸ்பிட்டலும் கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த பண்ணிருக்கிறோம். அப்புறம் ஃபாரின்ல படிச்ச டாக்டர்ஸ் எல்லாம் இருந்தாங்க, ஃபாரின் மெடிக்கல் கிராஜுவேட்ஸ் எல்லாம், அவங்களுக்கான இன்டர்ன்ஷிப் ட்ரைனிங் எல்லாம் இது வரைக்கும் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் தான் நம்ம அவங்களுக்கு எல்லாம் நம்ம கொடுத்துட்டு இருந்தோம். இப்போ நம்ம மாவட்ட தலைமை மருத்துவமனைக்கு நம்ம கொடுத்துட்டு இங்க ஒரு 30 ஃபாரின்ல இருந்து படிச்சவங்க எல்லாம் இன்டர்ன்ஷிப் பண்றாங்க, பயிற்சி மருத்துவராக இங்க பணிபுரியறாங்க. அது மட்டும் இல்லாம டிஸ்ட்ரிக்ட் ரெசிடென்சி ப்ரோக்ராம்னு ஒன்று இருக்கு, அதாவது முதுநிலை போஸ்ட் கிராஜுவேட்ஸ் டாக்டர்ஸ் எல்லாம் படிக்கிறவங்க அவங்க 3 months டிஸ்ட்ரிக்ட் ரெசிடென்சி ப்ரோக்ராம் பண்ணுவாங்க. அதனால கூடுதல் மருத்துவர்கள் கண்டிப்பாக இருப்பாங்க. கிருஷ்ணகிரி மாவட்டத்தை பொறுத்தவரைக்கும் நம்ம ஒரு கேத் லேப் கொடுத்துருக்கோம். ஹார்ட் அட்டாக் வர பேஷண்ட்ஸ்க்கு காப்பாற்றக்கூடிய அளவுல நம்ம ஒரு கேத் லேப் வசதியும் நம்ம அறிமுகப்படுத்துறோம் நம்ம சொல்லியிருக்கிறோம். இங்க கியூ எல்லாம் இருந்தா அவாய்ட் பண்றதுக்கு நலம் அந்த ஏங்கிற சாட்பாட் சொல்லியிருக்கோம். கியூல நின்று இருக்க தேவையில்லை, அவங்க வீட்டில் இருந்தபடியே பண்ணலாம். அப்புறம் கூடிய விரைவில் பாத்தீங்கன்னா அப்பாயின்மெண்ட் ஃபெசிலிட்டி நம்ம கொண்டு வர போறோம். நீண்ட நேரம் அவங்க வெயிட் பண்ண தேவையில்லை.
0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை. ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் ₹300 ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
2: தேசிய விளையாட்டு தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. இந்நாளையொட்டி குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன், பிரதமர் திரு நரேந்திர மோடி, மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் உள்பட பலர் வாழ்த்து செய்தி வெளியிட்டுள்ளனர். நாடு முழுவதும் பல்வேறு நிகழ்ச்சிகளும் நடைபெற்று வருகின்றன. புதுதில்லியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பங்கேற்ற மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சர் டாக்டர் மன்சுக் மாண்டவியா பின்னர் செய்தியாளர்களிடம் பேசினார். பிரபல ஹாக்கி வீரர் மேஜர் தியான்சந்தின் பிறந்த தினத்தை நினைவுகூரும் வகையில் இந்த தினம் கொண்டாடப்படுவதாக அவர் தெரிவித்தார். அனைவரும் வாரத்திற்கு 1 மணி நேரம் விளையாட்டிற்காக செலவிட வேண்டியதன் அவசியத்தையும் அவர் வலியுறுத்தினார். ஆரோக்கியமான உடல்நலம் வளமான நாட்டை உருவாக்க அடித்தளமாக இருக்கும் என்றும் டாக்டர் மன்சுக் மாண்டவியா தெரிவித்தார். உத்தரப்பிரதேசத்தில் மாவட்டந்தோறும் மருத்துவக் கல்லூரிகள் ஏற்படுத்தப்பட்டு வருவதாக அம்மாநில முதலமைச்சர் திரு யோகி ஆதித்யநாத் கூறியுள்ளார். தியோரியாவில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், மகளிர் மற்றும் வர்த்தகர்களுக்கு அச்சுறுத்தலை ஏற்படுத்தி வந்த சமூக விரோத கும்பல்கள் முற்றிலும் ஒடுக்கப்பட்டுள்ளதாக கூறினார். மாநிலத்தில் சட்டம் ஒழுங்கு முறையாக பராமரிக்கப்படுவதாகவும் திரு யோகி ஆதித்யநாத் தெரிவித்தார். அருணாச்சல பிரதேசத்தில் இளையோர் மேம்பாட்டிற்கு கூடுதல் முக்கியத்துவம் அளிக்கப்பட்டுள்ளதாக அம்மாநில முதலமைச்சர் திரு பேமா கண்டு கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், இளையோருக்கு உரிய வாய்ப்புகள் கிடைப்பதை அரசு உறுதி செய்யும் என்று கூறினார். இதற்கென இயக்கம் ஒன்று தொடங்கப்பட்டுள்ளதையும் அவர் சுட்டிக்காட்டினார். இதனை இளையோர் முழுமையாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றும் திரு பேமா கண்டு கேட்டுக் கொண்டார். நேபாள வெள்ளத்தில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 626 அதிகரித்துள்ளது. 8 மாவட்டங்களின் பல்வேறு பகுதிகளிலிருந்து உடல்கள் மீட்கப்பட்டுள்ளதாக அந்நாட்டு பேரிடர் மேலாண்மை ஆணையத்தின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. 2000 பேரை தேடும் பணி நடைபெற்று வருவதாகவும் அதில் குறிப்பிட்டுள்ளது.

0: குறிப்பிடப்பட்டுள்ளது. இதற்கிடையே மீட்பு பணிகளில் உதவுவதற்காக 11 பேர் கொண்ட இந்திய குழுவினர் நேபாளம் சென்றுள்ளனர். மருத்துவ நிபுணர்கள் மற்றும் சுரங்க வல்லுநர்கள் இந்த குழுவில் இடம்பெற்றுள்ளனர். அமெரிக்காவுடன் பேச்சு நடத்த தயாராக உள்ளதாக ஈரான் அதிபர் திரு மசூத் பெஷஷ்கியான் கூறியுள்ளார். தொலைக்காட்சியில் ஒளிபரப்பான காணொலி பேட்டியில் அவர் இதனை தெரிவித்தார். அமெரிக்கா ஏற்கனவே அளித்த உறுதிமொழிகளை நிறைவேற்றும் பட்சத்தில் அந்நாட்டுடன் பேச்சு நடத்துவதில் எவ்வித பிரச்சனையும் இல்லை என்று அவர் தெளிவுபடுத்தினார். அமெரிக்காவின் நடவடிக்கையை பொறுத்தே ஈரானின் செயல்பாடுகள் இருக்கும் என்றும் திரு மசூத் பெஷஷ்கியான் தெரிவித்தார். வங்கக்கடலில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகியுள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. இதன் காரணமாக மேற்கு வங்கம் மற்றும் ஒடிஷா மாநிலங்களுக்குட்பட்ட ஒரு சில பகுதிகளில் அடுத்த சில தினங்களுக்கு கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனையடுத்து இவ்விரு மாநிலங்களிலும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் முடுக்கிவிடப்பட்டுள்ளன. ஆசிய கோப்பை டிராக் சைக்கிள் சாம்பியன் போட்டியில் இந்தியா 2 வெள்ளி 3 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. தாய்லாந்தில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் பிரிவில் அஞ்சலி ஜக்கார் மற்றும் தபிதா வெள்ளிப்பதக்கத்தையும் கைரோம் ரெஜியா தேவி வெண்கலப் பதக்கத்தையும் வென்றனர். ஆடவர் பிரிவில் தினேஷ்குமார் மற்றும் சுஷில் யும்னம் வெண்கலப் பதக்கம் வென்றனர். பிரான்சில் நடைபெற்று வரும் சர்வதேச பாரா சைக்கிள் சாம்பியன் போட்டியில் இந்தியா 2 வெள்ளி 1 வெண்கலப் பதக்கம் வென்றது. ஆடவர் பிரிவில் அன்சுமன் துமலும் மகளிர் பிரிவில் விஸ்வவாசினியும் வெள்ளிப்பதக்கம் வென்றனர். லிஷா தாஸ் வெண்கலப் பதக்கம் வென்றார். செக் குடியரசில் நடைபெற்று வரும் சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியா 2 தங்கப் பதக்கங்களை வென்றது. ஆடவர் ஒற்றையர் பிரிவில் அங்கூர் பட்டாச்சார்ஜியும் ஆடவர் இரட்டையர் பிரிவில் அங்கூர் பட்டாச்சார்ஜி ஆகாஷ்பால் இணையும் இப்பதக்கங்களை வென்றனர். பொன்ச்சியானக் சர்வதேச சேலஞ்ச் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் கின்பால் சோனா அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். உஸ்பெகிஸ்தான் உடனான நல்லுறவு மேலும் வலுப்படுத்தப்படும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். நாட்டு மக்கள் அனைவரும் வாரத்திற்கு 1 மணி நேரமாவது விளையாட்டிற்காக ஒதுக்க வேண்டியதன் அவசியத்தை மத்திய அமைச்சர் டாக்டர் மன்சுக் மாண்டவியா வலியுறுத்தியுள்ளார். அமெரிக்காவுடன் பேச்சு நடத்த தயாராக உள்ளதாக ஈரான் அறிவித்துள்ளது. வங்கக்கடலில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகியுள்ளது. ஆசிய கோப்பை டிராக் சைக்கிள் சாம்பியன் போட்டியில் இந்தியா 2 வெள்ளி 3 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: அடுத்த அறிவிப்பு தொடரும். நேரம் 12:15 ஆகாஷ்வாணி. மீனவர்களுக்கான வானிலை எச்சரிக்கை. இன்று முதல் செப்டம்பர் 2 வரை தென் தமிழ்நாடு கடலோரப் பகுதிகள், மன்னார் வளைகுடா, கன்னியாகுமரி கடலோரப் பகுதிகள், மத்திய கிழக்கு அரபிக்கடல் பகுதிகள், தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகள், அந்தமான் கடல் பகுதிகள், வடக்கு ஆந்திர கடலோரப் பகுதிகளில் மணிக்கு 45 முதல் 65 கிலோமீட்டர் வேகத்துடன் கூடிய பலத்த காற்று வீசக்கூடும். எனவே மீனவர்கள் சொல்லப்பட்ட நாட்களில் சொல்லப்பட்ட கடல் பகுதிகளுக்குள் செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தப்படுகிறார்கள். மீனவர்களுக்கான வானிலை எச்சரிக்கை கேட்டீர்கள். தொடர்வது மெல்லிசை. முதலில் பி. ஆதிவராகமூர்த்தி பாடியுள்ள பாடல்.

0: மெல்லிசை கேட்டீர்கள். நேரம் ஒரு மணி. ஆகாஷ்வாணி. இப்போது இடம்பெறவிருக்கும் நிகழ்ச்சி,
1: பாரத பிரதமரின் நலத்திட்டங்களின் வரிசையில் இன்று நாம் ஸ்வயம் திட்டம் பற்றி தெரிந்து கொள்ளப் போகிறோம். இணையதளம் வாயிலாக அனைவருக்கும் இலவசமாக படிக்கும் வாய்ப்பு கிடைக்க வேண்டும் என்பதற்காக மத்திய அரசால் கொண்டுவரப்பட்டுள்ள ஒரு சேவைதான் ஸ்வயம். இதில் முற்றிலும் இலவசமான ஆன்லைன் பாடங்கள் உள்ளன. படிக்கும் மாணவர்கள் மட்டுமல்லாது படிக்க வேண்டும் என நாட்டமுள்ள எவர் வேண்டுமானாலும் இந்த இணையதளத்தின் வாயிலாக பயிலலாம். கல்லூரி பல்கலைக்கழகங்களில் படிக்கும் மாணவர்களுக்கு தங்கள் அன்றாட பாடத்திட்டங்களை படிக்கும் போதே கூடுதலாக இந்த ஸ்வயம் இணையத்தின் வாயிலாக பிற பாடங்களையும் தேர்வு செய்து படிக்கலாம். தங்களுக்கு விருப்பமான துறை குறித்த பாடத்திட்டங்களை மாணவர்கள் தேர்ந்தெடுத்துக் கொள்ளலாம். டிஜிட்டல் இந்தியா திட்டத்தின் ஒரு பகுதியாக மத்திய அரசின் வழிகாட்டுதலோடு மனிதவள மேம்பாட்டு அமைச்சகம் இந்த திட்டத்தை கொண்டு வந்துள்ளது. இணையதள வாயிலாக பாடத்திட்டங்கள் உருவாக்கப்பட்டு அதனை அனைவருக்கும் கிடைக்கும் வகையில் இலவசமாக வழங்கியுள்ளது. இதில் திறன் மேம்பாடு அடைய விரும்புவோருக்கு ஏற்ற வகையிலும் பல்வேறு பாடத்திட்டங்கள் வகுத்து வழங்கப்பட்டுள்ளன. இதனை கடந்த 2017 மத்திய அரசு அறிமுகம் செய்தது. மனிதவள அமைச்சகத்தின் கூடவே கல்வி அமைச்சகமும் AICTE எனப்படும் அனைத்திந்திய தொழில்நுட்ப கவுன்சிலும் இணைந்து இந்த ஸ்வயம் இணையதள சேவையை மேம்படுத்தி பலரும் பயன்பெறும் வகையில் வழங்கி வருகின்றனர். தற்போதைய வடிவமைப்பின்படி ஸ்வயம் இணையதளத்தில் 2000 பாடத்திட்டங்களை ஒருசேர வழங்க வசதி உள்ளது. ஆகையால் இதனை MOOC மேசிவ் ஓபன் ஆன்லைன் கோர்ஸ், அதாவது மிகவும் பிரம்மாண்டமாக கிடைக்கக்கூடிய இணையவழி திறந்தநிலை கற்றல் தளம் என்கின்றனர். 9ஆம் வகுப்பிலிருந்து முதுநிலை பட்டப்படிப்பு வரை தேவையான அனைத்து பாடத்திட்டங்களும் இங்கே கிடைக்கின்றன. IIT, IIM, IISER போன்ற பெருமதிப்புமிக்க கல்வி நிறுவனங்களின் 1000+ அதிகமான ஆசிரியர்களால் பாடங்கள் நடத்தப்படுகின்றன. இதுவரை 200+ மேற்பட்ட கல்வி நிறுவனங்கள் இந்த இணையதள சேவை வழங்க மத்திய அரசுடன் கைகோர்த்துள்ளன. 1,200,000+ மேற்பட்ட மாணவர்கள் இந்த சேவையை பெற்று பயனடைந்து வருகின்றனர். 900,000 மாணவர்கள் தேர்வுகளுக்கும் விண்ணப்பித்து 500,000 மாணவர்கள் சான்றிதழ்களையும் பெற்றுள்ளனர். ஸ்வயம் என்றால் சுயமாக என்று பொருள். ஆங்கிலத்தில் அதன் விரிவாக்கமாக ஸ்டடி வெப்ஸ் ஆஃப் ஆக்டிவ் லேர்னிங் ஃபார் யங் ஆஸ்பைரிங் மைண்ட்ஸ் என்கின்றனர்.

அதாவது இளைஞர்களுக்கான செயல்பாட்டு கற்றலை வழங்கும் இணையதளம். இந்த தளத்தில் பல்வேறு வகைகளில் கற்பித்தல் நிகழ்த்தப்படுகிறது. இணைய வழி பயிற்சி, இணைய வழி பாட தகவல்கள், கலந்துரையாட குழுக்கள் மற்றும் சுய மதிப்பீடு என்ற நான்கு முறைகளில் இந்த சேவை அளிக்கப்பட்டு வருகிறது. மாணவர்களுக்கு புரியும் வகையில் ஒவ்வொரு பாடத்திட்டமும் எளிமையாக வழங்கப்பட்டுள்ளன. அவர்களுக்கு ஏதேனும் சந்தேகம் இருப்பின் அதனை போக்கிக் கொள்ளும் விதமாக பிற மாணவர்களுடன் கலந்துரையாடலாம். ஆசிரியர்களிடம் மின்னஞ்சல் வாயிலாக கேள்விகள் கேட்டு பயன்பெறலாம். இந்த வகுப்புகளில் கற்றுத்தரப்படும் விவரங்கள் இ புத்தகம் வடிவிலும் கிடைக்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இதற்கு அடுத்தபடியாக சுய தேர்வு செய்து கொள்ளும் வகையில் கேள்வித்தாள்கள் வழங்கப்படுகின்றன. மேலும் வகுப்பீடு மேற்கொண்டு தான் சான்றிதழ் பெற தகுதியை எட்டிவிட்டோமா என பரிசோதித்துக் கொள்ளலாம். இந்த தளத்தில் பதிவேற்றம் செய்யப்பட்டுள்ள அனைத்து பாடத்திட்டங்களுக்கும் மத்திய அரசின் அங்கீகாரம் உண்டு. இந்தியா முழுவதும் இந்த பாடங்களும் சான்றிதழ்களும் செல்லுபடி ஆகும். ஒவ்வொரு பாடத்திட்டத்திற்கும் மதிப்பெண் கிரெடிட்கள் வழங்கப்படுகின்றன. அந்த பாடத்திட்டத்திற்கான விதிமுறைகளை நிறைவு செய்யும் பட்சத்தில் சான்றிதழ்கள் வழங்கப்படுகின்றன. மாணவர்களின் கல்வி தேவைகள் எதுவாகினும் அவர்கள் கூடுதலாக கற்று பயன்பெற வேண்டும் என்பதிலும், அதுவும் அவர்களுக்கு இலவசமாக கிடைக்க வேண்டும் என்பதிலும் மத்திய அரசு உறுதியாக உள்ளது. கல்லூரிகளிலும் பல்கலைக்கழகங்களிலும் பயிலும் பாடங்கள் கூடவே பிற திறன் வளர்க்கும் பயிற்சிகள் இது போன்ற இணைய வழி சேவைகள் மூலமாக கிடைத்தால் பெரும் உதவியாக இருக்கும் என இது போன்ற கல்வி சேவைகள் உருவாக்கப்பட்டுள்ளன. பாரத பிரதமரின் நலத்திட்டங்களின் வரிசையில் இதுவரை ஸ்வயம் திட்டம் பற்றி தெரிந்து கொண்டோம்.

0: Nationals remain uncontactable or are reportedly missing following the flash flood tragedy. Addressing the media in New Delhi yesterday, External Affairs Ministry spokesperson Randhir Jaiswal said around 100 people of Indian origin holding other nationalities also remain uncontactable. Mr. Jaiswal said on the Chinese side, around 400 Indian nationals are safe and in contact with their families. Mr. Jaiswal said that the government has set up a control room in the Ministry of External Affairs, which is working round the clock. The Central Warehousing Corporation, CWC, has successfully dispatched the second Onion Express of the season from Nashik, Maharashtra to Chennai, Tamil Nadu. In a social media post, CWC said the initiative will further strengthen the supply chain and ensure the timely availability of onions across markets. It added that the initiative also reflects CWC's commitment to efficient logistics, seamless movement of essential commodities and supporting stable prices for consumers. Iranian President Masoud Pezeshkian has said Tehran is open to negotiations with the United States but remains cautious about Washington. He said Iran would honor its commitments if the U.S. also upheld its side of the agreement. In an interview, Pezeshkian said diplomatic efforts could focus on reviving the June peace memorandum of understanding. He noted that Iran had exported nearly 90 million barrels of oil while the agreement was being implemented. Pezeshkian's comments came as Iran continues to grapple with economic pressures at home. Prime Minister Narendra Modi today paid homage to the Indian hockey legend Major Dhyan Chand on the occasion of National Sports Day. In a social media post, Mr. Modi said, Major Dhyan Chand's brilliance in Indian hockey continues to inspire generations. Hockey India has announced a cash reward of 50 lakh rupees for the Indian women's hockey team for their historic fifth place finish at the FIH Hockey Women's World Cup 2026 in Belgium and the Netherlands. India defeated world number 5, Germany 3-1 in Amstelveen on Thursday. And that is the end of this news bulletin.
1: ஆகாஷவாணி பெருமைமிகு பாரதம் காப்போம் பெண் குழந்தையை கற்பிப்போம் பெண் குழந்தைக்கு திட்டம் பேட்டி பச்சாவோ பேட்டி படாவோ உரை சித்திரம் எழுதியவர் ஆர் ரவிசங்கர்
2: பேட்டி பச்சாவோ பேட்டி படாவோ அதாவது காப்போம் பெண் குழந்தையை கற்பிப்போம் பெண் குழந்தைக்கு என்ற திட்டம் இந்திய அரசால் பெண் குழந்தைகளின் பாதுகாப்பு கல்வி வளர்ச்சி மற்றும் அவர்களுக்கு அதிகாரமளித்தலை மேம்படுத்துவதற்காக தொடங்கப்பட்ட முக்கியமான சமூக விழிப்புணர்வு திட்டமாகும்.
3: இத்திட்டம் ஜனவரி 22, 2015 அன்று ஹரியானாவின் பானிபட்டில் தொடங்கப்பட்டது. பெண் குழந்தைகளுக்கு எதிரான பாலின பாகுபாடு மற்றும் குறைந்து வந்த குழந்தைகளின் பாலின விகிதம் போன்ற பிரச்சனைகளை எதிர்கொள்வதே இதன் முக்கிய நோக்கமாகும்.
2: இந்த திட்டத்தை பற்றி நாம் தெரிந்து கொள்ளும் முன் முதலில் நாம் பெண் குழந்தைகளுக்கான பாதுகாப்பு கல்வி வளர்ச்சி மற்றும் அதிகாரமளித்தல் நமது தேசத்தில் அந்த காலத்தில் எப்படி இருந்தது, இந்த காலத்தில் எப்படி உள்ளது என்பது பற்றி சற்று தெரிந்து கொள்வோம்.
3: பெண் குழந்தை என்பது ஒரு குடும்பத்தின் உறுப்பினர் மட்டுமல்ல, ஒரு சமூகத்தின் எதிர்காலத்தையும் ஒரு நாட்டின் வளர்ச்சியையும் தீர்மானிக்கும் முக்கியமான சக்தியாகும். ஒரு பெண் குழந்தை பாதுகாப்பாகவும் சுதந்திரமாகவும் கல்வியுடனும் தன்னம்பிக்கையுடனும் வளரக்கூடிய சூழல் உருவாகும் போதுதான் ஒரு நாடு உண்மையான முன்னேற்றத்தை அடைந்ததாக கூற முடியும்.
2: இந்திய சமூகத்தில் பெண் குழந்தைகளின் நிலை பல நூற்றாண்டுகளாக பல்வேறு மாற்றங்களை சந்தித்து வந்துள்ளது. பழைய காலங்களில் பெண் குழந்தைகளுக்கு குடும்பம் மற்றும் சமூகத்தின் பாதுகாப்பு இருந்தாலும் அவர்களின் தனிப்பட்ட உரிமைகள், கல்வி, சுதந்திரம் மற்றும் முடிவெடுக்கும் அதிகாரம் மிகவும் குறைவாக இருந்த பல சூழல்கள் காணப்பட்டன.
3: இந்தியாவின் பழைய சமூக அமைப்பு பெரும்பாலும் குடும்பத்தை மையமாக கொண்டிருந்தது. குழந்தைகளின் பாதுகாப்புக்கு குடும்ப உறுப்பினர்கள் முக்கியமான பொறுப்பை ஏற்றிருந்தனர்.
2: கூட்டு குடும்ப முறையில் தாத்தா, தாத்தா, பாட்டி, பெரியவர்கள், மாமா, அத்தை போன்ற பல உறவினர்கள் ஒரே வீட்டில் அல்லது அருகாமையில் வாழ்ந்தனர். இதனால் குழந்தைகள் தனியாக இருப்பது குறைவாக இருந்தது.
3: பெண் குழந்தைகள் வெளியில் செல்லும் போது குடும்பத்தினர் அவர்களுடன் இருப்பது வழக்கமாக இருந்தது. அந்த காலத்தில் இன்று இருப்பதை போன்ற இணையம், சமூக ஊடகம்,

0: ஸ்மார்ட் போன் போன்றவை இல்லாததால் இணையவழி குற்றங்கள் என்ற பிரச்சனையும் இல்லை.
1: ஆனால் இதனால் அந்த காலத்தில் பெண் குழந்தைகள் முழுமையாக பாதுகாப்பாக இருந்தார்கள் என்று கூற முடியாது. அந்த காலத்தின் மிகப்பெரிய பிரச்சனைகளில் ஒன்று சமூக கட்டுப்பாடு.
0: பெண் குழந்தைகளின் வாழ்க்கையை குடும்பமும் சமூகமும் அதிகமாக கட்டுப்படுத்தியது.
1: அவர்கள் எங்கு செல்ல வேண்டும், யாருடன் பேச வேண்டும், எப்போது திருமணம் செய்ய வேண்டும் போன்ற பல விஷயங்களில் அவர்களுடைய கருத்து முக்கியமாக கருதப்படாத சூழல்கள் இருந்தன.
0: பெண் குழந்தைகளின் பாதுகாப்புடன் தொடர்புடைய மிக முக்கியமான பழைய சமூக பிரச்சனை குழந்தை திருமணம். குழந்தை திருமணம் என்பது 18 வயதுக்கு முன்பு திருமணம் நடைபெறுவதாகும். இந்த நடைமுறை குறிப்பாக பெண்களின் கல்வி, உடல்நலம், பொருளாதார சுதந்திரம் மற்றும் தனிப்பட்ட உரிமைகளை பாதித்தது.
1: யுனிசெஃப் தகவலின்படி இந்தியாவில் குழந்தை திருமணத்தின் அளவு கடந்த பல தசாப்தங்களில் குறிப்பிடத்தக்க அளவில் குறைந்துள்ளது. 2005-06 காலகட்டத்தில் 18 வயதுக்கு முன் திருமணம் செய்து கொண்ட பெண்களின் சதவீதம் 47 என்ற அளவில் இருந்த நிலையில் 2019-21 காலகட்டத்தில் அது சுமார் 23 குறைந்துள்ளது.
0: இது இந்திய சமூகத்தில் ஏற்பட்ட முக்கியமான முன்னேற்றமாகும். ஆனால் குழந்தை திருமணம் இன்னும் முற்றிலும் ஒழிக்கப்படவில்லை.
1: வறுமை, கல்வியின்மை, பாலின பாகுபாடு, சமூக மரபுகள், பாதுகாப்பு குறித்த பெற்றோரின் அச்சம் போன்ற காரணங்களால் குழந்தை திருமணம் சில பகுதிகளில் தொடர்ந்து நடந்த வண்ணம் தான் உள்ளது.
0: பழைய காலங்களில் பல குடும்பங்களில் ஆண் குழந்தைகளின் கல்விக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டது. பெண் குழந்தைகள் வீட்டு பணிகளை கற்றுக்கொள்வதே அவர்களின் எதிர்கால வாழ்க்கைக்கு போதுமானது என்ற தவறான எண்ணம் இருந்தது.
1: இதனால் பல பெண் குழந்தைகள் பள்ளிக்கு செல்ல முடியாத நிலை ஏற்பட்டது. ஆனால் இன்று நிலைமை பெருமளவில் மாறியுள்ளது. பெண் குழந்தைகளுக்கான பள்ளி கல்வி, உயர்கல்வி, தொழிற்கல்வி மற்றும் திறன் மேம்பாடு ஆகியவற்றுக்கு அதிக வாய்ப்புகள் உருவாகியுள்ளன.
0: கல்வி என்பது பெண் குழந்தைகளின் பாதுகாப்பிற்கும் முக்கியமான கருவியாகும். கல்வி பெற்ற பெண் குழந்தை தனது உரிமைகளை அறிந்து கொள்வாள். தவறான செயல்களை அடையாளம் காணும் திறன் அவளுக்கு கிடைக்கும். உதவி தேவைப்படும் போது யாரை அணுக வேண்டும் என்பதையும் தெரிந்து கொள்வாள்.
1: பழைய காலத்தில் கூட்டு குடும்ப அமைப்பு குழந்தைகளுக்கு ஒரு வகையான பாதுகாப்பை வழங்கியது. பல பெரியவர்கள் குழந்தைகளை கவனித்துக் கொண்டனர். ஆனால் அதே குடும்ப அமைப்பில் குழந்தைகளுக்கு எதிரான தவறுகளை வெளிப்படையாக பேச முடியாத சூழலும் இருந்திருக்கலாம்.
0: குடும்ப விஷயம் வெளியில் தெரியக்கூடாது என்ற மனப்பான்மை சில நேரங்களில் குழந்தைகளின் பிரச்சனைகளை மறைத்துவிடும். இன்றைய காலத்தில் குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்கள் குறித்து பேசும் விழிப்புணர்வு அதிகரித்துள்ளது. குழந்தை தவறான அனுபவத்தை எதிர்கொண்டால் அதை பெற்றோரிடம் கூற வேண்டும் என்ற விழிப்புணர்வு அதிகமாக உள்ளது.
1: ஆனால் பல குழந்தைகள் பயம், அவமானம், மிரட்டல், நம்பிக்கையின்மை போன்றவை காரணமாக தங்களுக்கு நடந்ததை வெளிப்படுத்த எனவே பாதுகாப்பான குடும்ப சூழல் என்பது மிகவும் முக்கியமானது. பெண் குழந்தைகளின் பாதுகாப்பில் மிகவும் தீவிரமான பிரச்சனைகளில் ஒன்று பாலியல் வன்முறை. ஒரு குழந்தைக்கு எதிரான பாலியல் குற்றம் அவளுடைய உடல் மற்றும் மனநலத்தில் நீண்ட கால தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடும். இன்றைய இந்தியாவில் குழந்தைகளை பாலியல் குற்றங்களிலிருந்து பாதுகாக்க போக்சோ என்ற சிறப்பு சட்டம் உள்ளது.
0: இந்த சட்டம் குழந்தைகளுக்கு எதிரான பல்வேறு பாலியல் குற்றங்களை வரையறுத்து அவற்றுக்கு எதிராக சட்ட பாதுகாப்பை வழங்குகிறது. ஆன்லைன் வழியாக நடைபெறும் பாலியல் தொல்லைகளையும் சட்டம் உள்ளடக்குகிறது என்று மத்திய அரசு 2026 வெளியிட்ட தகவல் குறிப்பிடுகிறது. இதன் மூலம் குழந்தைகளின் பாதுகாப்பு தொடர்பான சட்ட அமைப்பு பழைய காலத்தை விட மிகவும் வலுவடைந்துள்ளது.
1: இன்றைய இந்தியாவில் பெண் குழந்தைகளுக்காக பல சட்ட பாதுகாப்புகள் உள்ளன. அவற்றில் முக்கியமானவை போக்சோ ஆக்ட் 2012, மேலும் குழந்தை திருமண தடுப்பு சட்டம் 2006, குழந்தைகள் பராமரிப்பு மற்றும் பாதுகாப்பு சட்டம் 2015, குழந்தை தொழிலாளர் தொடர்பான சட்டங்கள் மற்றும் இந்திய குற்றவியல் சட்ட அமைப்பில் பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கான பல்வேறு பாதுகாப்பு விதிகள். மேலும் 2024 முதல் பாரதிய நியாய சன்ஹிதா உள்ளிட்ட புதிய குற்றவியல் சட்டங்கள் அமலுக்கு வந்துள்ளன. பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்களுக்கு புதிய சட்ட அமைப்பில் சிறப்பு முக்கியத்துவம் வழங்கப்பட்டுள்ளது என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது.
0: குழந்தைகளுக்கு எதிரான கடுமையான பாலியல் குற்றங்களுக்கு கடுமையான தண்டனைகளும் வழங்கப்படுகின்றன. இன்றைய தொழில்நுட்ப உலகம் பெண் குழந்தைகளுக்கு பல புதிய வாய்ப்புகளை வழங்கியுள்ளது. ஆனால் அதே தொழில்நுட்பம் சில புதிய ஆபத்துகளையும் உருவாக்கியுள்ளது.
1: இணையவழி பாலியல் தொல்லை, போலி சமூக ஊடக கணக்குகள், சைபர் புல்லிங் என்று சொல்லப்படும் இணையவழி துன்புறுத்தல், ஆன்லைன் குரூமிங் என்று சொல்லப்படும் குழந்தை அல்லது இளம் வயதுடையவரின் நம்பிக்கையையும் கீழ்ப்படுதலையும் பெறுவதற்கும் உண்மை வெளிப்படுவதை தவிர்ப்பதற்காக ரகசியத்தையும் மௌனத்தையும் நிலைநாட்டுவதற்கு பயன்படுத்துதல், தனிப்பட்ட புகைப்படங்களை தவறாக பயன்படுத்துதல், மோசடி, போலியான நட்பு, அடையாள திருட்டு, ஆன்லைன் சுரண்டல், தவறான உள்ளடக்கத்திற்கு குழந்தைகளை உட்படுத்துதல்

0: போன்றவை அடங்கும்.
1: எனவே இன்றைய காலத்தில் உடல் பாதுகாப்பு மட்டுமல்லாமல் டிஜிட்டல் பாதுகாப்பும் அவசியமாகிறது. பிற சமூக ஊடகங்கள் குழந்தைகளின் வாழ்க்கையின் ஒரு பகுதியாகிவிட்டன. இவை அறிவு, கல்வி, தொடர்பு மற்றும் பொழுதுபோக்கிற்கு பயன்படுகின்றன.
0: ஆனால் குழந்தைகள் தங்களுடைய தனிப்பட்ட தகவல்களை தெரியாதவர்களுடன் பகிரும் போது ஆபத்து ஏற்படலாம். வீட்டு முகவரி, பள்ளியின் பெயர், தொலைபேசி எண், தனிப்பட்ட புகைப்படங்கள், தினசரி செல்லும் இடங்கள் போன்ற தகவல்களை பகிர்வது பாதுகாப்பு ஆபத்தை ஏற்படுத்தலாம்.
1: எனவே பெற்றோர்களும் ஆசிரியர்களும் குழந்தைகளுக்கு டிஜிட்டல் பாதுகாப்பு பற்றிய கல்வியை வழங்க வேண்டும். பள்ளி என்பது குழந்தைகள் அதிக நேரம் செலவிடும் இடங்களில் ஒன்று. எனவே பள்ளியில் பாதுகாப்பான சூழல் இருக்க வேண்டும். பள்ளிகளில் பாதுகாப்பான கட்டிடம், போதுமான விளக்குகள், பாதுகாப்பான கழிவறைகள், பெண் குழந்தைகளுக்கான தனிப்பட்ட வசதிகள், பாதுகாப்பான போக்குவரத்து, பயிற்சி பெற்ற ஆசிரியர்கள், புகார் தெரிவிக்கும் அமைப்பு, அவசர உதவி வசதி போன்றவை இருக்க வேண்டும்.
0: முக்கியமாக ஒரு குழந்தை ஆசிரியரிடம் தனது பிரச்சனையை பயமின்றி கூறக்கூடிய சூழல் உருவாக்கப்பட வேண்டும். இன்றைய காலகட்டத்தில் குழந்தைகள் பள்ளிக்கு செல்ல பேருந்து, ஆட்டோ, கார் மற்றும் பிற போக்குவரத்து வசதிகளை பயன்படுத்துகின்றனர். இதனால் போக்குவரத்து பாதுகாப்பும் முக்கியமானதாகிறது. பள்ளி வாகனங்களில் பாதுகாப்பு விதிகள் கடைபிடிக்கப்பட வேண்டும். ஓட்டுநர்களின் பின்னணி சரிபார்க்கப்பட வேண்டும். குழந்தைகள் தனியாக அறிமுகமில்லாத வாகனங்களில் செல்லக்கூடாது என்பதை அவர்களுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும். பெண் குழந்தைகள் பள்ளி, கல்லூரி, கடைகள், பூங்காக்கள், பேருந்து நிலையங்கள், ரயில் நிலையங்கள் போன்ற பொது இடங்களுக்கு செல்ல வேண்டியிருக்கிறது.
1: பொது இடங்களில் போதுமான தெருவிளக்குகள் இருக்க வேண்டும். சிசிடிவி கேமராக்கள் போன்ற தொழில்நுட்ப வசதிகள் தேவையான இடங்களில் பயன்படுத்தப்பட வேண்டும். அதே நேரத்தில் பாதுகாப்பின் முழு பொறுப்பையும் பெண் குழந்தைகள் மீது சுமத்தக்கூடாது. சமூகமே பாதுகாப்பானதாக மாற வேண்டும். பெண் குழந்தைகளின் பாதுகாப்பை உறுதி செய்வதில் பெற்றோரின் பங்கு மிகவும் முக்கியமானது.
0: குழந்தையிடம் தினமும் பேச வேண்டும். அவளுடைய பள்ளி வாழ்க்கை, நண்பர்கள், இணைய பயன்பாடு மற்றும் மனநிலை குறித்து அன்புடன் கேட்க வேண்டும். குழந்தை கூறும் விஷயங்களை உடனடியாக சந்தேகப்படாமல் கவனமாக கேட்க வேண்டும். யாரிடமும் சொல்லாதே என்று குழந்தையை பயமுறுத்துவதற்கு பதிலாக தவறு நடந்தால் நம்பிக்கையுடன் பெற்றோரிடம் சொல்லலாம் என்ற எண்ணத்தை உருவாக்க வேண்டும்.
1: பெண் குழந்தைகளுக்கு சிறு வயதிலிருந்தே அவர்களின் உடல் அவர்களுக்கு சொந்தமானது என்பதை கற்றுக் கொடுக்க வேண்டும். யாராவது அவர்களுக்கு அசௌரியமாக இருக்கும் வகையில் தொட முயன்றால் அதை மறுக்கும் உரிமை அவர்களுக்கு உள்ளது. யாராவது மிரட்டினாலும், ரகசியமாக வைத்திருக்க சொன்னாலும் நம்பிக்கைக்குரிய பெரியவரிடம் தெரிவிக்க வேண்டும்.
0: இது குழந்தைகளுக்கு பயத்தை உருவாக்குவதற்காக அல்ல, மாறாக ஆபத்தை அடையாளம் காணும் திறனை உருவாக்குவதற்காக. குழந்தைகளின் பாதுகாப்பை பற்றி பேசும்போது ஒரு முக்கியமான உண்மையை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆபத்து எப்போதும் ஒரு அந்நியரிடமிருந்து மட்டுமே வராது. சில நேரங்களில் குழந்தைகளுக்கு தெரிந்த நபர்களிடமிருந்தும் தவறான நடத்தை ஏற்படலாம்.
1: எனவே அவர் நமக்கு தெரிந்தவர், எனவே அவரிடம் குழந்தை பாதுகாப்பாக இருக்கும் என்று மட்டும் நம்பக்கூடாது. அதே நேரத்தில் ஒவ்வொரு அறிமுகமான நபரையும் சந்தேகப்பட வேண்டும் என்றும் கூற முடியாது. முக்கியமானது குழந்தையின் நடத்தை மாற்றங்களையும் அவள் கூறும் விஷயங்களையும் கவனித்து கேட்பதாகும்.
0: பாதுகாப்பு என்பது உடல் பாதுகாப்பை மட்டும் குறிக்காது, மனநல பாதுகாப்பும் அதிக அளவு முக்கியமானது. பெண் குழந்தைகளிடம் தொடர்ந்து பெண்ணாக இருப்பதால் இப்படித்தான் இருக்க வேண்டும், அப்படி செய்யக்கூடாது, ஆண்கள் செய்யலாம், பெண்கள் செய்யக்கூடாது போன்ற கட்டுப்பாடுகளை விதிப்பது அவர்களின் தன்னம்பிக்கையை பாதிக்கலாம். அவர்களின் கருத்துக்களை கேட்க வேண்டும். தவறு செய்தால் விளக்க வேண்டும். அவர்களை அவமானப்படுத்தாமல் திருத்த வேண்டும்.
1: பெண் குழந்தைகளின் பாதுகாப்பில் பாலின பாகுபாடு ஒரு முக்கியமான சமூக பிரச்சனையாகும். சில குடும்பங்களில் ஆண் குழந்தைக்கு அதிக சுதந்திரமும் பெண் குழந்தைக்கு அதிக கட்டுப்பாடுகளும் வழங்கப்படுகின்றன. ஆண் குழந்தை வெளியில் செல்ல அனுமதிப்பது, பெண் குழந்தைக்கு மட்டும் பல கட்டுப்பாடுகளை விதிப்பது பாதுகாப்பை உருவாக்கும் ஒரே தீர்வாகாது.
0: மாறாக ஆண் மற்றும் பெண் குழந்தைகள் இருவருக்கும் மரியாதை, எல்லைகள், பொறுப்பு மற்றும் பாதுகாப்பு பற்றிய கல்வி வழங்கப்பட வேண்டும். பெண் குழந்தைகளை பாதுகாப்பது அவசியம், ஆனால் பாதுகாப்பது என்ற பெயரில் அவர்களின் சுதந்திரத்தை முழுமையாக கட்டுப்படுத்துவது சரியான அணுகுமுறை அல்ல.
1: ஒரு பெண் குழந்தை எங்கு செல்ல வேண்டும், யாருடன் பேச வேண்டும், என்ன படிக்க வேண்டும், என்ன தொழிலை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்பதில் அவளுடைய கருத்துக்கும் மதிப்பு இருக்க வேண்டும். பாதுகாப்பும் சுதந்திரமும் ஒன்றுக்கொன்று எதிரானவை அல்ல. சரியான கல்வி மற்றும் விழிப்புணர்வுடன் இரண்டையும் ஒருங்கிணைக்க முடியும்.
0: கிராமப்புறங்களில் சில பெண் குழந்தைகள் இன்னும் கல்வி, போக்குவரத்து, சுகாதாரம், பாதுகாப்பு வசதிகளில் சவால்களை எதிர்கொள்கின்றனர். பள்ளி தொலைவில் இருப்பது, போக்குவரத்து வசதி குறைவு, குடும்ப வறுமை, குழந்தை

0: திருமணம், சமூக மரபுகள் போன்றவை அவர்களின் கல்வியை பாதிக்கலாம். எனவே கிராமப்புறங்களில் பாதுகாப்பான பள்ளி போக்குவரத்து, நல்ல சாலை வசதி, தெருவிளக்கு, பள்ளி கழிப்பறை, சுகாதார வசதி மற்றும் விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் அவசியம்.
1: நகரங்களில் வசதிகள் அதிகமாக இருந்தாலும் ஆபத்துகள் இல்லாமல் போய்விடுவதில்லை. போக்குவரத்து நெரிசல், தனியாக பயணம் செய்வது, இணைய பயன்பாடு, சமூக ஊடகங்கள், அறிமுகமற்ற நபர்களுடன் ஆன்லைன் தொடர்பு போன்றவை புதிய சவால்களாக இருக்கின்றன.
0: எனவே நகர்ப்புற குழந்தைகளுக்கு டிஜிட்டல் பாதுகாப்பு மற்றும் பொது இட பாதுகாப்பு குறித்த கல்வி அவசியம். சில குழந்தைகள் குடும்ப வறுமையின் காரணமாக வேலைக்கு செல்லும் சூழ்நிலையை எதிர்கொள்கின்றனர். பெண் குழந்தைகள் வீட்டு வேலை, தொழிற்சாலை, கடைகள் அல்லது பிற இடங்களில் சுரண்டலுக்கு உள்ளாகும் அபாயம் இருக்கலாம். குழந்தைகளுக்கு கல்வி மற்றும் பாதுகாப்பான குழந்தை பருவம் கிடைப்பது அவர்களின் அடிப்படை உரிமையாகும்.
1: குழந்தைகள் கடத்தப்படுவது என்பது மிகவும் தீவிரமான குற்றமாகும். கடத்தலின் பின்னணியில் பாலியல் சுரண்டல், கட்டாய வேலை, பிச்சை எடுக்கச் செய்தல் அல்லது பிற குற்றச் செயல்கள் இருக்கலாம். பெண் குழந்தைகள் இதனால் அதிக ஆபத்தை எதிர்கொள்ளக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். இதனை தடுப்பதற்கு குடும்பம், பள்ளி, காவல்துறை, உள்ளாட்சி அமைப்புகள் மற்றும் சமூக அமைப்புகள் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும்.
0: பெண் குழந்தைகளின் பாதுகாப்பை உறுதி செய்வது அரசின் முக்கிய பொறுப்புகளில் ஒன்றாகும். சட்டங்களை உருவாக்குவது மட்டுமல்லாமல் அவற்றை திறம்பட செயல்படுத்துவதும் அவசியம். குற்றம் நடந்த பிறகு நடவடிக்கை எடுப்பதை விட குற்றம் நடைபெறாமல் தடுப்பதற்கான அமைப்புகளும் வலுவாக இருக்க வேண்டும். காவல்துறை, நீதித்துறை, குழந்தைகள் நல அமைப்புகள், பள்ளிகள் மற்றும் சமூக அமைப்புகள் ஒன்றிணைந்து செயல்பட வேண்டும்.
1: சட்டங்கள் மிகவும் அவசியமானவை, ஆனால் சட்டம் மற்றும் சமூக பிரச்சனையை முழுமையாக தீர்க்க முடியாது. ஒரு குழந்தைக்கு சட்டம் இருப்பதை விட அவளுக்கு உதவி தேவைப்படும் போது அதை அணுகக்கூடிய சூழல் இருப்பது முக்கியம்.
0: அந்த காலத்தில் கூட்டு குடும்பம் அதிகம், இணையம் கிடையாது, சமூக ஊடகம் கிடையாது, பெண் குழந்தைகளின் கல்வி குறைவாக இருந்தது, குழந்தை திருமணம் அதிகமாக இருந்தது, சமூக கட்டுப்பாடுகள் அதிகம், பெண்களின் முடிவெடுக்கும் உரிமை குறைவாக இருந்தது. பல பிரச்சனைகள் குடும்பத்திற்குள் மறைக்கப்பட்டன. சட்ட விழிப்புணர்வு குறைவாக இருந்தது.
1: இந்த காலத்தில் பெண் குழந்தைகளுக்கான கல்வி வாய்ப்புகள் அதிகம், குழந்தை திருமணம் கணிசமாக குறைந்துள்ளது, போக்சோ போன்ற சிறப்பு சட்டங்கள் உள்ளன, குழந்தைகளின் உரிமைகள் குறித்து விழிப்புணர்வு அதிகம், காவல்துறை மற்றும் குழந்தைகள் பாதுகாப்பு அமைப்புகள் உள்ளன, சமூக ஊடகம் மூலம் தகவல் மற்றும் உதவியை பெற முடியும்.
0: அதே நேரத்தில் இணைய வழி குற்றங்கள் மற்றும் சுரண்டல்கள் போன்ற புதிய ஆபத்துகள் உருவாகியுள்ளன. பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கான சட்ட பாதுகாப்பு வலுவடைந்துள்ளது. கடந்த பல தசாப்தங்களில் இந்தியாவில் பெண் குழந்தைகளின் நிலை பல வழிகளில் முன்னேறியுள்ளது. பெண் குழந்தைகள் பள்ளி மற்றும் கல்லூரிகளில் அதிகமாக படிக்கின்றனர்.
1: பல பெண்கள் மருத்துவம், பொறியியல், அறிவியல், நிர்வாகம், விளையாட்டு, அரசியல், தொழில்நுட்பம் போன்ற பல துறைகளில் முன்னேறுகின்றனர். பெண் குழந்தையின் எதிர்காலம் திருமணத்துடன் மட்டுமே தொடர்புடையது என்ற பழைய கருத்து படிப்படியாக மாறி வருகிறது. இது சமூக முன்னேற்றத்தின் முக்கியமான அடையாளமாகும். இப்படி பலவிதமான முன்னேற்றங்கள் ஏற்பட்டாலும் இன்னும் பல பணிகள் செய்ய வேண்டியுள்ளது.
0: முதலில் ஒவ்வொரு பெண் குழந்தைக்கும் பாதுகாப்பான கல்வி சூழல் கிடைக்க வேண்டும். இரண்டாவது, குழந்தை திருமணம் முற்றிலும் ஒழிக்கப்பட வேண்டும். மூன்றாவது, பாலியல் குற்றங்களை தடுப்பதற்கான விழிப்புணர்வு அதிகரிக்க வேண்டும். நான்காவது, இணைய பாதுகாப்பு கல்வி பள்ளி மட்டத்திலிருந்தே வழங்கப்பட வேண்டும். ஐந்தாவது, குழந்தைகள் புகார் தெரிவிக்கும் போது அவர்களை குற்றம் சாட்டாமல் பாதுகாக்க வேண்டும். ஆறாவது, குற்றவாளிகளுக்கு எதிரான சட்ட நடவடிக்கை விரைவாக நடைபெற வேண்டும்.
1: பெண் குழந்தைகளை மட்டும் பாதுகாப்பது போதாது. ஆண் குழந்தைகளுக்கும் பெண்களை மதிப்பது, தனிப்பட்ட எல்லைகளை புரிந்து கொள்வது, இணையத்தில் பொறுப்புடன் நடப்பது, தவறான நடத்தையை எதிர்ப்பது போன்றவற்றை கற்றுக் கொடுக்க வேண்டும்.
0: பெண் குழந்தைகளுக்கு எப்படி பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்று கற்றுக் கொடுப்பதை விட மற்றவர்களை எவ்வாறு பாதுகாப்பாகவும் மரியாதையாகவும் நடத்த வேண்டும் என்பதை ஆண் குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுப்பது அவசியம். பெற்றோர் குழந்தைகளிடம் பயத்தை ஏற்படுத்தாமல் பாதுகாப்பு விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும்.
1: குழந்தை தவறு செய்தால் உடனடியாக திட்டுவதற்கு பதிலாக காரணத்தை அறிய வேண்டும். குழந்தை ஒரு பிரச்சனையை பகிர்ந்தால் அதை கவனமாக கேட்க வேண்டும். நீ ஏன் அங்கு சென்றாய், நீ ஏன் அவரிடம் பேசினாய் என்று முதலில் குற்றம் சாட்டுவதை விட என்ன நடந்தது, உனக்கு இப்போது என்ன உதவி செய்ய வேண்டும் என்று கேட்க

0: அது நல்ல அணுகுமுறையாகும்.
1: ஆசிரியர்கள் குழந்தைகளின் வாழ்க்கையில் முக்கியமான பெரியவர்களாக இருக்கின்றனர். குழந்தையின் நடத்தை திடீரென மாறினால் அதை கவனிக்க வேண்டும். பள்ளிக்கு வராமல் இருப்பது, பயப்படுவது, தனிமைப்படுவது, படிப்பில் திடீர் மாற்றம் ஏற்படுவது போன்றவற்றை அலட்சியப்படுத்தக்கூடாது. குழந்தை ஏதேனும் பிரச்சனையை தெரிவித்தால் அதை சரியான முறையில் கையாள வேண்டும்.
0: திரைப்படங்கள், தொலைக்காட்சி, செய்தி ஊடகங்கள் மற்றும் சமூக ஊடகங்களும் பெண் குழந்தைகளின் பாதுகாப்பில் முக்கிய பங்கு வகிக்கின்றன. குழந்தைகள் தொடர்பான குற்றங்களை பரபரப்பான செய்தியாக மட்டும் வெளியிடாமல் பாதுகாப்பு மற்றும் விழிப்புணர்வையும் ஏற்படுத்த வேண்டும். பாதிக்கப்பட்ட குழந்தையின் தனி உரிமையை பாதுகாப்பதும் மிகவும் முக்கியமானது.
1: தொழில்நுட்பம் ஆபத்துக்களை உருவாக்கினாலும் பாதுகாப்பிற்கும் பயன்படுத்த முடியும். சிசிடிவி, எமர்ஜென்சி கம்யூனிகேஷன் சிஸ்டம்ஸ், லொகேஷன் ஷேரிங், பேரண்டல் கண்ட்ரோல்ஸ், பிரைவசி செட்டிங்ஸ், சைபர் சேஃப்டி டூல்ஸ் போன்றவை சரியான முறையில் பயன்படுத்தப்படும் போது குழந்தைகளின் பாதுகாப்பை மேம்படுத்த உதவும். ஆனால் தொழில்நுட்பத்தை மட்டும் நம்பாமல் குழந்தைகளுக்கு அறிவும் விழிப்புணர்வும் வழங்க வேண்டும். எதிர்கால இந்தியாவில் ஒரு பெண் குழந்தை பள்ளிக்கு செல்லும் போது பயப்படக்கூடாது, பேருந்தில் பயணம் செய்யும் போது பயப்படக்கூடாது,
0: இணையத்தை பயன்படுத்தும் போது அச்சப்படக்கூடாது, தனது கருத்தை வெளிப்படுத்தும் போது அவமானப்படக்கூடாது, தனது கனவை தேர்ந்தெடுக்கும் சமூகத்தின் அழுத்தத்திற்கு உள்ளாகக்கூடாது, திருமணம் எப்போது செய்ய வேண்டும் என்பதிலும் தனது வாழ்க்கை குறித்து முடிவெடுக்கும் உரிமை அவளுக்கு இருக்க வேண்டும். அவளுடைய திறமை, கல்வி, கனவு மற்றும் தனித்தன்மை மதிக்கப்பட வேண்டும்.

0: இந்தியாவில் பெண் குழந்தைகளின் பாதுகாப்பு கடந்த காலத்துடன் ஒப்பிடும்போது பல்வேறு வழிகளில் முன்னேறியுள்ளது. கல்வி அதிகரித்துள்ளது. குழந்தை திருமணம் குறைந்துள்ளது. பெண்களின் சமூக மற்றும் பொருளாதார பங்களிப்பு அதிகரித்துள்ளது. குழந்தைகளுக்கான சட்ட பாதுகாப்புகள் வலுப்பெற்றுள்ளன. போக்சோ போன்ற சட்டங்கள் குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் குற்றங்களை எதிர்கொள்ள சிறப்பு சட்ட அமைப்பை வழங்குகின்றன.
1: ஆனால் பாதுகாப்பு இன்னும் முழுமையாக உறுதி செய்யப்பட்டு விட்டது என்று கூற முடியாது. குழந்தை திருமணம், பாலியல் வன்முறை, கடத்தல், குடும்ப வன்முறை, கல்வியில் இடையூறு, பாலின பாகுபாடு மற்றும் இணையவழி சுரண்டல் போன்ற பிரச்சனைகள் தொடர்ந்து கவனிக்கப்பட வேண்டியவை.
0: கடந்த காலத்தில் பாதுகாப்பின் முக்கிய ஆதாரம் குடும்பம் மற்றும் சமூகமாக இருந்தது. இன்றைய காலத்தில் குடும்பத்துடன் சேர்ந்து சட்டம், கல்வி, காவல்துறை, தொழில்நுட்பம் மற்றும் சமூக விழிப்புணர்வும் பாதுகாப்பின் முக்கிய தூண்களாக உள்ளன. எனவே பெண் குழந்தையை பாதுகாப்பது என்பது அவளை சுற்றி சுவர்களை அமைப்பது அல்ல, அவள் பயமின்றி வாழக்கூடிய ஒரு சமூகத்தை உருவாக்குவதே உண்மையான பாதுகாப்பு.
1: பெண் குழந்தையின் பாதுகாப்பு என்பது ஒரு குடும்பத்தின் பொறுப்பு மட்டுமல்ல, அது ஒட்டுமொத்த சமூகத்தின் பொறுப்பு. பெண் குழந்தைகளுக்கு பாதுகாப்பான சூழல், தரமான கல்வி, சம உரிமை, சுதந்திரம் மற்றும் மரியாதை கிடைக்க இந்திய அரசால் கொண்டுவரப்பட்ட பேட்டி பச்சாவோ பேட்டி படாவோ என்ற திட்டத்தின் முதன்மையான நோக்கம் பெண் குழந்தை பிறப்பை மதிக்கும் சமூக மனப்பான்மையை உருவாக்குவதாகும்.
0: மேலும் பாலின அடிப்படையிலான கருக்கலைப்பு மற்றும் பெண் குழந்தைகளுக்கு எதிரான பாகுபாடுகளை தடுப்பதும் கூட இந்த திட்டத்தின் முக்கிய நோக்கங்களில் ஒன்றாக உள்ளது. பெண் குழந்தைகள் பாதுகாப்பாக வளரவும், தரமான கல்வியை பெறவும், சமூகத்தில் சம உரிமையுடன் முன்னேறவும் இந்த திட்டம் வலியுறுத்துகிறது.
1: பிறப்பின் போது பெண் பாலின விகிதத்தை மேம்படுத்துதல், பெண் குழந்தைகளின் உயிர் வாழ்வு மற்றும் பாதுகாப்பை உறுதி செய்தல், பெண் குழந்தைகளின் கல்வி மற்றும் வளர்ச்சியை ஊக்குவித்தல், பள்ளிகளில் பெண் குழந்தைகளின் சேர்க்கையை அதிகரித்தல், குறிப்பாக மேல்நிலை மற்றும் உயர்நிலை பள்ளிகளில் பெண் குழந்தைகளின் இடைநிற்றலை குறைத்தல், கர்ப்பிணி பெண்கள் மருத்துவ பரிசோதனைகளை செய்ய ஊக்குவித்தல், பெண்கள் மற்றும் இளம் பெண்களிடையே மாதவிடாய் சுகாதாரம் குறித்த விழிப்புணர்வை அதிகரித்தல் போன்ற பல மிக முக்கிய நோக்கங்களை இந்த திட்டம் கொண்டுள்ளது.
0: இந்த திட்டம் ஒரு தனிப்பட்ட பண உதவி திட்டமாக மட்டும் செயல்படுவதில்லை, மாறாக சமூக மனப்பான்மையில் மாற்றத்தை ஏற்படுத்தும் விழிப்புணர்வு மற்றும் பல்துறை நடவடிக்கை திட்டமாக செயல்படுகிறது. பெண்கள் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டு அமைச்சகம், சுகாதாரம் மற்றும் குடும்பநல அமைச்சகம், கல்வி அமைச்சகம் ஆகியவை இணைந்து இதன் செயல்பாடுகளை முன்னெடுக்கின்றன.
1: பள்ளிகள், உள்ளாட்சி அமைப்புகள், சுகாதாரத்துறை, அங்கன்வாடி மையங்கள், சமூக அமைப்புகள், பெண்கள் சுய உதவிக்குழுக்கள் மற்றும் பொதுமக்கள் போன்ற பல்வேறு தரப்பினரும் இதில் பங்கேற்கின்றனர். இதன் மூலம் பெண் குழந்தையின் மதிப்பு, கல்வியின் முக்கியத்துவம், பாதுகாப்பு மற்றும் சமத்துவம் குறித்து சமூகத்தில் விழிப்புணர்வு ஏற்படுத்தப்படுகிறது.
0: பெண் குழந்தைகளுக்கு கல்வி கிடைப்பது அவர்களின் தனிப்பட்ட முன்னேற்றத்திற்கு மட்டுமல்லாமல் குடும்பம் மற்றும் நாட்டின் வளர்ச்சிக்கும் முக்கியமானதாகும். கல்வி பெற்ற பெண்கள் தங்களுடைய உரிமைகள், பொறுப்புகள் மற்றும் வாய்ப்புகளை நன்கு அறிந்து கொள்வதுடன் வேலைவாய்ப்பு மற்றும் பொருளாதார நடவடிக்கைகளிலும் அதிகமாக பங்கேற்க முடியும்.
1: எனவே பெண் குழந்தைகள் பள்ளிக்கு செல்வதை ஊக்குவிப்பது, இடைநிற்றலை தடுப்பது, மேல்நிலை கல்வியை தொடரச் செய்வது ஆகிய செயல்பாடுகளால் காப்போம் பெண் குழந்தை.

0: தாயை கற்பிப்போம் பெண் குழந்தைக்கு என்ற கருத்து சமூகத்தில் வலியுறுத்தப்படுகிறது.
1: பேட்டி பச்சாவோ பேட்டி படாவோ திட்டத்தின் கீழ் நேரடி பண பரிமாற்றம் அல்லது ஒவ்வொரு பெண் குழந்தைக்கும் நேரடியாக பணம் வழங்கும் ஏற்பாடு இல்லை. எனவே இந்த திட்டத்தின் பெயரில் போலியான விண்ணப்பங்கள் அல்லது பண உதவி வாக்குறுதிகளை நம்பக்கூடாது. இது முதன்மையான விழிப்புணர்வு, சமூக மற்றும் நடத்தை மாற்றத்தை உருவாக்கும் திட்டமாகும். பேட்டி பச்சாவோ பேட்டி படாவோ திட்டம் பெண் குழந்தையை குடும்ப சமூகத்திற்கும் சுமையாக பார்க்கும் பழைய மனப்பான்மையை மாற்றி அவர்களை சம உரிமை கொண்ட குடிமக்களாகவும் எதிர்கால இந்தியாவின் முக்கியமான சக்தியாகவும் பார்க்க வலியுறுத்துகிறது.
0: பட்டங்கள் அழுவதும் சட்டங்கள் செய்வதும் பாரினில் பெண்கள் நடத்த வந்தோம். எட்டு மருவினில் ஆணுக்கிங்கே பெண் இழைப்பிள்ளை காணன்று கும்மியடி என்ற பாரதியின் கவிதை வரிகளுக்கு செயல் வடிவம் தர வந்திருக்கும்
1: இந்த திட்டத்தை முழுமையாக பயன்படுத்துவோம், பலன் பெறுவோம்.

நிகழ்ச்சியில் பாரத பிரதமரின் மக்கள் நலத்திட்டங்கள் வரிசையில் காப்போம் பெண் குழந்தையை கற்பிப்போம் பெண் குழந்தைக்கு பேட்டி பச்சாவோ பேட்டி படாவோ திட்டம் குறித்த உரை சித்திரம் கேட்டீர்கள். எழுதியவர் ஆர். ரவிசங்கர். குரல் வண்ணம் விஜய், எம். சித்ராதேவி. அமைப்பில் உதவி வி. திவ்ய பாரதி. அமைப்பு எஸ். ஜோசப் ராஜ்.

மாநில செய்திகள் வாசிப்பவர் பானுமதி ஸ்ரீனிவாசன். தலைப்புச் செய்திகள். உலகளாவிய அமைதி ஸ்திரத்தன்மையின் அவசியத்தை பிரதமர் திரு நரேந்திரமோடி வலியுறுத்தியுள்ளார். ஆரோக்கியமான வளமான சமுதாயத்தை உருவாக்க விளையாட்டின் அவசியத்தை மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சர் டாக்டர் மன்சுக் மாண்டவியா சுட்டிக்காட்டியுள்ளார். அரசு மருத்துவமனைகளை தரம் உயர்த்த நடவடிக்கை எடுத்து வருவதாக மாநில மருத்துவம் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் டாக்டர் அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். வேளாங்கண்ணி புனித ஆரோக்கிய பேராலய திருவிழா இன்று மாலை தொடங்குகிறது. தைவான் சர்வதேச டென்னிஸ் ஆடவர் இரட்டையர் சாம்பியன் பட்டத்தை இந்திய இணை வென்றது. இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திரமோடி உஸ்பெகிஸ்தான், கிர்கிஸ்தான் நாடுகளுக்கு 4 நாள் பயணமாக இன்று புறப்பட்டார். முன்னதாக பிரதமர் வெளியிட்ட அறிக்கையில் வர்த்தகம், முதலீடு உள்ளிட்ட துறைகளில் பரஸ்பர ஒத்துழைப்பை வலுப்படுத்தும் இந்த பயணத்தை தாம் எதிர்நோக்கியுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பரவலாக்கப்பட்ட கொள்கைகளின் ஒரு பகுதியாக மின்னணு கட்டமைப்பு, பாதுகாப்பு, எரிசக்தி உள்ளிட்ட பிரிவுகளில் ஒருங்கிணைப்பு குறித்து அந்நாட்டு தலைவர்களுடன் தாம் ஆலோசிக்க உள்ளதாகவும் கூறினார். கிர்கிஸ்தான் பிஷக்கில் நாளை மறுநாள் நடைபெறவுள்ள 26வது ஷாங்காய் ஒத்துழைப்பு உச்சிமாநாட்டில் உரையாற்றும் பிரதமர், உலகளாவிய அமைதி, ஸ்திரத்தன்மை, தீவிரவாத நடவடிக்கைகளில் ஒத்துழைப்பு உள்ளிட்ட விஷயங்கள் குறித்தும் முக்கிய ஆலோசனை மேற்கொள்கிறார். தேசிய விளையாட்டு தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. இந்நாளையொட்டி குடியரசு துணைத்தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன், பிரதமர் திரு நரேந்திரமோடி, மத்திய இளைஞர் நலன் விளையாட்டுத்துறை அமைச்சர் டாக்டர் மன்சுக் மாண்டவியா உள்ளிட்டோர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். குடியரசு துணைத்தலைவர் வெளியிட்ட செய்தியில், இந்திய தடகள விளையாட்டு வீரர்களின் சிறந்த பங்களிப்பு சர்வதேச அளவில் நாட்டிற்கு பெருமை சேர்ப்பதாக கூறியுள்ளார். பிரதமர் வெளியிட்ட செய்தியில், விளையாட்டு வீரர்களின் அர்ப்பணிப்பு மற்றும் ஆர்வத்தால் நாடு பெருமை கொள்வதாக குறிப்பிட்டுள்ளார். புதுடெல்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சர் டாக்டர் மன்சுக் மாண்டவியா, ஆரோக்கியமான வளமான சமுதாயத்தை உருவாக்க விளையாட்டின் அவசியத்தை வலியுறுத்தினார். முன்னதாக வாரந்தோறும் ஆடுகளத்தில் 1 மணி நேரம் இயக்கத்தையும் அமைச்சர் தொடங்கி வைத்தார். தேசிய விளையாட்டு தினத்தை முன்னிட்டு மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் வெளியிட்ட செய்தியில், பிரதமர் திரு நரேந்திரமோடியின் தலைமையிலான மத்திய அரசு நாட்டில் வலுவான ஒருங்கிணைந்த விளையாட்டு கட்டமைப்பை உறுதி செய்து வருவதாக கூறினார். விளையாட்டுத்துறையில் இளைஞர்கள் ஆளுமையை அதிகரித்து மிகப்பெரும் வெற்றிகள் மூலம் நாட்டிற்கு பெருமை சேர்க்க வேண்டும் என கூறிய அவர், உலகளாவிய விளையாட்டு மையமாக இந்தியாவை மேம்படுத்த உறுதியேற்போம் என்றும் குறிப்பிட்டுள்ளார். பிரபல இந்திய ஹாக்கி வீரர் மேஜர் தியான்சந்தின் பிறந்தநாளை முன்னிட்டு ஆண்டுதோறும் ஆகஸ்ட் 29ஆம் தேதி தேசிய விளையாட்டு தினம் கடைபிடிக்கப்படுகிறது. விவசாயத்தில் நவீன தொழில்நுட்பத்தை தமிழர்கள் அறிமுகம் செய்ததாக குடியரசு துணைத்தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் பெருமிதம் தெரிவித்துள்ளார். ஈரோடில் உள்ள தனியார் கல்லூரி நிறுவன நாள் விழாவில் இன்று உரையாற்றிய அவர், செயற்கை நுண்ணறிவு, ரோபோட்டிக், செமி கண்டக்டர், உயிரி தொழில்நுட்பம் உள்ளிட்ட பிரிவுகளில் இளைஞர்கள் தங்களை மேம்படுத்திக் கொள்வதன் அவசியத்தை எடுத்துரைத்தார். கடுமையான பயிற்சி மற்றும் இடைவிடாத முயற்சியின் மூலம் தங்களது இலக்குகளை எட்ட முடியும் என கூறிய அவர், மாணாக்கர் அடிப்படை கல்வியிலிருந்து ஆராய்ச்சி படிப்பிற்கான உயர்ந்த குறிக்கோள்களை அடைய வேண்டும் என்றார். உலகின் வேகமான பொருளாதார சக்தியாக இந்தியா வளர்ந்து வருவதை சுட்டிக்காட்டிய குடியரசு துணைத்தலைவர், நாட்டின் வளர்ச்சியில் பொறுப்புமிக்க இளைஞர்களின் பங்களிப்பின் அவசியத்தை சுட்டிக்காட்டினார். மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் அமெரிக்காவின் ஆஷ்வெல்லில் இன்று நடைபெறும் G20 நிதி மத்திய வங்கி ஆளுநர்கள் மாநாட்டில் உரையாற்றுகிறார். சர்வதேச முக்கியத்துவம் வாய்ந்த பொருளாதார நிதி விவகாரங்கள் குறித்து இதில் விவாதிக்கப்படுகிறது. நேபாள பெருவெள்ளத்தில் உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 626

0: அதிகரித்துள்ளது. ஆயிரக்கணக்கானோரை தேடும் பணி முழுவீச்சில் நடைபெற்று வருகிறது. திரிசூலி 1 நீர்மின் நிலைய திட்டப்பணிகளில் ஈடுபட்டிருந்த 63 இந்தியர்கள் உட்பட சீன எல்லைப் பகுதியில் 400 இந்தியர்கள் பாதுகாப்பாக உள்ளதாக வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. நிலைமை மத்திய அரசு தொடர்ந்து கண்காணித்து வருவதாகவும் காணாமல் போன எஞ்சியவர்களை தேடும் பணி விரைவுபடுத்தப்பட்டுள்ளதாகவும் அமைச்சகம் கூறியுள்ளது. இதனிடையே நேபாளத்திற்கு சுற்றுலா சென்ற 39 தமிழர்கள் திபெத்தில் பாதுகாப்பாக இருப்பதாகவும் இவர்கள் நாளை மறுநாள் தாயகம் அழைத்து வரப்படுவார்கள் என்றும் செய்திகள் தெரிவிக்கின்றன. இந்தியாவிலிருந்து 3 கட்டமாக 10 டன் நிவாரணப் பொருட்களுடன் சிறப்பு விமானம் காட்மாண்டு சென்றடைந்தது. நேபாள துயர சம்பவத்தில் பாதிக்கப்பட்டுள்ள தமிழர்களின் நிலை மற்றும் அவர்களை பத்திரமாக அழைத்து வருவது குறித்து தமிழக அரசு உரிய நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக மாநில வருவாய்த்துறை அமைச்சர் திரு செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். கோவை விமான நிலையத்தில் இன்று செய்தியாளரிடம் பேசிய அவர், மத்திய அரசுடன் இணைந்து மீட்பு நடவடிக்கைகள் குறித்த தகவல்கள் சேகரிக்கப்பட்டு வருவதாக எடுத்துரைத்தார். முன்னதாக ஈரோடில் செய்தியாளரிடம் பேசிய அமைச்சர், தமிழகத்தில் வறட்சி பாதிப்பு குறித்து ஆராய விரைவில் குழு அமைக்கப்படும் என்றார்.
1: வறட்சி என்பது செப்டம்பர் மாதம் இறுதிக்கு பிறகுதான் செய்கின்ற பயிர்கள் என்ன என்பதை ஆய்வு செய்து நெற்பயிராக இருந்தால் அதில் எவ்வளவு சேதம் ஏற்பட்டிருக்கிறது, பயிருடைய தன்மைகள் என்ன, நிலத்தின் தன்மை, மண்ணின் சாயல், ஈரப்பசைகள் எப்படி இருக்கிறது என்பதெல்லாம் ஆய்வு செய்வதற்காக ஒரு குழு இருக்கிறது. அந்த குழு செப்டம்பர் மாதம் இறுதிக்குள் ஆங்காங்கே செல்லும். அதுவரையிலும் குறுகை சாகுபடி செய்திருக்கிற விவசாயிகளுக்காக வேளாண்மை துறையின் மூலமாக என்னென்ன பணிகளை நிறைவேற்ற வேண்டுமோ நலத்திட்டங்களை நிறைவேற்றப்பட்டிருக்கிறது.
0: அகில இந்திய வானொலியில் மன் கி பாத் மனதின் குரல் நிகழ்ச்சியில் 137 முறையாக பிரதமர் திரு நரேந்திரமோடி நாளை காலை 11 மணிக்கு உரையாற்றுகிறார். அனைத்து வானொலி நிலையங்கள், தூர்தர்ஷன், பிரதமர் அலுவலக யூடியூப் அலைவரிசை, மைகோவ் இணையதளம், நியூஸ் ஆன் ஏர் செயலியில் இந்நிகழ்ச்சி நேரடியாக ஒலிபரப்பாகும். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் மாநில செய்தி அறிக்கை.
2: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. ஆண்டிற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. கால தாமதமாக ஊதியம் வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: தமிழகத்தில் உள்ள அரசு மருத்துவமனைகளை தரம் உயர்த்த நடவடிக்கை எடுத்து வருவதாக மாநில மருத்துவம் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் டாக்டர் அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசூர் அரசு தலைமை மருத்துவமனையில் இன்று ஆய்வு மேற்கொண்ட அவர், மாநிலத்தில் உள்ள அனைத்து அரசு மருத்துவமனைகளுக்கும் கூடுதல் உபகரணங்கள் வழங்கப்படும் என்றார். அனைத்து தலைமை மருத்துவமனைகளும் 24 மணி நேரமும் செயல்படுவது உறுதி செய்யப்படும் என கூறிய அமைச்சர், மருத்துவர்கள், செவிலியர்கள் காலி பணியிடங்கள் விரைவில் நிரப்பப்படும் என்றார். தூத்துக்குடி மாவட்டத்தில் பிரதமரின் ஜன்தன் வங்கிக் கணக்கு திட்டத்தில் 3 லட்சம் பேர் இணைந்துள்ளதாக மாவட்ட முன்னோடி வங்கி மேலாளர் திரு விநாயகமூர்த்தி தெரிவித்துள்ளார்.
3: தூத்துக்குடி மாவட்டத்தில் ஏறத்தாழ 3 லட்சம் மக்கள் பிரதம மந்திரி ஜன்தன் யோஜனா வங்கி கணக்கு திட்டத்தில் இணைந்துள்ளார்கள். இந்த திட்டத்தில் ரூபே கார்டு என்ற டெபிட் கார்டில் 2 லட்சத்திற்கான விபத்து காப்பீடு இருக்கிறது, மற்றும் SBY என்ற ஆயுள் காப்பீடு பாலிசியும் உள்ளது. அதில் வருடத்திற்கு 20 ரூபாய் நீங்கள் செலுத்த வேண்டும். JJBY என்ற இன்சூரன்ஸ் திட்டமும் உள்ளது, அதில் வருடத்துக்கு 436 ரூபாய் நீங்கள் செலுத்த வேண்டும். அதில் 2 லட்சம் ஆயுள் காப்பீடு உள்ளது. மக்கள் அனைவரும் இந்த திட்டங்களில் சேர்ந்து JDY அக்கவுண்ட் துவக்க வேண்டும்.
0: நாகை வேளாங்கண்ணி புனித ஆரோக்கிய அன்னை பேராலய ஆண்டு பெருவிழா இன்று மாலை கொடியேற்றத்துடன் தொடங்குகிறது. முக்கிய நிகழ்ச்சியான தேர்பவனி வரும் 7ஆம் தேதி நடைபெறுகிறது. பேராலய திருவிழாவை முன்னிட்டு தமிழகம் மட்டுமல்லாமல் அண்டை மாநிலங்கள், வெளிநாடுகளிலிருந்தும் ஏராளமான பக்தர்கள் வேளாங்கண்ணி வந்த வண்ணம் உள்ளனர். இந்த ஆண்டு 15 லட்சத்திற்கும் மேற்பட்டோர் இத்திருவிழாவிற்கு வருவார்கள் என எதிர்பார்க்கப்படுவதால் பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. 2300 காவலர்கள் பணியில் ஈடுபட்டுள்ளதுடன் 27 இடங்களில் உயர்மட்ட கண்காணிப்பு கோபுரங்களும் அமைக்கப்பட்டுள்ளன. குடிநீர், தங்குமிடம், சுகாதாரம் உள்ளிட்ட அடிப்படை வசதிகளும் செய்யப்பட்டுள்ளன. நாமக்கல் பூம்புகார் விற்பனை நிலையத்தில் கைவினைப் பொருட்கள் கண்காட்சியை ஆட்சித்தலைவர் திரு மதுபாலன் இன்று தொடங்கி வைத்தார். வரும் 7ஆம் தேதி வரை இக்கண்காட்சி நடைபெறுவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
4: நாமக்கல் பாவலர் முத்துசாமி திருமண மண்டபத்தில் பூம்புகார் விற்பனை நிலையம் நடத்தும் சிறப்பு கைவினைப் பொருட்கள், கைத்தறி துணி வகைகள், அலங்கார நகைகள் கண்காட்சி அடுத்த மாதம் 7ஆம் தேதி வரை நடைபெற உள்ளது. இந்த கண்காட்சியில் மரச்சிலைகள், பொம்மைகள், குடம், விளக்குகள், அலங்கார பொருட்கள், கைத்தறி சேலைகள், துண்டுகள், பாரம்பரிய ஆடைகள், குத்துவிளக்கு, அகழ்விளக்கு, ஓவிய வகைகள், சணல் கைப்பைகள், இயற்கை நார் பொருட்கள், மூலிகை சார்ந்த கைவினைப்

0: பொருட்கள் காட்சிக்கும் விற்பனைக்கும் வைக்கப்படுகின்றன. எனவே பொதுமக்கள் கண்காட்சியில் கலந்து கொண்டு பொருட்களை வாங்கி கைவினை கலைஞர்களின் வாழ்வாதாரத்திற்கு உறுதுணை புரியுமாறு மாவட்ட நிர்வாகம் கேட்டுக் கொண்டுள்ளது. நாமக்கல்லிலிருந்து எஸ் கண்ணன்.
1: மதுரை அருள்மிகு மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோவில் குடமுழுக்கு முன்னேற்பாடு பணிகள் குறித்து மாநில சட்டத்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் இன்று ஆய்வு மேற்கொண்டார். தமிழ்நாட்டின் அனைத்து நியாயவிலைக் கடைகளிலும் இகேஒய்சி கைரேகை பதிவு முகாம் இன்று மாலை 5 மணி வரை நடைபெறுகிறது. தைவான் சர்வதேச டென்னிஸ் ஆடவர் இரட்டையர் சாம்பியன் பட்டத்தை இந்தியாவின் நிதின்குமார் சின்ஹா மணிஷ் சுரேஷ்குமார் இணை வென்றது. தாய்பேயில் நடைபெற்ற இறுதி ஆட்டத்தில் ஜப்பான் இணையை 6-3, 6-4 என்ற செட்களில் நிதின்குமார் இணை வென்றது. ஆசிய கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் துபாயில் நாளை இந்தியா தாய்லாந்தை எதிர்கொள்கிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். உலகளாவிய அமைதி ஸ்திரத்தன்மையின் அவசியத்தை பிரதமர் திரு நரேந்திரமோடி வலியுறுத்தியுள்ளார். ஆரோக்கியமான வளமான சமுதாயத்தை உருவாக்க விளையாட்டின் அவசியத்தை மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சர் டாக்டர் மன்சுக் மாண்டவியா சுட்டிக்காட்டியுள்ளார். அரசு மருத்துவமனைகளை தரம் உயர்த்த நடவடிக்கை எடுத்து வருவதாக மாநில மருத்துவம் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் டாக்டர் அருண்ராஜ் கூறியுள்ளார். வேளாங்கண்ணி புனித ஆரோக்கிய அன்னை பேராலய திருவிழா இன்று மாலை தொடங்குகிறது. தைவான் சர்வதேச டென்னிஸ் ஆடவர் இரட்டையர் சாம்பியன் பட்டத்தை இந்திய இணை வென்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.
2: அடுத்த அறிவிப்பு தொடரும். நேரம் 1:55:15. ஆகாஷ்வாணி, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சென்னை வானொலியின் மத்தியில் 720 KHz இடம்பெற்றுக் கொண்டிருக்கும் நிகழ்ச்சிகள்.
3: இன்று இரவு 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி நிகழ்ச்சியில்
4: இயற்கை வேளாண்மையில் எல்லாமே முன்னாடியே வந்து நமக்கு தெரியும். இந்த பயிர் பண்ணால் இந்த பூச்சி வரும், இந்த நோய் வரும் முன்னாடியே தெரியும். அதுக்கான வழிமுறைகளை முன்கூட்டியே நம்ம கடைப்பிடிச்சிட்டா முக்காவாசியான நோய் தாக்குதலை வந்து கண்ட்ரோல் பண்ணிடலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நமக்கு தேவையான பூச்சிக்கொல்லியை வந்து பயன்படுத்தாமல் தவிர்க்கலாம்.
5: இயற்கை வழி வேளாண்மை முறைகள் குறித்து கலவை தோட்டக்கலை கல்லூரி உதவி பேராசிரியர் சுதர்ஷன் பிரதீப் அவர்களின் கருத்துக்கள் தொடர்ந்து.
6: ஸோ இந்த அடிப்படையில் கோழிகளோட உடல் வெப்பநிலை அதிகன்றதுனால என்னாகும்னா, இந்த வெள்ளினோட வெப்பத்தாக்கம் அதிகமாக இருக்கும் பொழுது அந்த வெப்பத்தை தாங்கிக்காமல் என்ன பண்ணணும்னா மூச்சு விட ஆரம்பிக்கும். ஸோ இயல்பாக ஒரு கோழி அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அந்த கோழியுடைய வெப்பநிலை வந்து 25 டிகிரிக்குள்ளே இருந்தது அப்படின்னா அந்த கோழி வந்து ஆரோக்கியமாக சௌகரியமாக உணரும்.
5: எல்நினோ தாக்கத்திலிருந்து கோழிகளை பாதுகாத்தல் குறித்து தகவல்கள் வழங்குகிறார் கள்ளக்குறிச்சி வேளாண் அறிவியல் நிலையத்தின் தலைவர் மற்றும் முதுநிலை விஞ்ஞானி டாக்டர் MS கண்ணதாசன் அவர்கள்.
7: சென்னை வானொலியின் பண்பலை அலைவரிசைகளில் ஒலிபரப்பாகும் நிகழ்ச்சிகளை தமிழில் தொகுத்து வழங்க பகுதி நேர அறிவிப்பாளர்கள் தேர்ந்தெடுக்கப்பட உள்ளார்கள்.
8: வயது வரம்பு 2026 செப்டம்பர் மாதம் முதல் தேதி அன்று 20 முதல் 40 உட்பட்டவராக இருத்தல் வேண்டும்.
7: கல்வி தகுதி அங்கீகரிக்கப்பட்ட பல்கலைக்கழகத்திலிருந்து ஏதேனும் ஓர் இளநிலை பட்டம் பெற்றவராகவும் பள்ளி படிப்பில் தமிழை ஒரு பாடமாக படித்தவராகவும் இருத்தல் வேண்டும்.
8: விண்ணப்பதாரர்கள் சென்னை மற்றும் சென்னையை சுற்றியுள்ள பகுதிகளில் வசிப்பவராக இருத்தல் வேண்டும். வானொலி நிலையத்திற்கு அருகில் வசிக்கும் விண்ணப்பதாரர்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படும்.
7: நல்ல குரல் வளமும் தெளிவான உச்சரிப்பும் ஒலிபரப்பில் ஆர்வமும் பொது அறிவு திறன் பெற்றவராகவும் இருத்தல் வேண்டும்.
8: எழுத்து தேர்வு, குரல் தேர்வு, நேர்முக தேர்வு ஆகிய 3 தேர்வு முறையின் மூலம் விண்ணப்பதாரர்கள் தெரிவு செய்யப்படுவார்கள்.
7: தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் நிகழ்ச்சிகளின் தேவைக்கேற்ப பகுதி நேர பணிக்கு அதிகபட்சமாக மாதத்திற்கு 6 மட்டுமே அழைக்கப்படுவார்கள்.
8: விண்ணப்பிக்க தகுதியுடையோர் இதற்கான விண்ணப்பத்தை facebook.com/AIR Chennai, instagram.com/AIR Chennai மற்றும் twitter.com/AIR Chennai ஆகிய சமூக வலைதளங்களில் தரவிறக்கம் செய்து கொள்ளலாம்.
9: நேயர்களே, இன்று 7:30 720 KHz முதன்மை அலைவரிசையில் இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி.
7: நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி நாளை காலை 11 ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், DTH மற்றும் DRM சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமன்றி DD நேஷனல், DD பாரதி

டிடி கிசான், டிடி இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் அன்றிரவு 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி நாளை காலை 11 மணிக்கு.

0: சென்னை வானொலியின் பண்பலை அலைவரிசைகளில் ஒலிபரப்பாகும் நிகழ்ச்சிகளை தமிழில் தொகுத்து வழங்க பகுதி நேர அறிவிப்பாளர்கள் தேர்ந்தெடுக்கப்பட உள்ளார்கள்.
1: வயது வரம்பு 2026 ஆண்டு செப்டம்பர் மாதம் முதல் தேதி அன்று 20 வயது முதல் 40 வயதுக்கு உட்பட்டவராக இருத்தல் வேண்டும்.
0: கல்வி தகுதி, அங்கீகரிக்கப்பட்ட பல்கலைக்கழகத்திலிருந்து ஏதேனும் ஓர் இளநிலை பட்டம் பெற்றவராகவும் பள்ளி படிப்பில் தமிழை ஒரு பாடமாக படித்தவராகவும் இருத்தல் வேண்டும்.
1: விண்ணப்பதாரர்கள் சென்னை மற்றும் சென்னையை சுற்றியுள்ள பகுதிகளில் வசிப்பவராக இருத்தல் வேண்டும். வானொலி நிலையத்திற்கு அருகில் வசிக்கும் விண்ணப்பதாரர்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படும்.
0: நல்ல குரல் வளமும் தெளிவான உச்சரிப்பும் ஒலிபரப்பில் ஆர்வமும் பொது அறிவு திறன் பெற்றவராகவும் இருத்தல் வேண்டும்.
1: எழுத்து தேர்வு, குரல் தேர்வு, நேர்முகத் தேர்வு ஆகிய 3 அடுக்கு தேர்வு முறையின் மூலம் விண்ணப்பதாரர்கள் தெரிவு செய்யப்படுவார்கள்.
0: தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் நிகழ்ச்சிகளின் தேவைக்கேற்ப பகுதி நேர பணிக்கு அதிகபட்சமாக மாதத்திற்கு 6 நாட்கள் மட்டுமே அழைக்கப்படுவார்கள்.
1: விண்ணப்பிக்க தகுதியுடையோர் இதற்கான விண்ணப்பத்தை facebook.com/AIR Chennai, instagram.com/AIR Chennai மற்றும் twitter.com/AIR Chennai ஆகிய சமூக வலைதளங்களில் தரவிறக்கம் செய்து கொள்ளலாம்.
0: விண்ணப்ப கட்டணம் பொது பிரிவினருக்கு 354 ரூபாய், SC/ST பிரிவினருக்கு 266 ரூபாய், GST உட்பட.
1: விண்ணப்ப கட்டணத்தை டிமாண்ட் டிராப்ட் மூலம் இன் ஃபேவர் ஆஃப் டிராயிங் அண்ட் டிஸ்பர்சிங் ஆபீசர், ஆல் இண்டியா ரேடியோ சென்னை என்ற பெயரில் மட்டுமே பணம் செலுத்தி விண்ணப்பத்துடன் இணைத்து நேரில் சமர்ப்பிக்க வேண்டும்.
0: விண்ணப்பத்தை முழுமையாக பூர்த்தி செய்து தேவையான சான்றுகளின் நகல்களையும் விண்ணப்பத்தோடு இணைக்க வேண்டும்.
1: பூர்த்தி செய்த விண்ணப்பங்களை சென்னை வானொலி நிலையத்தில் வரும் செப்டம்பர் மாதம் 25ஆம் தேதிக்குள் காலை 11 மணி முதல் மாலை 4 மணி வரை அலுவலக நாட்களில் திங்கள் முதல் வெள்ளி வரை நேரில் சமர்ப்பிக்க வேண்டிய முகவரி:
0: தி ஹெட் ஆஃப் புரோகிராம்ஸ், நிகழ்ச்சி பிரிவு தலைவர், புரோகிராம் கோஆர்டினேஷன் செக்ஷன், நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பு பிரிவு, ரூம் நம்பர் 27, ஆல் இண்டியா ரேடியோ, காமராஜர் சாலை, மயிலாப்பூர், சென்னை 600004.
1: மேலும் விவரங்களுக்கு facebook.com/AIR Chennai, instagram.com/AIR Chennai மற்றும் twitter.com/AIR Chennai ஆகிய சமூக வலைதளங்களை பார்த்து தெரிந்து கொள்ளலாம்.
0: இது பகுதி நேர பணிக்கான அறிவிப்பு மட்டுமே, வானொலியில் நிரந்தர வேலைக்கான அறிவிப்பு அல்ல.
1: வானொலி ஒலிபரப்பில் ஆர்வம் உள்ளவர்களை வரவேற்கிறது சென்னை வானொலி.
0: ஆர்வம் உள்ளவர்கள் இன்றே விண்ணப்பிக்க தொடங்குங்கள்.
2: மத்தியலை 720 கிலோஹெர்ட்ஸ் வழங்கிக் கொண்டிருக்கும் திரைகானத்தில் அடுத்த இடம் பெறுவது தேவன் அனுராதா ஸ்ரீராம் குரல்களில் பெண்ணின் மனதை தொட்டு படப்பாடல்.

0: நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி நாளை காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமன்றி டிடி நேஷனல், டிடி பாரதி, டிடி கிசான், டிடி இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் அன்று இரவு 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி நாளை காலை 11 மணிக்கு.
1: அடுத்து ஒலிப்பது வசுந்தரா தாஸ் பாடியுள்ள பாடல், படம் காதல் வைரஸ்.

0: பொறுமையா வராரு, கோல் கோல் கோல். சரியா குப்பைய குப்பை தொட்டில போட்டுட்டாரு. ஆமாங்க, குப்பைய கோல் போடுற மாதிரி தூக்கி போடாதீங்க, குப்பை தொட்டியில மட்டும் போடுங்க.
1: சுற்றுப்புற தூய்மையை கருத்தில் கொள்வோம், தூய்மையான பாரதத்தை உருவாக்குவோம். தூய்மையே மேன்மை.
2: சொர்க்கம் என்பது நமக்கு சுத்தம் உள்ள வீடுதான்.
3: சுத்தம் என்பதை மறந்தால் நாடும் குப்பை மேடுதான்.
4: திரைகானத்தின் நிறைவாக ரிதம் படத்திற்காக ஒலிப்பது சங்கர் மகாதேவன் குரல்.

அடுத்த அறிவிப்பு தொடரும். நேரம் 2:55 ஆகாஷ்வாணி. வானிலை அறிக்கை. தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் மழை பெய்துள்ளது. புதுவையில் அநேக மழை பதிவாகியுள்ளது. காரைக்கால் பகுதிகளில் வறண்ட வானிலை நிலவியது. பதிவான மழை அளவுகள் கருப்பூர் 5 சென்டிமீட்டர், பந்தலூர் தாலுகா அலுவலகம் பார்வுட் 4 சென்டிமீட்டர், தேவாலா நத்தம் மங்களபுரம் 3 சென்டிமீட்டர், நடுவட்டம் எமரால்டு சின்னக்கல்லார் பன்ருட்டி அவலாஞ்சி அறந்தாங்கி மேல்கூடலூர் மானாமதுரை சோலையார் புதுச்சேரி AWS புதுச்சேரி இங்கெல்லாம் 2 சென்டிமீட்டர், சோழிங்கநல்லூர் நாகுடி கூடலூர் பஜார் வானமாதேவி கடலூர் உபாசி TRF AWS சிறுவாணி அடிவாரம் ஓமலூர் SRC குடிதாங்கி கடலூர் ஆட்சியர் அலுவலகம் புதுக்கோட்டை மேல்பவானி சந்தியூர் KVK AWS வால்பாறை PAP தம்மம்பட்டி சங்கராபுரம் ஆலங்குடி வால்பாறை PTO மேட்டூர் AWS ஓசூர் கங்கவல்லி எடப்பாடி அம்மாப்பேட்டை பயணியர் விடுதி சிவகங்கை பணப்பாக்கம் வால்பாறை தாலுகா அலுவலகம் சாம்ராஜ் எஸ்டேட் KCS மில் கடவனூர் இங்கெல்லாம் 1 சென்டிமீட்டர். வெப்பநிலை நிலவரம். கடந்த 24 மணி நேரத்தில் தமிழகத்தில் அதிகபட்ச வெப்பநிலை ஓரிரு இடங்களில் 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் வரை உயர்ந்துள்ளது. ஏனைய தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் பொதுவாக குறிப்பிடத்தக்க மாற்றம் ஏதுமில்லை. தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலை அநேக இடங்களில் இயல்பிலிருந்து 2 முதல் 4 டிகிரி செல்சியஸ் வரை உயர்ந்துள்ளது. அதிக அளவு வெப்பநிலையான 40 டிகிரி செல்சியஸ் மதுரை விமான நிலையத்தில் பதிவாகியுள்ளது. குறைந்த அளவு வெப்பநிலை சமவெளி பகுதிகளில் கோயம்புத்தூர் விமான நிலையத்தில் 21.8 டிகிரி செல்சியஸ் மலைப்பகுதிகளில் உதகமண்டலத்தில் 11.4 டிகிரி செல்சியஸ். 24 மணி நேர வெப்பநிலை மாறுதல். தஞ்சாவூர் திருநெல்வேலி மற்றும் வேலூர் மாவட்டங்களில் கணிசமாக அதிகரித்துள்ளது. மற்ற ஏனைய மாவட்டங்களில் பெரிய மாற்றமில்லை. வேலூர் மாவட்டத்தில் இயல்பை விட மிக மிக அதிகம். கரூர் மதுரை திருநெல்வேலி திருவள்ளூர் மற்றும் திருச்சிராப்பள்ளி மாவட்டங்களில் இயல்பை விட மிக அதிகம். தஞ்சாவூர் திண்டுக்கல் சென்னை நீலகிரி கடலூர் தர்மபுரி ஈரோடு நாகப்பட்டினம் திருப்பத்தூர் மாவட்டங்கள் மற்றும் காரைக்கால் பகுதிகளில் இயல்பை விட அதிகம். அடுத்த 7 தினங்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு மற்றும் எச்சரிக்கை. தமிழக கடலோரப் பகுதிகளில் கீழ்மட்ட வளிமண்டலத்தில் ஒரு பலவீனமான காற்றழுத்த தாழ்வு பாதை நிலவுகிறது. இன்றும் நாளையும் தமிழகத்தின் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றோடு லேசான மழை பெய்ய வாய்ப்புண்டு. 31ஆம் தேதி தமிழகத்தின் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசான மழை பெய்யக்கூடும். செப்டம்பர் 1 மற்றும் 2ஆம் தேதிகளில் வடகடலோர தமிழகம் மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றோடு லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்புண்டு. 3ஆம் தேதி வடகடலோர தமிழகம் மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். ஏனைய தமிழகத்தின் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசான மழை பெய்யக்கூடும். செப்டம்பர் 4ஆம் தேதி தமிழகத்தின் ஓரிரு இடங்களில் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். சென்னைக்கும் அதன் சுற்றுப்புறத்துக்குமான வானிலை முன்னறிவிப்பு. இன்றும் நாளையும் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். மாலை அல்லது இரவு நேரங்களில் நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசான மழை பெய்ய வாய்ப்புண்டு. அதிக அளவு வெப்பநிலை 37 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் குறைந்த அளவு 27 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் நிலவக்கூடும். மீனவர்களுக்கான வானிலை எச்சரிக்கை. தமிழக கடலோரப் பகுதிகளுக்கு இன்று தொடங்கி செப்டம்பர் 2ஆம் தேதி வரை தென் தமிழக கடலோரப் பகுதிகள் மன்னார் வளைகுடா மற்றும் அதனை ஒட்டிய குமரிக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 65

5 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். எனவே மீனவர்கள் சொல்லப்பட்ட பகுதிகளுக்குள் செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தப்படுகிறார்கள். இதுவரை வானிலை அறிக்கை கேட்டீர்கள். அடுத்த அறிவிப்பு தொடரும். நேரம் இப்போது 3 மணி. ஆகாஷ்வாணி சென்னை வானொலி நிலையம். இத்துடன் மதியலை 720 கிலோஹெர்ட்ஸில் இந்த ஒலிபரப்பு நிறைவடைந்து மீண்டும் ஒலிபரப்பு இதே அலைவரிசையில் இன்று மாலை 5:30 ஆரம்பமாகும். அதில் சந்திப்போம். வணக்கம் நேயர்களே.

நேயர்களுக்கு வணக்கம். ஆகாஷவாணி சென்னை வானொலி நிலையம் மத்திய அலை 720 கிலோஹெர்ட்ஸ் அலைவரிசையில் இன்றைய மாலை ஒலிபரப்பு ஆரம்பமாகிறது. குறள முதம் கேட்கலாம்.

0: சூதாட்ட கூட்டத்தில் சேர்ந்தால் உடை, செல்வம், உணவு, புகழ், கல்வி, பயன் ஆகிய ஐந்தும் தொலைந்து போகும். குறள் எண் 939, அதிகாரம் சூது.
1: உடை, செல்வம், ஊ, ஒளி, கல்வி என்று ஐந்தும் அடையாவா மாயம் கொளின்.
0: சூதாட்ட கூட்டத்தில் சேர்ந்தால் உடை, செல்வம், உணவு, புகழ், கல்வி, பயன் ஆகிய ஐந்தும் தொலைந்து போகும். குறள் எண் 939, அதிகாரம் சூது.
2: செவிக்கினிதாய் குறள் அமுதம் ஒலிக்க கேட்டோம். நேரம் 5:30. ஆகாஷவாணி திரைகானம் கேட்கலாம். திரைகான தொகுப்பில் முதல் பாடலாக ஒலிக்க இருப்பது தனி ஒருவன் திரைப்படத்திற்காக கரீஷ்மா ரவிச்சந்திரன் பாடியிருக்கும் பாடல்.

0: நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி நாளை காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமன்றி டிடி நேஷனல், டிடி பாரதி, டிடி கிசான், டிடி இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் அன்று இரவு 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி நாளை காலை 11 மணிக்கு.
1: ஒலித்துக் கொண்டிருக்கும் திரைகாணம் நிகழ்ச்சியில் அடுத்து ஹரிச்சரன் ஸ்ரேயா கோஷல் குரல்களில் ஐ திரைப்பட பாடல்.

நிறைவாக ஓ காதல் கண்மணி திரைப்படத்திற்காக ஜோனிதா காந்தி, சஷா திரிபதியின் குரல்கள்.

0: நேரம் 6 மணி. ஆகாஷவாணி.
1: நேயர்களே, இன்று 7:30 720 கிலோஹெர்ஸ் முதன்மை அலைவரிசையில் இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி.
0: இனி ஒலித்துக் கொண்டிருக்கும் இந்த அலைவரிசையில் இன்றும் நாளையும் இடம்பெற உள்ள நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பினை கேட்கலாம். 6:10 பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும். வாசிப்பவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள், ஆய்வினை வழங்குபவர் ஐங்கரன் அவர்கள். 6:25 திரை இசை. 6:40 மனத்தில் நின்றவை. 6:55 வேலை வாய்ப்பு செய்திகள். 7:00 திரைகாணம். 7:10 திண்டுக்கல் மாவட்ட செய்திகள், எழுதியவர் எஸ் ராஜசேகரன். 7:25 பண்ணை செய்தி. 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி. இயற்கை வழி வேளாண்மை முறைகள் குறித்து கலவை தோட்டக்கலை கல்லூரி உதவி பேராசிரியர் சுதர்சன் பிரதீப்

0: அவர்கள் வழங்கும் உரை, தொடர்ந்து எல்நினோ தாக்கத்திலிருந்து கோழிகளை பாதுகாத்தல் குறித்து தகவல்கள் வழங்குகிறார் கள்ளக்குறிச்சி வேளாண் அறிவியல் நிலையத்தின் தலைவர் மற்றும் முதுநிலை விஞ்ஞானி டாக்டர் எம் எஸ் கண்ணதாசன் அவர்கள். 8:05 திரைகாணம், 8:45 த யூனிவர்ஸ் அன்பிளக் ஆங்கில நிகழ்ச்சி, இந்திய விண்வெளி வாரம் மற்றும் மன் கி பாத் தொடர்பாக விண்வெளி ஆர்வலர் வி தினேஷ்குமார் அவர்களுடன் நேர்முகம் நிறைவு பகுதி இடம்பெறும். உடன் உரையாடுபவர் எம் ராஜராஜேஸ்வரி. 9:15 திரைகாணம், 10:00 அகில பாரத இசை நிகழ்ச்சி. இனி நாளை இடம்பெறவுள்ள நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு. நாளை காலை 11:00 பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தம் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சியினை டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். இந்நிகழ்ச்சி ஆகாஷவாணியின் அனைத்து அலைவரிசைகளிலும் ஒலிபரப்பாகும். அதனைத் தொடர்ந்து பிரதமர் உரையின் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். இந்நிகழ்ச்சி தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி வானொலி நிலையங்களில் அனைத்து அலைவரிசைகள், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் கேட்கலாம். மனதின் குரல் மீண்டும் 8:00 ஒலிபரப்பாகும். இனி மற்ற நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு. காலை 6:10 எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்குபவர் முனைவர் ச. செந்திலாண்டவன் அவர்கள். 6:15 வழிபாடு, 6:35 உழவர்களுக்கான செய்திகள், 6:55 சூழலறிவோம். 7:00 முதல் 9:00 வரை புத்தம் புது காலை உரிமை குரல், நுகர்வோர் விழிப்புணர்வு நிகழ்ச்சி, நுகர்வோர் உரிமைகள் குறித்து வழக்கறிஞர் சதீஷ்குமார் அவர்கள் வழங்கும் ஆலோசனைகள் 5 பகுதி இடம்பெறும். தமிழ் அமுதம் வழங்குபவர் தங்க சங்கரபாண்டியன் அவர்கள். 7:25 ஆரோக்கிய வாழ்விற்கு புற்றுநோய் சிகிச்சை மருத்துவர் டாக்டர் பிரேம்குமார் அவர்கள் வழங்கும் ஆலோசனைகள் 6 பகுதி. 7:30 இன்று ஒரு தகவல் வழங்குபவர் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். 7:55 நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள், 8:00 to 8:30 திரைகாணம். 9:00 இசைப்பெட்டகம், புதுக்கோடு கே கிருஷ்ணமூர்த்தி அவர்களின் பாட்டு, எம் எஸ் கோபாலகிருஷ்ணன் அவர்கள் வயலின், தஞ்சாவூர் டாக்டர் டி கே மூர்த்தி அவர்கள் மிருதங்கம். இந்த நிகழ்ச்சி 100.1 FM கோல்டு அலைவரிசையிலும் இடம்பெறும். 10:00 முத்துச்சிதறல், நண்பகல் 12:10 சங்கீத சாரல். சி. சுவாதி அவர்களின் பாட்டு, ஆர். சதீஷ்குமார் அவர்கள் வயலின், தஞ்சாவூர் எஸ் பாலகிருஷ்ணன் அவர்கள் மிருதங்கம். 12:55 பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில் மகளிர் குழு பெண்கள் ஆண்டிற்கு 1,00,000 வருமானம் பெற உதவும் லக்பதி தீதி திட்டம் குறித்த தகவல்கள். பிற்பகல் 1:10 கனிந்த வாழ்வு, ஓய்வு பெற்ற மீன்வளத்துறை உதவி இயக்குநர் ஆர். கணேச நேரு அவர்களுடன் நேர்முகம். முதியோர்களுக்கு ஏற்படும் எலும்பு தேய்மானம் குறித்து எலும்புவியல் அறிவியல் அறுவை சிகிச்சை நிபுணர் எம். மாரிமுத்து அவர்கள் தகும் தகவல்கள். அமைப்பு ஆர். வெங்கடேஷ். 2:40 இசைப்பயிற்சி, என் நேரமும் ஒரு காலை தூக்கி, தோடிராகம் ஆதித்தாளம் மாரிமுத்தா பிள்ளை பாடல், கற்பிப்பவர் பி. கிருஷ்ணமூர்த்தி அவர்கள், மாணவி சோபா ஸ்ரீராம். 3:00 விடுமுறை விருப்பம், மாலை 4:00 நாடகம், காப்பிய செல்வி மணிமேகலை, எழுத்தாக்கம் தெள்ளாறு நா. பானு அவர்கள், நடித்திருப்பவர்கள் கே. ஸ்டெல்லாம் மரித்திமிஷ், எஸ். புவனேஸ்வரி, துரை ராமலிங்கம், எஸ். ராமகிருஷ்ணன், யு. பிரபாகரன், மயிலாடுதுறை தா. செந்தில்குமார், ஸ்ரீ ஸ்ரீனிவாச முருகன், ஜி. மாதேஸ்வரி, ஆர். அருணா, எல். அருந்ததி, சி. ஸ்ரீபிரியா, டி. பத்மபிரியா ஆகியோர். அமைப்பு மயிலாடுதுறை தா. செந்தில்குமார். இனி வானிலை. சென்னை நுங்கம்பாக்கம் வானிலை ஆராய்ச்சி மையத்தில் பதிவானபடி அதிகளவு வெப்பநிலை 37°C, குறைந்த அளவு வெப்பநிலை 27.6°C. பதிவான ஈரப்பதம் 80%. சென்னை மீனம்பாக்கம் வானிலை ஆராய்ச்சி மையத்தில் பதிவானபடி அதிகளவு வெப்பநிலை 38°C, குறைந்த அளவு வெப்பநிலை 27.6°C. பதிவான ஈரப்பதம் 63%. சென்னை மற்றும் அதன் சுற்றுப்புறத்திற்குமான வானிலை முன்னறிவிப்பு, வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும், இடிமின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை மாலை இரவு நேரங்களில் பெய்யக்கூடும். வானிலை அறிக்கை கேட்டீர்கள். இனி தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள். தெல்லி அஞ்சல்.
1: திஸ் இஸ் ஆகாஷ்வாணி, த நியூஸ் ரெட் பை வல்சா வில்லியம்ஸ். Prime Minister Narendra Modi is en route to Uzbekistan for a two-day visit. The Prime Minister will reach Tashkent this evening at the invitation of President of Uzbekistan, Mr. Shavkat Mirziyoyev. Both leaders will have discussions on the entire gamut of issues of bilateral importance in Tashkent. In his departure statement, Mr. Modi expressed confidence that his visit to Uzbekistan and the Kyrgyz Republic will strengthen India's strategic partnerships in Central Asia and deepen the civilizational connect with the region. He said in recent years, the India-Uzbekistan strategic partnership has seen significant advancement. Prime Minister Modi said he is looking forward to having discussions with the President of Uzbekistan on further deepening cooperation in trade and investment, digital connectivity, defense, energy, and on advancing the shared vision.

ஆழ்வார்க்கடியானும் வந்தியத்தேவனும் ஆதித்த கரிகாலனை சந்திக்க விரைந்து கொண்டிருந்தார்கள்.

0: ஆதித்த கரிகாலன் கடம்பூருக்கு வருவதாக இருந்ததால் கடம்பூர் அல்லோலகல்லோலப்பட்டது. இவர்கள் இருவரும் கடம்பூரை சென்றடைய, அங்கே தங்க வேண்டாம், யார் கண்ணிலாவது சம்புவரையருடைய படைகள், யார் கண்ணிலும் பட வேண்டாம் என்பதற்காக வழியிலே இருக்கக்கூடிய காட்டிலோ அல்லது வீரநாராயணபுரத்தில் இருக்கக்கூடிய பெருமாள் கோயிலிலோ தங்கலாம் என்று முடிவெடுத்து பயணித்து கொண்டிருக்கும் வேளையிலே அங்கே ஐயனார் கோயில் ஒன்று தென்பட அங்கே தங்கலாம் என்று அவர்கள் தீர்மானித்து அதை நோக்கி செல்ல துவங்கிய போது வந்தியத்தேவன் உஷ் என்று சொல்லி ஆழ்வார்க்கடியானுடைய கையை பிடித்து கொண்டு இன்னொரு கையினால் எதிரே சுட்டி காட்டினான். சூரியன் அஸ்தமித்து சிறிது நேரம் ஆகிவிட்டது. நாலாபுரமும் இருண்ட மூங்கில் தோப்புக்குள் சூழ்ந்திருந்த அந்த சிறிய இடைவெளியில் மிக மங்கலாக தெரிந்த வெளிச்சத்தில் ஐயனாருடைய வாகனங்கள் உயிர் பெற்று அசைவதாக தோன்றின. ஒரு யானையும் ஒரு குதிரையும் இடம்பெயர்ந்து நகர்ந்தன. கண்ணால் கண்ட இந்த அற்புதத்தை நம்புவதா இல்லையா என்று தெரியாமல் வந்தியத்தேவன் சிறிது நேரம் திகைத்து நின்றான். ஆனாலும் ஐயனாருடைய அற்புத சக்தியை ஆழ்வார்க்கடியானுக்கு உடனே உணர்த்திவிடக்கூடிய சந்தர்ப்பத்தை இழக்கவும் அவனுக்கு மனம் வரவில்லை. வைஷ்ணவரே, பார்த்தீரா என்று அவன் சொல்வதற்குள் ஆழ்வார்க்கடியான் அவனுடைய கையை இறுக்கி பிடித்து உதட்டில் விரல் வைத்து சமிக்ஞை காட்டி பேச்சை நிறுத்தினான். பின்னர் இறுக்கி பிடித்த கையினால் வந்தியத்தேவனை பற்றியவாறு அவனை இழுத்து கொண்டு அந்த மூங்கில் புதருக்கு பின்னால் சென்று நன்றாக மறைந்து நின்றான். குதிரையும் யானையும் அசைந்து சிறிது விலகி கொடுத்தன அல்லவா? அப்படி விலகி கொடுத்து இடைவெளி ஏற்பட்ட இடத்தில் ஒரு மனிதனுடைய தலை மட்டும் தெரிந்தது. அந்த தலை அப்பாலும் இப்பாலும் திரும்பி நாலு புறமும் பார்த்தது. ஐயனாருடைய பலிபீடத்துக்கு பக்கத்தில் இந்த மாதிரி ஒரு தலை மட்டும் தோன்றி நாலாபுறமும் சுழன்று விழித்த காட்சி மிக பயங்கரமாயிருந்தது. எவ்வளவோ பயங்கரங்களை பார்த்திருந்த வந்தியத்தேவனுடைய மெய் சிலிர்த்தது. ஆனால் தன்னை பிடித்திருந்த ஆழ்வார்க்கடியான் கை சிறிதும் நடுக்கமுறாமலும் தளராமலும் இருந்ததை அறிந்து வந்தியத்தேவன் நெஞ்சுறுதி கொண்டான். இவர்கள் பார்த்து கொண்டிருக்கும் போதே அந்த தலை எழும்பி மேலே வந்தது. ஒரு மனிதனுடைய மார்பு வரையில் தெரிந்தது. பிறகு அந்த மனிதன் முழுமையான உருவத்துடன் கிளம்பி மேலே வந்தான். அந்த மனிதன் வெளிவந்த இடத்தில் ஒரு சிறிய பிளவு கரிய இருள் சூழ்ந்த பாதாள பிலத்வாரத்தைப் போல பயங்கரமாக வாயை திறந்து கொண்டிருந்தது. சற்று உற்று பார்த்த பின்னர் அந்த மனிதன் யார் என்பதும் அவர்களுக்கு தெரிந்துவிட்டது. கடம்பூர் மாளிகையில் பணியாளனாக இருந்து கொண்டே ரவிதாசனுடைய சதி கும்பலிலும் சேர்ந்திருந்த இடும்பன்காரிதான் அவன். இதை இருவரும் ஏக காலத்தில் அறிந்து கொண்டதும் ஒருவரையொருவர் பார்த்து தங்கள் வியப்பை சமிக்கையினாலேயே தெரிவித்துக் கொண்டார்கள். இடும்பன்காரி திறந்திருந்த துவாரத்தை அப்படியே விட்டுவிட்டு மறுபடியும் ஒரு தடவை சுற்றும் முற்றும் பார்த்துவிட்டு ஐயனார் கோவிலை நோக்கி நடந்தான். கோவில் கதவை திறந்து கொண்டு உள்ளே போனான். சிறிது நேரத்துக்கெல்லாம் கோயிலுக்குள்ளே இருந்து முணுக்கு முணுக்கு என்று வெளிச்சம் தெரிந்தது. கோயிலுக்குள் விளக்கேற்றப்பட்டிருக்கிறது என்பதை அறிந்து கொண்டார்கள்.
1: தம்பி, இதை பற்றி நீ என்ன நினைக்கிற
0: என்று முணுமுணுக்கும் குரலில் அடியான் கேட்டான். ஐயனார் சக்தியுள்ள தெய்வம் என்று நினைக்கிறேன். குதிரைக்கு உயிர் வந்ததை பார்க்கவில்லையா என்றான் வந்தியத்தேவன்.
1: அது சரி, இப்ப வந்தானே, அவனை பற்றி என்ன நினைக்கிற?
0: அவன் ஐயனார் கோயில் பூசாரி போல இருக்கிறது. நாமும் போய் சுவாமி தரிசனம் செய்யலாமா?
1: கொஞ்சம் பொறு, கொஞ்சம் பொறு. இன்னும் யாராவது சுவாமி தரிசனத்துக்கு வராங்களான்னு பார்த்துக்கலாம்.
0: இன்னும் யாரேனும் வருவார்கள் என்று நினைக்கிறீர்களா?
1: பின்ன எதுக்காக அவன் விளக்கு போடுறான்?
0: பூசாரி கோவிலுக்கு விளக்கு போடுவதில் ஆச்சரியம் என்ன?
1: தம்பி, அவன் யாருன்னு தெரியலையா?
0: நன்றாக தெரிகிறது. கொள்ளிடத்தின் தென்கரையில் எனக்கு குதிரை வாங்கி கொண்டு வந்து கொடுத்தானே அந்த இடும்பன்காரி இவன்தான். இப்போதும் இவனிடம் குதிரை கேட்கலாம் என்று பார்க்கிறேன்.
1: நல்ல யோசனை செஞ்ச.
0: உமக்கு பிடிக்கவில்லையோ?
1: இடும்பன்காரி உனக்கு குதிரை வாங்கி கொடுத்தவன் மட்டுமல்ல, ரவிதாசன் கூட்டத்தை சேர்ந்தவன்.
0: அப்படியானால் இன்னொரு நல்ல யோசனை தோன்றுகிறது.
1: என்ன என்ன?
0: இடும்பன்காரி ஐயனார் கைங்கரியத்தில் ஈடுபட்டிருக்கும் போது அவன் எங்கிருந்து வந்து முளைத்தான் என்பதை பார்த்து தெரிந்து கொண்டு வரலாம் என்று எண்ணுகிறேன்.
1: அது எப்படி முடியும்?
0: அவன் வெளியே வந்த துவாரத்தில் நான் உள்ளே புக முடியாதா?
1: முடியலாம். ஆனா அதுல இருக்கிற அபாயங்கள்.
0: அபாயம் இல்லாத காரியம் எது?
1: அப்புறம் இஷ்டம்.
0: வைஷ்ணவரே, நீங்கள் இங்கிருந்து என்ன நடக்கிறது என்பதை பார்த்து கொண்டிருங்கள்.

0: எதுக்கு என்ன கஷ்டம்? நான் இருந்து பார்த்துக்கிட்டு இருக்கேன். சுரங்க வழி எங்கே போகணும்னு உனக்கு ஏதாவது தோணுதா?
1: தோன்றுகிறது சுவாமி, தோன்றுகிறது. அது சரிதானா என்று தெரிந்து கொள்ள விரும்புகிறேன்.
0: அதை நீ எதுக்காக தெரிஞ்சுக்கணும்?
1: ஏதேனும் ஒரு சமயத்தில் உபயோகப்படலாம், யார் கண்டது?
2: அந்த சமயம் சற்று தூரத்தில் வேறு பேச்சு குரல்கள் கேட்டன.
1: தாமதிப்பதற்கு நேரமில்லை வைஷ்ணவரே, நான் திரும்பி வருகிற வரையில் இங்கேயே இருப்பீர் அல்லவா? அல்லது சுக்ரீவன் வாலிக்கு செய்தது போல செய்து விடுவீரோ?
0: உயிர் உள்ள வரைக்கும் இங்கே இருக்கிறேன். ஆனால் நீ திரும்பி வருவது என்ன நிச்சயம்?
1: உயிர் இருந்தால் நானும் திரும்பி வருவேன்.
2: இவ்விதம் சொல்லிக்கொண்டே வந்தியத்தேவன் நாலே பாய்ச்சலில் துவாரம் தெரிந்த இடத்தை நோக்கி ஓடினான். அதற்குள் இறங்கினான். மறுகணமே அந்த இரண்ட பள்ளத்தில் மறைந்தான். விலத்வாரம் அவனை அப்படியே விழுங்கி விட்டதாக தோன்றியது. கோயிலுக்குள் சென்றிருந்த இடும்பன்காரி வெளியே வந்து சுற்றுமுற்றும் பார்த்தான். திறந்திருந்த துவாரம் கண்ணில் பட்டது. உடனே அவ்விடம் சென்று பலிபீடத்துக்கு பக்கத்தில் நாட்டப்பட்டிருந்த சூலாயுதத்தை சுழற்றி திருகினான். இடம்பெயர்ந்து அகன்றிருந்த யானையும் குதிரையும் மறுபடியும் நெருங்கி வந்தன. துவாரம் அடைபட்டு இருந்த இடம் தெரியாமல் மறந்துவிட்டது. இந்த காரியத்தை செய்துவிட்டு இடும்பன்காரி மறுபடியும் வாசற்படியண்டை வந்தான். அதே சமயத்தில் ரவிதாசன், சோமன், சாம்பவன் முதலியவர்களும் வேறு திசையிலிருந்து வந்து சேர்ந்தார்கள். ஆழ்வார்க்கடியான் மூங்கில் காட்டுக்கு பின்னால் இன்னும் நன்றாக மறைந்து கொண்டான். கோவில் வாசற்படி மேல் ரவிதாசன் உட்கார்ந்து கொண்டான். மற்றவர்கள் அவன் எதிரில் தரையில் அமர்ந்தார்கள்.
3: தோழர்களே, நாம கைகொண்ட விரதம் நிறைவேறும் சமயம் நெருங்கிடுச்சு
2: என்றான் ரவிதாசன்.
0: இவ்வாறு 6 மாசம் நெருங்கிவிட்டது என்று சொல்லிக் கொண்டிருக்கிறோம் என்றான் ஒருவன்.
3: ஆம், அதில் தவறு ஒன்றுமில்லை. 6 மாதமாகவே அந்த நாள் நெருங்கி வந்து கொண்டிருந்தது. விரல் விட்டு எண்ணக்கூடிய நாள் கணக்கில் நெருங்கிவிட்டது. ஆதித்த கரிகாலன் காஞ்சியை விட்டு கிளம்பி விட்டான் என்ற செய்தி வந்திருக்கிறது. திருக்கோவலூர் கிழவன் அவனை தடுத்து நிறுத்தச் செய்த பிரயத்தனம் பலிக்கவில்லையாம்.
0: வழியில் வேறு யாராவது தடுத்து நிறுத்த மாட்டார்கள் என்பது என்ன நிச்சயம்?
3: ஆதித்த கரிகாலன் முன்வைத்த காலை பின்வைக்கிறவன் அல்ல. இனி யார் தடுத்தாலும் கேட்க மாட்டான்.
0: அவனுடைய சகோதரி சொல்லி அனுப்பிய செய்தி போய் சேர்ந்தால்?
3: அது எப்படி போய் சேர முடியும்? செய்தி கொண்டு போன வாலிபனைத்தான் காட்டில் கட்டி போட்டு விட்டு வந்தோமே.
0: அழகுதான், அவனை இன்னைக்கு காலையில கொள்ளிடத்தின் வடகரையில பார்த்தேன். அவனோடு நம்ம இன்னொரு பகைவனும் சேர்ந்திருக்கான்.
3: அது யார்?
0: போலி வைஷ்ணவ வேஷதாரி.
3: அப்படியானால் நாம் ஜாக்கிரதையாயிருக்க வேண்டியதுதான். அவர்கள் ஆதித்த கரிகாலனை சந்திக்காமல் தடுத்து பார்க்க வேண்டும்.
0: தும்பா விட்டு புட்டு வாழை பிடிக்கிற கதையா இருக்குது. கையில் அம்பிட்டவன அங்க ஊர் வழியா தீர்த்திருக்கலாம். ராணி எதுக்காக அவனை உயிரோட விட சொன்னாங்க தெரியலையே.
3: தோழர்களே, எனக்கும் அது அப்போது புரியாமல் தான் இருந்தது. அப்புறம் தெரிந்து கொண்டேன். ராணி என்னையும் மிஞ்சிவிட்டாள் என்பதை ஒத்துக்கொள்ளுகிறேன். மிக முக்கியமான ஒரு நோக்கத்துடன் தான் வந்தியத்தேவனை உயிரோடு விடச் சொன்னாள் ராணி. அதை நீங்கள் இப்போது தெரிந்து கொள்ள வேண்டிய அவசியமில்லை. வந்தியத்தேவனை பற்றி கவலைப்பட வேண்டாம். ஆனால் அந்த வைஷ்ணவரை கொண்டால் சிறிதும் தயங்காமல் உயிரை வாங்கிவிட்டு மறுகாரியம் பாருங்கள் என்றான் ரவிதாசன்.
4: இப்பகுதியின் ஆய்வினை வழங்குகிறார் ஐங்கரன் அவர்கள்.
5: உலகமே தடங்கள் மயந்தான். மாய மந்திரவாதிகளும் மாய மோகினிகளும் சதிகாரர்களும் சிநேக துரோகிகளும் பித்துக்குள்ளி பெண்களும் ஒற்றர்களும் இவற்றோட ஆழந்தெரியாத புதை சேற்று குழிகளும் நிறைஞ்ச உலகம். இந்த சிந்தனையில் பழையாறை விட்டு புறப்பட்டான் வல்லவரையன். இங்கே ஐயனார் கோவிலில் ஒரு பிலத்வாரம் அவனை கவருது. எதுக்கும் ஆழ்வார்க்கடியானை கேட்குறான். இடும்பன்காரி வெளியே வந்தான், அது வழியாக நான் உள்ளே போக முடியாதா? முடியலாம், ஆனால் அதில் இருக்கிற அபாயங்கள். இப்படி திருமலையப்பன் தயங்குவான்னு எதிர்பார்த்து அபாயம் இல்லாத காரியம் எதுன்னு தனக்கே உரிய பரபரப்போட செயலில் இறங்கிட்டான். நல்லது, இந்த பகுதியில் இடம்பெற்ற சில குறிப்புகளை பார்ப்போம். குக்கிராமமாக இருந்தாலும் ரம்யமான இயற்கை சூழலில் ஐயனார் கோவில் அமைஞ்சிருப்பதை காணலாம். கிராம எல்லைகளில் நீர்நிலைக்கு அருகில் சுடுமண்ணால் ஆன பெரிய யானையும் குதிரையும் ஐயனார் கோவிலை அடையாளம் காட்டிடும். சாஸ்தா ஹரிஹர புத்திரன் என்றெல்லாம் போற்றப்படும் ஐயப்பன் சிவபெருமை

0: பகவானின் ஞானத்தையும் மோகினி வடிவில் விஷ்ணுவின் மாயையையும் இணைத்த ஓர் அவதாரம். அறத்தை நிலைநாட்டி மக்களை நெறிப்படுத்துறதால தர்மசாஸ்தான்னு வணங்கப்பெறுகிறார். வேண்டுதல் நிறைவேறினதும் சுதையாலான குதிரை யானை உருவங்களை பக்தர்கள் காணிக்கையா செலுத்துவாங்க. இந்த முறைக்கு உருவாரம் எடுத்தல்னு பேர். பிலத்வாரம், பிலம் என்பதன் பொருள் குகை, பள்ளம், வளை. துவாரம் வாயில், திறப்பு, வழி. பிலத்வாரம் குகைக்கான திறப்பு, கீழறைக்கான வழி. 108 திவ்ய தேசங்களில் ஒன்று அகோபிலம் என்னும் திருச்சிங்கவேல் குன்றம். அகோ சிம்மம், பிலம் குகை. மாங்காட்டு தல புராணத்தில் பிலத்வாரம் பற்றின குறிப்பு வருது. ஊனக்கண்ணால் காண முடியாத நுண்ணிய பிலத்வாரத்தில் கடுந்தவம் மேற்கொண்டாள் தேவி. காமேஸ்வரரின் ஆணைக்கு இணங்க அந்த பிலத்வாரத்தின் வழியே பூமியில் வெளிப்பட்ட இடம்தான் காமாட்சியம்மன் கோவில். சுக்ரீவன் வாலிக்கு செஞ்சது என்ன பார்ப்போம். இந்த வானர சகோதரர்கள் ஒரு சமயம் ஒரு அசுரனை துரத்திக்கிட்டு போனாங்க. அவன் குகைக்குள்ளே ஓடிட்டான். சுக்ரீவனை வெளியே நிற்க சொல்லிட்டு குகைக்குள்ளே பாய்ந்தான் வாலி. உள்ள நாள் கணக்காக சண்டை. வாலி வரக்காணும். உத்தரவு மீறி உள்ளே போக விரும்பல சுக்ரீவன். திடீர்னு ஒரு நாள் குகைக்குள்ளேருந்து இரத்த வெள்ளம் பெருகி வந்துச்சு. வாலி கொல்லப்பட்டுட்டான்னு தவறாக முடிவு பண்ணி அசுரன் வெளிவராதபடி பாறாங்கல்லால குகையின் வாசலை மூடிட்டான் சுக்ரீவன். நம்ம கதையின் இந்த கட்டத்தில் திருமலையப்பன் என்ன செய்ய போகிறான்?
1: செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும் கேட்டீர்கள். வாசித்தவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள், ஆய்வினை வழங்கியவர் ஐங்கரன் அவர்கள். படைப்பு சென்னை வானொலி நிலையம்.

0: தொடர்ந்து திரை இசையில் கேட்கலாம். கமலஹாசன் சங்கர் மகாதேவன் பாடியிருக்கும் பாடல் விஸ்வரூபம் திரைப்படத்திற்காக.
1: பூதகியாக பணித்திடுவாயா, பாவை விரகம் பருகிடுவாயா, ஆயர்தம் மாயா நீவா, ஆயர்தம் மாயா.

0: கொடுப்பதில் தோழனாய், கற்றுக் கொடுப்பதில் ஆசானாய், வழிகாட்டுவதில் சான்றோனாய். சிறியவர் பெரியவர், இளைஞர்கள் பெண்கள் இவர்களின் முன்னேற்றத்தில் உங்கள் அகில இந்திய வானொலி. அனைத்து இயற்கை சீற்றங்களிலும் சிதையாமல் உங்களுடன், அனைத்து இடர்பாடுகளிலும் இடைவிடாமல் உங்கள் சேவையில் அகில இந்திய வானொலி, என்றும் உங்கள் நலனில்.
1: இனி தொடர்வது மாநில செய்திகள்.
2: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். பொருளாதாரத்தில் மட்டுமின்றி கலாச்சார பாரம்பரியத்திலும் முன்னணி நாடாக இந்தியா திகழ்வதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். வெங்காய விலையை கட்டுப்படுத்தும் நோக்கில் மகாராஷ்டிராவிலிருந்து சென்னைக்கு சிறப்பு சரக்கு ரயில் மூலம் வெங்காயம் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. தமிழகத்தைச் சேர்ந்த விளையாட்டு வீரர்கள் தங்களது திறமைகளை சிறப்பாக வெளிப்படுத்தி வெற்றி பெற வாழ்த்துவதாக முதலமைச்சர் திரு விஜய் கூறியுள்ளார். தமிழகத்தின் ஓரிரு இடங்களில் அடுத்த 3 தினங்களுக்கு லேசான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. பொன்ச்சியானக் சர்வதேச சேலஞ்ச் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் தன்வி பற்றி இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். இனி விரிவான செய்திகள். பொருளாதாரத்தில் மட்டுமின்றி கலாச்சார பாரம்பரியத்திலும் முன்னணி நாடாக

0: இந்தியா திகழ்வதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். உத்தரப்பிரதேச மாநிலம் லக்னோவில் பாபா சாஹிப் அம்பேத்கர் பல்கலைக்கழக பட்டமளிப்பு விழாவில் உரையாற்றிய அவர், உலகளாவிய சட்டங்களை உருவாக்குவதில் இந்தியா பங்காற்றி வருவதாக தெரிவித்தார். நமது மொழி, கலாச்சாரம், பாரம்பரியம் நாட்டிற்கு பெருமை சேர்ப்பதாக அவர் குறிப்பிட்டார். பல்கலைக்கழகங்கள் நாட்டின் வளர்ச்சிக்காக பங்காற்ற வேண்டும் என்று அவர் கேட்டுக் கொண்டார். கடந்த 12 ஆண்டுகளாக நாட்டின் கல்வி மேம்பட்டு வருவதாக தெரிவித்த திரு ராஜ்நாத் சிங், தேசிய கல்விக் கொள்கையின் மூலம் கல்வித்திறன் மேம்பட்டுள்ளதாக கூறினார். வெங்காய விலையை கட்டுப்படுத்தும் நோக்கில் மகாராஷ்டிராவிலிருந்து சென்னைக்கு சிறப்பு சரக்கு ரயில் மூலம் வெங்காயம் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. மகாராஷ்டிரா மாநிலம் நாசிக் மத்திய கிடங்குகளிலிருந்து வெங்காயம் ஏற்றப்பட்ட சரக்கு ரயில் இன்று சென்னைக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து மத்திய அரசு வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், இதன் மூலம் சந்தைகளில் கூடுதல் வெங்காயம் அதிக அளவில் விற்பனை செய்ய வழிவகை ஏற்படும் என்றும் விலையை கட்டுப்படுத்த முடியும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நுகர்வோருக்கு குறைந்த விலையில் வெங்காயம் வழங்குவதற்காக தில்லி, சென்னை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளுக்கு வெங்காயம் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாகவும் அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. விஸ்வ இந்து பரிஷத்தின் அகில உலக முன்னாள் தலைவர் எஸ் வேதாந்தம் மாரடைப்பு காரணமாக இன்று சென்னையில் காலமானார். அவருக்கு வயது 93. அவரது உடல் மேற்கு மாம்பலம் ஜெய்கோபால் இந்து வித்யாலயா பள்ளி வளாகத்தில் பொதுமக்கள் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டுள்ளது. அவரது மறைவுக்கு தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் உள்ளிட்ட தலைவர்கள் இரங்கல் தெரிவித்துள்ளனர். சர்வதேச மற்றும் தேசிய அளவிலான போட்டிகளில் தமிழகத்தைச் சேர்ந்த விளையாட்டு வீரர்கள் தங்களது திறமைகளை சிறப்பாக வெளிப்படுத்தி வெற்றி பெற வாழ்த்துவதாக முதலமைச்சர் திரு விஜய் தெரிவித்துள்ளார். தேசிய விளையாட்டு தினம் இன்று கொண்டாடப்படுவதையொட்டி அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், இந்திய ஹாக்கி அணியின் தலைசிறந்த வீரரும் உலக அளவில் அபார சாதனை படைத்தவருமான மேஜர் தயான்சந்தின் பிறந்தநாள் தேசிய விளையாட்டு தினமாக கொண்டாடப்பட்டு வருவதாக கூறியுள்ளார். விளையாட்டு பதக்கங்களை வெல்வதற்கு மட்டுமல்ல, ஒழுக்கம், விடாமுயற்சி, தன்னம்பிக்கை, தலைமை பண்பு ஆகியவற்றை வளர்த்துக் கொள்வதற்கான சிறந்த களமாக திகழ்கிறது என்று திரு விஜய் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் 40 வருடங்களாக வீட்டுமனை பட்டா பெறாத மக்களுக்கு அவர்களது பகுதிக்கு சென்று பட்டா வழங்கும் பணிகள் தற்போது தொடங்கியுள்ளதாக மாநில பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை அமைச்சர் திரு சம்பத்குமார் தெரிவித்துள்ளார். கோவையில் தமிழ்நாடு வீட்டு வசதி வாரியத்தின் சார்பில் வீட்டுமனை பட்டாக்களை பயனாளிகளுக்கு வழங்கிய பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், முதல்கட்டமாக 500 பயனாளிகளுக்கு பட்டாக்கள் வழங்கப்படுவதாக தெரிவித்தார். மாநிலத்தில் 18,000 மேற்பட்ட மனுக்கள் பெறப்பட்டுள்ளதாகவும், அவர்களுக்கு படிப்படியாக பட்டா வழங்கப்படும் என்றும் திரு சம்பத்குமார் கூறினார். மதுரை மீனாட்சியம்மன் கோயில் குடமுழுக்குக்கு தேவையான அனைத்து முன்னேற்பாடுகளும் சிறப்பாக செய்யப்பட்டு வருவதாக மாநில அமைச்சர் திரு நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். கோயிலில் ஆய்வு மேற்கொண்ட பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், குடமுழுக்கு விழா அடுத்த மாதம் 17 தேதி வெகு விமரிசையாக நடைபெற உள்ளதாக தெரிவித்தார்.
1: ஏற்பாடுகள் எல்லாம் செய்யப்பட்டிருக்கு. குடிநீர்களும் தடையின்றி கிடைக்கிறதுக்காக அடிஷனலா அதுக்கு தேவையான அளவான குடிநீர் ரீஃபில் பண்ண முடியாத அளவுக்கு ஏன்னா பைப் வழியா லே பண்றதுக்கான ஏற்பாடும் செஞ்சுட்டு இருக்காங்க. இன்னும் ஒரு வாரத்துக்குள்ள கார்பரேஷன் எல்லா டிபார்ட்மெண்ட்டும் எல்லா அளவுலையும் தயாராகி முழுவதும் கும்பாபிஷேகத்துக்கான அனைத்து தயாரிப்பு ஒரு வாரத்துக்குள்ளே முடிஞ்சு செப்டம்பர் 11 இதுக்கான ட்ரையல் ஆரம்பிச்சு 17 என்ன மாதிரியான பாதுகாப்புகள் என்னென்ன மாதிரியான எல்லா இடத்துலயும் யுக்திகள் இருக்கோ அது வந்து செப்டம்பர் 11 நம்ம கடைபிடிக்க ஆரம்பிச்சிருவோம். எல்லா இடத்துல வழிமுறைகள் தனி வாக்கி டாக்கி வச்சு எல்லாரும் கண்காணி பண்ணிட்டு இருப்பாங்க. 5,000 பேர் அளவுக்கு காவல்துறை வந்து அவங்களுடைய கூடுதல் ஸ்ட்ரென்த் கொண்டு வர போறாங்க. விநாயகர் சதுர்த்தி இருக்கும், அதுக்கடுத்து தொடர்ந்து 3வது நாள்ல கும்பாபிஷேகம் இருக்கும். எல்லாத்துக்கும் சேர்த்தா பிளான் பண்ணிட்டு இருக்காங்க.
0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை. நாகை மாவட்டம் வேளாங்கண்ணி ஆரோக்கிய அன்னை பேராலய ஆண்டு திருவிழா கொடியேற்றத்துடன் இன்று தொடங்கியது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு பிரார்த்தனைகள் செய்து வருவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். வேளாங்கண்ணி பேராலயத்தில் பல்வேறு மொழிகளில் சிறப்பு பிரார்த்தனைகள் நடைபெற்றது. இதையடுத்து திருக்குடி பேராலயத்திலிருந்து பாரம்பரிய முறைப்படி எடுத்து வரப்பட்டு பின்னர் முக்கிய வீதிகள் வழியாக திருக்குடி பவனி நடைபெற்றது. இதனிடையே சென்னை பெசன்ட் நகரில் உள்ள புனித ஆரோக்கிய அன்னை மாதா கோயிலிலும் கொடியேற்றப்பட்டது. இதில் ஆயிரக்கணக்கானோர் பங்கேற்றனர். முந்தைய அஇஅதிமுக ஆட்சியில் தமிழகத்தில் 11 மருத்துவக் கல்லூரிகள் கொண்டுவரப்பட்டதாக அக்கட்சியின் பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். தருமபுரியில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், விவசாயிகளின் பயிர்க்கடன் 12,000 கோடி ரூபாய் தள்ளுபடி செய்யப்பட்டதையும் சுட்டிக்காட்டினார். வண்டல் மண் எடுக்கும் விவசாயிகளை தாவேக அரசு குறை கூறி வருவதாக திரு எடப்பாடி பழனிசாமி தெரிவித்தார். விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு களிமண் விநாயகர் சிலைகள் தயாரிக்கும் பணி தீவிரமடைந்துள்ளது. தேனி மாவட்டம் சின்னமனூர்

0: ஊரில் வண்ணமயமான விநாயகர் சிலைகள் தயாரிக்கப்படுவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
1: விநாயகர் சதுர்த்தியை கொண்டாடுவதற்காக சின்னமனூரில் சிற்பக்கலைஞர்களின் கைவண்ணத்தில் ஏராளமான சிலைகள் தயாரிக்கப்பட்டு வருகிறது. களிமண், இயற்கையான தேங்காயினார், மரத்துகள்கள், நெல் உமி என சுற்றுச்சூழலுக்கு உகந்த மூலப்பொருட்களை கொண்டு சிறிய சிலைகள் முதல் பெரிய சிலைகள் வரை பொதுமக்களின் தேவைக்கு ஏற்ப பல்வேறு அளவுகளில் சிலைகள் வடிவமைக்கப்பட்டு வருகின்றன. பிரதமர் நரேந்திர மோடி களிமண் சிலைகளை பயன்படுத்த வலியுறுத்தி இருப்பது மகிழ்ச்சி அளிப்பதாகவும், சுற்றுச்சூழலை பாதுகாக்கும் வகையில் களிமண் சிலைகளை பயன்படுத்துவதோடு பாரம்பரிய கலைஞர்களின் வாழ்வாதாரத்திற்கும் பொதுமக்கள் ஆதரவு அளிக்க வேண்டும் என்பதே அவர்களின் வேண்டுகோளாக உள்ளது. தேனியிலிருந்து ராஜ்குமார்.
0: சுற்றுச்சூழலை பாதுகாக்கும் வகையில் களிமண் சிலைகளை தயாரித்து வருவதாக தேனியைச் சேர்ந்த களிமண் சிலை தயாரிப்பாளர் எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார்.
2: என்னோட பேர் வந்து கண்ணன். மண்மனை செய்யற தொழிலாளிகள் நாங்க. வருடவாட வந்து விநாயகர் சதுர்த்திக்கு வந்து விநாயகர் சிலையை செஞ்சுட்டு இருக்கு. ஐயா, பிரதமர் மோடி அவர்களுக்கு வந்து மகமாக நன்றி தெரிவிக்கணும். ஏன் கேட்டீங்கன்னா, களிமண்ணால் செய்யப்பட்ட சிலைகளுக்கு கலைஞருக்கு வந்து ஊக்கம் கொடுங்க, அவங்ககிட்ட வாங்குன்னு சொல்லி ஐயா சொல்லியிருக்காரு. எங்க மண்பாண்ட கலைஞர் சார்பாகவும் சிலை செய்த கலைஞர் சார்பாகவும் நாங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நீரிலிருக்க தாவரங்களுக்கோ மீன்களுக்கோ எந்த ஒரு பாதிப்பும் கண்டிப்பா வராது. வந்து அதுல வந்து தேங்காய் நாறு, நெல் உம்மி, களிமண்ணில் வந்து நாங்கள் இதை செஞ்சுக்கிட்டு இருக்கோம். எங்களுக்கு வந்து ஆதரவு கொடுத்தீங்கன்னாக்க நாங்கள் வருடவாட செய்யற
0: தமிழகத்தின் ஓரிரு இடங்களில் அடுத்த 3 தினங்களுக்கு லேசான மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் வி ஆர் துரை தெரிவித்துள்ளார். எமது செய்தியாளரிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு தெரிவித்தார்.
3: தமிழக கல்லோர பகுதிகளில் கீழ்மட்ட வளிமண்டலத்தில் ஒரு பலவீனமான காற்றழுத்த தாழ்வு பகுதி நிலவுகிறது. இதன் காரணமாக அடுத்த 3 நாட்களுக்கு தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் பொதுவாக வறண்ட வானிலை நிலவக்கூடும். இருப்பினும் தமிழகத்தின் ஓரிரு இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடிமின்னலுடன் கூடிய லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. மேலும் செப்டம்பர் 1 முதல் 3 வரை வட கடலோர தமிழகம், மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகள், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஓரிரு இடங்களில் இடிமின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. வெப்பநிலையை பொறுத்தவரை அடுத்த 5 நாட்களுக்கு வட உள் தமிழகத்தில் அதிபட்ச வெப்பநிலை ஒரு சில இடங்களில் 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் இயல்பை விட அதிகம் ஆகும். ஏனைய தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் இயல்பை ஒட்டி இருக்கக்கூடும். சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரையில் அடுத்த 2 நாட்களுக்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். மாலை இரவு நேரங்களில் நகரின் ஒரு சில பகுதிகளில் இடிமின்னலுடன் கூடிய லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளது.
0: மாவட்ட செய்திகள். நேபாளத்திலிருந்து மீட்கப்பட்டு கடலூர் வந்தடைந்த 11 பேரை மாநில அமைச்சர் திரு ராஜ்குமார் வரவேற்றார். கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருக்கோவிலூர் நகராட்சியில் மேற்கொள்ளப்பட்டு வரும் பல்வேறு வளர்ச்சித் திட்டப் பணிகளை ஆட்சியர் திருமதி பத்மஜா நேரில் ஆய்வு மேற்கொண்டார். தூத்துக்குடியில் இன்று நடைபெற்ற தனியார் வேலைவாய்ப்பு முகாமில் 636 நபர்களுக்கு பணி நியமன ஆணைகளை மாநகராட்சி ஆணையர் பிரியங்கா வழங்கினார். நெல்லை பாளையங்கோட்டையில் செய்தி மக்கள் தொடர்புத்துறை சார்பில் 28வது அரசு பொருட்காட்சி தொடங்கியது. விளையாட்டுச் செய்திகள். பொன்டியானக் சர்வதேச சேலஞ்ச் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் தன்வி பற்றி இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். மகளிர் ஒற்றையர் பிரிவு அரையிறுதி ஆட்டத்தில் அவர் 21-8, 21-9 என்ற செட் கணக்கில் கனடாவின் ரேச்சல் சானை வென்றார். செர்பியாவில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் பிரார்த்தனா தாம்ப்ரே பல்கேரியாவின் கரட்டன் சேவா இணை இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பொருளாதாரத்தில் மட்டுமின்றி கலாச்சார பாரம்பரியத்திலும் முன்னணி நாடாக இந்தியா திகழ்வதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். வெங்காய விலையை கட்டுப்படுத்தும் நோக்கில் மகாராஷ்டிராவிலிருந்து சென்னைக்கு சிறப்பு சரக்கு ரயில் மூலம் வெங்காயம் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. தமிழகத்தைச் சேர்ந்த விளையாட்டு வீரர்கள் தங்களது திறமைகளை சிறப்பாக வெளிப்படுத்தி வெற்றி பெற வாழ்த்துவதாக முதலமைச்சர் திரு விஜய் கூறியுள்ளார். தமிழகத்தின் ஓரிரு இடங்களில் அடுத்த 3 தினங்களுக்கு லேசான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. பொன்டியானக் சர்வதேச சேலஞ்ச் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் தன்வி பற்றி இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
4: இனி விளம்பரம்.
5: காலம் மாறி பெய்கிற மழையோ புயலோ சூறாவளியோ கவலைய மறந்துடுங்க, பயிர் காப்பீடு செய்யுங்க, பாதுகாப்பு கவசம் கிடைச்சிடுமே. இயற்கை பேரிடரோ இல்ல வேறு ஏதோ பயிர் பாதிப்போ, அந்த கவலைய நீங்களும் தானே விட்டொழிங்க.
6: PM ஃபசல் பீமா யோஜனா சே கரீப் 2,00,000 கரோட் ரூபாய் கிளைம் கே ரூப் மே கிசானோ கோ மிலே.
7: என் பேர் லட்சுமி பிரபா, நாகப்பட்டினம் மாவட்டம் திருக்கோலத்தாலுக்கா பக்கத்துல இருக்க வடக்கம்பீர் கிராமத்தை வச்சுக்கிறோம். 5 ஏக்கருக்கு 27,000 வாங்கியிருக்கோம். 23

0: நல்லா அன்றைக்கு முகணும் ஒரு உதவியாகவே எங்களுக்கு சமயமாகவும் இருக்கு. எங்களுக்கு அவங்க ரொம்ப நன்றி. எங்களுக்கு எல்லாம் வெள்ள வெளியே அறுவடை பண்ண முடியாம
1: காரிஃப் பயிர் காப்பீட்டிற்கு விரைவில் பதிவு செய்யுங்கள்.
2: காப்பீட்டு நிறுவனம், விவசாய கடன் குழு, பொது சேவை மையங்களை தொடர்பு கொள்ளவும் அல்லது
1: பயிர் காப்பீடு தொடர்பான தகவல்களுக்கு ஹெல்ப் லைன் எண் 1447 அழைக்கவும்.
3: பயிர் காப்பீடு செய்யுங்க, பாதுகாப்பு கவசம் கிடைச்சிடுமே.
4: நேரம் இப்பொழுது 6:41:35. ஆகாஷ்வாணி மதியலை 780 கிலோஹெர்ட்ஸில் நேயர்கள் கேட்க இருப்பது மனதில் நின்றவை. பெரிய வீட்டு பணக்காரன் திரைப்படத்திற்காக KG யேசுதாஸ் சித்ரா பாடிய பாடல்.

0: நேயர்களே, இன்று 7:30 720 கிலோஹெர்ட்ஸ் முதன்மை அலைவரிசையில் இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி.
1: அடுத்து ஒலிக்க வரும் பாடல் புதுவசந்தம் திரைப்படத்திலிருந்து, எஸ்பி பாலசுப்ரமணியம் குரலில்.
2: One, two, three, four.

0: நேரம் இப்பொழுது 6:55.
1: நேயர்களே, இன்று 7:30 720 கிலோஹெர்ட்ஸ் முதன்மை அலைவரிசையில் இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி.
0: ஆகாஷ்வாணி
2: வேலைவாய்ப்பு செய்திகள்.
3: தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையத்தின் வேலைவாய்ப்பு அறிவிப்பு. TNPSC எனப்படும் தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் தமிழ்நாடு அரசின் பல்வேறு துறைகளில் காலியாக உள்ள 821 பணியிடங்களை நிரப்ப உள்ளது. இதில் அசிஸ்டன்ட் அக்கவுண்டன்ட், சீனியர் இன்ஸ்பெக்டர், ஜெயிலர், ப்ரொபேஷன் ஆஃபீஸர், எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர், LDC போன்ற பல்வேறு பணிகள் இடம்பெற்றுள்ளன. காலி பணியிடங்கள் பற்றிய விவரங்களை தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையத்தின் இணையதளத்தில் தெரிந்து கொள்ளலாம். கல்வி தகுதி: அங்கீகரிக்கப்பட்ட பல்கலைக்கழகத்திலிருந்து பெறப்பட்ட ஏதேனும் ஒரு பட்டப்படிப்பு படித்தவர்கள் விண்ணப்பிக்கலாம். வயது வரம்பு: 18 முதல் 32 வயது வரை உள்ளவர்கள் விண்ணப்பிக்கலாம். அரசு விதிமுறைகளின்படி SC/ST பிரிவினர், MBC, BC உள்ளிட்ட பிரிவினருக்கு வயது வரம்பில் தளர்வுகள் வழங்கப்படும். இது பற்றிய மேலும் விரிவான விவரங்களை இணையதளத்தில் தெரிந்து கொள்ளலாம். விண்ணப்ப கட்டணம்: 1-time ரெஜிஸ்ட்ரேஷன் செய்வதற்கு 150 ரூபாயும், தேர்வு கட்டணமாக 100 ரூபாயும் செலுத்தி விண்ணப்பிக்க வேண்டும். SC/ST பிரிவினருக்கு விண்ணப்பிக்க கட்டணம் ஏதுமில்லை. தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையத்திற்கு விண்ணப்பிக்க விரும்பும் தகுதியுள்ள நபர்கள் முதலில் TNPSC அதிகாரப்பூர்வ இணையதளமான www.tnpsc.gov.in www.tnpsc.exams.in இணையதளத்திற்கு செல்ல வேண்டும். ஏற்கனவே 1-time ரெஜிஸ்ட்ரேஷன் OTR இல்லையெனில் புதிய பதிவை மேற்கொள்ளலாம். OTR பதிவை செய்யும் போது தேவையான தனிப்பட்ட விவரங்களை சரியாக உள்ளிட வேண்டும். TNPSC சர்வீசஸ் ரெக்ரூட்மெண்ட் 2026 அறிவிப்பை தேர்வு செய்ய வேண்டும். உங்களுக்கு தகுதியான பதவியை தேர்வு செய்து ஆன்லைன் விண்ணப்ப படிவத்தை திறக்கவும். பெயர், பிறந்த தேதி, முகவரி, கல்வி தகுதி உள்ளிட்ட விவரங்களை சரியாக பூர்த்தி செய்ய வேண்டும். தேவையான புகைப்படம் மற்றும் கையொப்பத்தை பதிவேற்ற வேண்டும். தேர்வு மையங்களை உரிய முறையில் சரியாக தேர்வு செய்ய வேண்டும். விண்ணப்ப கட்டணத்தை இணையதளம் மூலம் செலுத்த வேண்டும்.

0: விண்ணப்பத்தில் உள்ள அனைத்து விவரங்களையும் மீண்டும் ஒருமுறை சரிபார்க்க வேண்டும். கடைசியாக சப்மிட் செய்து அப்ளிகேஷன் எண் ஐடியை பாதுகாப்பாக வைத்துக் கொள்ள வேண்டும். மேலும் விரிவான விவரங்களுக்கு அணுக வேண்டிய இணையதள முகவரி www.tnpsc.gov.in. விண்ணப்பிக்க கடைசி நாள் வரும் செப்டம்பர் மாதம் 9ஆம் தேதி. இந்திய ரயில்வே துறையின் வேலைவாய்ப்பு அறிவிப்பு. RRB எனப்படும் ரயில்வே ஆட்சேர்ப்பு வாரியமானது இந்திய ரயில்வே துறையில் காலியாக உள்ள ஜூனியர் என்ஜினியர் பணியிடங்களுக்கான ஆட்களை தேர்வு செய்ய உள்ளது. மொத்த பணியிடங்களின் எண்ணிக்கை 3993. ஜூனியர் என்ஜினியர் எலக்ட்ரிக்கல், ஜெனரல் சர்வீஸ், ஒர்க் ஷாப், சிவில், கேரேஜ், மெக்கானிக்கல், வெல்டர், சிக்னல் டெலிகம்யூனிகேஷன் பணியிடங்கள் நிரப்பப்பட உள்ளன. விரிவான விவரங்களை RRBயின் இணையதளத்தில் தெரிந்து கொள்ளலாம். வயது வரம்பு 18 முதல் 33 வயது வரை உள்ளவர்கள் விண்ணப்பிக்கலாம். அரசு விதிமுறைகளின்படி SC/ST பிரிவினருக்கு 5 ஆண்டுகள், OBC பிரிவினருக்கு 3 ஆண்டுகள் மற்றும் முன்னாள் படை வீரர்களுக்கு அரசு விதிமுறைகளின்படி சலுகைகள் வழங்கப்படும். விண்ணப்பிக்க கட்டணம் SC/ST பிரிவினர் பெண்கள் ஆகியோருக்கு 250 ரூபாயும், மற்ற விண்ணப்பதாரர்கள் 500 ரூபாய் விண்ணப்ப கட்டணமாக செலுத்தி விண்ணப்பிக்கலாம். விண்ணப்பிக்க கடைசி நாள் வரும் செப்டம்பர் மாதம் 13ஆம் தேதி ஆகும். தகுதியும் விருப்பமும் உள்ள விண்ணப்பதாரர்கள் RRBயின் அதிகாரப்பூர்வ இணையதளத்திற்கு செல்ல வேண்டும். இணையதள முகவரி https://www.rrbapply.gov.in. அறிவிப்பு தொடர்பான முழுமையான விவரங்களை படித்து பார்க்கவும். புதிய விண்ணப்பதாரர்கள் தேவையான பதிவு செயல்முறையை முடிக்க வேண்டும். லாகின் செய்து உங்களின் தனிப்பட்ட விவரங்கள், கல்வி தகுதி மற்றும் பிற தேவையான தகவல்களை சரியாக பதிவேற்றம் செய்ய வேண்டும். தேவையான புகைப்படம், கையொப்பம் மற்றும் ஆவணங்களையும் சரியான முறையில் பதிவேற்றம் செய்ய வேண்டும். விண்ணப்ப கட்டணத்தை இணையதளம் மூலமாக மட்டுமே செலுத்தவும். அனைத்து தகவல்களையும் மீண்டும் ஒருமுறை சரிபார்த்து சப்மிட் அப்ளிகேஷன் என்பதை கிளிக் செய்ய வேண்டும். மேலும் விரிவான விவரங்களுக்கு இந்திய ரயில்வே துறையின் அதிகாரப்பூர்வ இணையதளமான www.rrbapply.gov.in என்ற இணையதளத்தை பார்க்கலாம். விண்ணப்பிக்க கடைசி நாள் செப்டம்பர் மாதம் 13ஆம் தேதி.
1: வேலைவாய்ப்பு செய்திகள்

நேரம் 7 மணி. ஆகாஷவாணி திரைகானம் கேட்கலாம். திரைகானத்தில் ரோஜா திரைப்படத்திற்காக உன்னிமேனன் சுஜாதா பாடியிருக்கும் பாடல்.

0: திரைகானம் கேட்டோம். நேரம் 7:10. ஆகாஷவாணி திண்டுக்கல் மாவட்ட செய்திகள் கேட்கலாம். வழங்குபவர் எஸ் ராஜசேகரன்.
1: திண்டுக்கல் மாவட்டத்தில் அரசு மற்றும் அரசு அங்கீகாரம் பெற்ற பள்ளிகள் மற்றும் கல்லூரிகளில் பயிலும் மாற்றுத்திறனாளி மாணவ மாணவியர் 2026-27 நிதியாண்டிற்கான கல்வி உதவித்தொகை மற்றும் வாசிப்பாளர் உதவித்தொகை பெற விண்ணப்பிக்கலாம் என மாவட்ட ஆட்சித்தலைவர் துர்காமூர்த்தி தெரிவித்துள்ளார். 1 முதல் 8 வரை பயிலும் மாணவர்கள் தேசிய அடையாள அட்டை, குடும்ப அட்டை, வங்கி கணக்கு புத்தகம், UDID அட்டை மற்றும் பள்ளி சான்றுகளுடன் விண்ணப்பிக்க வேண்டும். 9 முதல் கல்லூரி வரை பயிலும் மாணவர்கள் 40% குறையாத மதிப்பெண் சான்று மற்றும் பள்ளி தலைமையாசிரியர் அல்லது கல்லூரி முதல்வரின் பரிந்துரையுடன் விண்ணப்பிக்க வேண்டும். பார்வையற்ற மாணவர்களுக்கு வாசிப்பாளர் உதவித்தொகையும் வழங்கப்படும் என்றும், தகுதியுடைய மாணவர்கள் திண்டுக்கல் மாவட்ட ஆட்சியர் வளாகத்தில் இயங்கும் மாவட்ட மாற்றுத்திறனாளிகள் நல அலுவலகத்தில் நேரிலோ அல்லது தபால் மூலமாகவோ விண்ணப்பங்களை அனுப்பலாம். திண்டுக்கல் மாவட்டம் ரெட்டியாசத்திரம் ஊராட்சி ஒன்றிய பகுதிகளில் சுமார் 544 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் நடைபெற்று வரும் பல்வேறு வளர்ச்சி திட்ட பணிகளை மாவட்ட ஆட்சியர் துர்காமூர்த்தி நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். மேலும் பள்ளி இடைநின்ற மாணவரின் வீடுகளுக்கு சென்று அவர்களை மீண்டும் பள்ளியில் சேர்க்க பெற்றோர்களுக்கு அறிவுறுத்தினார். பிற்படுத்தப்பட்டோர், மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சீர்மறைமினர் வகுப்பைச் சேர்ந்த தனிநபர்கள், சுயஉதவிக் குழுக்கள் மற்றும் மாணவர்களின் பொருளாதார மேம்பாட்டிற்காக டாப் செட்கோ நிறுவனம் மூலம் பல்வேறு கடனுதவிகள் வழங்கப்பட உள்ளன. இத்திட்டத்தின் கீழ் சிறு தொழில் மற்றும் வியாபாரம் செய்ய தனிநபர்களுக்கு அதிகபட்சமாக 25 லட்சம் ரூபாயும், சுயஉதவிக் குழுக்களுக்கு 25 லட்சம் ரூபாயும், கறவை மாடுகள் வாங்க 120,000 ரூபாயும் 7% முதல் 8% வட்டி விகிதத்தில் கடனாக வழங்கப்படும். மேலும் தகுதியுடைய மாணவ மாணவியர்கள் வெளிநாட்டு பல்கலைக்கழகங்களில் உயர்கல்வி பயில 25 லட்சம் ரூபாய் வரை கல்விக் கடனும் வழங்கப்படுகிறது. குடும்ப ஆண்டு வருமானம் 5 லட்சம் ரூபாய்க்கு மிகாமல் உள்ள தகுதியுடைய பயனாளிகள் உரிய ஜாதி, வருமானம், இருப்பிடச் சான்று மற்றும் குடும்ப அட்டை, அடையாள அட்டை நகலுடன் மாவட்ட பிற்படுத்தப்பட்டோர் நல அலுவலகம் அல்லது கூட்டுறவு வங்கியில் விண்ணப்பிக்கலாம் என மாவட்ட ஆட்சித்தலைவர் துர்காமூர்த்தி தெரிவித்துள்ளார்.
2: கன்னிவாடி பேரூராட்சியில் நடைபெற்ற மக்கள் தொடர்பு முகாமில் இலவச வீட்டுமனை பட்டாக்கள், உழவர் பாதுகாப்பு திட்ட கல்வி உதவித்தொகை, புதிய குடும்ப அட்டைகள் மற்றும் வேளாண் தோட்டக்கலைத்துறை சார்ந்த மானிய உதவிகள் என 45 பயனாளிகளுக்கு சுமார் 14 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டிலான அரசியல் நலத்திட்ட உதவிகளை மாவட்ட ஆட்சித்தலைவர் துர்காமூர்த்தி வழங்கினார்.

0: திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் காலநிலைக்கு ஏற்றவாறு பல வண்ண மலர்கள் பூத்து குலுங்கி வரும் நிலையில் 6 ஆண்டுகளுக்கு ஒருமுறை பூக்கும் அரிய வகை நீலக்குறிஞ்சி மலர்கள் தற்பொழுது பூக்கத் தொடங்கியுள்ளன. கொடைக்கானல் பிரைன் பூங்காவில் கடந்த 2019 நடவு செய்யப்பட்ட இந்த நீலக்குறிஞ்சி செடியில் தற்பொழுது மலர்கள் பூத்து குலுங்கி கண்கொள்ளா காட்சியாக காட்சியளிக்கின்றன. இந்த மலர்கள் ஆகஸ்ட் மாதம் முதல் நவம்பர் மாதம் வரை பூத்திருக்கும். பூங்காவிற்கு வருகை தரும் சுற்றுலா பயணிகள் இந்த நீலக்குறிஞ்சி மலர்களை மிகவும் ஆர்வத்துடன் கண்டு ரசிப்பதுடன் புகைப்படங்கள் எடுத்தும் மகிழ்ச்சியடைந்து வருகின்றன. எல்லைப்புற கிராமங்களின் சமூக பொருளாதார சூழலை மேம்படுத்த பிரதமர் நரேந்திர மோடி அவர்களின் தொலைநோக்கு பார்வையில் வைப்ரண்ட் கிராமங்கள் திட்டம் தொடங்கப்பட்டு செயல்படுத்தப்பட்டு வருகிறது. இத்திட்டத்தின் கீழ் லடாக், இமாச்சல் பிரதேசம் மற்றும் உத்தரகாண்ட் மாநிலங்களின் 74 கிராமங்கள் தேர்வு செய்யப்பட்டன. இணையவழி போட்டிகள் மூலம் தேர்வான 400க்கும் மேற்பட்ட இளைஞர்கள் இந்த எல்லை கிராமங்களில் நேரடியாக தங்கி தூய்மை பணி உள்ளிட்ட சமூக பணிகளில் ஈடுபட்டனர். திண்டுக்கல் மாவட்டத்திலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட காந்தி கிராம கிராமிய நிகர்நிலை பல்கலைக்கழக மாணவி காவியா இது குறித்து தெரிவிக்கையில்,
1: நான் வந்து தமிழ்நாடை ரெப்ரசென்ட் பண்ணி ஒரு 15 பார்ட்டிசிபென்ட் வந்து செலக்ட் ஆயிருந்தோம் பிக்சிட் வைப்ரன்ட் வில்லேஜ் ப்ரோக்ராம்க்காக. நாங்கள் வந்து 15 மெம்பர்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் பேஸ் கேம்புக்கு போயிருந்தோம். பேஸ் கேம்ப் வந்து ரெக்காங் பியோவில் வந்து இருந்துச்சு. அங்கே வந்து எங்களுக்கு ஒரு 3 டேஸ் வந்து அந்த கிளைமேட்டை அடாப்ட் பண்ணுறதுக்கான ஆக்டிவிட்டீஸ் வந்து பண்ணாங்க. அதுக்கப்புறம் வந்து அவங்களோட கல்ச்சர்ஸ் பற்றி நிறையா கற்றுக்கிட்டோம். அதுக்கப்புறம் ITPP கேம்ப்ஸ் வந்து நிறைய அட்டன் பண்ணோம். அவங்க வந்து ஃபர்ஸ்ட் எய்ட் ட்ரைனிங் இதை பற்றி நிறைய எங்களுக்கு வந்து கற்றுக் கொடுத்தாங்க. அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. பார்டர்ஸ் எப்படி வந்து கண்காணிக்கிறாங்க, என்ன மாதிரி பெட்டாலியன்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பெட்டாலியன் கேம்ப்ஸ் வந்து விசிட் பண்ணோம். அது வந்து ரொம்ப மெமரபுளாக இருந்துச்சு. மத்திய அரசு இந்த மாதிரி ஸ்கீம்ஸ் கொண்டு வர்றதன் மூலமாக இப்போ மாணவர்களுக்கு வந்து இப்போ சவுத்தில் இருக்க பீப்புள்ஸ்க்கு வந்து பார்டர் வில்லேஜை பற்றி நமக்கு அவ்வளோ தெரியாது. இப்போ நம்ம போய் அங்கே விசிட் பண்ணும்போது நம்ம நிறைய கற்றுக்கலாம். ஓ, இவங்களோட கல்ச்சர் இப்படி இருக்குது, ஸோ பார்டர்ஸ் வந்து இப்படி வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறாங்க, இந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸ் ITPP கேம்ப்ஸ்னால் இப்படி இருக்கும், அந்த மாதிரி நம்ம நிறைய வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். நம்மளோட கல்ச்சர் அவங்களோட கல்ச்சர் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம், நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ்க்கு இருக்கும். நம்மளோட கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ், அது மட்டும் இல்லாமல் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பீப்புள்ஸ் வந்து நம்ம மீட் பண்ணுவோம். இந்த மாதிரி ப்ரோக்ராம்ஸை வந்து ஆர்கனைஸ் பண்ற மை பாரத்க்கும் மினிஸ்ட்ரி ஆஃப் யூத் அஃபேர்ஸ் அண்ட் ஸ்போர்ட்ஸ்க்கும் ரொம்ப நன்றி.
2: திண்டுக்கல் மாவட்ட செய்திகள் கேட்டீர்கள். வழங்கியவர் எஸ் ராஜசேகரன். இனி தொடர்வது தமிழில் செய்திகள்.
3: ஆகாஷவாணி செய்திகள் வாசிப்பவர் சித்ரா பாலசுப்ரமணியன். தலைப்புச் செய்திகள். வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட நேபாளத்திற்கு உதவி அளித்த இந்தியாவுக்கு நேபாள அதிபர் நன்றி தெரிவித்துள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி மக்களிடையே மனம் திறந்து பேசும் மன் கி பாத் நிகழ்ச்சி அகில இந்திய வானொலியில் நாளை காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. நுண்ணீர் பாசனம் மூலம் 115 லட்சம் ஹெக்டேர் நிலங்கள் பாசன வசதி பெற்றுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. முதலீட்டுக்கு உகந்த நாடாக இந்தியா உருவெடுத்துள்ளதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். போன்டியானாக் சர்வதேச சேலஞ்ச் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் இம்பால் சோனா இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். இனி விரிவான செய்திகள். வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட நேபாளத்திற்கு உதவி அளித்ததற்கு குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்முவுக்கு நன்றி தெரிவிப்பதாக நேபாள அதிபர் திரு ராமச்சந்திர பவுடல் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக நேபாள அதிபர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், நேபாளத்தில் உயிரிழந்த இந்தியர்களின் குடும்பத்தினருக்கு ஆழ்ந்த இரங்கல் தெரிவிப்பதாக கூறியுள்ளார். நேபாளத்திற்கு உதவி அளித்த பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு நன்றி தெரிவிப்பதாக நேபாள நிதி அமைச்சர் திரு ஸ்வர்ணிம் வாகெல் தெரிவித்துள்ளார். அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட நேபாளத்திற்கு இந்தியா இதுவரை 57.6 டன் நிவாரணப் பொருட்களை அனுப்பி வைத்துள்ளதாக கூறியுள்ளார். மேலும் நேபாளத்தின் வேண்டுகோளை ஏற்று சிறப்பு மருத்துவம் மற்றும் நிபுணர் குழுவை இந்தியா அங்கு அனுப்பி வைத்துள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். இதனிடையே அடையாளம் தெரியாத 229 சடலங்களின் இறுதிச் சடங்கை மேற்கொள்ள நேபாள அரசு நடவடிக்கை மேற்கொண்டுள்ளது. தெற்கு சித்வான் மாவட்டம் கோஷி ஆற்றிலிருந்து மீட்கப்பட்ட இந்த சடலங்களை கண்டறிய முடியாததால் புதைப்பதற்கான நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இந்த சடலங்கள் அழுகுவதால் நோய் பரவும் அபாயம் இருப்பதை அடுத்து இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இதுவரை 626 பேரின் சடலங்கள் மீட்கப்பட்டுள்ளன. மருத்துவமனைகளில் இந்த சடலங்களை வைக்க போதிய இடம் இல்லாததால் உடனடியாக புதைக்க முடிவு செய்யப்பட்டுள்ளது. இந்த சடலங்களின் DNA மாதிரிகளை சேமித்து வைக்கவும் உத்தரவிடப்பட்டுள்ளது. நேபாளத்தில் சிக்கிய 88 இந்தியர்கள் பாதுகாப்பாக மீட்கப்பட்டுள்ளதாக வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக வெளியுறவுத்துறை செயலர் செய்தித் தொடர்பாளர் திரு ரந்தீர் ஜெய்ஷ்வால்

0: 287 இந்தியர்கள் நேபாளத்தில் காணாமல் போனதாக கூறியுள்ளார். மேலும் இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த 128 பேரும் நேபாளத்தில் காணாமல் போயுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். ரசுவா நீர்மின் நிலையத்திலிருந்து 4 இந்தியர்கள் பாதுகாப்பாக மீட்கப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். சீனாவிலிருந்து 120 இந்தியர்கள் பத்திரமாக நேபாளம் சென்றடைந்துள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். இந்தியாவிலிருந்து 6 தடயவியல் நிபுணர்கள் குழு சடலங்களின் டிஎன்ஏ சோதனை செய்வதற்காக நேபாளம் சென்றுள்ளதாக திரு ரந்தீர் ஜெய்ஷ்வால் குறிப்பிட்டுள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி மக்களிடையே மனம் திறந்து பேசும் மன் கி பாத் நிகழ்ச்சி அகில இந்திய வானொலியில் நாளை காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. நாட்டில் உள்ள அனைத்து வானொலி நிலையங்களும் இதனை அஞ்சல் செய்யும். பிரதமரின் உரை முடிந்தவுடன் அதன் தமிழாக்கத்தை சென்னை அகில இந்திய வானொலி ஒலிபரப்புகிறது. இது இரவு 8 மணிக்கு மறு ஒலிபரப்பும் செய்யப்படுகிறது. தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் உள்ள அனைத்து வானொலி நிலையங்களும் இதனை அஞ்சல் செய்யும். நுண்ணீர் பாசனம் மூலம் 115 லட்சம் ஹெக்டேர் நிலங்கள் பாசன வசதி பெற்றுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. கடந்த 2006 ஜனவரி மாதம் தொடங்கப்பட்ட பிரதமரின் நுண்ணீர் பாசன திட்டம் மூலம் தண்ணீர் முழு அளவில் பாசனத்திற்காக பயன்படுத்தப்படும். இத்திட்டத்தின் கீழ் 5 ஹெக்டேர் வரை நிலம் வைத்திருக்கும் விவசாயிகளுக்கு 55% மானியத்தில் நுண்ணீர் பாசன வசதி அமைக்கப்படுகிறது. கடந்த 3 ஆண்டுகளில் இத்திட்டத்தின் கீழ் 8,123 கோடி ரூபாய் நுண்ணீர் பாசன வசதி அமைப்பதற்காக மத்திய அரசு வழங்கியிருக்கிறது. நீர் மேலாண்மை மூலம் வேளாண் உற்பத்தியை அதிகரித்து விவசாயிகளின் வருவாயை அதிகரிக்க இத்திட்டம் வழிவகை செய்யும். குடியரசு துணைத்தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் 2 நாள் பயணமாக நாளை கேரளம் செல்கிறார். ஆலப்புழாவில் தனியார் செய்தி நிறுவனத்தின் 115வது ஆண்டு விழாவில் அவர் உரையாற்றவிருக்கிறார். பின்னர் பந்தனம்திட்டா மாவட்டத்தில் உலக பிரசித்தி பெற்ற அறமுல்லா படகு போட்டியை அவர் தொடங்கி வைக்கிறார். பம்பையாற்றில் நடைபெறும் இத்திருவிழாவில் 51 படகுகள் போட்டியிட உள்ளன. பின்னர் தலைநகர் திருவனந்தபுரத்தில் நடைபெறும் அரசு சார்பிலான ஓணம் சுற்றுலா வார விழாவையும் அவர் தொடங்கி வைக்கிறார். நாளை மறுநாள் லட்சத்தீவு செல்லும் அவர் அங்கு அகத்தியில் நடைபெறும் மீன்வளத்துறை நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக பங்கேற்கிறார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: முதலீட்டுக்கு உகந்த நாடாக இந்தியா உருவெடுத்துள்ளதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். அமெரிக்காவின் சிகாகோவில் முதலீட்டாளர்கள் கூட்டத்தில் உரையாற்றிய அவர், பொருளாதார சீர்திருத்த நடவடிக்கைகள், முதலீட்டுக்கான வாய்ப்புகளை உருவாக்குவது உள்ளிட்ட பல்வேறு நடவடிக்கைகளை அரசு எடுத்து வருவதாக தெரிவித்தார். நிலையான பொருளாதார வளர்ச்சி, திறன் மேம்பாடு, உலகத்தரமான கட்டமைப்பு வசதி, தொழில்நுட்ப முன்னேற்றம் உள்ளிட்டவை மூலம் உலகளாவிய முதலீட்டாளர்கள் இந்தியாவில் முதலீடு செய்ய ஆர்வம் காட்டி வருவதாக தெரிவித்தார். நாட்டின் டிஜிட்டல் பொது கட்டமைப்பு மேம்பட்டு வருவதாக கூறிய அவர், மக்கள் அதிக அளவில் டிஜிட்டல் பண பரிவர்த்தனை முறையை பயன்படுத்தி வருவதாகவும் தெரிவித்தார். சுயசார்பு இந்தியா போன்ற திட்டங்கள் மூலம் ட்ரோன் உற்பத்தி உள்நாட்டிலேயே வடிவமைக்கப்பட்டு வருவதாகவும் அவர் கூறினார். உலகளாவிய நிறுவனங்கள் இந்தியாவுடன் ஒருங்கிணைந்து செயல்பட வரவேற்பதாகவும் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்தார். அன்னையின் பெயரில் மரக்கன்று நடும் இயக்கத்தின் கீழ் நீலகிரி மாவட்டம் வெலிங்டன் கண்டோன்மெண்ட் வாரியம் சார்பில் மரக்கன்றுகள் நடும் பணி தொடங்கியது. இதன் மூலம் சின்னவண்டி சோலை பகுதியில் முதல்கட்டமாக 1000 மரக்கன்றுகளை நடும் பணி தொடங்கியதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: நாட்டில் தற்பொழுது காலநிலை மாற்றத்தால் மழையின்மை, பெருவெள்ளம், அதிக வெப்பம் போன்ற பாதிப்புகள் ஏற்பட்டு வருகிறது. மேலும் பல இடங்களில் நிலத்தடி நீர் குறைந்து குடிநீர் பற்றாக்குறை, விவசாய நிலங்களுக்கு தண்ணீர் இல்லாமை போன்ற நிலைமை ஏற்பட்டுள்ளது. இதற்கு மரங்கள் வெட்டப்பட்டதே காரணம் என கருதப்படுகிறது. இதனை கருத்தில் கொண்டு பாரத பிரதமர் நரேந்திர மோடி பெற்ற தாயின் பெயரில் ஒரு மரம் என்ற திட்டத்தின் கீழ் நாடு முழுவதும் மரக்கன்றுகளை நடவு செய்யும்படி அறிவுறுத்தியுள்ளார். இந்நிலையில் நீலகிரி மாவட்டம் குன்னூர் வெலிங்டன் கண்டோன்மெண்ட் வாரியம் சார்பில் சின்னவண்டி சோலை பகுதியில் முதற்கட்டமாக

0: 1000 மரக்கன்றுகளை நடவு செய்யும் பணி துவங்கியது. வெலிங்டன் கண்டோன்மெண்ட் வாரிய முதன்மை செயல் அலுவலர் துக்கினிக் இந்தியா இதனை துவக்கி வைத்தார். ராணுவ வீரர்கள், பள்ளி ஆசிரியர்கள், பள்ளி குழந்தைகள், ஊர் பொதுமக்கள், பல்வேறு அரசு துறை அலுவலக ஊழியர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டு பல்வேறு வகையான மரக்கன்றுகளை நடவு செய்தனர். உதகையிலிருந்து சரவணன்.
1: பஞ்சாபில் நேற்று முன்தினம் போராட்டத்தில் ஈடுபட்ட ஊழியர்கள் மீது நடவடிக்கை எடுக்க அம்மாநில அரசு உத்தரவிட்டுள்ளது. அகவிலைப்படி உயர்வு உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி லட்சக்கணக்கான ஊழியர்கள் விடுப்பு எடுத்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். இலங்கைக்கு 21 மில்லியன் இலங்கை ரூபாய் மதிப்பிலான பல்வேறு திட்டங்களுக்கு இரு நாடுகளுக்கு இடையேயான கூட்டமைப்பு ஒப்புதல் அளித்துள்ளது. புதுதில்லியில் நடைபெற்ற கூட்டத்தில் கல்வி, கலாச்சாரம், வேளாண், அறிவியல், தொழில்நுட்பம் உள்ளிட்ட 13 திட்டங்களை செயல்படுத்த அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. இக்கூட்டத்தில் இந்தியாவுக்கான இலங்கை தூதர் மகிஷினி, இலங்கைக்கான இந்திய தூதர் சந்தோஷ் ஜா, வாரிய உறுப்பினர்கள் திரு பிரசாத், திரு மோகன்குமார், திரு அசோக் மாலிட் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். ஹார்முஸ் நீரிணை தங்களது முழு கட்டுப்பாட்டில் இருப்பதாக ஈரான் ராணுவம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக அமெரிக்கா வெளியிட்டுள்ள அறிக்கையை மறுத்துள்ள ஈரான், அப்பகுதி வழியாக செல்லும் அனைத்து கப்பல்களும் ஈரானின் கட்டுப்பாட்டில் உள்ளதாக தெரிவித்துள்ளது. விளையாட்டுச் செய்திகள். போன்டியானாக் சர்வதேச சேலஞ்ச் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் கின்பால் சோனா இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். ஆடவர் ஒற்றையர் பிரிவு அரையிறுதி ஆட்டத்தில் அவர் 21-19, 21-10 என்ற செட் கணக்கில் இந்தோனேஷியாவின் சிகோ ஆராவை வென்றார். இப்போட்டியின் மகளிர் ஒற்றையர் பிரிவில் தன்வி பத்ரியும் இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். செர்பியாவில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் பிரார்த்தனா தாம்ரே பல்கேரியாவின் கராந்தான் சேவா இணை இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. மகளிர் இரட்டையர் பிரிவு அரையிறுதி ஆட்டத்தில் இந்த இணை 6-2, 6-1 என்ற செட் கணக்கில் அமெரிக்காவின் மேரி லூயிஸ் பிராண்டி வால்கர் இணையை வென்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட நேபாளத்திற்கு உதவியளித்த இந்தியாவுக்கு நேபாள அதிபர் நன்றி தெரிவித்துள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி மக்களிடையே மனம் திறந்து பேசும் மன் கி பாத் நிகழ்ச்சி அகில இந்திய வானொலியில் நாளை காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. நுண்ணீர் பாசனம் மூலம் 115 லட்சம் ஹெக்டேர் நிலங்கள் பாசன வசதி பெற்றுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. முதலீட்டுக்கு உகந்த நாடாக இந்தியா உருவெடுத்துள்ளதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். பாண்டியானாக் சர்வதேச சேலஞ்ச் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் கின்பால் சோனா இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
2: நேரம் 7:25. ஆகாஷவாணி
3: நேர்களே, இன்று இரவு 7:30 720 கிலோஹெர்ட்ஸ் முதன்மை அலைவரிசையில் இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி.
2: பண்ணை செய்தி கேட்கலாம். எதிர்பார்க்கப்படும் மழையை பயன்படுத்தி நெல் நடவு பயணியை மேற்கொள்ளலாம். மேலும் நாற்றங்கால் வயலில் முறையான வடிகால் வசதி ஏற்படுத்த வேண்டும். தற்போது நிலவி வரும் வானிலையின் காரணமாக நெற்பயிரில் இலை சுருட்டு புழு மற்றும் தண்டு துளைப்பான் தாக்கம் காணப்படுவதால் அவற்றை கட்டுப்படுத்த கார்போசல்ஃபென் 400 மில்லிலிட்டர் அல்லது கார்ட் ஆஃப் ஹைட்ரோக்ளோரைட் 600 கிராம் ஒரு ஏக்கருக்கு என்ற அளவில் காலை அல்லது மாலை நேரத்தில் தெளிக்க வேண்டும். வரும் நாட்களில் வேகமாக காற்று எதிர்பார்க்கப்படுவதால் 5 மாத கரும்பிற்கு தோகை உரித்து விட்டம் கட்ட வேண்டும். கரும்பில் குருத்து மாவு பூச்சி மற்றும் போக்கபோயிங் நோய் தாக்குதல் கரும்பு பயிரில் அதிகளவில் காணப்படுகிறது. இதன் அறிகுறிகள்: பயிர் வளர்ச்சி குன்றி, குருத்து காய்ந்து, இலைகள் மஞ்சள் நிறமாகவும் மற்றும் கரும்புகள் வலு குன்றியும் காணப்படும். இதனை கட்டுப்படுத்த ஒருங்கிணைந்த கட்டுப்பாட்டு முறைகளை பின்பற்ற வேண்டும். கரணைகளை கார்பன்டசீம் 1 லிட்டர் தண்ணீருக்கு 2 கிராம் என்ற அளவில் கலந்த கலவையில் 30 நிமிடங்கள் நனைத்த பின் இமிடா குளோபிரிட் லிட்டருக்கு 1.5 மில்லி லிட்டர் என்ற அளவில் கலந்த கலவையில் 5 நிமிடம் வரை நனைக்க வேண்டும். வயல்களின் ஓரங்களில் எறும்பின் நடமாட்டத்தை கண்காணிக்க வேண்டும். வருமுன் காக்கும் முறையாக வயல் ஓரங்களில் 3 வரிசை வரை இமிடா குளோபிரிட் 3 மில்லி லிட்டர் 10 லிட்டர் நீர் அல்லது குளோரன்டாலிப்ரோல் 4 மில்லி லிட்டர் 10 லிட்டர் நீர் என்ற அளவில் தெளிக்க வேண்டும். குருத்து மாவு பூச்சி தாக்குதல் 10% பொருளாதார சேத நிலையை தாண்டும் பொழுது 20 நாட்களுக்கு ஒரு முறை குறிப்பிட்ட பூச்சிக்கொல்லிகளை சுழற்சி முறையில் ஒட்டும் திரவம் 1 மில்லி என்ற அளவில் சேர்த்து தெளிக்க வேண்டும். பொக்கோபோயிங் நோய்க்கு கார்பன்டசீம் 2 கிராம் அல்லது

ஃப்ளூகோனசோல் 2 மில்லி 1 லிட்டர் நீர் என்ற அளவில், ஒட்டும் திரவம் 1 மில்லி லிட்டர் சேர்த்து 20 நாளைக்கு 1 முறை வீதம் 3 முறை தெளிக்க வேண்டும். பூச்சிக்கொல்லி மருந்து தெளிப்பதற்கு முன் சோகைகளை நீக்கி இருக்க வேண்டும். 2 முறைக்கு மேல் மருத்தாம்பு விடுவதை முடிந்த அளவு தவிர்க்க வேண்டும். தொடர் மழை காரணமாக நிலக்கடலையில் தண்டழுகல் நோய் ஏற்படலாம். எனவே வயலில் முறையாக வடிகால் வசதி ஏற்படுத்த வேண்டும். நிலக்கடலை பயிரை முன்பருவத்தில் இலைப்புள்ளி நோய் தாக்க வாய்ப்புள்ளதால் விவசாயிகள் நோயினை மேலாண்மை செய்ய 1 ஏக்கருக்கு குளோரோதனோல் 400 கிராம் என்ற அளவில் தெளிக்கலாம். வரும் நாட்களில் காற்றின் வேகம் மணிக்கு 10 கிலோமீட்டருக்கும் அதிகமாக வீசக்கூடும் என்பதால் 5 மாதமுள்ள வாழை மரங்கள் சாயாமல் இருக்க முட்டு கொடுக்க வேண்டும். கத்திரி பயிரை காய்ப்புழுக்கள் தாக்க வாய்ப்புள்ளதால் விவசாயிகள் இதனை கட்டுப்படுத்த 1 ஏக்கருக்கு 6 இனக்கவர்ச்சி பொறியை அமைக்கலாம். இவ்வாறு சென்னை கால்நடை பல்கலைக்கழக வானிலை ஆய்வு மைய தலைவர் அறிவுறுத்துகிறார். உழவர் பெருமக்களே, நீங்கள் நெல் சாகுபடி செய்ய இருக்கிறீர்களா? திருந்திய நெல் சாகுபடி தொழில்நுட்பங்களை கடைபிடிக்கலாமே. இதனால் ஏற்படக்கூடிய நன்மைகளாவன, குறைந்த அளவு விதையே தேவைப்படும். அதாவது 1 ஏக்கருக்கு 3 கிலோ விதை போதுமானது. பாய் நாற்றங்கால் மூலம் நாற்று உற்பத்தி செய்ய வேண்டும். 14 நாட்கள் வயதுடைய நாற்றுகளை நடுவதற்கு பயன்படுத்தலாம். 1 குத்துக்கு 1 நாற்று வைத்தாலே போதுமானது. சதுரமுதை நடவை பயன்படுத்த வேண்டும். பயிர் இடைவெளி நாற்றுக்கு நாற்று 25 சென்டிமீட்டர் என்ற அளவில் இருக்க வேண்டும். நீர் மறைய நீர் கட்டுதல் அவசியம். கோனோவீடர் மூலம் கடையெடுக்க வேண்டும். 2 முதல் 3 முறை கோனோவீடரை பயன்படுத்தலாம். இலைவண்ண அட்டை மூலம் உர மேலாண்மையை கையாளலாம். 1 ஏக்கருக்கு 3 முதல் 4 டன் நெல் விளைச்சல் கிடைக்கும். திருந்திய நெல் சாகுபடி தொழில்நுட்பங்கள் பற்றி மேலும் அறிய வேண்டுமா? உங்கள் பகுதியில் உள்ள வேளாண்மை துறை அலுவலர்களை அணுகுங்கள் அல்லது வேளாண்மை அறிவியல் நிலையத்தை தொடர்பு கொள்ளுங்கள். பண்ணை செய்தி கேட்டீர்கள். நேரம் 7:30. ஆகாஷவாணி.

0: நேயர்கள் கேட்கவிருப்பது இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி. இது உழவர்களுக்கான வேளாண் வானொலி. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நலத்துறை.
1: பணம் தேவை, என்ன செய்யறது?
2: பிரதம மந்திரியின் கிசான் கிரெடிட் கார்டு வாங்குங்க, குறைஞ்ச வட்டியில தேவையான விவசாய கடன் கிடைக்கும்.
1: அப்படியா? இது ரொம்ப உதவியா இருக்குமே.
2: விவசாய செலவுகளுக்கு எளிய கடன் வசதி தருவது நம்ம பிரதம மந்திரியின் கிசான் கிரெடிட் கார்டு. அருகில் உள்ள தேசிய மயமாக்கப்பட்ட வங்கியையோ அல்லது கூட்டுறவு வங்கி கிளைகளையோ தொடர்பு கொண்டு விண்ணப்பிக்கலாம். உங்களை மாதிரி விவசாயிகளோட வளர்ச்சிக்கு கிசான் கிரெடிட் கார்டு உறுதுணையா இருக்கும்.
3: வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம், இந்திய அரசு.
4: என்ன மருதாணி, எங்க போயிட்டு வர?
5: வேற எங்க புள்ள, சந்தைக்கு தான் யூரியா முட்டிய வாங்கிட்டு வரேன்.
4: வர வர ரொம்ப யூரியாவை பயன்படுத்துற போலயே.
5: பயன்படுத்தாம எப்படி? அப்பதானே பயிர் பச்சை கட்டும். ஏன் நீ எதுவும் வாங்கலையா?
4: நான் எல்லாம் செயற்கை உரத்தை வாங்கறத நிறுத்தி 3 வருஷம் ஆகுது.
5: என்ன நிறுத்திட்டியா? எப்படி புள்ள, உரம் போடாம பயிர் வளரும்? நீ சொல்றது என்னவோ வேடிக்கையில இருக்கு.
4: மருதாணி, நான் செயற்கை உரத்துல இருந்து இயற்கை உரத்துக்கு மாறிட்டேன். அதான் வெளியில இருந்து எந்த உரங்களையும் வாங்கறது இல்லன்னு சொன்னேன்.
5: அது சரி, செயற்கை உரம் போட்டே பயிர் வளர்ச்சி அந்த அளவுக்கு இல்ல. இதுல இயற்கை உரம்லாம் எப்படி பயன் தரும்?
4: ஆரம்ப காலத்துல கொஞ்சம் கம்மியா தான் விளைச்சல் இருந்தது, இப்ப விளைச்சல் நல்லாவே இருக்கு.
5: ஏன் புள்ள இதெல்லாம்?

0: எங்கிருந்து கற்றுக்கிட்ட? எனக்கும் கொஞ்சம் சொல்ல, நானும் உர செலவை மிச்சம் பண்ணிப்பல.
1: அப்படியா சொல்கிற? அப்படின்னா இயற்கை வழி வேளாண்மை முறைகள் பற்றி கலவை தோட்டக்கலை கல்லூரி உதவி பேராசிரியர் சுதர்சன் பிரதீப் அவங்க சொல்கிற தகவலை கவனமாக கேளு.
2: இயற்கை வேளாண்மை என்னென்னா, ஃபஸ்ட்டு நம்ம எல்லாமே என்ன பண்ணிகிட்டு இருந்தோம், பண்டைய காலத்தில் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா ஆடு மாடு தொழு உரம் அப்புறம் வீட்டில் கிடைக்கிற அந்த உரம் வச்சு விவசாயம் பண்ணிகிட்டு இருந்தோம். ஆனால் இப்போலாம் என்ன ஆயிடுச்சுன்னா, 1960 முதல் பசுமை புரட்சியிலிருந்து என்ன ஆரம்பிச்சோன்னா, நம்ம அதிகமாக விளைச்சல் கொடுக்கக்கூடிய பயிர்களை வந்து பயிரிட ஆரம்பித்தோம். ஸோ அதிகமாக ஹை ஈல்டிங் வெரைட்டின்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில், வீரிய ஒட்டு ரகங்களை பயன்படுத்த ஆரம்பித்தோம். அப்போ வீரிய ஒட்டு ரகங்களில் அது ஹை ஈல்டிங் சொல்லும் போது நம்ம எல்லாமே என்ன பண்ணணும்னா, அதிகமாக வந்து இட ஆரம்பிக்கணும். உரம் அதிகமாக தேவைப்படும், நீர் அதிகமாக தேவைப்படும். அதே மாதிரி பூச்சி, நம்ம உரம் அதிகமாக வச்சா என்ன ஆகுனா அது பூச்சி வந்து ஈர்ப்பு ஏற்படும். அப்போ ஈர்ப்பு ஏற்படும், நம்ம என்ன பண்ணுவோம், அதுக்கு பூச்சி மேலாமைக்காக நம்ம மருந்து தெளிப்போம். ஸோ இயற்கை வேளாண்மை என்றாலும் என்னென்னா, ரசாயனத்தை தவிர்த்து இயற்கை உரத்தை வந்து பயன்படுத்துது. இயற்கை உரம் இருந்தால் என்னென்னா, நம்ம அசோஸ் பயிலும் சொல்லுவோம், உயிர் உரங்கள் பார்த்திங்கன்னா அசோஸ் பயிலும் பாஸ்போ பேக்டீரியா சூடோமோனஸ் சொல்லுவாங்க, அது எல்லாமே உயிர் உரங்கள். அது இல்லாமல் பார்த்திங்கன்னா, நம்ம வயலில் பசுந்தாள் உரம், பசுந்தலை உரம் வந்து பயன்படுத்துவோம். பசுந்தாள் உரம்னா என்னென்னா, தக்கை பூண்டு சணப்பை பயிர்கள்லாம் என்ன பண்ணுவோம்னா, வயலில் வளர்த்து 40 பூ பூக்குறத முன்னாடி என்ன பண்ணோம்னா, வயலை மடக்கி விட்டுறணும். அப்படி மடக்கி விட்டால் காற்றுல இருக்கிற தலைச்சத்தை என்ன பண்ணோம்னா, அது வந்து மண்ணுக்கு கிரகரித்து கொடுக்கும். ஸோ மண்ணோட மண் வளத்தை வந்து பாதுகாக்கும், அது ஒன்று. அது இல்லைனா நம்ம என்ன பண்ணோம்னா, பசுந்தலை உரம். பசுந்தலை உரம் என்று என்னென்னா, நம்ம வேப்ப மரம், புங்க மரம், அப்புறம் வந்து எருக்குஞ்செடி, இது எல்லாத்தையும் என்ன பண்ணணும்னா, நம்ம வயலுக்கு வெளியிலேருந்து கொண்டு வந்து உள்ளே போட்டு மடக்கிறது, அது என்னென்னா பசுந்தலை உரம். இதெல்லாம் நம்ம பண்டைய காலத்தில் பண்ணிகிட்டு இருந்தோம், இப்போலாம் யாரும் பண்ணுறது இல்லை. ஸோ அதனால் என்ன பண்ணணும்னா, நம்ம ஒரு முறை பண்டைய கால முறையும் மனு பின்பற்ற வேண்டும். ஏன் வந்து ரசாயன உரத்தை வந்து தவிக்கணும்னு சொல்லணும்னா, இப்போ நிறைய உதாரணம் இருக்குது. சின்ன குழந்தைங்களுக்கு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு சுகர் இருக்குது, அப்போ நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா நோய் வந்து அதிகமாக வர ஆரம்பிச்சிச்சு. ஸோ ரொம்ப அதிகமாக வந்து பார்த்தீங்கன்னா நச்சுத்தன்மை இருக்கிறதுனால நம்ம இப்போயே எல்லாருமே என்ன ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, நம்ம ஆர்கானிக் ஃபார்மிங் சொல்கிறது, அவ இயற்கை வேளாண்மை சொல்கிறது ஒரு ட்ரெண்டாக மாறிடுச்சு. யார் பார்த்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா இயற்கை விவசாயம் செய்கிறோம், அப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க உணவை வந்து அவங்களே வந்து உணவு எடுத்துக்கணும் தயாரிச்சுக்கணும் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால் பார்த்தீங்கன்னா இப்போ சிட்டி சைடில் எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு மாடி தோட்டம் அமைச்சு வந்து அவங்களே அவங்க காய்கறியை வந்து அது ஒரு ட்ரெண்டாக மாறிட்டு வந்துட்டு இருக்கு. அவங்க காய்கறியை அவங்களே வந்து விளைவிச்சுக்கிறாங்க. ஸோ நமக்கு தேவையான வந்து காய்கறிகள் நம்மளே விளைவிச்சு நஞ்சு இல்லாத உணவை வந்து அருந்தணும்னு சொல்லிட்டு நம்மளே இதெல்லாமே வந்து பயன்படுத்த வேண்டும். அதேமாதிரி பார்த்தீங்கன்னா என்னென்ன முறை இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நிலத்தை வந்து நம்ம பதப்படுத்தணும். அதுக்கு நவதானிய பயிர்கள் அப்படி இல்லைனா பல வகை பயிர்கள்னு சொல்லுவாங்க. அந்த நவதானிய முறை பயிர்களை வந்து பார்த்தீங்கன்னா எல்லா தானியத்திலும் கலந்து வயலில் வந்து பார்த்தீங்கன்னா விரைச்சி அந்த என்னென்ன இருக்குன்னா, பயிர் வகை பயிர்கள் இருக்கும், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எண்ணெய் வித்துக்கள் இருக்கும், வாசனை திரவ பயிர்கள் இருக்கும், எல்லாமே பார்த்தீங்கன்னா கலந்து ஒரே வயலில் இட்டு ஒரு 45 to 50 என்ன பண்ணணும்னா அதை மடக்கி விட்டுட்டால் மண்ணோட தரம் வந்து உயரும். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, நீங்கள் பண்ணுறதை பார்த்தீங்கன்னா விதை நேர்த்தி செய்யணும். ஒரு விதை எடுத்தோம்னா விதை மூலிமா பரவக்கூடிய நோய்கள் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ விதை நேர்த்தி செஞ்சு விதையை வந்து பயன்படுத்தணும். ரெண்டாவது, மூணாவது என்ன பண்ணணும்னா, நம்ம எடுக்கக்கூடிய விதை வந்து ஒழுங்கான விதையாக இருக்கணும், நல்ல தரமான விதையாக இருக்கணும். அதேமாதிரி பார்த்தீங்கன்னா அந்த அடல்ட்ரேஷன் சொல்லுவாங்க, கலப்பு இல்லாத விதையாக வந்து இருக்கணும். ஏன்னா பார்த்தீங்கன்னா கலையில் மூலயமா பார்த்தீங்கன்னா நம்ம அன்றாட 53% பார்த்தீங்கன்னா கலை மூலயமாவே நமக்கு நம்மளுடைய உற்பத்தி திறன் வந்து கம்மியாகுது, இந்தியாவில் மட்டும் சொல்லிகிட்டு இருக்காங்க. ஸோ அந்த உற்பத்தி திறன் பார்த்திங்கன்னா நமக்கு நம்ம அறியாமல் நெல்லில் பார்த்தீங்கன்னா அந்த குதிரைவாளி வந்து நம்ம அறியாமல் அறுத்து நெல் வந்து அடிச்சிருவோம். ஸோ அது வந்து கலப்பு ஏற்படும். அப்போ பார்த்தீங்கன்னா மிமிக்ரி வீட் சொல்லுவாங்க இங்கிலீஷில், ரெண்டு ஒரே மாதிரி தான் இருக்கும். நம்ம அதை வந்து பார்க்கணும், நம்ம அறியாமல் அறுத்து அதை அறுவடை பண்ணி போட்டுருவோம். ஸோ அது மாதிரி விதையை வந்து நல்ல தரமான விதையும் சுத்தமான விதையும் வந்து எடுக்கணும், களை இல்லாமல் விதையை வந்து போடணும். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ஏன் களை இல்லாமல் சொல்கிறோன்னா, ஒரு வேளாண்மைக்கு முதன்மையான ஒரு இடுபொருளே விதை தான். ஸோ விதை நேர்த்தி விதை வந்து தரமாக தயாரித்து நம்ம எடுத்தாவே அந்த கலை மேலாமை பண்ணலாம். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாவது, மூணாவது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பயிர் சுழற்சி முறை வந்து கடைப்பிடிக்கணும். நோய் தாக்குதல் பூச்சி தாக்குதல் வந்து எதனால் வருதுன்னா, பயிர் சுழற்சி முறை நம்ம கடைப்பிடிக்கிறது இல்லை. எல்லா விவசாயம் என்ன பண்ணுறாங்க, ஒரு வயலில் பார்த்தீங்கன்னா வருடம் முழுவதும் பார்த்தீங்கன்னா நெற்பயிரே போட்டுகிட்டே இருப்பாங்க. மூணு போகம் சொல்லுவாங்க, மூணு மாதம் கேப் கேப்பில் பார்த்தீங்கன்னா நெல்லையே போட்டுட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி நெல் போட்டுகிட்டே இருந்தால் பார்த்தீங்கன்னா நெல் தாக்குற பூச்சி வந்து பார்த்தீங்கன்னா மீண்டும் மீண்டும் அது வயலே வந்துக்கிட்டே இருக்கும். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா நெல்லில் தண்டு பாலிபேகஸ் கிடையாது.

அது மாதிரி பயிர் போடணும். அப்படி இல்லையா நம்ம வந்து எண்ணெய் வித்துக்கள் வந்து போடணும். ஸோ பயிர் சுழற்சி முறையை கடைபிடிச்சா நம்ம பூச்சி மேலாமே பண்ணலாம், பூச்சினால் வரக்கூடிய நோயையும் நம்ம கண்ட்ரோல் பண்ணலாம். ஸோ பயிர் சுழற்சி மேலாமை. அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கலை மேலாண்மை இருக்குதுல, முக்கியமானது பார்த்தீங்கன்னா கலை மேலாண்மை தான். அதில் நாலஞ்சு முறை இருக்குது, உளவியல் முறை, அப்புறம் பார்த்தீங்கன்னா கருவி முறை. உளவியல் முறையை பார்த்தீங்கன்னா என்ன பண்ண போகிறீங்கன்னா, ஏன் உளவியல் முறையை வந்து அடாப்ட் பண்ணணும்னா, நம்ம ஈஸியாக வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு செலவும் இல்லாமல் நம்ம கோடை உழவு பண்ணுறது மூலிமா பூச்சியை வந்து கண்ட்ரோல் பண்ணலாம். ஏன் பூச்சியை கண்ட்ரோல் பண்ண, கோடை மூலம் எப்படி கண்ட்ரோல் பண்ணோன்னா, எல்லா பூச்சியோடைய முட்டையை பார்த்தீங்கன்னா இப்போ எக் லார்வா பியூப்பான்னு சொல்லுவாங்க, அந்த கூடு பார்த்தீங்கன்னா மண்ணில் தான் இடும். நம்ம கோடை உடைய பண்ணும்போது மண்ணில் பட்டு மண்ணிலேருந்து உழவு ஓட்டும் போது வெயிலில் தாக்கி அந்த முட்டையில் பொறிஞ்சு போயிடும், அது ஒன்று. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கோடை உழவு பண்ணுறதுனால களையும் கட்டுப்படும், அதில் இருக்கிற விதையெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வெளியில் வெயிலில் பட்டு விதையும் பொறிஞ்சு போயிடும். களையும் மேலாமையும் பண்ணலாம், அதே மாதிரி பார்த்திங்கன்னா பூச்சி மேலாமையும் பண்ணலாம். அது கூட பார்த்திங்கன்னா நிலப்போர்வை வந்து போடலாம், மல்ச்சிங் சொல்லுவாங்க. நம்ம எல்லாம் பார்த்திங்கன்னா பால்டிங் மல்ச்சி யூஸ் பண்ணி தக்காளி நடுவோம், மிளகா நடுவோம், அது மாதிரி பாலித்தீன் கவர் யூஸ் பண்ணி நடலாம். அப்படி இல்லையா நம்மக்கிட்ட சில காசு இல்லைன்னா என்ன பண்ணுவோம்னா, வேறு விதமாக நெல்லுடைய தலை அந்த கிராப் டெப்ரிஸ்ன்னு சொல்லுவாங்க, பயிர் கழிவு மேலாமைன்னு சொல்லுவாங்க, அந்த பயிருடைய கழிவு எடுத்து என்ன பண்ணலாம், போர்வையாக பயன்படுத்தி அப்படி பயன்படுத்தலாம். ஸோ அப்படி போர்வையாக பயன்படுத்த என்ன ஆகுனா களை முளைக்க விடாது, அதுமே பார்த்திங்கன்னா மண்ணோட தரத்தை வந்து உயர்த்தும். எப்படி உயர்த்துன்னா அந்த பயிர் கழிவு வந்து மக்கி அது மண்ணோட தரத்தை உயர்த்தும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா வாட்டர் ஹோல்டிங் கெப்பாசிட்டி சொல்லுவாங்க, மண்ணோட ஈரத்தன்மை வந்து இங்கே உயர்த்தும், அது ஒன்று. அப்புறம் பார்த்திங்கன்னா ஊடுபயிர் பார்த்திங்கன்னா நம்ம மக்காச்சோளம், மக்காச்சோளத்தில் ஊடுபயிர் என்ன சொல்லுவாங்கன்னா அந்த தட்டைப்பயிர், பச்சைப்பயிர் அந்த மாதிரி பயிர் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இரட்டிப்பு வருமானம் வரும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு களையை வந்து வளர விடாது, மண்ணுக்கு வந்து தலை சத்தை வந்து கிரகிச்சு கொடுக்கும், அப்புறம் வந்து ரெண்டு வருமானம் வரும் உங்களுக்கு. இதுதான் வந்து ஊடுபயிரோடைய நன்மைகள். ஸோ ஊடுபயிர் பண்ண மூலிமா உங்களுக்கு களையும் கட்டுப்படுத்தலாம், நம்மளுக்கு வந்து இரட்டிப்பு லாபம் கிடைக்கும். அப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பூச்சி மேலாண்மை, முக்கியமாக பார்த்திங்கன்னா நம்ம இயற்கை வேளாண்மையத்தில் பார்த்திங்கன்னா ஆங்கிலத்தில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தன் கியூர், அதாவது என்னென்னா வருமுன் காக்கிறது. நம்ம எப்படி கொரோனாக்கு வந்து தடுப்பூசி போட்டோமோ அதே மாதிரி வருமுன் காத்துறதுக்கு பண்ணால் தான் எல்லாமே வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும், அதாவது ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தன் கியூர்னு சொல்லுவாங்க. இயற்கை வேளாண்மையில் எல்லாமே முன்னாடியே வந்து நமக்கு தெரியும், இந்த பயிர் பண்ணால் இந்த பூச்சி வரும், இந்த நோய் வரும் முன்னாடியே தெரியும். அதுக்கான வழிமுறைகளை முன்கூட்டியே நம்ம கடைபிடிச்சிட்டா முக்காவாசியான நோய் தாக்குதலை வந்து கண்ட்ரோல் பண்ணிடலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நமக்கு தேவையான பூச்சிக்கொல்லியை வந்து பயன்படுத்தாமல் தவிர்க்கலாம், ஓகேங்களா. பூச்சி மேலாண்மை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கவர்ச்சி பொறி பயன்படுத்தலாம். கவர்ச்சி பொறினா உங்களுக்கு விளக்கு பொறி கேள்விப்பட்டிருப்பீங்க, ஒரு ஹெக்டருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு விளக்கு பொறி வச்சுக்கணும். அந்த விளக்கு பொறி பார்த்தீங்கன்னா சாயந்தரம் 6 மணிக்கு போட்டு விடியக்கால 6 மணிக்கு வந்து பயன்படுத்தக்கூடாது, அதுக்கு குறிப்பிட்ட நேரம் இருக்குது, 7 மணி முதல் 11 மணி வரைக்கும் தான் பயன்படுத்தணும். ஏன்னா பார்த்தீங்கன்னா நன்மை செய்கிற பூச்சிகள் நைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நாக்ட்ரோனல் பேஸ்ட் சொல்லுவாங்க, இரவு நேரங்களில் சுற்றிட்டு இருக்கும், அந்த பூச்சி என்ன ஆகும்னா அந்த விளக்கு பொறியில் வந்து பட்டு வந்து அது செத்து போயிடும். ஸோ அதனால் என்ன பண்ண, 7 மணியிலிருந்து 11 மணி வரைக்கும் அந்த விளக்கு பொறியை வந்து பயன்படுத்த வேண்டும். அது பார்த்தீங்கன்னா கவர்ச்சி பொறி இருக்குது, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒட்டு பொறி இருக்குது. ஒட்டு பொறின்றது பார்த்தீங்கன்னா நம்ம சாறு உறிஞ்சு பூச்சிகளை வந்து கட்டுப்படுத்துறதுக்காக பயன்படுத்துவோம். நீங்கள் எல்லோரும் மஞ்சள் நிற அட்டை அப்புறம் வந்து நீல நிற அட்டை வந்து பயன்படுத்துவோம். மேக்ஸிமம் எல்லா சாறு உறிஞ்சு பூச்சிகள் அந்த அசுனி பூச்சி, வெள்ளை பூச்சி, மாவு பூச்சி எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா சாறு உறிஞ்சும் அந்த பூச்சி கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு நம்ம பொறி வந்து பயன்படுத்துவோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ட்ராப்னு சொல்லுவாங்க, சிக்கி ட்ராப்னு சொல்லுவாங்க, ஒட்டு பொறி. அது மஞ்சள் நிறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மஞ்சள் கலர் ஏன் சொல்கிறாங்கன்னா அந்த பூச்சிகளுக்கு சாறு உறிஞ்ச பூச்சிகளுக்கு அந்த மஞ்சள் நிறம் வந்து ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சில இதுக்கு பார்த்தீங்கன்னா நீல நிறம் வந்து பயன்படுத்துவாங்க, அந்த ஆனியனில் சொல்லுவாங்க, வெங்காயத்தில் பார்த்தீங்கன்னா வெங்காயத்தால் நோய் அடிக்கும், அந்த பூச்சிக்கு பார்த்தீங்கன்னா நீல நிற பொறியை வந்து பயன்படுத்தலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நோய் தாக்குதலுக்கு நம்ம பூச்சியை மேக்ஸிமம் கண்ட்ரோல் பண்ணிட்டாவே நோயை வந்து கண்ட்ரோல் பண்ணிடலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம இயற்கை வழியில் பார்த்தீங்கன்னா விதை நேர்த்தி செய்யலாம். நான் முன்னாடியே சொன்னதான் விதை நேர்த்தி சொன்னது. ஸோ விதை நேர்த்தி மூலமாக என்ன பண்ணலாம், முன்கூட்டியே நம்ம நோய் தாக்குதலை வந்து கண்ட்ரோல் பண்ணிடலாம். இப்போ வந்து பயோ ஃபெர்டிலைசர் உயிர் உரங்கள் சொல்லும்போது பார்த்திங்கன்னா ட்ரைகோடர்மா விரிடியும் பேசிலஸ் சப்சிலிஸும் பார்த்தீங்கன்னா விதை நேர்த்தியாக பயன்படுத்தலாம். அந்த விதை நேர்த்தி பார்த்தீங்கன்னா ட்ரைகோடர்மா விரிடி பார்த்தீங்கன்னா 4 கிராம் 1 கிலோ விதைக்கு வந்து 4 கிராம் பயன்படுத்தலாம். அதுவே மண்ணில் இடுறதாக இருந்தால் உங்களுக்கு 2.5 கிலோ வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹெக்டருக்கு பயன்படுத்தலாம். இந்த இயற்கை வழி முறையை வந்து பயன்படுத்தினா என்னென்ன நன்மைனா மண்ணோட தரத்தை உயர்த்தலாம், நம்ம சாப்பிட்ற பொருளில் வந்து பார்த்திங்கன்னா சுவையை உயர்த்தலாம், அதே பார்த்திங்கன்னா நமக்கு வந்து நன்மை ஏற்படும், தீமை எதுவும் கிடையாது. மண்ணோட தரத்தை வந்து உயர்த்தினாவே நமக்கு வந்து நம்மளுடைய தரம் வந்து உயர்ந்துடும். அதே பார்த்திங்கன்னா அந்த பூச்சிகள் பார்த்திங்கன்னா ஆடி தெரியும் நமக்கு, உழவின் நண்பன் சொல்கிற மண்புழு வந்து பார்த்திங்கன்னா அவருடைய வாழ்வாதாரத்தை உயர்த்தலாம், அது உயர்ந்தால் நமக்கு நம்மளுடைய வாழ்வாதாரம் உயரும். அப்புறம் வந்து தேனீக்களுடைய மகர்ந்த சேர்க்கையும் வந்து உயரும். ஸோ மகர்ந்த சேர்க்கை பார்த்திங்கன்னா முக்கியமான பங்கு பார்த்திங்கன்னா தேனீகள். ஸோ அந்த மாதிரி எல்லாமே காலநிலை சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி நம்ம பயிரிட்டு நச்சு இல்லாமல் உணவு வந்து பயன்படுத்தலாம்.

0: இயற்கை வழி வேளாண்மை முறைகள் பத்தி கலவை தோட்டக்கலை கல்லூரி உதவி பேராசிரியர் சுதர்சன் பிரதீப் அவங்க சொன்ன விவரம் உனக்கு புரிஞ்சுதா?
1: தெளிவா புரிஞ்சது செம்பருத்தி. இனிமே நானும் கொஞ்சம் கொஞ்சமா இயற்கை வழி வேளாண்மைக்கு மாற போறேன். அதுதான் எங்க மண்ணுக்கும் நல்லது, எங்களுக்கும் நல்லது.
0: நல்லது மருதாணி, உன்னோட பணி சிறக்கட்டும். இரு இரு, அப்புறம் இன்னொரு செய்தியும் இங்க சொல்ல போறாங்க, அதையும் கேட்டுட்டு போ, உனக்கும் பயனுள்ளதா இருக்கும்ல.
1: அது என்ன செய்தி, யாரு சொல்ல போறாங்க?
0: எல்நினோ தாக்கத்தில் இருந்து கோழிகளை எப்படி பாதுகாக்கணும்ன்றத பத்தி கள்ளக்குறிச்சி வேளாண் அறிவியல் நிலையத்தின் தலைவர் மற்றும் முதுநிலை விஞ்ஞானி டாக்டர் எம் எஸ் கண்ணதாசன் அவங்க சொல்ற தகவலை கவனமா கேட்டுக்கோ.

0: பாதுகாக்கணுன்றத பத்தி கள்ளக்குறிச்சி வேளாண் அறிவியல் நிலையத்தின் தலைவர் மற்றும் முதுநிலை விஞ்ஞானி டாக்டர் எம்.எஸ். கண்ணதாசன் அவங்க சொல்ற தகவலை கவனமா கேட்டுக்கோ.
1: பசிபிக் பெருங்கடலில் அந்த வெப்பநிலை மாற்றம் ஏற்படும் போது, நீருக்கு மேலே இருக்கிற வெப்பநிலை மாற்றம் ஏற்படும் போது, அந்த அதாவது வியாபார காற்றுன்னு தமிழில் சொல்லுவாங்க. ஸோ அதனுடைய மூமெண்ட் வந்து பாதிக்கப்படுறதால என்னாகும்னா, மழை பெய்யாத இடங்களில் வந்து பெய்ய வாய்ப்பு இருக்கும். அதே மாதிரி மழை பெய்கிற இடங்களில் வந்து பார்த்திங்கன்னா பஞ்சம் நிலவ வாய்ப்பு இருக்கும். இந்த சூழ்நிலை வந்து ஒரு காலத்துலேருந்து 20 வருடங்களுக்கு ஒரு முறை மட்டுமே இந்த எல்நினோ வர்ற சூழ்நிலை இருந்தது. இப்போ காலநிலை மாற்றத்தின் காரணமாக நம்ம தான் அதுக்கு காரணம், மனிதர்கள் தான். அதனால் இப்போ வந்து 10 வருஷத்துக்கு ஒரு டைம் வர்ற நிலைமையில் வந்து இருக்குது. அதுலேயும் இந்த வருடம் வந்து பார்த்திங்கன்னா சூப்பர் எல்நினோ, ஏறக்குறைய 2 டிகிரிக்கு மேலே வந்து வெப்பநிலை உயர்ந்துச்சு பசிபிக் பெருங்கடலில். ஸோ இதனுடைய தாக்கம் அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து எதிர்பார்க்குறோம். இதனுடைய விளைவுகள்னு வந்து பார்க்கும்போது மழைப்பொழிவு குறையும், விவசாயம் பாதிக்கப்படும், கோழிகள் கால்நடைகள் உற்பத்தி வந்து பாதிக்கப்படும். ஒரு ஆய்வு என்ன சொல்லுதுன்னா, எல்நினோவால் ஒரு 16% அளவுக்கு வந்து விலைவாசி உயரக்கூடும் அப்படின்ற ஆய்வு வந்து சொல்லுது. ஸோ இது எல்லாமே மொத்தமாக பார்க்கும்போது நம்ம மனிதர்களை தான் வந்து பாதிக்கும். இந்த எல்நிலோ சூழ்நிலையால் காலநிலை மாற்றம் ஏற்படும் பொழுது அதை தகவமைச்சிக்கிறதுக்கு, அதாவது கோழிகள் வந்து தங்களுடைய உடல் வெப்பநிலையை தகவமைச்சு அவருடைய உற்பத்தி வந்து குறையாமல் இருக்கிறதுக்கான அனைத்து முயற்சிகளையும் விவசாயிகள் வந்து பண்ணணும். இது என்னென்னா, ஸோ நம்ம சாதாரணமாக இருந்துடக்கூடாது. அது நாட்டுக்கோழி தானே, உதாரணத்துக்கு நாட்டுக்கோழி வந்து அது வெயிலை தாங்கும், வெப்பத்தை தாங்கும் அப்படின்ற மாதிரி இல்லாமல் அதற்கான முறைகளை வந்து கடைபிடிக்கணும். ஏன்னா அனிமல் வெல்ஃபேர்னு சொல்லுவாங்க. ஸோ நமக்கு இருக்கிற உரிமைகள் மாதிரி கால்நடைகள் கோழிகளுக்கும் உரிமை இருக்குது. நல்ல காற்று, நல்ல தீவனம், அடுத்து தொந்தரவு கொடுக்காமல் இருக்கிறது, ஒரு சௌகரியமான சூழ்நிலை. ஸோ இது மாதிரியான அனிமல் வெல்ஃபேர் இதை வந்து நம்ம கருத்தில் கொள்ள வேண்டும் மேடம். ஸோ இந்த அடிப்படையில் கோழிகளோட உடல் வெப்பநிலை அதிகன்றதுனால என்னாகும்னா, இந்த எல்நிலோவில் வெப்பத்தாக்கம் அதிகமாக இருக்கும் பொழுது அந்த வெப்பத்தை தாங்கிக்காமல் என்ன பண்ணணும்னா, மூச்சு விட ஆரம்பிக்கும், பெருமூச்சு விடும். அந்த வெப்பத்தாக்கம் அதிகரிக்க பெருமூச்சு விடுறதுடைய வீரியம் வந்து அதிகரித்து கொஞ்சம் கொஞ்சமாக கோழி வந்து தலையை உயர்த்த ஆரம்பிக்கும். அதை வான் நோக்கி தலையை உயர்த்தி மூச்சை வந்து வாயை திறந்து விட ஆரம்பிக்கும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கோழிகளுடைய இறக்கை இறகுகளை வந்து தூக்கி அந்த அல்லை இல்லை கக்கன்னு சொல்லி கை வச்சு பார்த்தோன்னா உடல் சூடு வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ இந்த சூடை தணிக்கிறதுக்கு என்ன பண்ணால், கோழி வந்து ரெக்கையை விரிச்சிரும், விரிச்சிட்டு வந்து உட்காந்துட்டு இருக்கும். அடுத்தது வந்து தீவனம் எடுக்காது, ஈரமான இடத்தை நோக்கி வந்து உட்காரும். பார்த்தாவே தெரியும் அசௌகரியம் வந்து தெரியும். முக்கியமானதுன்னா வந்து பார்த்தீங்கன்னா அந்த மூச்சு விடுறது, அதனுடைய தீவிரத்தின் கருதி நம்ம வந்து உடனடியாக அந்த கோழிக்கு வந்து நம்ம தேவையான சிகிச்சையோ இல்லை மேலாண்மை முறைகளையோ வந்து நிச்சயம் இதை தடுக்கிறதுன்னு வந்து பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா அது ஒரு முறைப்படி தடுக்கிற மாதிரி தான் இருக்கும். அதாவது பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் நம்ம எந்த கோழியை வளர்க்குறோம் அப்படின்றது இருக்கு. நம்ம வளர்க்குறோன்னு போது வெயிலை ஓரளவு தாங்கக்கூடியது என்னன்றது வந்து நம்ம கால்நடை மருத்துவர்களையோ இல்லை பல்கலைக்கழகத்தில் இருக்கவங்களையோ இல்லை முன்னோடி விவசாயிகளோ கேட்டு அதுக்கு தகுந்த மாதிரி வளர்க்கலாம். அதே மாதிரி வந்துன்னா நாட்டுக்கோழிகள் வந்து ஓரளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வெப்பத்தை வந்து தாங்கக்கூடியது. ஸோ அது மாதிரி வந்து போயிடலாம். ஸோ இனம் தேர்வு. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா கொட்டகை அமைப்பு. ஏற்கனவே கொட்டகை அமைச்சவங்க வந்து ஒன்றும் பண்ண முடியாது. புதுசாக அமைக்கிறவங்க வந்து கிழக்கு மேற்க அமைக்கலாம். அடுத்தபடியாக கொட்டைகளை வந்து காற்றோட்ட வசதி. காற்றோட்ட வசதி அப்படின்றது போது வந்து பார்த்தீங்கன்னா காற்றே ரொம்ப உஷ்ணமாக தான் அடிக்கும். என்ன அப்படின்னா, நீங்கள் கிழக்கு மேற்க அவங்களுடைய கொட்டகை அமைச்சிங்கன்னா வடக்கு தெற்கில் பார்த்தீங்கன்னா கம்பி வலை இருக்கணும். நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா ஏதோ ஒரு செவுத்தை ஒட்டி வச்சிடுறாங்க. ஸோ அப்போ வடக்கு தெற்க வந்து ஓப்பன் இல்லைன்னா என்ன ஆகுனா காற்று ஒரு வழியாக போய் செவுத்தில் மோதி ரிட்டர்ன் வரும். அந்த மாதிரி இருக்கக்கூடாது. அந்த மாதிரி வந்ததுன்னா என்னாகுன்னா நோய் தொற்று அதிகமாகும், உஷ்ணமும் அதிகமாகும், அதாவது வெப்பமும் வந்து அதிகமாகும். வடக்கும் தெற்கும் வந்து ஓப்பனாக வச்சு காற்று வந்து உள்ளே நுழைஞ்சி வெளியில் வரணும். ஸோ அப்படி உள்ளே நுழைஞ்சி வரும்பொழுதும் அறிவியல் பூர்வமாக வந்து அகலம் இருக்குது. ஒரு கொட்டகையோட அகலம்னு பார்க்கும்போது 22 அடிக்கு மிகாமல் இருக்கணும். ஸோ 22 அடிக்கு மிகாமல் இருக்குது நாங்கள் வச்சுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கிறது வந்து நல்லது. அடுத்த தவறு என்ன விவசாயிகள் தெரியாமல் பண்ணுறது என்னென்னா, ஒரு கொட்டகைக்கும் இன்னொரு கொட்டகைக்கும் நடுவில் ஒரு லாரி மட்டும் போகிற அளவுக்கு வச்சுப்பாங்க. அது வந்து தவறு. ஒரு கொட்டகையோடைய அகலத்தின் 3 அல்லது 5 மடங்கு அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா 2 கொட்டகைக்கு வந்து இடைவெளி இருக்கணும். அடுத்தபடியாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம கொட்டகைன்னு வரும்போது கூரை ரொம்ப முக்கியம். எப்படி சைடில் வந்து வடக்கில் இருந்து தெற்கு காற்று போகணும் முக்கியமோ, அதே மாதிரி கூரை முக்கியம். வெப்பம் அதிகமாக இருக்கிற சமயங்களில் கூரை மேலே வைக்கோல வந்து பரப்பலாம், இல்லை ஓலை இலைகளை வந்து போடலாம், தென்னங்கித்து ஓலை வந்து போடலாம். இப்படி போகிறதால என்னாகுன்னா அந்த தென்னங்கித்து ஓலை வைக்கோலுக்கும் அந்த தகட்டுக்கும் நடுவில் ஒரு எம்டியான ஒரு வெற்றிடம் வந்து உருவாக்கும். இதனால் வந்து வெப்பம் கடத்தப்படுறது வந்து தவிர்க்கப்படும். ஸோ இன்னொன்று என்ன பண்ணலான்னா, கலர்களில் அதாவது வண்ணத்தில் வந்து வெள்ளை நிறம்னா நம்மளுடைய வெளிச்சத்தை வந்து பிரதிபலிக்கக்கூடியது, அது வந்து உள்ளே இழுக்காது. ஸோ அதனால் என்ன பண்ணலாம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய கூரை பொருட்களா தகரத்தை பயன்படுத்துகிற பட்சத்தில் ஆஸ்பட்டாஸ் அதெல்லாம் பயன்படுத்தும் பொழுது நீங்கள் வந்து சுண்ணாம்பு அடிக்கிறது வந்து நல்லது. அந்த சுண்ணாம்பில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பசை இப்போ ஃபெவிக்கால் மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லிட்டரு தண்ணியில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய கலந்த இந்த சுண்ணாம்பு கலந்த தண்ணியில் ஒரு 50 மில்லி அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபெவிக்கால் கலந்து

அடிச்சிங்கன்னா அது வந்து நல்லபடியாக ஒட்டிக்கும். ஸோ இது ஏன்னா இது ஒரு சாதாரண விஷயந்தான், ஆனால் நீங்கள் இந்த வெள்ளைப்பூச்சி பூசும் வந்து குறைந்தபட்சம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மூன்றில் ஒரு பங்கு அளவுக்கு தான் வந்து வெப்பம் வரும். 70% வந்து அந்த வெப்பம் பிரதிபலித்து வெப்பம் வந்து உள்ளே இழுக்காது. ஸோ அதே மாதிரி கூரையின் உட்புறம் வந்து அப்படியே ஆப்போசிட்டாக வந்து நீங்கள் என்ன பண்ணணும்னா கருப்பு கலர் பெயிண்ட் அடிக்கணும். ஸோ ஏன் கருப்பு கலர் பெயிண்ட் அடிக்கணும்னா, ஸோ கோழி வந்து ஏற்கனவே உஷ்ணமாக இருக்கும், உஷ்ண காற்று விடும், அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா எச்சம் போடும். ஸோ அந்த எச்சத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அமோனியா வரும். ஸோ அந்த அமோனியா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உள்ளே வந்து ஒரு சுவாச கோளாறுகள் வந்து உருவாக்கும். இப்ப கருப்பு நிறத்தை வந்து கூரையினுடைய உட்பகுதி கொட்டாய்க்குள்ள நுழையும் போது நீங்க அண்ணாந்து பாத்தீங்கன்னா கருப்பு கலர் தெரியணும். சோ அடிச்சோம்னா என்ன ஆகுனா அது வந்து அந்த உஷ்ணத்தை இழுக்கும். சோ இழுக்கும் பொழுது வடக்கு தெற்கு வழியா காற்று போறது என்ன ஆகுனா உங்களுக்கு உஷ்ணத்தை வந்து குறைக்கும். மரங்களை வந்து சுற்றி நடுறது நல்ல விஷயம். சோ அதையும் வந்து பண்ணணும். அடுத்தது வந்து குடிநீர். நம்ம கொடுக்கிற குடிநீர் தூய்மையான குடிநீர் கொடுக்கணும். ஸோ இயல்பாக ஒரு கோழி அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அந்த கோழியுடைய வெப்பநிலை வந்து 25 டிகிரிக்குள்ளே இருந்தது அப்படின்னா அந்த கோழி வந்து ஆரோக்கியமாக சௌகரியமாக உணரும். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கோழி குஞ்சுகளுக்கு வெப்பம் தரும், கூடுதல் வெப்பம் தரும். நாட்டுக்கோழி வளர்க்குறவங்களுக்கெல்லாம் தெரியும், நாட்டுக்கோழி வந்து தன்னுடைய இறகலை அதை ரெக்கையில் வந்து பார்த்தீங்கன்னா கோழி குஞ்சுகளை அடைச்சிக்கும், என்னென்னா சூடு அதிகப்படுத்துறதுக்கு. ஸோ கோழி குஞ்சுகளுக்கு சூடுன்னு வந்து பார்க்கும்பொழுது 35 டிகிரி சென்டிகிரேட் அளவுக்கு கோழி குஞ்சுகளுக்கு சூடு வந்து இனி ஆரம்ப காலத்தில் வந்து 35 டிகிரி தேவை. ஆனால் இப்போ சாதாரணமாகவே வந்து பார்த்தீங்கன்னா 35 தாண்டி தான் போகுது. 35 டிகிரி சென்டிகிரேட் தாண்டி போகும்பொழுது என்ன ஆகுன்னா கோழிகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த வெப்பத்தாக்கம் அழுத்தம் வந்து ஏற்படும். கோழி குஞ்சுகளுக்கும் ஏற்படும், கோழிகளுக்கும் ஏற்படும். இந்த எல்லினோ காலம் வெப்பம் அதிகமாக இருக்கிற கோடை காலங்கள் வந்து கோழிகளை தாக்குற மிக முக்கியமான நோய் வந்து வெள்ளை கழிச்சல் நோய், அதாவது கொக்கு நோயின்ற கழிச்சல் நோய், வெள்ளையா இல்லை பச்சையா கழியும். இது வந்ததுன்னா பொருளாதார இழப்பு வந்து நிறைய இருக்கும், கோழி இறந்து போயிடும், வைத்தியம் பார்க்கறது கஷ்டம். கோழிகளுக்கு பண்ணைகளுக்கு உள்ளே இருக்கிற கோழிகளுக்கும் எளிதில் பரவும், பண்ணைக்கு ஒரு பண்ணையிலிருந்து இன்னொரு பண்ணைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா எளிதில் பரவக்கூடியது. ஸோ இதை தடுக்கிறதுக்கு ஒரே ஒரு விஷயம் என்னன்னா வருமுன் காப்பும், அதுதான் தடுப்பூசி போடுறது தான். நம்ம தடுப்பூசி அட்டவணை இருக்குது. ஸோ அதுபடி முதல் நாள் வந்து மேரக்ஸ் தடுப்பூசி போடணும், அதனால் 7வது நாள் F1 போடணும், அடுத்து 14வது நாள் வந்து நம்ம கம்போரா, அடுத்து 21வது நாள் அளவில் நம்ம வந்து லசோட்டா கொடுக்கணும். ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 வாரம் கழித்து வந்து அம்மை நோய் தடுப்பூசி வந்து கொடுக்கணும். இதே நாட்டுக்கோழி வளர்க்குறவங்களாக இருந்தீங்கன்னா பிரதி சனிக்கிழமை வந்து பார்த்தீங்கன்னா கால்நடை மருந்துக்கு வெள்ளை கழிச்சல் நோய் தடுப்பூசி இலவசமாக போடுறாங்க, அங்கே வந்து நீங்கள் தடுப்பூசி போட்டுக்கலாம். அம்மை நோய் தடுப்பூசி கால்நடை மருத்துவர்கிட்ட சொன்னீங்கன்னா அதனுடைய தேவை இருந்து வந்து சொல்லுவார். இது நீங்கள் தடுப்பூசி போட்டுக்கிறது ரொம்ப சாலச்சிறந்தது. என்ன இன்னொரு விஷயம்னா நீங்கள் எப்பவுமே தடுப்பூசி போட்டுக்கிட்டீங்கன்னா அந்த தடுப்பூசி போடப்பட்ட கோழி மட்டும் பாதுகாக்கப்படாது, அதன் வழியாக வர்ற மற்ற கோழி குஞ்சுகள், அதாவது அந்த முட்டை வழியாக வர்ற கோழி குஞ்சுகளுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நோய் எதிர்ப்பு சக்தி வந்து அதிகமாகும். ஒரே தீர்வு தடுப்பூசி மட்டுமே. எல்லினோவில் வந்து நம்ம எப்படி ஆடுகளை பராமரிக்கலாம், கோழிகளை பராமரிக்கலாம், கறவை மாடுகளை பராமரிக்கிறது, எல்லினோ சூழ்நிலையில் நெல் சாகுபடி எப்படி மேம்படுத்துறது, எல்லினோ சூழ்நிலையில் மீன் வளர்க்குறது எப்படி, ஸோ இந்த மாதிரி மொத்தமாக வந்து எல்லா இதுலேயும் எல்லினோக்கு முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க. கொதிக்க வச்சு ஆற வச்ச தண்ணியை வந்து கொடுக்கணும், அதில் வந்து குளுக்கோஸ் வந்து கலந்துக்கலாம். குளுக்கோஸ் இல்லாதவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அளவுக்கு சொல்கிறேன், 1 லிட்டர் தண்ணியில் வந்து பார்த்தீங்கன்னா 20 கிராம் அளவுக்கு வந்து வெள்ளமோ, 1 கிராம் அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உப்பு, 1 கிராம் அளவுக்கு சலவை சோடா கலந்து வந்து கொடுக்கலாம். இதில் வந்து மாற்றம் இருக்கக்கூடாது. இது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கொடுக்க வேண்டியது என்னென்னா அரிசியை சின்ன ரொம்ப ரவை சைஸ்க்கு வந்து அரிசியை உடச்சி கொடுக்கலாம், இல்லை ரவை இதை வந்து கொடுத்தீங்கன்னா தீவன தேவை வந்து சரியாயிடும். சொட்டு மருந்து கொடுக்கறது பார்த்தீங்கன்னா நீங்கள் பண்ணை முறையில் வளர்க்கும்போது இது வந்து முதல் நாள் அன்னைக்கு வந்து மேரக்ஸ் தடுப்பூசி போடணும், அது வந்து பண்ணை அளவில் போடுவாங்க, நாட்டுக்கோழிகளுக்கு வந்து பெரும்பாலும் தேவைப்படுறதில்ல. 7வது நாள் நீங்கள் சொட்டு மருந்து வந்து ஆரம்பிக்கணும். 7வது நாள் வந்து F1 அப்படின்ற சொட்டு மருந்து போடணும், 14வது நாள் வந்து கம்போரோன்ற சொட்டு மருந்து போடணும், 21வது நாள் லசோட்டான்ற சொட்டு மருந்து. எளிமையாக நினைவு வச்சிங்கன்னா 1 வாரம் முடிவு, 2 வாரம் முடிவு, 3 வாரம் முடிவு. ஸோ கொக்குனோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வைரஸால் வர்ற வந்து வியாதி. கோழிகளை எதிர்நோக்கியுள்ள மிகப்பெரிய சவால் என்னன்னா விவசாயிகள் வந்து தங்களுடைய அறியாமையால் வந்து ஆன்டிபயோட்டிக்னு சொல்கிற மருந்துகளை வந்து தொடர்ச்சியாகவோ இல்லாட்டி தவறுதான அளவிலோ வந்து கொடுக்கறது, தேவைப்படாத நேரங்களில் வந்து தர்றது. நீங்கள் கொக்குணவு பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து ஆன்டிபயோட்டிக் யூஸ் ஆகாது, அதாவது நச்சுயிரியை வந்து தடுக்கிறதுக்கு யூஸ் ஆகாது. ஆனால் 2வது நிலை பாக்டீரியா நோய்களை தடுக்கிறதுக்கு வந்து நிச்சயமாக நீங்கள் ஆன்டிபயோட்டிக் பயன்படுத்த மாதிரி இருக்கும். அந்த ஆன்டிபயோட்டிக் நீங்கள் பயன்படுத்தினா அதுக்கு வந்து வித்ட்ரவல் பீரியட் இருக்குது, அதாவது ஒரு ஆன்டிபயோட்டிக் பயன்படுத்தினோம்னா கோழியிலையோ இல்லை ஆடுகளிலையோ மாடுலையோ பயன்படுத்தினா குறிப்பிட்ட காலம் 5 நாள், 7 நாள், 9 நாள் இந்த மாதிரி வந்து நீங்கள் அந்த பாலையோ கறியோ முட்டையோ பயன்படுத்தக்கூடாது அப்படின்றது வந்து இருக்குது. ஸோ அதனால் இதை தவிர்க்கிறது நல்லது. இது என்னென்னா வருமுன் காப்போம் தான், அதாவது மூலிகை கசாயம் மாதிரி பண்ணிக்கலாம். இது ரொம்ப சிம்பிளுங்க. துளசி வந்து ஒரு 30 கிராமு, வில்வ இலை இருந்ததுன்னா ஒரு 30 கிராமு, கற்பூரவள்ளி வந்து ஒரு 30 கிராமு, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா புதினா இது வந்து ஒரு 30 கிராம். இந்த 4 சேர்த்துக்கிட்டு இந்த 4 வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நல்லா மிக்சியில் போட்டு வந்து அரைச்சிடணும். ஸோ அரைச்சதை வந்து நல்லா வடிகட்டி அந்த தண்ணியை எடுத்து ஒரு 5 லிட்டர் தண்ணியில் கலந்து பார்த்தீங்கன்னா வெயில் நேரத்தில் வைக்கணும். இதோட பார்த்தீங்கன்னா ஒரு 100 கிராம் அளவுக்கு நம்ம நாட்டு

வெல்லம், நாட்டு சர்க்கரை இல்லை பனவெல்லம் சேர்த்துக்கிறது வந்து நல்லது, சுவை தரக்கூடியது. இதெல்லாம் கலந்து கொடுத்தீங்கன்னா ஸோ கோழி சாப்பிடும் பொழுது அதற்கு வந்து அந்த வெப்ப தாக்கத்தில் இருக்கிறத வந்து குறைச்சிக்க முடியும். ஸோ அதுக்கான சாத்தியக்கூறு இருக்குது. சில கோழிகள் வந்து தீவன கோளாறு காரணமாக ஈரல் வந்து பாதிக்கப்படலாம். இது வந்து பெரிய பண்ணை வச்சிருக்கிறவங்க வந்து போஸ்ட்மார்ட்டம் பண்ணுவாங்க, அதாவது கோழியை அறுத்து பார்த்தா அதனுடைய ஈரல் வந்து கெட்டு போயிருக்கிறது வந்து கண்டுபிடிச்சாங்கன்னா அந்த மாதிரி சமயத்தில் என்ன பண்ணலாம், ஒரு 30 கிராம் அளவுக்கு வந்து மஞ்சள், அப்புறம் கரிசலாங்கண்ணி ஒரு 30 கிராம், இஞ்சி விழுது ஒரு 10 கிராம், அது 30 30, இது ஒரு 10 கிராம் அளவுக்கு கரைச்சி அதை வந்து சுடுதண்ணி ஆற வச்ச சுடுதண்ணியில் வந்து கலந்து கொடுக்கறது நல்லது. இது எல்லாமே இல்லை, என்கிட்ட எதுவுமே இல்லை அப்படின்னா ஒன்றுமே வேணாம், 1 லிட்டர் தண்ணியில் ஒரு 20-50 கிராம் அளவுக்கு வந்து வெள்ளம் சேர்த்துங்க, 1 கிராம் சோடா உப்பு, 1 கிராம் உப்பு கலந்து நீங்கள் கொடுத்துட்டீங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா அந்த நீர் சம்பந்தமான பற்றாக்குறை இதெல்லாம் சரி செஞ்சிட முடியுங்க. நார்மலாக வெப்பம் இல்லாத காலங்களில் வந்து எவ்வளவு தீவனம் எடுக்குதோ அதோட 2 மடங்களை வந்து தண்ணி தேவைப்படும். ஒரு உதாரணமாக ஒரு கோழி 125 கிராம் தீவனம் எடுத்துக்கோன்னா அதோட 2 மடங்கு அளவுக்கு வந்து தண்ணி குடிக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ இதே வெப்ப காலங்கள் அதிகமாக அதிகமாகும், இது வந்து 4 மடங்கு அளவுக்கு தண்ணி அதிகமாகும்.

0: என்ன மருதாணி, எல்நினோ தாக்கத்திலிருந்து கோழிகளை எப்படி பாதுகாக்கணுங்கிறது பத்தி கள்ளக்குறிச்சி வேளாண் அறிவியல் நிலையத்தின் தலைவர் மற்றும் முதுநிலை விஞ்ஞானி டாக்டர் M.S. கண்ணதாசன் அவங்க சொன்ன தகவல் உனக்கு பயனுள்ளதா இருந்திருக்குமே.
1: அதுல என்ன சந்தேகம், என்னோட கோழிகளை பாதுகாக்கிறதுக்கு இந்த தகவல் எல்லாம் எனக்கு ரொம்ப உபயோகமா இருக்கும்.
0: சரி மருதாணி, நேரமாச்சு, நம்ம கிளம்புவோம் வா.

0: நேர்கள் இதுவரை கேட்டது இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கிய கிசான் வாணி. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நலத்துறை.
1: ஆஹா, இந்த மழையாலையும் பயிர் பாதிச்சிருச்சே, இப்ப என்ன செய்யறது?
2: கவலைப்படாத நண்பா, பிரதம மந்திரி பயிர் காப்பீட்டு திட்டத்துல சேர்ந்திருக்கியா?
1: ஆமா, சேர்ந்திருக்கேன். PMFBY பாலிசி மூலமா இழப்புக்கு நிதி கிடைக்கும்னு நம்பிக்கையா இருக்கேன்.
3: இயற்கை பேரிடர், எதிர்பாராத வானிலை மாற்றம் போன்ற காரணங்களால் ஏற்படும் பயிர் இழப்பிலிருந்து பாதுகாக்க உதவுகிறது பிரதம மந்திரி பயிர் காப்பீட்டு திட்டம்.
2: தகுதியுள்ள விவசாயிகள் உதவி எண் 1444 தொடர்பு கொள்ளுங்கள் அல்லது PMFBY அதிகாரப்பூர்வ இணையதளத்தை பார்வையிடலாம். அருகில் உள்ள வேளாண்மை துறை அலுவலகம் அல்லது பொதுச்சேவை மையத்தையும் அணுகலாம்.
4: வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம்.

0: இந்த முறை விதை உரம் வாங்க பணம் கிடைச்சது ரொம்ப உதவியா இருந்துச்சு.
1: எப்படின்னா,
0: பிரதம மந்திரி கிசான் சம்மான் நிதி திட்டத்துல சேர்ந்தேன். ஆண்டுக்கு 6000 ரூபாய் 3 தவணைகளா நேரடியா வங்கி கணக்குக்கு வந்துச்சுல்ல.
2: பிரதம மந்திரி கிசான் சம்மான் நிதி திட்டத்தின் மூலம் தகுதியுள்ள விவசாயிகளுக்கு ஆண்டுதோறும் 6000 ரூபாய் நிதி உதவி நேரடியாக வங்கிக் கணக்கில் வழங்கப்படுகிறது.
3: நீங்களும் தகுதி பெற்றிருந்தால் அருகில் உள்ள பொது சேவை மையம் அல்லது வேளாண்மை துறை அலுவலகத்தை அணுகி பதிவு செய்து பயனடையுங்கள்.
4: வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம், இந்திய அரசு. அமைப்பில் உதவி ஏ சூரியகுமார்.
5: நிகழ்ச்சி அமைப்பு பி. வாசுதேவன்.

0: நேரம் 8 மணி, தொடர்வது செய்தி அறிக்கை.
1: வணக்கம். செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். பிரதமர் திரு நரேந்திர மோடி மக்களிடையே மனம் திறந்து பேசும் மன் கி பாத் நிகழ்ச்சி அகில இந்திய வானொலியில் நாளை காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. நாட்டில் உள்ள அனைத்து வானொலி நிலையங்களும் இதனை அஞ்சல் செய்யும். பிரதமரின் உரை முடிந்தவுடன் அதன் தமிழாக்கத்தை சென்னை அகில இந்திய வானொலி ஒலிபரப்புகிறது. இது 8 மணிக்கு மறு ஒலிபரப்பும் செய்யப்படுகிறது. தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் உள்ள அனைத்து வானொலி நிலையங்களும் இதனை அஞ்சல் செய்யும். பொருளாதாரத்தில் மட்டுமின்றி கலாச்சார பாரம்பரியத்திலும் முன்னணி நாடாக இந்தியா திகழ்வதாக பாதுகாப்பு அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். உத்தரப்பிரதேச மாநிலம் லக்னோவில் பாபா சாஹிப் அம்பேத்கர் பல்கலைக்கழக பட்டமளிப்பு விழாவில் உரையாற்றிய அவர், உலகளாவிய சட்டங்களை உருவாக்குவதில் இந்தியா பங்காற்றி வருவதாக தெரிவித்தார். நமது மொழி, கலாச்சாரம், பாரம்பரியம் நாட்டிற்கு பெருமை சேர்ப்பதாக உள்ளது என்று அவர் குறிப்பிட்டார். பல்கலைக்கழகங்கள் நாட்டின் வளர்ச்சிக்காக பங்காற்ற வேண்டும் என்று அவர் கேட்டுக் கொண்டார். கடந்த 12 ஆண்டுகளில் தேசிய கல்விக் கொள்கையின் மூலம் நாட்டின் கல்வித்திறன் மேம்பட்டுள்ளதாகவும் திரு ராஜ்நாத் சிங் கூறினார். வெங்காய விலையை கட்டுப்படுத்தும் நோக்கில் மகாராஷ்டிராவிலிருந்து சென்னைக்கு சிறப்பு சரக்கு ரயில் மூலம் வெங்காயம் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. மகாராஷ்டிரா மாநிலம் நாசிக் மத்திய கிடங்குகளிலிருந்து வெங்காயம் ஏற்றப்பட்ட சரக்கு ரயில் இன்று சென்னைக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து மத்திய அரசு வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், இதன் மூலம் சந்தைகளில் கூடுதல் வெங்காயம் அதிக அளவில் விற்பனை செய்ய வழி ஏற்படும் என்றும் விலையை கட்டுப்படுத்த முடியும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நுகர்வோருக்கு குறைந்த விலையில் வெங்காயம் வழங்குவதற்காக தில்லி, சென்னை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளுக்கு வெங்காயம் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாகவும் அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. விஸ்வ இந்து பரிஷத்தின் அகில உலக முன்னாள் தலைவர் எஸ் வேதாந்தம் மாரடைப்பு காரணமாக இன்று சென்னையில் காலமானார். அவருக்கு வயது 93. அவரது உடல் மேற்கு மாம்பலம் ஜெய்கோபால் இந்து வித்யாலயா பள்ளி வளாகத்தில் பொதுமக்கள் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டுள்ளது. அவரது மறைவுக்கு தகவல் ஒலிபரப்புத்துறை இணை அமைச்சர் டாக்டர் எல் முருகன் உள்ளிட்ட தலைவர்கள் இரங்கல் தெரிவித்துள்ளனர். சர்வதேச மற்றும் தேசிய அளவிலான போட்டிகளில் தமிழகத்தைச் சேர்ந்த விளையாட்டு வீரர்கள் தங்களது திறமைகளை சிறப்பாக வெளிப்படுத்தி வருவதாக பேச்சு பெற வாழ்த்துவதாக முதலமைச்சர் திரு விஜய் தெரிவித்துள்ளார். தேசிய விளையாட்டு தினம் இன்று கொண்டாடப்படுவதையொட்டி அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், இந்திய ஹாக்கி அணியின் தலை சிறந்த வீரரும் உலக அளவில் அபார சாதனை படைத்தவருமான மேஜர் தியான்சந்த் பிறந்தநாள் தேசிய விளையாட்டு தினமாக கொண்டாடப்பட்டு வருவதாக கூறியுள்ளார். விளையாட்டு பதக்கங்களை வெல்வதற்கு மட்டுமல்ல, ஒழுக்கம், விடாமுயற்சி, தன்னம்பிக்கை, தலைமை பண்பு ஆகியவற்றை வளர்த்துக் கொள்வதற்கான சிறந்த களமாகவும் திகழ்கிறது என்று திரு விஜய் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் 40 வருடங்களாக வீட்டுமனை பட்டா பெறாத மக்களுக்கு அவர்களது பகுதிக்கு சென்று பட்டா வழங்கும் பணிகள் தற்போது தொடங்கியுள்ளதாக மாநில அமைச்சர் திரு சம்பத்குமார் தெரிவித்துள்ளார். கோவையில் தமிழ்நாடு வீட்டு வசதி வாரியத்தின் சார்பில் வீட்டுமனை பட்டாக்களை பயனாளிகளுக்கு வழங்கிய பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், முதற்கட்டமாக 500 பயனாளிகளுக்கு பட்டாக்கள் வழங்கப்படுவதாக தெரிவித்தார். மாநிலத்தில் 18,000-க்கும் மேற்பட்ட மனுக்கள்

0: தரப்பட்டுள்ளதாகவும் அவர்களுக்கு படிப்படியாக பட்டா வழங்கப்படும் என்றும் திரு சம்பத்குமார் கூறினார். வேலை கிடைப்பது மட்டுமின்றி அதில் திறம்பட கற்றுக்கொண்டு வாழ்க்கையில் முன்னேறுவதே வெற்றி என்று மாநில அமைச்சர் திரு காந்திராஜ் தெரிவித்துள்ளார். ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணத்தில் உள்ள தனியார் பாலிடெக்னிக் கல்லூரியில் வேலைவாய்ப்பு முகாமை தொடங்கி வைத்து பேசிய அவர், இளைஞர்கள் இத்தகைய வேலைவாய்ப்பு முகாம்களை முழுமையாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். இளைஞர்கள் பயன்பெறும் வகையில் அரக்கோணத்தில் விரைவில் புதிய தொழில் பூங்கா அமைக்க முதலமைச்சர் நடவடிக்கை எடுக்க உள்ளதாக திரு காந்திராஜ் தெரிவித்தார். நாகை மாவட்டம் வேளாங்கண்ணி ஆரோக்கிய அன்னை பேராலய ஆண்டு திருவிழா கொடியேற்றத்துடன் இன்று தொடங்கியது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு பிரார்த்தனைகள் செய்ததாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். வேளாங்கண்ணி பேராலயத்தில் பல்வேறு மொழிகளில் சிறப்பு பிரார்த்தனைகள் நடைபெற்றது. திருக்கொடி பேராலயத்திலிருந்து பாரம்பரிய முறைப்படி எடுத்து வரப்பட்டு பின்னர் முக்கிய வீதிகள் வழியாக திருக்கொடி பவனி நடைபெற்றது. சென்னை பெசன்ட் நகரில் உள்ள புனித ஆரோக்கிய அன்னை மாதா கோவிலிலும் கொடி ஏற்றப்பட்டது. இதில் ஆயிரக்கணக்கானோர் பங்கேற்றனர். முந்தைய அஇஅதிமுக ஆட்சியில் தமிழகத்தில் 11 மருத்துவக் கல்லூரிகள் கொண்டுவரப்பட்டதாக அக்கட்சியின் பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். தருமபுரியில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், விவசாயிகளின் பயிர்க்கடன் 12,000 கோடி ரூபாய் தள்ளுபடி செய்யப்பட்டுள்ளதையும் அவர் சுட்டிக்காட்டினார். வண்டல் மண் எடுக்கும் விவசாயிகளை தாவிக அரசு குறைகூறி வருவதாக திரு எடப்பாடி பழனிசாமி தெரிவித்தார். போன்சியானக் சர்வதேச சேலஞ்ச் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் தன்வி பற்றி இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். மகளிர் ஒற்றையர் பிரிவு அரையிறுதி ஆட்டத்தில் அவர் 21-8, 21-9 என்ற செட் கணக்கில் கனடாவின் ராச்சல் சேனை வென்றார். செர்பியாவில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் பிரார்த்தனா தாம்ப்ரே பல்கேரியாவின் காரட்டன் சேவா இணை இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: 8:15 ஆகாஷவாணி சென்னை வானொலி நிலையம் திரைக்கானம் கேட்கலாம். வண்டிச்சோலை சின்னராசு திரைப்படத்திற்காக ஷாகுல் ஹமீத் பாடியிருக்கும்.

ராஜகோபால், சுஜாதா மேனன், பிஜி ஸ்ரீகாந்த், நெப்போலியன் ஆகியோர் இணைந்து பாடியிருக்கும் பாடல் சீவலப்பேரி பாண்டி திரைப்படத்திற்காக.

0: சென்னை வானொலியின் பண்பலை அலைவரிசைகளில் ஒலிபரப்பாகும் நிகழ்ச்சிகளை தமிழில் தொகுத்து வழங்க பகுதி நேர அறிவிப்பாளர்கள் தேர்ந்தெடுக்கப்பட உள்ளார்கள்.
1: வயது வரம்பு 2026 ஆண்டு செப்டம்பர் மாதம் முதல் தேதி அன்று 20 வயது முதல் 40 வயதுக்கு உட்பட்டவராக இருத்தல் வேண்டும்.
0: கல்வி தகுதி, அங்கீகரிக்கப்பட்ட பல்கலைக்கழகத்திலிருந்து ஏதேனும் ஓர் இளநிலை பட்டம் பெற்றவராகவும் பள்ளி படிப்பில் தமிழை ஒரு பாடமாக படித்தவராகவும் இருத்தல் வேண்டும்.
1: விண்ணப்பதாரர்கள் சென்னை மற்றும் சென்னையை சுற்றியுள்ள பகுதிகளில் வசிப்பவராக இருத்தல் வேண்டும். வானொலி நிலையத்திற்கு அருகில் வசிக்கும் விண்ணப்பதாரர்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படும்.
0: நல்ல குரல் வளமும் தெளிவான உச்சரிப்பும் ஒலிபரப்பில் ஆர்வமும் பொது அறிவு திறன் பெற்றவராகவும் இருத்தல் வேண்டும்.
1: எழுத்து தேர்வு, குரல் தேர்வு, நேர்முக தேர்வு ஆகிய 3 அடுக்கு தேர்வு முறையின் மூலம் விண்ணப்பதாரர்கள் தெரிவு செய்யப்படுவார்கள்.
0: தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் நிகழ்ச்சிகளின் தேவைக்கேற்ப பகுதி நேர பணிக்கு அதிகபட்சமாக மாதத்திற்கு 6 நாட்கள் மட்டுமே அழைக்கப்படுவார்கள்.
1: விண்ணப்பிக்க தகுதியுடையோர் இதற்கான விண்ணப்பத்தை facebook.com/AIR Chennai, instagram.com/AIR Chennai மற்றும் twitter.com/AIR Chennai ஆகிய சமூக வலைதளங்களில் தரவிறக்கம் செய்து கொள்ளலாம்.
0: விண்ணப்ப கட்டணம் பொது பிரிவினருக்கு 354 ரூபாய், SC/ST பிரிவினருக்கு 266 ரூபாய் GST உட்பட.
1: விண்ணப்ப கட்டணத்தை டிமாண்ட் டிராப்ட் மூலம் In favor of Drawing and Disbursing Officer, All India Radio, Chennai என்ற பெயரில் மட்டுமே பணம் செலுத்தி விண்ணப்பத்துடன் இணைத்து நேரில் சமர்ப்பிக்க வேண்டும்.
0: விண்ணப்பத்தை முழுமையாக பூர்த்தி செய்து தேவையான சான்றுகளின் நகல்களையும் விண்ணப்பத்தோடு இணைக்க வேண்டும்.
1: பூர்த்தி செய்த விண்ணப்பங்களை சென்னை வானொலி நிலையத்தில் வரும் செப்டம்பர் மாதம் 25ஆம் தேதிக்குள் காலை 11 மணி முதல் மாலை 4 மணி வரை அலுவலக நாட்களில் திங்கள் முதல் வெள்ளி வரை நேரில் சமர்ப்பிக்க வேண்டிய முகவரி
0: The Head of Programs, நிகழ்ச்சி பிரிவு தலைவர், Program Coordination Section, நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பு பிரிவு, ரூம் நம்பர் 27, ஆல் இண்டியா ரேடியோ, காமராஜர் சாலை, மயிலாப்பூர், சென்னை 600004.
1: மேலும் விவரங்களுக்கு facebook.com/AIR Chennai, instagram.com/AIR Chennai மற்றும் twitter.com/AIR Chennai ஆகிய சமூக வலைதளங்களை பார்த்து தெரிந்து கொள்ளலாம்.
0: இது பகுதி நேர பணிக்கான அறிவிப்பு மட்டுமே, வானொலியில் நிரந்தர வேலைக்கான அறிவிப்பு அல்ல.
1: வானொலி ஒலிபரப்பில் ஆர்வமுள்ளவர்களை வரவேற்கிறது சென்னை வானொலி.
0: ஆர்வமுள்ளவர்கள் இன்றே விண்ணப்பிக்க தொடங்குங்கள்.
2: திரைகானம் ஒலிக்க கேட்டுக்கொண்டிருக்கிறோம். திரைகானத்தில் அடுத்து ராஜகுமாரன் திரைப்படத்திற்காக SP பாலசுப்ரமணியம், சித்ரா இணைந்து பாடியிருக்கும் பாடல்

0: நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி நாளை காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமன்றி டிடி நேஷனல், டிடி பாரதி, டிடி கிசான், டிடி இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் அன்று இரவு 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி நாளை காலை 11 மணிக்கு.
1: ஒலித்துக் கொண்டிருக்கும் திரைகான தொகுப்பில் எஸ்பி பாலசுப்ரமணியம் பாடியிருக்கும் பாடல் டூயட் திரைப்படத்திலிருந்து அடுத்து ஒலிக்க கேட்கலாம் நேயர்களே.

0: திரைகானம் கேட்டோம். மீண்டும் திரைகானம் ஒலிக்க கேட்கலாம் இரவு 9:15.
1: என்ன உமா பண்ணிட்டு இருக்க? நீ வீடெல்லாம் கிளீன் பண்ணிருக்க, தண்ணி தொட்டில இருக்க தண்ணி எல்லாம் எடுத்து வெளியில ஊத்தி நிற்க, என்ன எல்லாத்தையும் சுத்தம் பண்ணிருக்க? என்ன வீட்டுக்கு விருந்தாளி வராங்களா யாராவது?
2: ஏடிஎஸ் கொசுனாலதான் டெங்கு காய்ச்சல் வரும். டெங்கு காய்ச்சல் விருந்தாளி எங்க வீட்டுக்கு வராம இருக்கிறதுக்காக தான் இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கேன்.
1: என்ன சொல்றோமா?
2: டெங்கு காய்ச்சல் பார்த்தனா ஏடிஎஸ் அப்படிங்கிற கொசுனாலதான் பரவுது. இந்த ஏடிஎஸ் கொசு நல்ல தண்ணியில மட்டும்தான் உருவாக கூடியது, பகல்ல கடிக்கும். சோ அதனால தண்ணீர் சேமிச்சு வச்சிருக்கிற குடம், சிமெண்ட் தொட்டி, ட்ரம் இதுல எல்லாம் கொசு

0: சொல்றோமா?
1: டெங்கு காய்ச்சல் பார்த்தனா ஏடிஎஸ் அப்படிங்கிற கொசுனாலதான் பரவுது. இந்த ஏடிஎஸ் கொசு நல்ல தண்ணியில மட்டும்தான் உருவாகக்கூடியது, பகல்ல கடிக்கும். சோ அதனால தண்ணீர் சேமிச்சு வச்சிருக்கிற குடம், சிமெண்ட் தொட்டி, ட்ரம் இதுல எல்லாம் கொசு போகாத மாதிரி நல்லா மூடி வைக்கணும். அதே மாதிரி வீட்டை சுத்தி தேவையில்லாம இருக்கிற இந்த டயரு, தேங்காய் சிரட்டை, ஆட்டுக்கல், பிளாஸ்டிக் கப், பெயிண்ட் டப்பா இது எல்லாத்தையும் தூக்கி போடணும். அப்படி இருந்தா கூட அதுல எல்லாம் தண்ணி தேங்காத மாதிரி பாத்துக்கணும்.
0: என்ன அர்த்தமாயிருந்தா?
1: கொசுக்கள் உற்பத்தி ஆகாமல் தடுப்போம், சுற்றுப்புற சூழலை தூய்மையோடு காப்போம்.

நேர்கள் சென்னை வானொலியின் திரைக்கணம் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறீர்கள். தொடர்ந்து எஸ்பி பாலசுப்ரமணியம் சித்ரா குரல்களில் பாடல் ஒலிக்கிறது. பாடலின் படம் பூமழை பொழியுது.

திரைகானம் கேட்டீர்கள். இன்னும் சில நொடிகளில் அகில பாரத இசை நிகழ்ச்சி டெல்லியில் இருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம்.

நேரம் 11 மணி. ஆகாஷவாணி வானிலை அறிக்கை கேட்கலாம். சென்னை நுங்கம்பாக்கம் வானிலை ஆராய்ச்சி மையத்தில் பதிவானபடி அதிக அளவு வெப்பநிலை 37 டிகிரி செல்சியஸ், குறைந்த அளவு வெப்பநிலை 27.6 டிகிரி செல்சியஸ், பதிவான மழையின் அளவு 1.3 மில்லிமீட்டர், பதிவான ஈரப்பதம் 80%. சென்னை மீனம்பாக்கம் வானிலை ஆராய்ச்சி மையத்தில் பதிவானபடி அதிக அளவு வெப்பநிலை 38 டிகிரி செல்சியஸ், குறைந்த அளவு வெப்பநிலை 27.6 டிகிரி செல்சியஸ், பதிவான ஈரப்பதம் 68%. சென்னை மற்றும் அதன் சுற்றுப்புறத்திற்குமான வானிலை முன்னறிவிப்பு. வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். மாலை இரவு வேளையில் இடி மின்னலுடன் கூடிய லேசான மழைக்கு வாய்ப்பு

0: உண்டு. அதிக அளவு வெப்பநிலை 37-38 டிகிரி செல்சியஸையும் குறைந்த அளவு வெப்பநிலை 27-28 டிகிரி செல்சியஸை ஒட்டியே நிலவக்கூடும். வானிலை அறிக்கை கேட்டீர்கள். இனி ஒலித்துக் கொண்டிருக்கும் இந்த அலைவரிசையில் நாளை இடம்பெறவுள்ள நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு. நாளை காலை 11 மணிக்கு பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தம் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சியினை டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். இந்நிகழ்ச்சி ஆகாஷவாணியின் அனைத்து அலைவரிசைகளிலும் ஒலிபரப்பாகும். அதனைத் தொடர்ந்து பிரதமர் உரையின் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். இந்த நிகழ்ச்சியை தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி வானொலி நிலையங்களின் அனைத்து அலைவரிசைகள் டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் கேட்கலாம். மனதின் குரல் மீண்டும் 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். இனி மற்ற நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு. காலை 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குபவர் முனைவர் ச. செந்திலாண்டவன் அவர்கள். 6:15 வழிபாடு. 6:35 உழவர்களுக்கான செய்திகள். 6:55 சூழல் அறிவோம். 7 முதல் 9 வரை புத்தம் புது காலை உரிமை குரல் நுகர்வோர் விழிப்புணர்வு நிகழ்ச்சி. நுகர்வோர் உரிமைகள் குறித்து வழக்கறிஞர் சதீஷ்குமார் அவர்கள் வழங்கும் ஆலோசனைகள். 5 பகுதி இடம்பெறும் தமிழ் அமுதம். வழங்குபவர் தங்க சங்கர பாண்டியன் அவர்கள். 7:25 ஆரோக்கிய வாழ்விற்கு புற்றுநோய் சிகிச்சை மருத்துவர் டாக்டர் பிரேம்குமார் அவர்கள் வழங்கும் ஆலோசனைகள். 6 பகுதி. 7:30 இன்று ஒரு தகவல். வழங்குபவர் தென்கட்சி கோஸ்வாமிநாதன் அவர்கள். 7:55 நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள். 8:00-8:30 திரைகானம். 9 இசைப்பெட்டகம். புதுக்கோடு கே. கிருஷ்ணமூர்த்தி அவர்களின் பாட்டு கேட்கலாம். MS கோபாலகிருஷ்ணன் அவர்கள். வயலின் தஞ்சாவூர் டாக்டர் TK மூர்த்தி அவர்கள் மிருதங்கம். இந்த நிகழ்ச்சி 100.1 FM கோல்டு அலைவரிசையிலும் இடம்பெறும். 10 முத்துச்சிதறல். 12:10 சங்கீத சாரல். சி. சுவாதி அவர்களின் பாட்டு கேட்கலாம். ஆர். சதீஷ்குமார் அவர்கள் வயலின் தஞ்சாவூர். எஸ். பாலகிருஷ்ணன் அவர்கள் மிருதங்கம். 12:55 பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில் மகளிர் குழு பெண்கள் ஆண்டிற்கு 100,000 வருமானம் பெற உதவும் லக்பதி தீதி திட்டம் குறித்த தகவல்கள். பிற்பகல் 1:10 கனிந்த வாழ்வு ஓய்வு பெற்ற மீன்வளத்துறை உதவி இயக்குனர் ஆர். கணேச நேரு அவர்களுடன் நேர்முகம். முதியோர்களுக்கு ஏற்படும் எலும்பு தேய்மானம் குறித்து எலும்பியல் அறுவை சிகிச்சை நிபுணர் எம். மாரிமுத்து அவர்கள் தரும் தகவல்கள். 2:15 திரைகானம். 2:40 இசைப்பயிற்சி. என் நேரமும் ஒரு காலை தூக்கி என தொடங்கும் மாரிமுத்தாப்பிள்ளை பாடல். தோடி ராகம் ஆதித்தாளம். கற்பிப்பவர் பி. கிருஷ்ணமூர்த்தி அவர்கள். மாணவி சோபா ஸ்ரீராம். 3 விடுமுறை விருப்பம். 4 நாடகம். காப்பிய செல்வி மணிமேகலை எழுத்தாக்கம். தெள்ளாறு நா. பானு அவர்கள் நடித்திருப்பவர்கள். கே. ஸ்டெல்லா, எஸ். புவனேஸ்வரி, துரை ராமலிங்கம், ஆர். ராமகிருஷ்ணன், யு. பிரபாகரன், மயிலாடுதுறை தா. செந்தில்குமார், ஸ்ரீனிவாச முருகன், ஜி. மாதேஸ்வரி, ஆர். அருணா, எல். அருந்ததி, சி. ஸ்ரீபிரியா, டி. பத்மபிரியா ஆகியோர். அமைப்பு மயிலாடுதுறை தா. செந்தில்குமார், ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர். படைப்பு ஆகாஷவாணி புதுச்சேரி. மாலை 5 குட்டீஸ் நேரம் நெகிழியில்லா சமூகம். உரை வழங்குகிறார் AS தேவதர்ஷன். சங்கீதம் சந்தோஷம். மகிஷா மஹிதா விக்னேஷ் வழங்கும் வீணை இசை. நீதி கதைகள் சொல்பவர் UI அன்சிகா. நீர் பாதுகாப்பு உரை வழங்குகிறார் ஆர். அம்சினி. 5:30 கிராமிய தென்றல் பாஞ்சாலி சபதம். என் சுப்பிரமணிய தம்பிரான் குழுவினர் வழங்கியுள்ள தெருக்கூத்து. 6:10 பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பு ஆய்வும். வாசிப்பவர் ராமசுவாமி சுதர்ஷன் அவர்கள். ஆய்வினை வழங்குபவர் ஐங்கரன் அவர்கள். 6:25 6:55 திரை இசை. 6:40 மனதில் நின்றவை. 7 தமிழ்நாடு சட்டமன்ற நடவடிக்கைகள் குறித்த வாராந்திர விமர்சனம். 7:10 தருமபுரி மாவட்ட செய்திகள். எழுதியவர் கே. தண்டபாணி. 7:25 பண்ணை செய்தி. 7:30 உழவர் உலகம். 7:30 முதல் நிகழ்ச்சிகள் மொபைல் ஆப்பில் கேட்டு மகிழலாம். நேயர்களே, இதுவரை நிகழ்ச்சி நிரல் கேட்டீர்கள். இனி தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லி அஞ்சல்.
1: திஸ் இஸ் ஆகாஷ்வாணி. தி நியூஸ் ரெட் பை நீனா ரகேல். Prime Minister Narendra Modi arrived in Tashkent, the capital of Uzbekistan, this evening on a two-day visit aimed at further strengthening bilateral ties between India and Uzbekistan. He was warmly received by Uzbek President Shavkat Mirziyoyev at the airport. Our correspondent covering the Prime Minister's visit reports that the entire Tashkent city has been decked up with Indian